யாதவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பார்த்திருக்கிறோம் ஐயா. அந்தவரை அவமானத்தோடு நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேலையில் அந்தவரை தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

0: தேவன் தம் பிள்ளைகள் ஒருவரையும் நீ ஒன்றுக்குமே உதவாதவன், உன்னை கணக்கிலே எடுத்துக் கொள்ள முடியாது என்று சொல்வதும் இல்லை, இனி சொல்லப் போவதும் இல்லை.
1: உன்னத உறவு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் நேர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள், அவரை துதித்து பாடுங்கள், அவரது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று சங்கீதங்கள் நம்மை ஊக்கப்படுத்துகின்றன. அப்படியானால் விசுவாசிகளாகிய நாம் துதி செலுத்துவதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. இந்த நாள் நிகழ்ச்சியிலே ஆராதனை என்பது பாடல்கள் மட்டுமல்ல, அதற்கும் மேலானது என்பதை வேதத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளப் போகிறோம். துதித்தல் என்பது வாழ்க்கை முறையாகவும் பண்பாகவும் இருக்க வேண்டும். துதியை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்பு தேவனுக்கு துதி செலுத்த வேண்டிய நாம் யார் என்பதை அறிய வேண்டும் அல்லவா? ஆதலால் நாம் துதிப்பதற்காகவே உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதையும் இந்த நாள் நிகழ்ச்சியிலே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள்.
0: அன்பு நேயர்களே, சமீப காலமாக கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபையின் ஆராதனை முறைமைகளிலே சில மாற்றங்கள் நிகழ்வது கண்கூடாக தெரிகிறது. திருச்சபை வரலாற்றிலே வெகு காலமாக விடுபட்டு போன ஒரு அம்சம் தற்போது உலகம் அனைத்திலும் உள்ள திருச்சபைகளிலே துளிர்விட ஆரம்பித்துள்ளது. வெகு நாட்களாக சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படையாக துதி செலுத்துவது அரியதொரு செயலாக இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களானால், இத்தலைமுறையில் வாழும் மக்களை பரிசுத்த ஆவியானவர் தமது ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது, திருச்சபையானது தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவர் நாமத்தை உயர்த்தவும் ஆவியானவர் உதவி செய்கிறார். காரணம், அதுவே திருச்சபையின் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே நாம் துதிக்க உண்டாக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து சத்தியத்தை கேட்போம். நாம் இப்பொழுது 1 பேதுரு 2:9-10 வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் 9 இடம்பெற்றுள்ள 4 சொற்றொடர்களை கவனிக்கும்படி விரும்புகிறேன். 1, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். 3, பரிசுத்த ஜாதி. 4, அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த 4 சொற்றொடர்களும் தேவனின் கண்ணோட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விவரிக்கின்றன. நாம் தொடர்ந்து இந்த சொற்றொடர்கள் ஒவ்வொன்றையும் விளக்கமாக சிந்திப்போம். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்ற சொற்றொடரை பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாக பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்தை தொடங்கும் போது கூறின 1:2 வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இந்த வசனங்கள் நாம் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்றன. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய முன் அறிவின்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படியானால் நாம் அனைவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களே. ஆம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபையை போன்று எந்த ஒரு கூட்ட மக்களும் இல்லை. ஒரே மெய் தேவனையே நாம் தேவனாக கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவின் ஒரே மைந்தனான அவர் நம் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை மூலமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆம், இதனாலே உலகத்தில் நம்மை போன்று சிலாக்கியம் பெற்றவர்கள் யாருமே இல்லை. நண்பனே, இதுவே நம்மை சிறப்புடையவர்களாக மாற்றுகிறது. நம் வாழ்வில் தேவன் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவே பார்க்கிறார் என 1 பேதுரு 2:9 கூறுகிறது. தொடர்ந்து 9 இடம்பெற்றுள்ள ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்ற சொற்றொடரை நாம் சிந்திப்போம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்றால் என்ன? கவனியுங்கள், இஸ்ரவேல் தேச வழக்கத்தின்படி ஒருவர் அரசனாக இருக்கும் பட்சத்தில் ஆசாரியனாக இருக்க முடியாது. அதே வேளையில் ஆசாரியனாக இருப்பவன் அரசப்பணியை செய்யக்கூடாது. எப்பொழுதுமே இவை இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை. ஆனால் நாமோ அரசனாகவும் ஆசாரியனாகவும் இருக்கும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதுவே நம் அடையாளமாக இருக்கிறது. இந்த சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று உணர்வது உண்மையல்ல. மாறாக தேவனுடைய கண்ணோட்டத்தில் நாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவே இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ராஜரிகமான ஆசாரிய கூட்டத்தின் அங்கத்தினராக இருக்கிறார்கள். இங்கே பேதுரு எதற்காக ராஜரீகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார்? இந்த பதம் அரசத்துவத்தை குறித்ததாகும். இது அதிகாரம், ஆளுகை, ஆதிக்கம் போன்றவற்றை பற்றி பேசுகிறது. இதன் அடிப்படையிலே நீங்களும் நானும் அரச உரிமையை பெற்றிருக்கிறோம். நம் பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி, நாம் எங்கிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, ராஜாதி ராஜாவான இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினதினாலே தேவனுடைய கிருபையின் நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டோம். அது மாத்திரமல்ல, அவருடைய சகோதர சகோதரிகளானோம் என்று வேதாகமம் கூறுகிறது. மேலும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசுதாரர்களாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட போது தேவன் நம்மை நித்திய ஜீவ பாதையில் வைத்ததால் நாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவே நமது நித்திய ஜீவன். நாம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஆனவருக்கு உறவினர்கள் ஆக்கப்பட்டோம். தேவன் நமக்கு தெய்வீகமான ராஜ சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அவரே நமக்குள்ளாக வாசமும் பண்ணுகிறார். இனி எப்பொழுதாவது நீங்கள் உங்களை ஒன்றுமில்லாதவர்கள், எதற்கும் உபயோகமற்றவர்கள், எனக்கு ஏது முக்கியத்துவம், துரதிர்ஷ்டவசமானவன் என்று எண்ணுவீர்கள் என்றால் உங்களுடன் பேசுவது யார் என்று சற்று கவனித்து பாருங்கள். நிச்சயமாக பிசாசானவனே இதை உங்களுடன் பேசக்கூடியவனாக இருப்பான். தேவனிடமிருந்து இவ்விதமான வார்த்தைகளை நீங்கள் பெற முடியாது. தேவன் யாரையும் பார்த்து நீ ஒன்றுமில்லாதவன், ஒரு கதைக்கும் உபயோகமற்றவன், நீ என்னை நம்பாதே, நான் உன்னை கவனிக்க மாட்டேன் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. ஒருவேளை இவ்விதமாக நாம் நம்மை குறித்து எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் அவ்விதமாய் சொல்பவர் அல்ல. அவர் நம்மை ராஜரிகமான ஆசாரியர் என்று அழைக்கிறார். ஆசாரியனின் பொறுப்புதான் என்ன? ஆராதனை வழிநடத்துவதும் ஆராதிப்பதும் பரிந்து பேசுவதும் மத்தியஸ்தம் பண்ணுவதுமே ஆசாரியனின் பொறுப்பாகும். இதை பின்னணியாக வைத்து பேதுரு நம்மை பார்த்து நீங்களும் நானும் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறுகிறார். இந்த பூமியில் வாழ்ந்த ராஜாக்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் சாக்கியத்தை விட மேலான சாக்கியம் நமக்கு தரப்பட்டுள்ளது. நாம் எல்லாரும் பரலோக ராஜாவின் வம்சாவளியில் வந்தவர்கள். அது மட்டுமா, நாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். கர்த்தராகிய தேவனை ஆராதிப்பதே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தரப்பட்டுள்ள ஒரு பொறுப்பாகும். நாம் அவரை துதிக்க வேண்டும். அதுவே நம் அச்சு அடையாளம். நாம் இந்த உலகத்தில் வாழும் தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நீங்களும் நானும் ராஜரிகமான ஆசாரிய வம்சவழியை சேர்ந்தவர்கள். மூன்றாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சொற்றொடர் நாம் பரிசுத்த ஜனம் என்பதே. பரிசுத்தமான கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்களும் நானும் அங்கத்தினராக இருக்கிறோம் என்பதை இந்த சொற்றொடர் விளக்குகிறது. நாம் பரிசுத்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். இங்கே நாம் எப்பொழுதுமே பரிசுத்தமாக நடப்போம், எப்பொழுதுமே பரிசுத்தமாகவே செயல்படுவோம் என்று அர்த்தம் கொள்ள முடியாது. ஆயினும் நாம் பரிசுத்த தேசமாக இருக்கிறோம். 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியும் ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலின்படியும் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியானவரால் செய்யப்படும் பரிசுத்தமாக்கும் பணி என்றால் என்ன? மீட்பினாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவதினாலும் பாவ வாழ்விலிருந்து நம்மை வேறுபடுத்தி தேவனுடைய நோக்கங்களுக்காக நம்மை பிரித்தெடுப்பதே பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்கும் பணியாகும். ஆம், நாம் தேவனின் பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம். நம்மிடமுள்ள குறைகளையும் தோல்விகளையும் உலகம் பார்க்கத்தான் செய்யும். அதைக் கண்டு துவலாமல் தேவன் நம்மை எவ்விதம் பார்க்கிறார் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும். அவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் பார்க்கிறார். தேவனுடைய பரிசுத்தத்தாலும் கிறிஸ்துவின் நீதியினாலும் நாம் தரிப்பிக்கப்படுவது தேவனால் நமக்கு தரப்பட்ட வரப்பிரசாதமாகும். நம் வெளி தோற்றம் நம்மை பரிசுத்தமாக்காது. நம் உள்ளான வாழ்வில் எப்படி இருக்கிறோமோ அதுவே நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்தும். பேதுரு நம்மை பரிசுத்த ஜனம் என்று சொல்வதன் மூலமாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை விளக்கிக் கூறுகிறார். பரிசுத்தமான வாழ்க்கை என்பது விசுவாசிகளிடம் இருக்கும் ஒரு இயல்பான வாழ்க்கை முறையே. பரிசுத்தத்தை குறித்து பேதுரு தனது நிருபத்தில் பேசும்போது அவர் சொல்வது என்ன தெரியுமா? வாசிக்கிறேன், 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. கிறிஸ்துவானவர் நம் வாழ்வினுள் வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி நமக்கு உதவி செய்கிறார். கவனியுங்கள், இது ஒரு பாவமும் செய்யாத வாழ்க்கை அல்ல. இது இந்த உலகத்தில் சாத்தியமாகாது. மாறாக இது நம் முழு இருதயத்தோடும் தேவனை சார்ந்திருக்கும் வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கை, தேவனை துதித்து ஆராதிக்கும் வாழ்க்கை, அவருக்கு பிரியமானவர்களையே செய்ய விரும்பும் வாழ்க்கை. இத்தன்மை கொண்டவர்கள்தான் நாம். இந்த உலகம் நம்மை வித்தியாசமாக கண்ணோக்குகிறது. நம் வாழ்க்கையும் அவர்களது வாழ்க்கையும் எதிரும் புதிருமாகவே இருக்கும். நாம் சொல்லும் சொல், நம் நம்பிக்கை, வாழ்வின் பல அம்சங்கள் உலகத்தாரை காட்டிலும் வித்தியாசமாகவே இருக்கும். காரணம், நாம் பரிசுத்தமுள்ள ஜனம். 9 இடம்பெற்றுள்ள சிந்திக்க போகும் கடைசி சொற்றொடர் தேவனுக்கு சொந்தமான ஜனம். நீங்களும் நானும் தேவனின் தனிப்பட்ட சொத்தாக இருக்கிறோம். நீங்கள் இப்பொழுதாவது என்னை யாரும் நேசிப்பதில்லை, என் தேவைகள் எதுவும் சந்திக்கப்பட்டது போல் தெரியவில்லை என்று சொல்லி உங்கள் உள்ளான வாழ்விலே நீங்கள் சோர்வுற்று துவளும் போது, நீங்கள் நினைக்கும் காரியங்கள் சரியானபடி நடக்காத போதும், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அவருடைய சொந்தமான ஜனமாகவும் அவருக்கு சொத்தாகவும் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6:19-20 பவுல் கூறியது உங்கள் ஞாபகத்தில் இருக்கிறதா? வாசிக்கிறேன், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாக நேசிப்பது நிமித்தமாக அவர் தமது குமாரனை நமக்காக தந்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி அவரின் மூலமாக நம்மை தம்முடைய சொத்தாக மாற்றுவார். ஆம், நாம் அவரின் சொத்து என்பது நாம் உணர்கின்ற உணர்வல்ல, தேவனின் கண்ணோட்டத்திலே நாம் அவரின் சொத்தாகவே இருக்கிறோம். அன்பானவர்களே, தேவன் உங்களை பார்க்கும்போது பரிசுத்த மக்களாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பார்க்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக பார்க்கிறார். அது மட்டுமா, அவர் நம்மை தம்முடைய சொந்த தனிப்பட்ட சொத்தாக, சொந்தக்காரர்களாக காண்கிறார். நாம் அவருக்கு மட்டுமே சொந்தக்காரர்கள். தேவன் நம்மை விசேஷித்த மக்களாக உண்டாக்கினார் என்று வேதாகமும் கூறுகிறது. ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காகவே நம்மை அவர் உண்டாக்கினார் என்பதையே நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய பாடமாகும். அந்த விசேஷித்த நோக்கம் என்ன என்பதை 1 பேதுரு 2:9 முன்பகுதி கூறுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்று அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் யார் என்றும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன என்பதையும் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அதாவது அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணும்படிக்கு, அவரை துதிக்கும்படிக்கு தேவன் நம்மை அவருடைய சொந்த ஜனமாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் அவரை துதிக்கவே இவ்விதமாய் அவர் நம்மை பிரித்தெடுத்துள்ளார். நாம் அவரை துதிக்க வேண்டுமென்றால் துதித்தலில் இடம்பெற்றுள்ளவை என்ன என்ன என்பதை அறிய வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. கர்த்தராகிய தேவனை துதித்தல் என்பது அவரை எப்பேற்பட்டவர் என்பதற்காகவும் அவர் செய்த நன்மைகளுக்காகவும் ஆரவாரித்து அவரை போற்றுவதாகும். நாம் இப்பொழுது வேதத்திலிருந்து சில பகுதிகளை வாசிக்கப் போகிறோம். அங்கே மக்கள் காலகாலமாக தேவனை அவர் செய்த மகத்துவமான செயலுக்காகவும் வல்லமையான கிரியைகளுக்காகவும் துதித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர் தேவனாக இருப்பதற்காக அவரை போற்றுவதும் அவரது குணாதிசயங்களை புகழ்வதும் அவரது நாமத்தை உயர்த்துவதும் அவரை நேசித்து பணிந்து அவரை ஆராதிப்பதுமே அவரை துதிப்பதாகும். துதி செலுத்துவது தேவாலயத்திற்குள் மட்டும் இடம்பெற வேண்டிய செயல் அல்ல, அது நம் முழு நடவடிக்கையிலும் காணப்படும் ஒரு செயல். நீங்கள் ஒருவரை நேசிக்கும் போது உங்களால் அமைதியாக இருக்க முடியாது, அதை ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்துவீர்கள் அல்லவா? அதேபோல்தான் தேவனை துதிக்கும் செயல். நான் அவரை துதிக்கவில்லை என்றால் மௌனமே என் வாழ்க்கையாக இருக்கும். திருச்சபைக்கு சென்றால் மிகவும் அமைதியாகவும் பவ்யமாகவும் தேவனை துதிக்க வேண்டும் என்பது அனைவரது மனதில் மேலோங்கி நிற்கும் எண்ணம். ஆனால் வேதாகமத்தில் சில வசனங்களே ஆலயத்தில் இருக்கும்போது தேவையற்ற காரியங்களை பேசக்கூடாது என்று கூறுகிறதே தவிர சத்தமாக தேவனை துதிக்கக்கூடாது என்று எந்த வசனமும் கூறவில்லை. இதை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் என்ன சகோதரனே, ஆலயத்திற்கு சென்று எங்களை சத்தமாக பேச சொல்கிறீர்களா என்று கேட்கலாம். நான் அவ்விதம் கூறவில்லை. ஆராதிக்கும் போதும் தேவனை துதிக்கும் போதும் இடம்பெறுவது என்ன என்பதை 100 சங்கீதத்தின் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 100 வாசிக்கிறேன், கவனியுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கடைசி வசனம் துதிப்பதற்கான ஊக்கத்தை கொடுக்கிறது. ஏன் தெரியுமா? இங்க தேவன் யார் என்பதை நாம் நோக்கி பார்க்க துவங்குகிறோம். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என இந்த வசனம் கூறுகிறது. நாம் துதிக்க துவங்கும் போது தேவனை மையப்படுத்துகிறோம். அவரை மையப்படுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்வில் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளை ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம். சங்கீதம் 105:1-5 வசனங்களை சற்று பாருங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோவின் புத்திரரே, இவையாவும் எத்தனை மகிழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள், எவ்வளவு நேர்த்தியாக நமக்கு தரப்படும் சந்தோஷமான புத்திமதிகள் என்று பாருங்கள். தொடர்ந்து சங்கீதம் 113:1-4 வசனங்களை சற்று வாசிக்கிறேன், கேளுங்கள். அல்லேலூயா! கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படக்கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் மட்டும் அவரை துதித்துக் கொண்டே இருத்தல் நல்லதும் தேவையான செயலுமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் சங்கீதம் 117 வாசிப்போம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா! நாம் திருச்சபைக்கு வரும்போது தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்க வேண்டும். அதற்கான காரணங்கள் என்ன என்பதை தேவனே கூறியுள்ளார். முதலாவது, தேவனை துதித்தல் நல்ல ஒரு செயல். இரண்டாவது, இது ஒரு மகிழ்ச்சியான செயல். மூன்றாவது, இது ஒரு ஏற்ற செயல். இந்த துதிக்கும் செயலே நாம் யார் என்பதை நிர்ணயிக்கிறது. நாம் அவரை துதிக்கவில்லை என்றால் அது ஒரு உகந்த செயலாக இருக்காது. சங்கீதம் 150:1-5 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அல்லேலூயா! தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். நமக்குள் ஜீவ ஊற்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் போற்றும் போதும், ஆராதிக்கும் போதும், துதிக்கும் போதும், அவரது வல்லமை மிக்க செயல்களை குறித்து பேசும் போதும் நாம் எவ்விதம் அமைதியாக இருக்க முடியும்? அவரை துதித்து பாடத்தானே வேண்டும் என்பதையே சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தின் 4 வசனத்தில் கூறியுள்ளார். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க பார்க்க தாவீதை போன்று பரவசத்தோடு அவரை துதிக்காமல் நம்மால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இதை கேட்கும் உங்களுக்கு தேவனை சத்தமாக துதிப்பது ஒருவேளை உங்கள் பழக்கமாக இருந்திருக்காது. ஆனால் தேவனை ஆனந்த சத்தத்தோடு துதிக்கும் போது நம் கவலைகளை மறந்து தேவனையே முக்கியப்படுத்தி அவரே மெய்யாக துதிக்க முடியும். நம் துதி ஸ்தோத்திரங்கள் திருச்சபை எங்கும் எதிரொலிக்க வேண்டும். நாம் ஏன் அவரை ஆனந்த சத்தத்தோடு துதிக்க வேண்டும் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நம் முழு பலத்தோடும் அவரை நாம் துதிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனை நீங்கள் எவ்விதம் போற்றுகிறீர்கள்? நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு நம் பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினவருக்கு நாம் எவ்விதம் துதி செலுத்துகிறோம்? இவ்வளவு உன்னதமான தேவனுக்கு முன்பு நாம் எப்படி மௌனமாக இருக்க முடியும்? நாம் அவரை துதிக்கவில்லை என்றால் நம் பயத்தினால் அப்படி இருக்கிறோமா? அறியாமையில் அப்படி இருக்கிறோமா? நம் பாவம் நம்மை அவ்விதம் இருக்க செய்கிறதா? அல்லது திசை அறியாது தியங்கி போய் நிற்கிறோமா? மற்றவர்கள் என்னை எதுவும் சொல்லிவிடுவார்களோ, என்னை தவறாக எண்ணி விடுவார்களோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ? நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம் பாவத்தன்மையை ஒப்புக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து நம் சொந்த கிரியை நிமித்தமல்ல, கல்வாரியில் அவர் செய்த தியாகத்தின் பேரில் அவர் நம்மை ரட்சிக்கும்படி அவரிடம் மன்றாட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை, அவரை துதித்து ஆராதிக்க கற்றுக்கொள்ளாதவரை உங்கள் வாழ்வின் அர்த்தத்தை என்றுமே அறிந்து கொள்ள முடியாது.
1: அன்புள்ள உடைய நேயரே, இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகர் என்று அறியும் வரை நீங்கள் தேவனை துதிக்க முடியாது. நீங்கள் அவரிடமிருந்து தூரமாகவே இருப்பீர்கள். உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி தேவனிடம் கேட்டு இயேசுவை உங்கள் வாழ்விலே வரவழையுங்கள். தேவனுடைய மேலான அன்பையும் மன்னிக்கும் தன்மையையும் அனுபவமாக கொள்ளும் நேரத்தில்தான் துதி செலுத்துதல் தானாக வர ஆரம்பிக்கும். துதி செய்வது உங்களுக்கு பிடிக்காத செயலாக இருக்கலாம், ஆனால் சங்கீத புஸ்தகமானது நம்மை துதிக்க செய்ய தகுந்த வழிகாட்டியாக இருக்கிறது. சங்கீதம் 145:7 வாசிக்கிறேன், கேளுங்கள். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோஸ்தரிப்பேன். நாடோறும் உம்மை சோஸ்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கால் பண்ணுங்கள். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

தாவீது சவுலுக்கு பயந்து காத் என்ற நாட்டின் அரசன் ஆக்கீசிடம் அடைக்கலம் புகுந்தார். இதை நாம் 1 சாமுவேல் 21:10 வாசிக்கிறோம். ஆனால் அங்கிருந்தும் தாவீது விரட்டப்பட்டு அதுலாம் என்ற குகையில் ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த நிலையிலும் தாவீது முறுமுறுக்காமல், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் ஒலிக்கும் என்று பாடுகிறார். இதுதான் சங்கீதம் 34.

ஏக்கம் ஏக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேக்கம் வரக்கூடாது. நீர் தேக்கமா தான் இருக்கணுமே தவிர தேங்கி போயிடக்கூடாது. நாங்க ஒவ்வொருவரும் நீர் தேக்கமாக மகிமை ஆண்டவரை தேக்கி வைக்கிறவர்களாக, எங்க போனாலும் உங்க குளோரிய அப்படியே கடத்துகிறவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்க. புழல் நீர்த்தேக்கம், பூண்டி நீர்த்தேக்கம் போல ராஜா ஒவ்வொரு நாளும் நீர் தேக்கமாக, மகிமையின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்குகிறவர்கள் அல்ல தேக்கமாக, குட்டையாக அல்ல நதியாக பொங்கி பிரவாகிக்கணும், பிரவாகிக்கணும் டேமாக. எதை பார்த்தா ஜாம் ஆயிடக்கூடாது. ஜாம் ஆயிட்டாங்க, ஜாம் இல்லை டேமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க டேமா வச்சிருங்கப்பா. ராஜா எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்க நீங்க கொப்பளிக்கணும், நீங்க பொங்கணும், பிரவாகிக்கணும். ஐயோ என்ன கொடுக்க போறேன்னு தெரியலையே, ஐயோ என்ன செய்ய போறேன்னு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்பா. அப்பா சொற்ப வருமானத்தையோ நிறைய வருமானத்தையோ பேங்க்ல போட்டு முதலீடு செய்யறது போல நீங்க கொடுக்கிற வெளிச்சத்தை அப்படியே டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. எழுதி எழுதி வைக்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்க, அதை பயிற்சி செய்ய, அதை கடைபிடிக்க, அதை கற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, எங்க இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்த. எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல

ஏக்கமை சின்னவன் ஆயிரமாக சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிற காலம். The time has come. Pastor, beloved servants of God, the time has come. Time has come. Time has come. நேரம் வந்து விட்டது. தேவரீ எழுந்தருள். சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு நீர் தயை செய்யும் காலம், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய தேவ மனுஷிகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஒவ்வொருவருக்கும் முன்னன் தொடை உண்டு. தடை அல்ல, தடையை மாற்றி முன்னன் தொடையை தந்து தடைகளை உடைக்கிற தளக்கர்த்தர் தளபதி. முன்னாடி போறீங்க ஆயுததாரி மாதிரி, நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல பின்பதாகவே வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க நாங்கள் ஊதாரி அல்ல, நாங்கள் ஆயுததாரி. ஆயுததாரி ஊதாரி மைந்தர்கள் எல்லாம் ஆயுததாரியாய் மாறட்டும். எந்த தாய் தம் மகனுக்காக கண்ணீர் வடிச்சு ஊதாரியா இருக்கிறானோ, எந்த ஆண்டவரின் மனைவி மாறு கணவனுக்காக இப்படி குடிச்சு ஊதாரியா தெரிகிறார் என்று அப்படின்னு அழறாங்களோ, அப்பா கணவரை குறிச்ச பாரம், பிள்ளைகளை குறிச்ச பாரம், இப்படி ஊதாரியா இருக்கிறானே. எத்தனை தாய்மார அழறாங்கப்பா வாலிப பிள்ளைகளை வச்சுட்டு, எத்தனை மனைவிமார அழறாங்க கணவர் இப்படி சித்திரவதப்படுத்துறாரு. இவங்க எல்லாம் ஒரு ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று நீர் ஜெபிக்க வைக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க தளபதியா முன்னாடி போறப்ப பின்பதாக வருகிற ஆயுததாரியா ஒவ்வொருவரையும் மாற்றி மகிழ்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இது போன்ற சாட்சிகளை நாங்க நிறைய கேட்க போறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். பிரதர் என் பிள்ளை என் கணவர் ஊதாரியா தெரிஞ்சாரு, குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு, என் பையன் லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான், தலைவலியா இருந்தான், அவன் இப்ப ஆயுததாரியா மாறிட்டான். ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகிற ஒரு பிரசங்கியாக சுவிசேஷகனாக புதிய சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். அவன் போனாவே தீ வருது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், பகுத்து போதிக்கிறான், போதகனாகிவிட்டான், சபைக்கு மேய்ப்பனாகிவிட்டான் என்கிற சந்தோஷமான சந்தோஷ அழுகையோடு கூடிய சாட்சியம் ஒவ்வொரு வாயில் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் நீங்க புறப்பட பண்ண போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நதியாய் பொங்கி பிரவாகிக்கிறார்கள். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

ஹல்லேலூயா. ஏக்கம் நீங்களும் நானும் எப்படி புழல் ஏறி பூண்டி ஏறி அப்படியே சில நேரம் அப்படியே உடைச்சி செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் உடைச்சிக்கிட்டு அப்படியே வருதா சென்னைக்கு. மழை வந்தாவே தாங்க மாட்டேங்குது, மன்னிக்கணும். ஆனா மழையெல்லாம் பெய்யாத நேரத்தில் நீர் தேக்கமாக அப்படியே நிறைய டேம்ல தண்ணி இருக்கிறது போல உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை நீர் தேக்கம் போல, மகிமையின் தேக்கமாக, எழுப்புதலின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்கிட்டாங்க இல்ல, தேக்கமாக, நீர் தேக்கமாக இருக்கிறார்கள் என்கிற சாட்சியை

சொல்றாரு 27 சங்கீதத்துல 4 வசனத்தை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். 27 நல்ல கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். காலையில் எழுந்து இந்த வசனத்தை படிக்கிறப்ப அதுல இங்கிலீஷ்ல அந்த நாடுவேன், தங்கி இருப்பதையே, தங்கி இருப்பதையே அப்படின்னு ஒன்று. I'm asking God for one thing, only one thing, to live with Him in His house my whole life long. I will contemplate His beauty, I will study at His feet அப்படின்னு மெசேஜில் போட்டிருக்கு. அதர் வேர்ஷனில் I will dwell அப்படின்னு போட்டிருக்கு. அப்பா நான் தங்கிட்டேன்ப்பா, தங்கிட்டேன். அந்த டுவெல்லையே டீ எடுத்துட்டீங்கன்னா வெல்லுன்னு வரும். நீங்களும் நானும் தான் கிணறு. அந்த கிணறு யாரெல்லாம் அவர் சமூகத்திலேயே டுவெல் ஆயிட்டாங்களோ அவங்கெல்லாம் வெல் ஆயிட்டு அவங்க வாழ்க்கை வெல்லாக இருக்கு, வெல்லாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பேசுறாங்க, நல்லா இருக்கிறீங்க. டேவிட் விஜயகாந்த் அண்ணன் சொல்லுவாங்க, கையை கொடுத்து நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. மேன்மேலும் கர்த்தர் உயர வைப்பார். நீங்க படருவீர்கள், மலருவீர்கள், மனம் பரப்புவீர்கள். பிள்ளைய குறிச்சு கவலைப்படுறீங்களே, கணவர் குறிச்சு கவலைப்படுறீங்களே, ஊதாரி ஊதாரியா சுத்தரான்றீங்களே, தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆயுததாரியாமே, உங்க வீட்டுக்காரர் ஆயுததாரியா, நல்லா இருப்பார். உங்க கண்ணு பார்க்க ஆண்டவர் அவரை நல்லா வைப்பார். உங்க கண்ணீருக்கு ஏத்த பலனை கர்த்தர் தராரு. சந்தோஷமா தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொன்னார்ல யோபே சொன்னார், கர்த்தர் சொல்ல யோபு சொன்னார், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். அது போல ஆண்டவர் சமூகத்துல நாம் அறிக்கை இடுகிறதையே அறிக்கட்டாக மாற்றி மகிழ ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அப்படியே அப்பாவை பார்த்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அருமையான அன்பு சகோதரன் ஜாக் அவர்கள் இயற்றிய பாடல்

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் அற்புதமாக நம்மோடு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ரெண்டு விதமான நேரங்களை குறித்து நம்மிடத்தில் பேசி கொண்டு வருகிறார். ஒரு நேரம் என்னன்னா குரோனோஸ். குரோனோஸ்னா நாம் இந்த பூமியில் செயல்படுவதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம், நம்முடைய வாட்ச், காலங்கள், நாட்கள், வருஷங்கள், இது எல்லாம் என்னன்னா குரோனோஸ். இந்த காலங்களையும் நாட்களையும் நமக்கு தந்திருக்கிற அதே ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளி நம்முடைய சார்பில் செயல்படுவதற்கான நேரத்தையும் முன்குறிச்சிருக்கிறார். இந்த காட்ஸ் டைமை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்னா
1: கைரோஸ்.
0: கைரோஸ்ங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். அது எதை குறிக்குதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் காட்ஸ் டைம், தேவனுடைய நேரத்தை குறிக்கிறது, அல்லது காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் டு ஆக்ட், தேவன் தாம் செயல்படுவதற்காக தம்முடைய ஆதீனத்தில் குறித்திருக்கிற ஒரு நேரம்தான் கைரோஸ். நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறது இல்லை. சில தீர்க்க தரிசனங்கள், நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு எடுத்த தீர்க்க தரிசனங்கள் சில நேரம் சொன்ன அன்னைக்கே என்னன்னா நிறைவேறும். நம்முடைய நாம் கூப்பிட்ட நாளில் அவர் நமக்கு பதிலை தந்து நம்முடைய ஆத்மாவில் பலனை தந்து நம்மளை தேற்றுகிற ஆண்டவர்.
1: ஆமென்.
0: கூப்பிட்ட நாளில்
1: எஸ்
0: தாவீது கூட அப்படிதான் அவர் ஜெபம் பண்ணார்.
1: சங்கீதம் 138:3
0: தேங்க் பண்ணார், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளி நீர்,
1: என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
0: The moment I called out, you stepped in. Hallelujah. As soon as I pray, you answer me. நான் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே எனக்கு என்ன பதில் வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர் ஆன்சரை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அனுபவங்களும் நமக்கு என்னன்னா
1: உண்டு.
0: ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய காலிங் ரிலேட்டட், நம்மளை குறித்த ஆண்டவருடைய திட்டம், நோக்கம் தொடர்பான தீர்க்க தரிசனங்களை வெகு காலத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லியிருந்தாலும் அந்த காரியங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய தருணத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே முன்குறிச்சிருக்கிறார். அதுதான் கைரோஸ்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நாங்க கூட 2001 ஆண்டுல தங்கச்சி மடம் வந்திருந்தோம். அப்பதான் எங்க ஊழியம் பிகின் ஆச்சுங்க. அந்த நாட்கள்ல ஒரு கூரை குடிசையில நாங்க சில பேரோட ஆராய்ச்சிட்டு இருந்தப்போ தேவன் எங்களுக்கு தான் அப்போதான் 5 விதமான ஊழியங்களை இந்த தீவிலிருந்து நான் எழுப்புவேன். அப்போ சில தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எழும்பி தேசமெங்கும் புறப்பட்டு போவார்கள். இதுதான் அந்த நாள் ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தை. அந்த மாபெரும் எழுப்புதல் தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்காக
1: Yes.
0: Since 2001. அப்போ ஒரு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்முடைய தரிசனம் தொடர்பான காலேபுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள கொண்டு வந்தார்ல
1: வந்தாரு.
0: 17 வயசுல ஜோசப்க்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டர் 30 வயசுல கொண்டு வந்தார்ல
1: கொண்டு வந்தார்.
0: தாவீதுக்கு சின்ன வயசுல 16 வயசுல என்னன்னு தெரியல, அந்த ஏஜ்ல சாமுவேல் மூலமா உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் ஃபுல் ஃபார்முக்கு வந்தது அவருடைய 30வது வயசுல தானே.
1: எஸ்,
0: அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்துல தீர்க்க தரிசனங்களை நமக்கு தந்திருந்தாலும் அந்த காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மனசுல வச்சு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு அவர் செயல்படுவதற்கான ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இட் மீன்ஸ் இஸ் கைரோஸ் டைம். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல ஆண்டவர் நமக்கு குரோனோஸ் தர்றார்.
1: ஆமென்.
0: குரோனோஸ்னா என்ன? நாம அவருடைய பாதத்துல காத்திருந்து அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல உண்மையா இருந்து எங்க போய் சொல்றாரோ அங்க போயிட்டு என்ன செய்ய சொல்றாரு அதை செஞ்சுட்டு அமைதியா குவைட்டா, நீங்க பெரிய மனுஷனா இருந்தா கூட சத்தமே இல்லாம நீங்க உங்க காலத்துல நீங்க 1000 ஆக போறீங்க, ஆனா அந்த காலம் வர்ற வரைக்கும் ஒரு சின்னவனா தேவன் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு யாரும் யார் யார் நம்மள அறிந்திருப்பாங்க ஆனா நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் நடுவுல ஒரு சாதாரண தெள்ளுப்பூச்சியை போல சிம்பிளா தேவன் சொன்ன காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நாம் அவரோடு நடக்கிற இந்த பீரியட் தான் என்னன்னா குரோனோஸ்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நாம நினைச்ச நேரத்துல காரியங்கள் நிகழ்றது இல்ல, தேவன் முன்குறிச்ச நேரத்துல தான் காரியங்கள் நிகழுது.
1: எஸ்,
0: இல்ல விரக்தி அடைகிறதோ வேதனைப்படுறதுலயோ என்ன இல்ல,
1: வேலையே இல்ல,
0: இல்ல
1: வேலையே இல்ல.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஏற்ற காலம் வர்றப்போ எல்லாம் எப்படி நடக்கும்? தீவிரமாய் நடக்கும்,
1: தீவிரமாய்
0: விறுவிறுன்னு நடக்கும். பாக்குற எல்லாருக்கும் கிருகிருன்னு வரும். சொல்ல போனா நமக்கே கிருகிருன்னு வரும்.
1: இந்தங்க சோடா குடிங்க. அல்லேலூயா.
0: சோ நாம செயல்படுவதற்கான காலங்களையும் நேரங்களையும் நமக்கு தருகிற அதே ஆண்டவர் தான். குரோனோஸ் நமக்கு தருகிற அதே
1: ஆண்டவர்
0: தான். வருஷங்களை தருகிற அதே ஆண்டவர், மாதங்களை தருகிற
1: அதே ஆண்டவர்,
0: நாட்களை தருகிற
1: அதே ஆண்டவர்.
0: இந்த நாள் கூட ஆண்டவர் நமக்கு தந்த குரோனோஸ்.
1: எஸ், ஒரு வருஷத்துல 52 வாரங்களை குரோனோஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
0: நாம தேவனுக்காக செயல்படுவதற்கு தேவனோடு பிஸியா இருக்கிறதுக்கான ஒரு காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் கத்தர் தந்த நாய். சோ இந்த நாள்ல எதுக்காக கத்தர் தந்திருக்கிறாரு? ஆண்டவரோட பிஸியா இருக்க வேண்டியது.
1: ஆமென்.
0: ஆண்டவரோட செலவிடுவதற்காக இந்த நேரம் என்ன செய்யப்பட்டிருக்கு?
1: கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாள்ல நான் உம்மோடு அதிகமா சஞ்சரிக்க விரும்புறேன் ஆண்டவரே. எனக்கு வாக் வித் காட்.
1: எஸ்,
0: ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
1: சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: ஆம்பிளிஃபைட்ல ஹாபிச்சுவல் வாக் வித் காட்.
1: எஸ்,
0: தேவனோடு நடக்கிறது, தேவனோடு வாழ்றது அந்த ஏனோக்குங்கிற மனுஷனுக்கு லைஃப் ஸ்டைலாவே இருந்துச்சு.
1: ஆமென்.
0: வாழ்க்கை முறையாக இருந்தது.
1: எஸ்,
0: வாழ்க்கையினுடைய அங்கமாக மாறி இருந்தது. தேவன் செயல்படுகிற நேரம் வர்ற வரைக்கும் நீ என்னையா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா, நான் தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா.
1: ஆமென்.
0: நான் தேவனோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஐயா.
1: வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
0: நான் தேவனோட நடந்துகிட்டு இருந்தேன் ஐயா.
1: ஆமென். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி நான் தேவனோட, தேவன் எனக்கு கொடுத்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த நேரத்துலதான் என் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுகிற நேரம் வந்தது.
1: வந்தது.
0: கைரோஸ் வந்தது.
1: கைரோஸ் வந்தது.
0: 2025 என்னன்னா கைரோஸ்.
1: கைரோஸ்
0: தேவன் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளி செயல்படுகிற ஆண்டு.

0: Kairos means God's appointed time to act.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Full of God's action-packed season.
1: Action-packed season.
0: Acts of the apostles.
1: Acts of the Holy Spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: And the Mariana or season India.
1: Amen.
0: Vandirichi.
1: Vandirichi. Vandirichi. Hallelujah.
0: Chronos time. Enna potirukka illa. Zoom panni kattunga. Chronos.
1: Chronos.
0: And
1: Kairos time.
0: Timeline. Etham pidichukanga.
1: Yes.
0: Okay. நம்முடைய வாட்சை கையில் கட்டிக்கிட்டு இத்தனை செகண்ட் இத்தனை நிமிஷம் இத்தனை மணின்னு சொல்கிறோம் பாருங்க, அதான் என்னது?
1: க்ரோனோஸ்.
0: க்ரோனோஸ் சீராக இருக்கும். நம்ம தான் அதோட இணைஞ்சு என்ன செய்யணும்?
1: பயணிக்கணும், ஓடணும்.
0: அது நமக்காக நிற்காது, நமக்காக வெயிட் பண்ணாது.
1: ட்ரெயின் நமக்காக நிற்காது, ஃப்ளைட் நமக்காக நிற்காது.
0: நேரத்தோடு இணைஞ்சு என்ன செய்யணும்? நம்மளும்
1: ஓடணும்,
0: ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி போகிறப்ப காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் more qualitative, not about days, months
1: and minutes.
0: And minutes, the nera kalam,
1: second nimisham,
0: second maasam, chevakalam, july maasam, september maasam,
1: sanikalam,
0: sanikalam, budhankalam, adala
1: kanakala vekkada
0: kaalathirku apparpattavar kaalathukulla praveshikkiradha kairos.
1: Amen. Yes. காலத்துக்கு அப்பாற்பட்டவர் காலத்துக்குள் பிரவேசிப்பதுதான் கைரோஸ்.
0: காலம் வந்து ஆண்டவரை பவுன் பண்ண முடியாது. காலத்துக்குள்ள ஆண்டவரை அடைக்க என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் பிக்ஸ் பண்றப்ப அவர் காலத்துக்குள்ள தன்னை சுருக்குறாரு.
1: Yes.
0: சுருக்கிட்டு காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் வருகிறார்.
1: Amen.
0: Powerful word.
1: Amen.
0: Yes. காலத்துக்குள் காலத்தின் தேவன் வருகிறார்.
1: Yes.
0: அதான் உங்க கைரோஸ்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: 25.
1: Yes.
0: இந்த காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
1: ஆமென். காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
0: பிகின் ஆயிருச்சு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்க வெயிட்டிங் பீரியட் ஆல்ரெடி ஓவர்.
1: Yes.
0: உங்க காத்திருப்பின் நாட்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு சாமி,
1: முடிஞ்சிருச்சு சார்.
0: நவம்பர்லயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்.
0: இன்னும் டிசம்பர் வரைக்கும் சார், ஜனவரி வரைக்கும் அது கண்டுக்கிறாம இருக்கீங்க, இன்னும் டிசைன் பண்ணாம இருக்கிறீங்க.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

0: இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும்
1: இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே.
0: Hallelujah. And of Issachar, men who had understanding of the times to know what Israel ought to do. காலத்தையும் நேரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இஸ்ரவேல் என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு சொல்லக்கூடிய 200 சீஃப் இருந்தாங்களாம்.
1: Amen.
0: 200 leaders.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவனுடைய கைரோஸ் அறிஞ்சிருக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த சீசனுக்கான லீடர்.
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: அவன் தான் லீட் பண்ணுவான்.
1: Amen.
0: இவர்களுடைய வாக்குக்கு எல்லா பிரதர்ஸும் செவி கொடுத்துதான் ஆகணும்.
1: ஆகணும்.
0: The body of Christ should listen to these leaders.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You are a chief.
1: Amen.
0: உங்களுடைய சீசன் வர்றப்போ உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற கைரோஸ் டயத்தை நீங்க டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னா லீடர்.
1: Yes.
0: You are a leader.
1: Amen.
0: தகுந்த யோசனை சொல்லத்தக்க மனுஷர்கள் 200 பேர் இல்ல,
1: தலைவர்கள்
0: 200 chiefs.
1: Yes.
0: 200 leaders with their families.
1: Yes.
0: சீசன் அறிஞ்சு சீசனை குறிச்ச வெளிப்பாடப்பட்டு கைரோஸ் மொமெண்ட குறிச்ச காரியத்தை குறிச்ச கிளீன் ரெவலேஷனோட ஒருத்தன் வர்றப்போ அவனுக்கு நீங்க செவி கொடுங்க.
1: Yes.
0: அவன் உங்களுடைய faith level கண்ணாப்பண்ணானு தூண்டுவான்.
1: Amen.
0: அவனுடைய messages நீங்க கேக்குறப்போ உங்க faith பிச்சுக்கிட்டு அடிக்கும்.
1: Yes.
0: Hallelujah. கைரோஸ் டைம் வந்தவன அடிமை ஆளுநரா மாறினானா?
1: மாறினா.
0: ஆட்டோமேட்டிக்கா அவன் chief ஆகிட்டாரா?
1: Chief.
0: டேய், அவன் சொல்றத கேளுங்கடா.
1: Yes.
0: அவன் சொல்றத என்ன செய்யுங்க?
1: பதினேழு
0: அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார்.
1: யோசேப்பு சிறையாக விற்கப்பட்ட
0: அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
1: அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது.
0: கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
1: ராஜா ஆள் அனுப்பி
0: அவனை கட்டவிழ்க்க சொன்னான்.
1: ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான்.
0: எதுக்காக? தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும்
1: தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும்
0: அவனை தன் வீட்டுக்கு
1: தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சீப்பா இருந்த ஸ்லேவ் யார் ஆயிட்டார்னா
1: சீஃப் ஆயிட்டார்.
0: தேசத்தை சேவ் பண்ண வந்த
1: சீஃப்
0: ஆயிட்டார்.
1: சீஃப் ஆயிட்டார்.
0: சீப்பா இருந்த ஸ்லேவ் தேசத்தை சேவ் பண்ண வந்த
1: சீஃப். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: He saved the entire world and he became a chief.
1: Chief
0: to all nations.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன அவனுக்கு அந்த காலத்தையும் அந்த சமயத்தையும் தேவன் இந்த சீசன்ல என்ன செய்ய விரும்புறாரு, என்ன நடக்குது அப்படிங்கறத குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங், அத குறிச்ச ரெவலேஷன் இருந்ததுனால அவன் யார் ஆயிட்டானா?
1: Chief ஆயிட்டான்.
0: அவனுடைய வாக்குக்கு அவனுடைய சொல்லுக்கு எல்லாரும் செவி கொடுத்து தான் என்ன செய்யணும்?
1: ஆகணும்.
0: ஆகணும்.
1: ஆகணும்.
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அது சிங்காசனத்துல அமர்ந்திருந்த ஆண்டவர் என் சார்பில கிரியை செய்யும்படி எனக்காக எழுந்தருளுகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: கிங் எழும்புறாருங்க.
1: ஆமென். Let God arise.
0: Let God arise.
1: Let God arise.
0: Let God arise. Abdina, ஆண்டவர் என்ன ஸ்டூல்ல உட்கார்ந்திருக்கிறாரு? ராஜாவே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறப்ப ராஜாதி ராஜா, வானாதி வானம் கொள்ளாதவர், பூமி அவருக்கு பாதபடி, வானம் அவருக்கு சிங்காசனம். அந்த சராசரங்களை படைத்தவர், எனக்காக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை மனசுல வச்சு அந்த வாக்குகளை நிறைவேற்றும்படி தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளுகிறான்.
1: எழுந்தருளுகிற ஆண்டு தேவா, நீ
0: will arise and will step into your life.
1: Amen.
0: அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து தேவரீர் எழுந்தருளி
1: சியோனுக்கு இறங்குவீர்.
0: சியோனுக்கு
1: இறங்குவீர்.
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: The set time has come.
1: Set time has come.
0: The moment designated. அதான் ஆம்ப்ளிஃபைட்ல இருக்கு. The set time has come. ரெண்டு காரியம் மேல இருக்கிறது என்னன்னா, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு
1: இறங்குவீர்,
0: இறங்குவீர் அப்படிங்கிறது. இட் வாஸ் ஹிஸ் பிரேயர். அது ஒரு மனுஷனுடைய ஃபெய்த் கன்ஃபஷன். ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல ஒரு மனுஷன் பண்ணின அறிக்கை அது.
1: எஸ்,
0: அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. ஆனா அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்னன்னா, அது அறிக்கை இல்ல.
1: அல்லேலூயா.
0: ஐயா, எனக்கு அவர் தயவு செய்யற காலமும் நேரமும் வரும்னு சொல்லல,
1: வந்துருச்சு.
0: வந்ததுன்றாரு,
1: வந்தது.
0: அதான் 2005 உங்களுக்கான டைம் வரும்னு நாங்க பிரசங்கம் பண்ணல, வந்துருச்சுன்னு பிரசங்கம்.
1: வந்துருச்சு, வந்துருச்சு.
0: இந்த இசக்கார் புத்திரர் சொல்றத கேளு.
1: ஆமென்.
0: இசக்கார் அபிஷேகம் மேல என்ன செஞ்சிருக்குன்னா,
1: வந்திருக்கு,
0: வந்திருக்கு.
1: இசக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, இசக்கார் சொல்லிட்டாரு.
0: இசக்கார் அனாயிட்டிங் இருக்கிறப்ப எனக்கு எசக்கு இல்ல, எனக்கு பலன் இல்ல, இனியும் திராணி இல்ல, இனியும் காத்திருக்க பொறுமை இல்லைன்னு சொல்லாதீங்க. Your time has come.
1: Amen.
0: I'm not preaching your time will come சொல்லல.
1: The time,
0: your
1: has,
0: time
1: come.
0: Has come.
1: Time has come.
0: உங்க நேரம் வரும்னு நான் போதிக்கல, உங்க நேரம் வந்துச்சுன்னு சொல்றேன்.
1: Amen.

0: அல்லேலூயா.
1: இதே இது பாஷன்ல எப்படி இருக்கு பாருங்களேன், பாஷன்ல இன்னும் அருமையா இருக்கும். Now is the time. முதல்ல ஐ நோ அப்படிங்கிறார், ஐ நோ யூ ஆர் அபவுட் டு அரைஸ் அண்ட் ஷோ யுவர் டெண்டர் லவ் டு ஜான். ஐ நோ,
0: எனக்கு தெரியும்.
1: ஐ நோ யூ ஆர் அபவுட் டு அரைஸ் அண்ட் ஷோ யுவர் டெண்டர் லவ் டு ஜான். ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோன்னு சொல்லிட்டு அடுத்து நவ் இஸ் த டைம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: நீங்க ஐ நோ, ஐ நோ காட் வில் டு, ஐ நோ ஒன் டே காட் வில் அரைஸ், ஐ நோ, ஐ நோ, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு உங்க ஃபெய்த்தை நீங்க அறிக்கை பண்றதுக்கு ஒரு காலத்தை நியமிச்ச ஆண்டவர் நவ் இஸ் தி டைம்.
0: ஆமென்
1: அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்றதுக்கான டயத்தையும் தருவார், தந்திருக்கிறார்.
0: அதுதான் கைரோஸ்,
1: அதுதான் கைரோஸ்,
0: கைரோஸ்.
1: நவ் இஸ் தி டைம்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: இதுக்கான டைம், லார்ட், ஃபார் யுவர் கம்பாஷன் அண்ட் மெர்சி டு பி போர்ட் அவுட். இந்த நாட்கள் அவருடைய தயவு இறக்கத்தை ஆண்டவர் அள்ளி தட்ட போறார்.
0: ஆமென்.
1: கொட்ட போறார்,
0: கொட்ட போறார்.
1: சொட்டு சொட்டா சொட்டுச்சுல, கொட்டு கொட்டுன்னு கொட்ட
0: போகுது, கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: உங்க மேல மட்டும்தான் இருந்த அந்த நீங்க அனுபவிச்ச அந்த இறக்கத்தை, அந்த தயவை ஆண்டவர் உங்க மூலமா தேசங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ண போறார்.
0: ஆமென்.
1: இஸ் கோயிங் டு போர்ட் அவுட்,
0: போர்ட் அவுட்.
1: The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
0: Yes.
1: One more time, Dhyanichamla. The prophet's embryonic sermon,
0: yes,
1: will come to its full form.
0: Hallelujah. Hallelujah.
1: Adha Matthew la irukku. Matthew la chapter 1 la அத்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 22வது வசனம் பாருங்க, மெசேஜ்ல பாருங்க.
0: தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
1: ஓகே, this would bring the prophet's embryonic sermon to full term,
0: full term.
1: The prophet's embryonic sermon to full term,
0: term.
1: ஒரு தீர்க்க தரிசி பேசினது ஒரு கரு போல இருந்துச்சு பாருங்க, அது முழு உருவத்துக்குள்ள வந்திருக்கு.
0: ஆமே,
1: கரு போல இருந்த வார்த்தைகள் முழு உருவம் கொள்ளுது,
0: முழு உருவம்
1: கைரோஸ்ல,
0: கைரோஸ்.
1: அதான் சங்கீத 102:13 வாசிக்கிறோம், The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
0: Yes.
1: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சில வாக்குறுதிகளை தந்தாரு பாருங்க. கடந்த நாட்கள்ல அவரோடு நடந்த நாட்கள்ல தேவன் நமக்கு தந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில 100% அப்படியே நிறைவேறுகிற ஒரு கைரோஸ் சீசனுக்குள்ள, ஒரு கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
0: ஆமென். Hallelujah.
1: விறுவிறுன்னு இருக்கும்,
0: விறுவிறுன்னு இருக்கும்,
1: கிறுகிறுன்னு வரும்.
0: ஆமென். Hallelujah.
1: சட்டு புட்டு நடக்கும்.
0: Yes.
1: காரியம் உண்டும்.
0: ஆமென்.
1: நீங்க முளைச்சு வர்ற டைம் இது.
0: Yes.
1: உங்க கிளைமேட் வந்திருக்கு.
0: ஆமென்.
1: கிளைமேட்டை தந்தவரு காரியத்தை முளைச்சு வராமலா வச்சிருவாரு. காரியம் முளைக்கிறதுக்கு தானே கிளைமேட்டே தந்திருக்கிறாரு.
0: ஆமென்.
1: அதுக்கு தானே சீசனை தந்திருக்கிறாரு. அப்ப சீசன் வந்திருக்குன்னு சொன்னா காரியம் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்குங்கிறது நிஜம்,

0: தேவன் குறித்திருக்கிற காலமும் நேரமும் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அவரால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தே தீரும்,
1: நிகழ்ந்தே தீரும்.
0: You will possess those blessings without any efforts. எந்த விதமான முயற்சியும் இல்லாம சும்மா கையை உயர்த்தி அவரை ஆராதிச்சு ரிசீவ் பண்ணுவீங்க.
1: Yes.
0: Word a conceive பண்ணது உண்மைதானே?
1: உண்மைதான்.
0: Blessing a receive பண்றது உண்மைதான்.
1: Amen. I receive.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You will receive his blessings for you have already conceived his promises in your spirit.
1: Yes.
0: நீங்க ஏற்கனவே அவருடைய உங்களுடைய ஆவியில அவர் தந்த வார்த்தைகளை கருத்தரிச்சிருக்கிறதுனால நீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நிச்சயம்.
1: Amen.
0: Believe.
1: I believe.
0: மாம்பழம் பழுத்து மரத்திலேயே பழுத்த பழம்,
1: மரத்திலேயே பழுத்த பழம்.
0: பாக்குறப்ப நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So anointed words. ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய ஆவியில தேவனுடைய ஆவியானவர் தந்த ஏவுதல்ல பேசுறப்போ அவன் பேசல, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார்.
1: அவனை கொண்டு பேசுகிறார்.
0: கர்த்தர் அருளிய வசனம் அவனுடைய நாவில் இருக்கு.
1: Amen.
0: The Lord is using him. And he is using him as his instrument.
1: Yes.
0: ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி அவன். அவன் ஒரு கருத்தை தெரிவிக்கல.
1: Hallelujah.
0: அவன் தன் சொந்த கருத்தை அடிச்சு விடல.
1: Yes.
0: அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் அவனை ஏவுறாரு.
1: ஏவுறாரு.
0: அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். Amen. And his words are anointed.
1: Amen.
0: Rhema words. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் anointed words தந்தவர் appointed டைத்தையும் தருவார்.
1: Amen.
0: அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுனா குறிக்கப்பட்ட காலமும் உண்டு.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நகமும் சதையும் மாதிரி.
1: Yes.
0: ரெண்டையும் பிரிக்க முடியாது.
1: முடியாது.
0: இந்த மாதிரி அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் அதற்காக குறிக்கப்பட்ட ஒரு காலமும் சமயமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சு வர்றப்ப எதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் திரும்புற பக்கமெல்லாம் இருக்கும்.
1: ஆமே.
0: கல்யாணம் முடிய வாய்ப்பே இல்ல, சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஐயோ அந்த கடங்காரன் எனக்கு வேணவே வேணான்னு மன்னிச்சு விட்டுருப்பான். என்னடா நடக்குது நம்மளை சுத்தி? பட்சிக்கனிடத்திலிருந்து பட்சணமும்
1: பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது.
0: நியாயாதிபதிகள் 14:14க்கான அர்த்தம் இப்பதான்டா எனக்கு என்ன செய்தனா
1: புரிகிறது, விளங்குகிறது.
0: தருதலையா இருந்த மகன் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறுவான்.
1: ஊதாரியா இருந்தவன் ஆயுததாரியா ஆயிடுவான்.
0: அத்தான் வந்தாலே செத்தேன்னு இருந்த நிலைமை மாறி அத்தான் வீட்டுக்குள்ள வந்தாருனாலே
1: செத்தேன்,
0: நானும் என் பிள்ளைங்களும் செத்தோம் அப்படிங்கிற நிலைமை மாறி. அன்பான கணவரா,
1: அணைக்கிற கணவரா,
0: அணைக்கிற கணவரா, பிள்ளைகளை ஆதரிக்கிற கணவரா.
1: எஸ்
0: ஐயா மாறுறாரு,
1: மாறுறாரு.
0: அஸ்டர் சாத்தியமே இல்லை. சீசன் இது.
1: எஸ்
0: பஞ்ச புசனாரியா இருந்தவன்லாம் வாரி வளங்குற வல்லாளா மாறுவான்.
1: ஆமேன். குடும்பம் அணைஞ்சிரும் பார்த்தேன். அணைக்கிற கணவனால அணையில அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க.
0: சபையை துன்பப்படுத்தி பாழாக்கி அதை நாசம் நினைச்ச மனுஷன் எல்லாமே சபைக்கு தூணா மாறுவான். அவன் அப்போஸ்தலனா மாறுவான்.
1: ஆமென். எஸ். We believe.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: என்ன இந்த மாதிரியான காரியம் நிகழ்வதற்காகவே ஆண்டவர் இந்த காலத்தை குறிச்சிருக்கிறாரு. Designated moment.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுக்குன்னே ஒரு காலத்தை செட் பண்ணிருக்கிறார். இதை எதை செய்யணுங்கிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, சாகிறதுக்கு ஒரு காலம் உண்டு,
1: எல்லாத்துக்கும்
0: இழக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன் இட்ஸ் சீசன்.
1: ஆமென்.
0: நவ இஸ் தி டைம்.
1: எஸ்,
0: ஐ நோ, I know one day God will come into my life. அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. I know, definitely God will help. I know. எனக்கு ஆண்டவர் நிச்சயமா உதவி செய்வார், செய்வார், செய்வார் சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க. Now.
1: Yes.
0: Now. இப்ப அவர் எனக்கு உதவி செய்யற நேரத்துக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. Now is the time.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah. Now.
0: பாக்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும்.
1: ஆமென்.
0: வாய்ப்பே இல்லாத, இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நினைச்சீங்களோ அதுல எல்லாம் ஒரு மிராக்குலஸ் இன்ட்ரூவென்ஷன் ஆஃப் காட்.
1: ஆமென்.
0: ஆண்டவருடைய அதிசயமான நடத்துதல், ஆண்டவருடைய அற்புதமான இடைபெடுதல்களை இந்த சீசன்ல நீங்க எதிர்பாருங்கள்.
1: ஆமென்.
0: சிலருடைய லைஃப்ல இட்ஸ் ஹேப்பனிங் ஆல்ரெடி. God has started his work in their life. அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே தம்முடைய கிரியையை ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார்.
1: ஆரம்பித்து விட்டார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எனக்கெல்லாம் வாசனை கும்முன் அடிக்குது.
1: ஆமென்.
0: காசில.
1: Yes. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ற பந்தி கிச்சன்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறப்ப அந்த ஏரியா வளாகத்துல வந்தாலே எங்க ஊர்ல ரால் பொறிக்கிறது கம கம கமன்னு அடிக்கும்.
1: Yes.
0: பக்கத்து வீட்டுல மீன் பொறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, இந்த வீட்டுல என்ன செய்ய முடியாதுன்னா
1: இருக்க முடியாது, அவ்வளவு வாசனை மூக்க துளைக்கும்.
0: இன்னொரு வீட்டுல கருவாடு பொறிப்பாங்க. ஐயோ, எங்களால வாசனை அடக்கிக்கிட்டு என்ன செய்ய முடியல. இந்த நேரம் ஒரு பழைய கஞ்சி கையில இருக்கும்னா என்ன இருக்கும், அப்படி கமகமன்னு இருக்கும் வாசனை. உங்களுக்கு ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ண பிளஸ்ஸிங்க நீங்க நுகர்ற இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஸ்மெல் பண்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஒரு காலத்தை டிசைன் பண்ற ஆளுன்னா கட்டாயம் இந்நேரம் உங்க பந்திய நீங்க ஸ்மெல் பண்ணி இருப்பீங்க. பல ஆண்டுகளா நகராதிருந்த ஒரு பிரச்சனை பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போற நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: முட்டி மோதி தட்டு தடுமாறி என்ன செய்யறதுன்னு தெரியாம வேர்க்க விறுவிறுத்து பல முயற்சிகளை பண்ணி எதுவுமே நடக்காம களைச்சு போய் சோர்ந்து போய் விரக்தி அடைஞ்சு படுத்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு தேவை இன்னொரு முயற்சி இல்ல, உங்களுக்கு தேவை ஒரு சீசன், ஒரு கைரோஸ் டைம்.
1: கைரோஸ் டைம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற ஒரு தருணம் தான் உங்களுக்கு தேவை. புலம்பாதீங்க, அங்கலாய்க்காதீங்க. ஆண்டவரே, உமக்கு நான் காத்திருக்கிறேன்ப்பா,
1: காத்திருக்கிறேன்ப்பா.
0: என் காத்திருப்பு வீணா போல.
1: எஸ்.
0: இந்த வருஷம் 25வது ஆண்டு உன் லைஃப்ல நான் கடந்து வருகிற ஆண்டு, காலத்தின் தேவன் உன்னுடைய காலத்துக்குள்ள கடந்து வருகிற ஆண்டுன்னு சொல்லி இந்த ஜனவரில என்னோட பேசுறீங்களே, தேங்க்யூ லார்ட்ன்னு சொல்லுங்க.
1: தேங்க்யூ.
0: பிலீவ், பிலீவ் திஸ் வேர்ட்.
1: எஸ், ஐ பிலீவ், ஐ பிலீவ்.
0: அதனாலதான் நிறைய பேர் தட்டு வாங்கிட்டாங்க.
1: எஸ்,
0: நிறைய பேர் செங்கல் வாங்கிட்டாங்க, நிறைய பேர் வீட்டுக்கு சாய் வாங்கிட்டாங்க, நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க,
1: போட்டோவா எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல.
0: அல்லேலூயா. என்ன ஸ்மெல் பண்ணியாச்சுங்க.
1: ஆமென்.
0: காலத்துக்குள்ள கர்த்தர் வந்திருக்கிறாருங்கறத நல்லா நிதானிச்சாச்சு, அறிஞ்சாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் சொல்லி தரேன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதெல்லாம் வந்துட்டோடி. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல நகராத இருந்த மலைகள் என்ன செய்ய போது, நான் பெயர்ந்து பொத்துன்னு சத்தம் கேட்கும். ஒரு தடை பெயர்ந்து தண்ணிக்குள்ள போயிருச்சு,
1: போயிருச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கடந்த நாட்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு குரோனோஸ் கொடுத்திருந்தார். குரோனோஸ் என்ன, நமக்குன்னு ஒரு டயத்தை கொடுத்திருந்தாரு. வாழ்றதுக்கான காலத்தை நமக்கு என்ன செஞ்சிருந்தாரு,
1: கொடுத்திருந்தாரு,
0: கொடுத்திருக்கிறாரு. சோ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் சும்மா இருக்கிறது இல்லை. தொண்ணூறுக்கு செய்ய தெரியாதா? அதான் நீ ஒன்றும் செய்யாதன்ட்டார்ல, அதனால நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, நான் சும்மாவே என்ன செய்ய போறேன்னா
1: இருக்க போறேன்
0: இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்யறதுன்னா பெசாம சாப்பிட்றது பெசாம தூங்கிறது. அதான் வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை இல்லை வரலையா? அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வாரியா? நம்ம கையில ஒண்ணும் இல்லை பிரதர், எல்லாமே அந்த ஆண்டவன் கையில தான்
1: இருக்கு.
0: நம்ம என்ன செய்யலாம் பிரதர்? சாப்பிட்டுட்டு பெசாம தூங்கலாம் பிரதர், வந்த அன்னைக்கு அவர் தட்டி எழுப்பாரு பிரதர். அப்படி இல்லை பிரதர், தேவன் எதுக்கு நேரத்தை நமக்கு கொடுக்கிறாருன்னா நாம தேவனுடைய நாமத்துல செயல்படுறதுக்கு. தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை செஞ்சுக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: எஸ்,
0: சோம்பேறியா இல்லாம
1: சுறுசுறுப்பா
0: சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் கிட்ட காரியத்துல பிஸியா இருக்கிறது.
1: ஆமென்.
0: ஏதாவது நீங்க செஞ்சாதான் நானும் ஏதாவது செய்வேன் அப்படி இல்லை. அவர் செய்யற கைரோஸ் நேரம் வரும், அது வரைக்கும் நீ ஆண்டவருக்காக உனக்கு கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்து உன் பணியை செஞ்சுக்கிட்டு
1: இருக்க. ஆமென்.
0: சும்மா வைக்கல, ஒரு பொறுப்பை கொடுத்துதான் வச்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நம்ம உண்மை உத்தமமா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
1: ஆமென்.
0: நிறைய பேர் பிசாஸ் அடிக்கிறதே குரோனோஸ்ல தான் அடிப்பான். என்ன கைரோஸ்ல கிட்ட என்ன செய்ய முடியாது?
1: நெருங்கவே முடியாது.
0: ஏன்னா இங்க தக தகன்னு பத்திக்கிட்டு என்னன்னா
1: சஞ்சரிக்க சஞ்சரிக்க என்ன நீ சங்கரிப்ப அது எனக்கு தெரியும்.
0: அதனால குரோனோஸ்ல ஆண்டவருக்காக வெயிட்டிங் பீரியட்ல நம்ம அப்படியே டெய்லி ரொட்டீன்ஸ் செஞ்சுக்கிட்டு டெய்லி மார்னிங் டிவோஷன் அந்தா நடந்துகிட்டே இருக்கா?
1: டெய்லி வாக்கு
0: 6 வருஷமா, அது 6வது வருஷம் தினசரி காலையில 4 மணிக்கு எழ வேண்டியது, பல்லு விளக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, பைபிள் கையமா உட்கார வேண்டியது, கத்தர் பேசுவாரு, வேர்டோட வர வேண்டியது. நான் தான் வர, என்ன தம்பி மாதிரி என்னோட சேர்ந்து வர்றாங்க, அவங்களும் என்னோட சேர்ந்து குளிக்கணும், என்ன மாதிரி அவங்களும் காலையில பல் விலகணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் வந்து கீபோர்ட்ல உட்காரணும், பீட்டர்
1: சிஸ்டத்துல வந்து
0: சிஸ்டத்துல உட்காரணும், ராஜு வசனத்துல உட்காரணும், எவரெஸ்ட் கேமரா வந்து என்ன செய்யணும்னா நிக்கணும்,
1: நிக்கணும்,
0: பிடிச்சிருக்கு பிடிக்கல. யோ, உன்னோட தானே ஆண்டவர் பேசுறாரு, எங்களே அந்த பாடா படுத்துற அப்படின்னா இந்த பிள்ளைங்களும் கூட சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா நிக்கிறாங்க. இல்லைன்னா உங்களை சந்திக்க முடியுமாங்களா? சோ இது டெய்லி டே டு டே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார். அதை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யறோம்னா
1: இருக்கிறோம்.
0: இது குரோனோஸ். எழுப்புதல் குறிச்சு வாக்கு பண்ணாரு 2001ல். 2001ல் எழுப்புதல் வந்துச்சு. எழுப்புதல் எங்களுக்கு என்னன்னா தெரியல, சின்ன பசங்க. ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் தான் அந்த ரிவைவல் வந்து நீடிச்சுச்சு. அதுக்குள்ள அந்த எழுப்புதல் தீவில் அணைஞ்சிருச்சு. ஆனா எங்களுக்குள்ள ஆண்டவர் பத்த வச்ச நெருப்பு அணையவே இல்லை.
1: ஆமென்.
0: பிறகு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு கைப்பாடாய் சேர்க்கிறவன் என்ன செய்வானா?
1: விருத்தி அடைவான்.
0: விருத்தி அடைவானா? அன்னைக்கு வந்தா சடசட மடமடான்னு பெய்த மழையில நூத்துக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திடீர்னு 1 வருஷத்துக்குள்ள 500 பேருக்கு மேல உள்ள ஒரு சபைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவனுக்கு அது என்னோட டிஃபைனிங் மொமெண்ட். உள்ள வந்தோடனே நான் அதை என்ன செய்யல, எதிர்பார்க்கல. என்னோட சேர்ந்து தம்பிமார் அதை என்ன செய்யல,
1: எதிர்பார்க்கல.
0: ஏதோ அண்ணனுக்கு போய் கூட சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு வந்தவங்க அற்புதத்தின் எல்லையில கால் எடுத்து வச்சுட்டாங்க.
1: அற்புதத்தின் எல்லையில காலை வச்சிட்டோம். அல்லேலூயா.
0: இப்பவும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளை நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எஸ்,
0: எத்தனை இடத்துல எங்க போய் எப்படி எப்படிலாம் பிரசங்கம் பண்ணாலும் அந்த ஆரம்ப நாட்கள்ல அந்த அந்த முதல் ஆண்டுல இங்க நடந்த நிகழ்வுகள் இன்னும் மனசுல அப்படி பச்சையா பசுமையா
1: பசுமர தாணி போல எங்க மனதுல பதிந்து இருக்கிற
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது.
1: எஸ்,
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அந்த காட்சிகள் கண்ணை விட்டு என்ன செய்யல,
1: அகலவே இல்லை,
0: அகலல.
1: இன்னைக்கு கூட நாங்க பின்னாடி நின்ற ரெட் கலர் டார்க் ரெட் கலர் ஸ்கிரீன், அதுல வந்து தெர்மோகோல்ல எழுதியிருப்போம் ரெக்கன்சிலேஷன் வித் காட் அப்படின்னு. பசுமையா இருக்கு.
0: எவ்வளவு மனம் திரும்புதல்கள், எவ்வளவு ஒப்புரவுகள். அந்த போட்டவன்லாம் ஓடி போய் மன்னிப்பு கேட்டு, ரொம்ப நாள உறவுகளோட கசப்பறந்தவங்கெல்லாம் உறவுகளோட ஒப்புரவாய், குடிச்சுக்கிட்டு இருந்தவன்லாம் மனம் திரும்பி,
1: கஞ்சா குடிச்சவங்க எல்லாம்,
0: வாலிபர்களுக்கு நடுவில் ஒரு பலத்த அசை வந்து, சில சில ஒரு ஒரு 100க்கும் குறைவான வாலிபர்கள் எவ்வளவு தீவிரமா இரவெல்லாம் ஜெபிச்சு அப்படி மெதந்து மகிழ்ந்து
1: டேமரி நடிச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க ராத்திரி முழுக்க.
0: வரங்கள் எவ்வளவு ஆப்ரேட் ஆச்சு. சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எங்க இருந்துதான் பலாப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி ஒரு கூட்டம், ஒரு 500-600 பேர் வந்து குவிஞ்சிருவாங்க தினசரி. இப்ப வாங்க வாங்கினால வர மாட்டேங்கிறாங்க. ஆனா அன்னைக்கு 5 மணி ஆனா தானா காலு வளாகத்துக்கு என்ன செய்யும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு மூவ், அதான் என்னது கைரோஸ்.
1: கைரோஸ்
0: அதை ருசி காட்டிட்டு போட்டாரு பாருங்க. வெயிட்டிங் பீரியட்ல வந்து மேடா மேடா மேடான்னா கைப்பாடா சேர்க்கிறவன்
1: விருத்தடைவான்.
0: அந்த மாதிரி வெளியில கூப்பிடுற இடங்களுக்கு போயிட்டு வர்றோம். எங்களுக்கு எழுத சொன்ன காரியத்தை எழுதிட்டு இருக்கோம். புத்தகங்களை ரிலீஸ் பண்ண சொன்னாரு, ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கோவிட்ல மார்னிங் டிவோஷனை செய்யுங்க பண்ணாரு, அதை செஞ்சுட்டு அவர் சொல்றத செஞ்சிட்டு இருக்கோம். தோட்டத்தில் பொறுப்பா வச்சிருக்கிறாரு, அங்க போய் அப்பாவோட நிக்கிறோம். அப்பா எங்கேயாவது வாங்கடா அப்படின்னா அப்பா கூட போறோம். தவிர அப்படியே ஒரு ஒரு சைக்கிள் திரும்ப திரும்ப ஒரு சைக்கிளே போயிட்டே இருக்கு. இதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற குரோனோஸ்.
1: எஸ்,
0: என்னால் கொஞ்சம் முடிஞ்ச அளவு சொல்ல முடியும். இந்த 22 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ல வேஸ்ட் பண்ணலைங்கிறது எங்க மனசுக்கே தெரியுது.
1: ஆமென்.
0: நாங்க என்ன பண்ணல,
1: வேஸ்ட் பண்ணல,
0: ஆயத்தை வேஸ்ட் பண்ணல. நிறைய எழுதியிருக்கிறோம், எக்கச்சக்கமா எழுதியிருக்கிறேன். என்னெல்லாம் எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறோம். எக்கச்சக்கமான இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: ஆமென்.
0: வாலிபர் கூட்டம் நடத்தினாரு, 2013 நடத்த ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வருஷம் ஒரு 1400 பேர், 1300 பசங்க தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்து வந்து குவியறாங்க. ஒரு லீடர்ஸ் மீட்டிங் நடத்த அப்படின்னாரு 2013 இருந்து, அதையும் செய்ய ஆரம்பிச்சோம். குறைஞ்சது ஒரு 500 பாஸ்டர்ஸ் வந்துடுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில இருந்து. பயிற்சி முகாம் நடத்தினாரு, 11 நாள் பயிற்சி முகாம், அதை நடத்துறோம். அதுல எப்படி போனாலும் 80-90 பசங்க வந்து 11 டேஸ் எங்களோட என்ன செய்யறாங்கன்னா
1: இருக்கிறாங்க.
0: இது போக வெளியில அங்கங்க போய் எங்கள் நாங்க அழைக்கப்பட்ட இடத்துல போய் நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு வர்றோம். இதெல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: தேவனோட நடந்துகிட்டு இருக்கோம்.
1: ஆமென்.
0: தேவனோட பழகிட்டு இருக்கோம். இடையில இடையில சில சேட்டை பண்ணா கூட புடிச்சு காதை புடிச்சு திருக்கி உட்கார வச்சு அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து, யாருக்கும் தெரியாம சில சிகிச்சை எல்லாம் பண்ணி, அடங்காதவனே சொல்றத கேள்றா, வெளியே தெரிஞ்ச வெக்க கேள்றா, ஏண்டா அப்படி அப்படின்னு சொல்லி காதுங்காத வச்ச மாதிரி ரகசியமா நம்மள ஒரு ரெண்டு போடு போட்டு, எவ்வளவு ரிஃபைனிங் மொமெண்ட்ஸ்.
1: ஆமென். தேங்க் யூ அப்பா.
0: எங்கேயும் ஓடி போகாம ஆண்டவர் நமக்கு வச்சிருந்த ட்ராக்லயே ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. அதான் குரோனோஸ். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில வலது பக்கம் இடது பக்கம் ஓடாம ட்ராக்ல நிக்கிறீங்க பாருங்க, அதான் குரோனோஸ்.
1: ஆமென்.
0: நான் இன்னைக்கு பீட்டர் சொல்லிட்டு இருந்தாப்ல நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு, அண்ணே இந்த தரிசனத்துல இருக்கிறது பெரிய பாக்கியமா நான் என்ன
1: செய்யறேன்
0: கருதுறேன். நான் இந்த விஷன்ல இருந்தேன்னு சொல்ல முடியாது, என்னை கத்தர் இருக்க வச்சாரு அப்படின்னு.
1: ஆமென். அண்ணன் நாங்களும் நன்றி உள்ள இருதயத்தோடு சொன்னோம்.
0: நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியல, என்னை ஆண்டவர் இருக்க
1: வச்சுட்டாரு.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க ட்ராக்ல இருக்கிறீங்க சாமி, நீங்க உங்க குரோனோஸ்ல கரெக்டா இருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: உங்களுக்கு தேவன் கொடுத்த காலத்துல தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. That is your greatest strength.
1: Amen.
0: Even though you are a weak person. நீங்க ஒரு பலவீனமான மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடத்துல தொடர்ந்து இருக்கிறீங்க பாருங்க. That is your
1: strength.
0: Strength.
1: Strength.
0: மிகப்பெரிய பலம் அது.
1: Amen.
0: தேவன் உங்களை வச்சிருக்கிற ஸ்தாபனத்துல இருக்கிறீங்க, தேவன் உங்களை வச்சிருக்கிற ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த கண்காணியா இருக்கிற உங்க தகப்பனுடைய கரத்துல அடங்கி இருக்கிறீங்க.

0: சின்சியரா நான் ஓடிட்டு இருப்பேன்.
1: ஆமென்.
0: இது தேவன் எனக்கு அருளி செய்திருக்கிற க்ரோனோஸ் பீரியட்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: காலத்தின் தேவன் நம்ம காலத்துக்குள்ள வர்றப்ப தேவன் வச்ச இடத்துல நம்ம இருக்கணும்.
1: ஆமென்.
0: இவங்க தான் கெய்ரோஸ் மொமெண்ட மிஸ் பண்றவங்க. அது இன்னொரு டாபிக்.
1: ஹல்லேலூயா.
0: தேவன் கொடுத்திருக்கிறாரா? விசாரிச்சுட்டு இருங்க, சபையை கண்காணிச்சுட்டு இருங்க, ஜெபத்தை நடத்திட்டு இருங்க. ஆனா இந்த எல்லா ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஊழியங்கள்ல திருப்தி இருக்காது.
1: எஸ்.
0: இல்ல, நான் ஒரு மேலான காரியத்துக்காக, மேலான காரியம் தான் இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு உன்னதமான தருணம், எதுக்காக இந்த ஊழியத்தை கத்தர் எழுப்பினாரோ அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு தருணத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அந்த தரிசனத்துக்காக தான் நான் இத்தனை ஆண்டுகளா நான் பொறுமையோட நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, உங்க லைஃப்ல ஒரு மொமெண்ட்டுக்காக நீங்க காத்திருக்கிறீங்கல்ல, தட் மொமெண்ட் வில் கம். நான் சொல்லல,
1: ஹஸ் கம்.
0: நீங்க உங்க மொமெண்ட்ல இருக்கீங்க.
1: ஆமென்.
0: 25 This year is your moment.
1: Amen.
0: எதிர்பாருங்க.
1: Yes.
0: அந்த நிகழ்வு நிகழ்ந்தே தீரும்.
1: Amen.
0: அந்த எழுப்புதல் நிகழ்ந்தே
1: தீரும்.
0: அந்த தரிசனம் நிறைவேறிய
1: தீரும்.
0: தீரும். பிகின் ஆகுது.
1: Amen.
0: மன்னா பொழிவது சில தரிசனங்கள்ல ஒளிஞ்சு போகுது. உங்க கைரோஸ்ல வருவீங்கன்னா மன்னா பொழிவது ஒளிஞ்சு போய் தேசம், தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தினுடைய சுட்ட கதிர அப்படி நிமிண்டி திங்கிற நேரம் வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஜோர்டான்ல கால் ஒப்பிங்க, அப்படி பின்னிட்டு திரும்பும்.
1: எஸ்.
0: ஜெரிகோ இடிஞ்சு கீழே என்ன
1: செய்தனா
0: விழுந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணி தேசத்தை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆள் பதிச்ச இடமெல்லாம் சொந்தமாகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: படுத்து கிடந்த பூமியை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற வருஷத்துல இருக்கிற தாயி சிரி தாயி.
1: ஆமென்.
0: கண்ண தொடச்சுக்க தாயி நீ முதல்ல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அம்மா நீ இப்படி சொல்ற, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நம்ம படுற கஷ்டத்துல இதெல்லாம் சாத்தியமாமா? சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியமாக்குற வருஷம் தாயி.
1: ஆமென்.
0: நம்ம கையில ஒண்ணு இல்ல தாயி, ஆனா நீ நான் அவர் கையில இருக்கிறேன் தாயி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பைய பார்க்காதீங்க, உங்க கையையும் பார்க்காதீங்க. உங்க குடும்பம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. இப்ப உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிருக்கிற இந்த அற்பமான காரியம் தற்செயல நடக்கல, இது இறைச்செயல்.
1: ஆமென். இறைச்செயல்.
0: இறைச்செயல்.
1: இறைச்செயல்.
0: போவாசோட வயல்ல அவ வந்து நின்னது என்னன்னா, அவளோட சீசன் பிகின் ஆயிடுச்சு, அவளோட கைரோஸ் பிகின் ஆயிருச்சு, அவளுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருந்தத அவள் அறியாதிருந்தாள்.
1: எஸ்.
0: அதான் நான் நவம்பர்ல இருந்து பிரீச் பண்றேன், உங்க வாழ்க்கையில கத்தர் காரியத்தை ஆரம்பிச்சுட்டாருங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல.
1: எஸ்.
0: கதிர பொறுக்க வந்த ரூத்துக்கு கத்தர் காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது தெரியல.
1: தெரியல.
0: அடைவீங்களோ
1: அங்கேதான் நான் மரணம்
0: அடைவேன். அவ கேள்விப்பட்டு விசுவாசித்த தேவன் அவ கேள்வி கேட்க துணியல.
1: ஆமென்.
0: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் எனக்கு எல்லாமே.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கொடுத்த க்ரோனோஸ்ல, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற காலத்துல, ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற பொறுப்புல நம்ம தொடர்ந்து உண்மையா இருக்கிறப்போ, சின்சியரா காரியங்களை செய்யறப்ப, நாம தேவனோட செலவிடுகிற இந்த நேரத்துக்குள்ளதான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: Hallelujah.
1: This is powerful.
0: Yes.
1: இது சொல்லத்தான் வந்தேன் 7:10.
0: Hallelujah.
1: உங்க குரோனோஸ்ல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நீங்க சின்சியரா அவரோட இருப்பீங்கன்னா, அவர் சொன்ன காரியங்களை செஞ்சுட்டு தொடர்ந்தேச்சு அவரோட நடந்துட்டு இருப்பீங்கன்னா, அந்த பாதையில தான் காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள கடந்து வர்றாரு. அவர் கடந்து வருகிற அந்த சமயத்துல தான் உங்களுக்கான அவருடைய நேரத்துக்குள்ள, அவருடைய சீசனுக்குள்ள, அவருடைய டயத்துக்குள்ள, அவரோட கைரோஸுக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர்றோம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: அப்ப தேவனோட நாம செலவிடுகிற நேரத்துல தான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
0: Yes.
1: Awful. இதை நான் தொட்டேன்னா டைம் இல்லை, அதனால நாளைக்கு அதை
0: தொடருவோம்
1: தொடருவோம். உங்களோட குரோனோஸ்குள்ள தான் தேவனுடைய கைரோஸ் இருக்கு.
0: ஆமென்.
1: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள தான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
0: Yes.
1: இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
0: Yes.
1: இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
0: ஆமென்.
1: தேவன் கொடுத்த நேரத்துல தேவனோட நீங்க இருந்திருப்பீங்கன்னா, ஆயிரம் சோதனை வந்து, ஆயிரம் நெருக்கடி வந்து, ஆயிரம் டெம்டேஷன் வந்து, ஆயிரம் இச்சை வந்தோம், இல்ல ஆயிரம் பலவீனம் இருந்தாலும் என் தெய்வத்தை விட்டுட்டேனால போக முடியாது, என் தெய்வத்துக்கு துரோகம் பண்ண என்னால
0: முடியாது,
1: மனசுல ஆயிரம் கேள்வி இருக்கு, ஆயிரம் பாடு இருக்கு, ஆயிரம் துக்கம் இருக்கு, ஆயிரம் சந்தேகம் இருக்கு, ஆனாலும் இவரை மறுதளிக்க என்னால முடியாதுன்னு சொல்லி அவர் காலை கட்டி பிடிச்சிட்டு கிடந்தீங்க பாருங்க. உங்க குரோனோஸ்ல அவர் விடாம இருந்தீங்க பாருங்க. உங்க கைரோஸ்,
0: எஸ்,
1: உங்களுக்கான காட்ஸ் டைம் இது.
0: ஆமென்.
1: உங்களை ஆண்டவர் ஆனர் பண்ண போகிற ஆண்டு இது.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைரோஸ்ல ரோசா இருக்க வைப்பார்.
1: ஆமா. ஆண்டவருடைய பவர்ஃபுல்லான மைட்டி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எதிர்பாருங்க.
0: ஆமென்.
1: இட்ஸ் ஹேப்பனிங்.
0: எஸ்.
1: இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங்.
0: ஆமென்.
1: நீங்க ஒரு இசக்காரா இருப்பீங்கன்னா, அந்த டிசைனிங் ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க இப்பமே கவனிச்சிருக்கணும், இப்பமே நீங்க ஸ்மெல் பண்ணிருக்கணும்.
0: ஆமென்.
1: எங்களோட சேர்ந்து சில ஆயிரங்கள் நுகர்ந்துட்டாங்க அத.
0: ஆமென்.
1: அதனால எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க இந்த செய்திகளை கேட்கிறப்போ.
0: எஸ்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நீங்க சொல்ற மாதிரிதான் பாஸ்டர், ஒண்ணும் நடக்கல எனக்கு, ஆனா நான் அவரோட நடந்தேன்.
0: நடந்தேன்
1: இத்தனை வருஷமா. என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. நீ என்ன பண்ண? அவரோட தான் நடக்கிறேன்.
0: ஆமென்.
1: ஒன்னும் உங்களுக்கு நடக்காம இருந்தோம், நீங்க உங்க குரோனோஸ்ல அவரோட நடந்தீங்க பாருங்க. உங்க கைரோஸ்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: பாருங்க. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: எனக்கு ஒன்னும் நடக்கல, ஆனாலும் நான் அவரோட நடந்தேன்னு சொல்றது தவிர என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்கல.
0: எஸ்.
1: உங்க கைரோஸ் வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு wait and see.
0: Hallelujah.
1: God has already began his manifestations. It's already happening all around. நம்ம ஊழியத்துல நம்ம தரிசனத்தை சுத்தி இந்த காரியங்கள் ஏற்கனவே ஆரம்பமாயிருச்சு.
0: Yes.
1: முண்டிருச்சு, முளைச்சிருச்சு.
0: நீங்க
1: காலத்தை தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது, காலத்தின் தேவன் உங்க காலத்தில் வரும் பொழுது உங்களை பயன்படுத்துவார்.
0: ஆமென்.
1: அந்த அதிசயத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க இந்த வருஷம்.
0: ஆமென். I'm going to experience. Hallelujah.
1: காலத்தை கத்திற்காக பயன்படுத்தினவன் தான் அந்த பாக்கியத்தை பார்ப்பான்.
0: ஆமென்.
1: காலத்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை, விட்டுட்டு போனவே இல்லை, இடையிலே ஓடினவே இல்லை.
0: எஸ்.
1: காலத்தை நீங்க காத்திருப்பு நாட்கள்ல பிரயோஜனப்படுத்துனீங்க. You never ever wasted your time during your waiting period. காத்திருப்பு நாட்கள்ல நீங்க காலத்தை விரயமாக்கல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி முழுசா செஞ்சீங்கன்னு இல்லைனா கூட முடிஞ்ச அளவு எழுதுனீங்க, முடிஞ்ச அளவு பேசுனீங்க, முடிஞ்ச அளவு ஊழியம் செஞ்சீங்க. ஆண்டவரே முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவு ஓடனே உங்களுக்காக,
0: முடிஞ்ச அளவு பாடுனே உங்களுக்காக,
1: முடிஞ்ச அளவு பாடுனே. முடிஞ்சளவு எழுதினேன், முடிஞ்சளவு புத்தகத்தை எழுதினேன், முடிஞ்சளவு டிவோஷன்ல நான் பிரசங்கம் பண்ணேன், முடிஞ்சளவு பாடினேயா, முடிஞ்சளவு ஜெபம் பண்ணேயா, முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாதுயா, போதும்டா எனக்கு அது அப்படிங்கிற.
0: அல்லேலூயா.
1: நீ காலத்தை எனக்காக நீ பிரயோஜனப்படுத்தின, உன் காலம் வர்றப்ப நான் உன்னை பயன்படுத்துற விதத்தை கண்டு உலகம் ஆச்சரியப்படும்.
0: ஆமென்.
1: காலத்தை கத்திற்காக பயன்படுத்தின உங்களை தான் காலத்தின் தேவன் காலம் வரும்பொழுது பயன்படுத்த போகிறார்.
0: ஆமென்.
1: உங்களை ஆண்டவர் யூஸ் பண்ண போற ஆண்டு இது. ஏன்னா உங்களுக்கு தேவன் கொடுத்த குரோனோஸ நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க.
0: ஆமென்.
1: அதனால கைரோஸ்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார்.
0: எஸ்
1: முடிக்கலாம் நினைச்சாலும் முடிக்க முடியல.
0: I believe
1: Kronos la one ungalku aandar kodutha Kronos aandar ungalku kodutha tayatha neenga proper ah use pannadanaala kaalathin devan kaalathukku varumbolude kairos ku varumbolude unga vaalkaiyila avar seyalpadugira nera varrappa ungala kaiyil eduthu use pannuvar paarenga another level of anointing.
0: Amen.
1: You will see another dimension in your grace level.
0: Yes.
1: உங்க மேல் ஆண்டர் வச்சிருக்கிற கிருபை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த
0: லெவல்
1: லெவல்.
0: ஆமென்.
1: ஹalleluya.
0: ஹalleluya. ஹalleluya.
1: எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு.
0: எஸ்.
1: ஹalleluya.
0: க்ரோனோஸ் கைரோஸ்.
1: க்ரோனோஸ் கைரோஸ். ஆம்பூர்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு இப்போதான் விளங்குது.
0: ஹalleluya. ஹalleluya.
1: தேங்க்யூ ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு உமக்கு காத்திருந்த பிள்ளைகளை அவங்க வாழ்க்கையில நீங்க பிரவேசிக்கிற நேரத்துல அவங்கள நீங்க பயன்படுத்த போகிற விதமே அலாதி. இவ்வளவு தூரம் நான் கத்தரோட நடந்தோம், எனக்கு ஒண்ணு நடக்கலையேங்கிற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இதுதான் உங்க கைரோஸ், இதுதான் உங்களுக்கான கத்தருடைய நேரம். இந்த நேரத்துல நீங்க கற்பனைக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்கள் சடுதியா உங்க வாழ்க்கையில் நிகழ்ந்து முடிகிற அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த காலத்துலதான், இந்த காலத்துல உங்களை பயன்படுத்துவதற்காக தான் காலத்தின் தேவன் உங்களை அடைச்சு போட்டிருந்தார். ஆச்சரியமான விதத்துல இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார். உங்க பந்தியில அவர் பரிமாற போகிற ரசம் அற்புதமான ரசம், ருசி கொஞ்சம் கூட குறையாத ரசம், நல்ல ஸ்டாண்டர்டான ரசத்தை உங்களுக்கு ஆண்டவர் பரிமாற போகிறார். காத்திருந்த நீங்க ஏமாற்றம் அடைவதில்லை. உங்க வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஏற்றத்தை, உயரத்தை, உச்சத்தை நீங்க இந்த சீசன்ல நீங்க பார்க்க போறீங்க. இதுக்காக தான் இத்தனை ஆண்டு காத்திருந்தீங்க. ஆண்டவரே, இந்த வேர்டுக்காக நாங்க நன்றி சொல்றோம். தொடர்ந்து இதை குறிச்சு எங்களோட நீங்க பேசுங்க. க்ரோனோஸ் நாங்க வைஸா யூஸ் பண்றப்ப எப்படி எங்க கைரோஸ்ல நீங்க எங்களை யூஸ் பண்றீங்கன்றத நாளைக்கு நாங்க கற்றுக்கொள்ள போறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: இந்து மதத்திலிருந்து இயேசுவின் அற்புதத்தின் வல்லமையை அனுபவித்து சுகம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கேரளாவில் உள்ள பாரசாலையில் இயேசுவுக்காக அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கட்டி எழுப்ப காரணமாகவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்த பெங்களூர் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையின் அங்கத்தினராகிய சகோதரி பியூலாவின் பெற்றோரும் சகோதரர் இயேசுதாசின் மாமன் மாமியார் ஆகிய காலம் சென்ற திரு பி செல்லையன் மற்றும் திருமதி சரோஜினி அவர்களுக்கு இந்த ஒலிநாடாவை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ரெவரண்ட் டட்லி தங்கையா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: மியூசிக் மைண்ட்ஸ் தயாரித்து உலகமெங்கும் வெளியிடும் அப்போஸ்டல் பால் தங்கையா மற்றும் மகன் பாஸ்டர் சமி தங்கையா பாடியிருக்கும் அவர்களது 16 வால்யூம் சிடி அக்கினி ஆராதனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மியூசிக் மைண்ட்ஸ் எம்டி மிஸ்டர் வின்சென்ட் ஜார்ஜ் அவர்கள் மற்றும் அவர்களது சகோதரர்கள் மிஸ்டர் சகாயராஜ் மற்றும் மிஸ்டர் ராபின் அவர்கள் இந்த சிடி தயாரிப்பதில் காட்டிய ஆர்வம், அவர்களது ஊக்கம் மற்றும் இதை சிறப்பாக எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடியில் அருமையாய் செபித்திருக்கும் ரெவரன் டி மோகன் ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். சிடியில் அருமையாக இசை அமைத்திருக்கும் அகஸ்டின் பொன் சீலன் அவர்களுக்கும், பாடல்கள் எழுத உதவிய ரெவரன் டட்லி தங்கையா, பாஸ்டர் ஜான் செபராஜ், பாஸ்டர் ஜொனத்தன் மற்றும் பாஸ்டர் ரேச்சல் ஜானிற்கு ஆண்டவரின் நாமத்தினாலே மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் மற்றும் ஷெல்டன் பெங்கரா அவர்களுடைய பாடல்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சீரிக்காக ஜெபித்து துணை நின்ற என்னுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் போதர்களுக்கும் சிஸ்டர் சுமதி ஜெயக்குமார், பிரதர் இயேசுதாஸ், சிஸ்டர் பியூலா இயேசுதாஸ், பிரவீன் குணா டேவிட், செல்லப்பாங்கள் நிலோஜ் மற்றும் ஜியானாவிற்கு ரெவரன் பால் தங்கியாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடி கவரை வடிவமைத்த பிரீத் கெனட்டுக்கும் ஆண்டவரின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட விசேஷமாய் ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மலக்காய் ஜேம்ஸ், ஜொஷாயா பால் மற்றும் நேபன் தங்கையா மிக்கி அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவினுடைய மலர்பாதங்களை உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது, நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று நீர் முழங்கிய அந்த வீர வார்த்தைகளை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்துக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகத்தை கட்டவழ்த்து தேவனால் மகிமையாய் பயன்படுத்துகிற ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய இந்த ஒளிநாடாவின் மேல் ஒரு பலத்த அக்கினி அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்த்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்கள் போகிற இடமெல்லாம், திருச்சபைகளாய் இருந்தாலும் சரி, பெரியதான கூடுகைகளாய் இருந்தாலும் சரி, சாதாரண வீடுகளாய் இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கைகளாய் இருந்தாலும், ஒரு பலத்த தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து அனுபவித்து உணர தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்களுக்கு பல மணி நேரம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக ஒரு பலத்த அக்கினி இதற்குள்ளாய் மறைந்து காணப்படுகிறது. இதை நீர் வெளிப்படுத்தி கட்டவிழ்த்து திருச்சபைகள் வளரத்தக்கதாய், கோடிகள் உடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நர்மையான ஒளிநாடாவை திருச்சபை வளர்ச்சிக்கென்று தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை கட்டவிழ்க்க இயேசுவின் நாமத்திற்காய் பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே,

0: கிறிஸ்துவில் எனக்கு அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஜபத்தோட்டத்தில் என்னோடு கூட இருந்து ஊழியம் செய்கின்ற எனது அண்ணன் மகன் சேகருக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த நாட்களில் புதிய புதிய பாடல்களை கொடுத்து கர்த்தர் சேகரையும் அவன் மனைவி சுதாவையும் ஆசீர்வதிக்கிறதை நான் கண்கூடாய் பார்க்கிறேன். ஒரு நாள் அதிகாலையில் இது எழுப்புதலின் நேரம், யோசுவாவின் காலம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியுவரை என்ற ஒரு சப்தம் ராகத்தோடு கேட்டு சேகர் எழுந்தான். அதுதான் நீங்கள் கேட்கும் முதல் பாடல். ஆம், நாம் நமது தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்கும் நாட்களில் இருக்கின்றோம். துதியால் நமது தேசத்தின் தடை சுவர்கள் தகர்க்கப்படுவது நிச்சயம். அடுத்து, உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும், நீ பயப்படாதே என்ற வாக்குறுதியின்படி அமைந்த பாடல் நோயின் பிடியில் உள்ளவர்களை விடுவித்து தேற்றும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தங்கச்சி சுதா பாடிய ஆராதனை பாடல் ஆண்டவருடைய சமூகத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும். மன்றாட வந்தேன் என்ற பாடல் தேசத்திற்காக உங்களை மன்றாட வைக்கும். எல்லா பாடல்களுமே அருமையிலும் அருமை, கேட்க மட்டுமல்ல உங்களை பாட வைக்கும். கேளுங்கள், பாடுங்கள், விடுதலை பெறுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா?
1: அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அன்று தாவீதுக்கு பாடல்களை கொடுத்து இந்த நாள் வரை கோடி கோடி மக்களை ஆசீர்வதிக்கிறீரே. அதுபோல தம்பி சேகருக்கும் சுதாவுக்கும் எத்தனையோ பாடல்களை கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக. உம்மீது கொண்ட நேசத்தில் என் பிள்ளைகள் வளர்வார்களாக. ராஜா, உடலிலே விடுதலை உண்டாகட்டும். துதி அபிஷேக நதியில் என் ஜனங்கள் நீந்துவார்களாக. தகப்பனே, பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நன்றி அப்பா. இன்னும் அதிக அதிக பாடல்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: Second Corinthians chapter 10.
1: ரெண்டு கொரிந்தியர் 10 அதிகாரத்துக்கு திருப்போம்.
0: Second Corinthians chapter 10, let me read to you from verses 3 to 5.
1: ரெண்டு கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நான் வாசிப்போம்.
0: For though we walk in the flesh, we do not war according to the flesh.
1: நாங்கள் மாம்சத்தில் நடக்குலாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
0: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
1: எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
0: Casting down every imagination and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
1: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம்.
0: We've been talking about the renewing of the mind, teaching on the subject of the renewing of the mind.
1: மனம் புதிதாகுதல் இதை குறித்து தான் நாம் போதித்து வருகிறோம்.
0: It's a very important subject.
1: இது மிக மிக முக்கியமான ஒரு subject இது.
0: I told you man is spirit, soul and body.
1: நான் உங்களுக்கு சொன்னேன் மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் என்று.
0: In that his spirit is made new, he is a new creation.
1: இதிலே அவருடைய ஆவி புதிதா இருக்கிறது, அவன் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறான்.
0: So you can't do anything about the spirit now except to just feed it with the word of God and so on.
1: ஆவியே ஆவியே குறித்து நீங்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காரியம் செய்யலாம், என்னன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு அதை போஷிக்கலாம்.
0: And have communion with God.
1: தேவனோடு கூட ஆவியிலே நாம் ஐக்கியம் கொள்ளலாம்.
0: But it's already all things are passed away, all things have become new in your spirit.
1: ஆனால் உங்கள் ஆவியிலே ஏற்கனவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் விட்டது, எல்லாமே புதிதாகி விட்டது.
0: That verse about new creation is about the spirit.
1: புது சிருஷ்டி குறித்து பேசுகிற அந்த வசனம் நம்முடைய ஆவியை குறித்து சொல்லுகிறது.
0: When a man be in Christ, he is a new creation.
1: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்.
0: All things are passed away, all things have become new.
1: பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
0: You can't say that about the mind or the body. All things haven't become new.
1: அதாவது எல்லாம் புதிதாயின என்று மனதை குறித்தோ அல்லது சரீரத்தை குறித்தோ நாம் அப்படி சொல்ல முடியாது.
0: Only say that about the spirit of man at the time of salvation has become a new creation in Christ Jesus.
1: ரட்சிப்பின் போது மனுஷனுடைய ஆவிதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புதிதாய் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும்.
0: The body is still the same old body. It's called a vile body, a body of sin and so on right now, because since the fall the body has been affected by the fall.
1: சரீரம் இப்போது அதே பழைய சரீரம் தான், பாவத்து நிமித்தமாக அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இழிவான சரீரம் என்றும் பாவ சரீரம் என்றும் இப்படி எல்லாம் அழைக்கப்படுகிறது.
0: It needs a lot of help. That is why the Bible says if the same spirit that raised Jesus from the dead lives in you, he will quicken your mortal bodies also if he lives in you.
1: சரீரத்துக்கு நிறைய உதவி தேவைப்படுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்.
0: Not talking about dying and then being quickened to life.
1: அதாவது நாம் மரித்த பிறகு ஜீவனை பெறும்படி உயிர்ப்பிப்பார் என்று அப்படி கிடையாது.
0: It's talking about how your body will be quickened now with strength and health because you know this body is in that condition, therefore it needs the quickening power of the Holy Spirit to keep it in good shape.
1: அதாவது உங்கள் சரீரம் இப்பொழுது வந்து இப்படிப்பட்ட நிலையில் இருக்கப்படினாலே நல்ல நிலையிலே ஆரோக்கியமாய் திடகாத்திரமாய் இருப்பதற்கு ஆவியானவர் சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது.
0: One day through death we will get rid of this body.
1: ஒரு நாளிலே மரணத்தின் மூலமாய் இந்த சரீரமே இல்லாமல் போய்விடும்.
0: Or through the coming of Jesus Christ, when Jesus comes back again, our bodies will be transformed in a twinkling of an eye from the old body that it is to a new body, a glorious body, a body that will not die. And all the effects of sin will be gone. It'll be a body that in which you can live forever and ever.
1: அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று சொன்னால் அந்த வருகையிலே இந்த அழிவுக்கேதுவான சரீரம் அழியாமையுள்ள சரீரமாக மகிமையான சரீரமாக மாறிவிடும். பாவத்துடைய பாதிப்புகள் எதுவுமே இல்லாத சரீரமாய் இது ஆகிவிடும். பிறகு என்றென்றைக்குமா இந்த சரீரத்தில் உயிரோடு இருப்போம்.
0: So the corruption will put on incorruption and mortality will put on immortality, the Bible says.
1: அப்போதான் வேதம் சொல்லுகிறது அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவானது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்.
0: But that is in the future.
1: ஆனா அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிறது.
0: You can't make this an immortal body now.
1: இப்போது இதை சாவாமையுள்ள சரீரமாய் ஆக்க முடியாது.
0: The Jesus will have to come and change our body into that kind of body.
1: Yesu vandu apdi patta or sarirama inda sarirathai maatra vendum.
0: There is a timetable set for it. It will happen on the day when Jesus comes and the dead in Christ will rise and their bodies will be changed and those who are alive will be caught up together with him and their bodies will be changed.
1: Adarkendru or neram irukkirathu appozhan Yesu varuvar appozhu marithor modhalaadu elundirupargal piragu veerodu irukkira naam avarku edirkondu povom appo nammal sarirangal ella maatrapadum.
0: Until then we can believe God for healing and walk in health and divine healing and so on. All of these things are available to us.
1: Adu varaikum deiviga sugam deiviga aarokyam ponna kaaryangala namakku kidaikkirathu adukkai kattarai nam viswasikkalam.
0: Amen.
1: Amen.
0: But the mind is something that the believer can do something about.
1: Anal indha manadai kurithu dhaan viswasi ippozhudhu oru kaaryathai seiya mudiyum.
0: The mind is what is referred to in the Bible as the soul of man.
1: Manam dhaan vedathile manushinudaiya aathma endru sollapadugirathu.
0: It consists of the intellect, emotions and the will.
1: அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் இது மூன்றுமே அதில் அடங்கி இருக்கிறது.
0: Those are the three parts of the soul.
1: ஆத்மாவுடைய மூன்று கூறுகள் இவைகள்.
0: Just like man is in three parts, every one of those three parts has three parts.
1: எப்படி மனுஷன் மூன்று பகுதியா இருக்கான் அதே போல அந்த ஒவ்வொரு பகுதியையும் மூன்று மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம்.
0: The body for example is made up of bone, flesh and blood.
1: உதாரணத்துக்கு சரீரத்தை எடுத்துக்கொண்டால் சதை எலும்பு ரத்தம் என்று இருக்கிறது.
0: The soul is made up of intellect, emotions and the will.
1: ஆத்மா எடுத்துக்கொண்டால் அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் என்று இருக்கிறது.
0: And the spirit is made up of intuition, communion and conscience.
1: ஆவி என்பது உள்ளுணர்வு ஐக்கியம் மனசாட்சி என்று இருக்கிறது.
0: So each of these consists of three parts.
1: ஆகவே இந்த ஒவ்வொன்றிலும் மூன்று பகுதிகள் இருக்கிறது.
0: So we are talking about the soul which consists of the mental realm.
1: ஆகவே நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம் அதுதான் அந்த மன மண்டலத்தை உடையது.
0: So when we talk about the mind, remember we're talking about the soul.
1: ஆகவே மனதை பற்றி பேசும்போது இதை மறந்துட கூடாது, நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம்.
0: So it is the mind that has to be renewed.
1: ஆகவே இந்த மனம் தான் புதிதாக்கப்பட வேண்டும்.
0: You can't work on your spirit, it's already new. You can't do nothing about your body right now except to believe for healing and stuff. You got to wait for it to be made into a new body, but that is in future.
1: ஆவி புதிதாக்க முடியாது, ஏனென்றால் அது ஏற்கனவே புதிதா இருக்கிறது. சரீரத்து குறித்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. சுகத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் கத்தரை விசுவாசிக்கலாம். சரீரம் மாற வேண்டுமானால் அது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம் அது.
0: But the mind can be made new or be renewed right now by us.
1: ஆனால் இந்த மனம், இந்த மனதை இப்போதே நாம் மறுரூபம் அடைய செய்ய முடியும்.
0: You and I can do something actively every day to renew our mind. To remove those thoughts that are not productive, that are not constructive, that are not edifying. And work with our thoughts to build the thoughts of God into our mind and renew our minds.
1: புரோஜனம் இல்லாத பக்தி விருத்தி உண்டாக்காத தகாத எண்ணங்களை நம்முடைய மனதிலிருந்து அகற்றி தேவனுக்கேற்ற மன எண்ணங்களை மனதில் வைத்து இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய மனதை கட்டி எழுப்ப முடியும், புதிதாக்க முடியும்.
0: That is what spiritual life is all about.
1: ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொன்னால் அதுதான்.
0: As a man thinketh, so is he.
1: ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படி இருக்கிறான்.
0: That is why when people don't renew their mind after they get converted and all that, when they don't renew their mind, they're just as good as a sinner. You know, their mind is not thinking in the right direction. Therefore, they just live just like a carnal sinner.
1: ஆகவே தான் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய மனதை புதிதாக்காமல் போகும்போது என்ன ஆகிறது? ரட்சிக்கப்படாத ஒரு பாவி எப்படி வாழ்கிறானோ அதே போல இவர்களும் மனம் புதிதா இல்லாதனாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: We all, you know, from my young age I've had this struggle. You know, I've seen Christians who live like just like the sinner, talk just like the sinner, gossip just like the sinner, talk bad about everybody and come into the church and get so filled with the Holy Spirit. You know?
1: சின்ன வயசுல இருந்து இப்படிதான் பார்த்திருக்கோம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனா அவங்க பேச்சு நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பாவிகளை மாதிரியே இருக்கும். அடுத்தவங்களை பத்தி கேவலமா அசிங்கமா புறங்கூறுறது, இது பேசுறது அப்படி பேச எல்லாம் பேசுவாங்க. சபைக்கு வரும்போது ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையும் பேசுவார்கள்.
0: Both things are there.
1: ரெண்டுமே இருக்காங்க.
0: Now I used to doubt if they were filled with the Holy Spirit.
1: எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க எல்லாம் ஆவியினால தான் நிரம்பி இருக்காங்களான்னு.
0: But I don't doubt it anymore.
1: ஆனா இப்போ நான் சந்தேகப்படுறது.
0: They're truly filled with the Holy Spirit.
1: உண்மையிலேயே அவர்கள் ஆவியினால் நிரம்பி இருக்கிறார்கள்.
0: God is gracious, he has given them the Holy Spirit.
1: தேவன் கிருபையாய் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு தந்திருக்கிறார்.
0: Holy Spirit is a gift of God.
1: பரிசுத்த ஆவி என்பது தேவன் அருளும் ஈவு.
0: You don't really have to have a great qualification to receive the Holy Spirit baptism.
1: பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு தகுதி எல்லாம் ஒன்றும் தேவை. தேவையே இல்லை.
0: You just ask and you receive.
1: கேட்டால் போதும் பெற்றுக்கொள்வீர்கள்.
0: As long as you've received Jesus as your Lord, you can receive the Holy Spirit.
1: இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியையும் பெற முடியும்.
0: You know, you don't have to, you know, really be a mature person to receive the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தேர்ந்த விசுவாசியா இருக்கணும்
0: அவசியம் இல்லை. Because you've received the Holy Spirit doesn't mean that you're a mature person.
1: பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டதனால நீங்க ரொம்ப தேர்ந்த விசுவாசி என்றும் கிடையாது.
0: Because you have the gifts of the Holy Spirit or so on, it doesn't mean that you are such a spiritual person.
1: ஏதோ பரிசுத்தாவின் வரங்களலாம் பெற்று நீங்க செயல்படுறதனால நீங்க ரொம்ப தேர்ந்தவர் என்று கிடையாது. நீங்க
0: கொரிந்தியன் சர்ச் had all of that, but they were the most carnal people.
1: கொரிந்து சபையில இந்த வரங்கள்லாம் இருந்து கூட ரொம்ப மாம்சிகமாய் வாழ்ந்தவர்கள் அவர்கள்.
0: So it is possible to be so spirit filled yet be so carnal.
1: ஆகவே ஆவியினாலே ரொம்ப நிரம்பி இருந்து அதே நேரத்திலே ரொம்ப மாம்சிகமாய் வாழக்கூடிய ஒரு சாத்தியமும் உண்டு.
0: This is what I did not understand for many years.
1: இதுதான் பல வருஷமா எனக்கு விளங்கல.
0: I thought if you are filled with the Holy Spirit then all those things must have been burned in that Holy Spirit fire and you should be so holy now.
1: நான் என்ன யோசித்தேன், ஆவியினாலே நிரம்பி இருந்தா பரிசுத்தாவியான அக்கினியினால எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு இப்ப அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும்னு யோசித்தேன்.
0: Because we had many burning services where we burned all that stuff. Call for an altar call சுட்டரிக்கிற ஆராதனை. And we tried that, you see.
1: என்ன இந்த சுட்டரிக்கிற ஆராதனை நிறைய நடந்தது. இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு.
0: I tried it myself, but I somehow everything that was burned came back alive from the ashes again.
1: நான் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன், எதெல்லாம் சுட்டரிச்சினோ அதெல்லாம் மறுபடியும் சாம்பல்ல இருந்து உயிர் பெற்று வந்துருச்சு.
0: I was utterly confused. What is this? Is this Christian life going to work or what? You know, is this real? My salvation real? Am I really saved? You know, have I got any hope? Because I'm just like a sinner, because I'm thinking those same bad thoughts, living the same old life. But yet, you know, I'm so spirit-filled and going to church and all that.
1: எனக்கு எனக்கே அந்த அளவு குழப்பம், ஏன்னா ஆவியினால நிரம்பி இருக்கிறேன், சபைக்கெல்லாம் ஒழுங்கா போறேன், ஆனா அதே சமயத்துல அதே பழைய பாவ எண்ணங்கள், பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள். நான் ரட்சிக்கப்பட்டவனா, நான் ஒரு பாவியா, நான் என்னன்னு எனக்கு ஒரே குழப்பம்.
0: Backsliding was a regular feature in my life.
1: என்னுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் என்பது சகஜமா
0: நடந்து வருது. Regularly backslide.
1: ரொம்ப வழக்கமா நான் பின்மாற்றம்
0: அடைந்தேன். Some preacher had to come and revive me.
1: அப்பப்ப யாரோ பிரசங்கியார் வந்து என்னை உயிர்ப்பிக்கணும்.
0: And get me on the in the straight lane again.
1: மறுபடியும் என்ன இந்த வழியில கொண்டு போகணும்.
0: So many times I got saved and repented.
1: பாருங்க எத்தனையோ முறை இப்படி நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கேன்.
0: So you know I'm talking from experience also.
1: பாருங்க இதெல்லாம் நான் அனுபவத்திலிருந்தும் பேசுகிறேன்.
0: Finally I understood.
1: ஆனா கடைசியா எனக்கு என்ன விளங்குச்சு?
0: Yes, I'm truly saved and truly spirit filled, but the problem with me is my mind and my thoughts are the same old thoughts, therefore my behavior hasn't changed a bit. I behave the same way even though I'm so full of the Holy Spirit.
1: உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், உண்மையிலே ஆவியினால் நிரம்பி இருக்கிறேன், ஆனா என்னுடைய மனம் அதே பழைய மனமாய் மாறாத மனமாய் இருக்கிறபடினாலதான் ஆவியினாலே நிரம்பி இருந்தாலும் கூட அதே பழைய வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு அப்பதான் விளங்குச்சு.
0: Amen.
1: Amen.
0: So I found the key for that lock.
1: ஆகவே அந்த பூட்டை திறக்க சாவியை கண்டுபிடிச்சேன்.
0: One doctor told me one time, you know, don't worry, for every lock we have a key.
1: ஒரு டாக்டர் சொன்னார், ஒருமுறை கவலைப்படாதீங்க, எல்லா பூட்டுக்கும் சாவி இருக்குன்னு.
0: Every sickness there is something somewhere, some answer is there.
1: எல்லா வியாதிக்கும் எங்கேயோ ஏதோ ஒரு பதில் இருக்கும்னாரு.
0: For every question you have in your mind there is an answer. You just have to find the key. And when you come to church, that's what happens. When you hear revelation preaching, that is what happens.
1: ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கிறது, ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. சபைக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. எல்லா பூட்டுகளும் இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே திறக்கப்படுகிறது.
0: I found the answer.
1: பதிலை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: I found the key.
1: சாவியே நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: And I tell you, ever since I found the key, backsliding has never been a problem.
1: நான் சொல்றேன் பாருங்க, அந்த சாவியே கண்டுபிடிச்சிருந்தே இந்த பின்மாற்றம் எனக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை.
0: Because I began to renew my mind.
1: என்னடா இந்த மனதை நான் புதிதாக ஆரம்பித்தேன்.
0: I began to actively do the thing that I must do to think new thoughts.
1: புதிய எண்ணங்களை எண்ணுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நான் தீவிரமாய் செய்ய ஆரம்பித்தேன்.
0: Now the passage that we read is about that.
1: இப்போ நான் வாசித்த இந்த பகுதி அதை பற்றியதுதான்.
0: But this is very, you know, very well known verse. And everybody knows, cast down every imagination, bring into captivity every thought to the obedience of Christ.
1: இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். என்ன சொல்கிறது? எல்லா மேட்டிமையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவ கீழ்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
0: Easily said.
1: சொல்றது ரொம்ப சுலபம்.
0: But the question is, how is it done?
1: ஆனா கேள்வி என்னன்னா, அது எப்படி செய்யப்பட வேண்டும்?
0: Many years ago I heard some preaching that clarified this thing to me.
1: பல வருஷங்களுக்கு முன்பாக இத பத்தி ஒரு பிரசங்கத்தை கேட்டா அதுதான் எனக்கு அந்த தெளிவை கொடுத்தது.
0: That I can really manage my thoughts and work with my thoughts.
1: அதாவது என்னுடைய எண்ணங்களை நான் நிர்வகித்து என்னுடைய எண்ணங்களை சரிவர நான் கொண்டு வர முடியும்
0: என்பது. It is telling me to cast down every imagination.
1: எல்லா எண்ணங்களையும் நான் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: It tells me that the weapons that I have for that is mighty through God to the pulling down of strongholds.
1: அதை நிர்மூலமாக்குவதற்கு இது என்ன சொல்கிறது? அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு

0: and it becomes a part of your second nature.
1: பாருங்க, இந்த பலத்த அரண் என்பது ஏதோ சும்மா ஒரே ராத்திரில அப்படியே வருவது கிடையாது. அது எண்ணமாய் உருவாகி கற்பனையாய் வழிவெடுத்து அந்த கற்பனை கொஞ்ச நாள் ஆக ஆக பலத்த அரணாய் உருவாகி பிறகுடைய ஆழ்மனதில் பதிந்து அதன் பிறகு உடைய இரண்டாவது தன்மையாகவே அது மாறிவிடுகிறது.
0: You just do it without thinking.
1: அதாவது யோசிக்காமலே அதை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க.
0: You know, that's why you sometimes talk some nonsense and you say, my God, I should never say these things. And for 2 days you remember not to say these things and third day it comes out again.
1: ஆகவே தான் பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க, அப்புறம் ஐயோ இதெல்லாம் எப்படி தான் சொன்னேன்னு தெரியலையே அப்படின்னு பேசக்கூடாது நினைச்சு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதே வார்த்தையில பேசுவீங்க.
0: Why? Because in the subconscious there has never been an alteration. There is only an alteration in the conscious. The conscious mind, you thought it's not good, but that only holds good for a couple of days while you're thinking about it. The subconscious still is trained and programmed and preset to do those things.
1: ஆள் மனதிலே எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி பேசக்கூடாது என்று இந்த சிந்திக்கிற இந்த மேல் மனதில தான் யோசிக்கிறீங்க. பேசக்கூடாது பேசக்கூடாது நினைக்கிற வரையில அது பேசாம இருக்க முடியுது. அதன் பிறகு ஆழ்மனதில மாற்றம் இல்லாதனால உங்களையும் அறியாமல் அது வந்து விடுகிறது.
0: So I've been showing you how you got to, there is this conscious mind and the subconscious mind. You've got to really work through your conscious mind and go into your subconscious mind and reprogram your inner self, the inner, the depth of your mind, and get this into your mind deep enough so that it becomes a part of your nature and whatever is there in the subconscious, that is what is acted out.
1: ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த ஆழ் மனதுக்குள்ள ஒரு காரியத்தை எப்படி கொண்டு போவது, சிந்திக்கிற இந்த மேலோட்டமான மனதின் மூலமாக ஆழ் மனதுக்குள்ள இந்த எண்ணங்களை கொண்டு சென்று அங்கிருந்து உங்களுடைய மனதின் ஆழத்துக்குள்ள அது போய் பதியும்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய இன்னொரு தன்மையாகவே அது மாறிவிடும்.
0: So this is how I've been explaining it.
1: இதை தான் நான் உங்களுக்கு விளக்கி வந்தேன்.
0: Many of our problem is we just think about it, say, well, I got to change, I got to quit this and I got to do that and I'm not going to do this hereafter, but all that is happening here in the conscious level.
1: நம்மளே பல இத நான் செய்ய கூடாது அது செய்ய கூடாது இத விட்டுறணும் அதை விட்டுறணும் நினைக்கிறோம். ஆனா அந்த நினைப்பெல்லாம் இங்க சிந்திக்கிற இந்த மனதிலே நடக்கிறது.
0: But in the end what really is lived out is what is in the subconscious already preset and programmed and already been happening.
1: கடைசியில நடக்கிறது என்னன்னா, இந்த ஆழ்மனதிலே ஏற்கனவே என்ன செட் ப்ரோக்ராம் இருக்கோ அது போல அதற்கு ஏற்றார் போல நாம் செய்து விடுகிறோம்.
0: Now I want to share today about fear and how to really practically deal with fear.
1: இன்றைக்கு பயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நடைமுறையிலே எப்படி இந்த பயத்தை நாம் ஜெயிப்பது மேற்கொள்வது என்று சொல்ல விரும்புகிறேன்.
0: We're going to deal with some very practical stuff. I'm going to deal with things that really trouble people these days and I'm going to show you how it is a problem of the mind and the Christian believer has to work with it in order to get rid of it and how to practically get rid of it.
1: அதாவது பயம் என்பது மனதிலே ஏற்படுகிற ஒரு காரியம். விசுவாசிகள் எப்படி ஒரு நடைமுறையிலே யதார்த்தமாக இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த பயத்தை வெளியேற்ற முடியும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன்.
0: You know, we're still going to be talking about the conscious, subconscious and all that and how to work with our thoughts, but let's use fear as our subject right now so you'll understand it.
1: அதாவது இந்த சிந்திக்கிற மனம் ஆழ் மனம் இதை குறித்து தான் பேச போகிறேன். ஆனா அதுக்கு உதாரணமாக பயத்தை எடுத்து இந்த பயத்தை எப்படி வெளியே அனுப்புவது என்பதை குறித்து சொல்ல போகிறேன்.
0: Because it's talking about controlling our imaginations and bringing into captivity every thought.
1: ஏனென்றால் நம்முடைய கற்பனைகளை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி
0: and destroy every stronghold.
1: எல்லா பலத்தாரங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: You got to do it.
1: நீங்க தான் அதை செய்யணும்.
0: And this is the mistake we made in those days. We always went to the altar. We thought the preacher will do it, or God will do it, the Holy Spirit will do it, the anointing will do it, something will do it.
1: பாருங்க, இதுதான் அந்த காலத்துல நாங்க செஞ்ச தப்பு. நாங்க எப்போது என்ன யோசித்தோம், தேவன் அதை செஞ்சிருவாரு, ஆவியானவர் செஞ்சிருவாரு, பிரசங்கியார் செஞ்சிருவாரு, அல்லது அபிஷேகம் அதை செஞ்சிருவோம் நினைச்சோம்.
0: And we thought in the moment when he put his hand on there and the anointing came down, he thought, oh my God, it's gone there, it's burning, burning, burning, gone, gone. அவர்
1: தலை மேல கையை வச்சு இப்படி அபிஷேகம் இறங்குது, அபிஷேகம் இறங்குது, எல்லாத்தையும் சுட்டரிக்குன்னு அப்படிதான் யோசித்தோம்.
0: But then it got revived.
1: அப்புறம்
0: Because these are thought problems.
1: ஏன்னா இவைகளாம் எண்ணங்களிலே இருக்கிற பிரச்சனை.
0: You know, you got to deal with the thought in a different way.
1: பாருங்க, இந்த எண்ணங்களை வித்தியாசமான விதத்திலே நாம் கையாள வேண்டும்.
0: Now fear is one of the greatest enemies of mankind if you don't realize it already.
1: பாருங்க, பயம் என்பது மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய எதிராளியாக இருக்கிறது. அதை நீங்க உணரணும்.
0: Fear is behind a lot of failures in a lot of people's lives.
1: பலருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஏற்படுவதற்கு காரணம் பின்னணியில் இருப்பதே இந்த பயம்தான்.
0: Fear is behind a lot of people's sickness.
1: நிறைய பேருடைய வியாதிக்கு பின்னால் இருப்பது பயம்.
0: Fear is behind a lot of people's poor human relations between husband and wife and family and so on.
1: கணவன் மனைவி அந்த உறவு, குடும்பங்கள உறவு, இந்த உறவுகளை சிலர்

0: வந்து சரியா இல்லாம இருக்கேன், அதுக்கு பின்னணியில் இருப்பது இந்த பயம் தான்.
1: You see, fear is a thought.
0: பயம் என்பது ஒரு எண்ணம்.
1: I told you a story about how a man went to the doctor and he had gone through some tests and then he learned from the test that he had some horrible disease, you know.
0: He was told over the phone
1: by someone in the hospital that these are the findings and he's got something terrible, you know.
0: ஒருத்தர் ஏதோ பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட போனார், அது போய் எல்லா சோதனை எல்லாம் பரிசோதனை எல்லாம் நடந்தது. ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வியாதி வந்துருச்சுன்னு.
1: And immediately that person laid down, it was aching here, there, everywhere and he was, having all kinds of symptoms that went along with the disease.
0: உடனடியா பாருங்க, போய் அப்படியே படுத்துட்டாரு. இங்க அங்க வலி, கண்ட இடத்துல வலி. அவருக்கு அந்த வியாதிக்கு ஏற்ற என்னென்ன அறிகுறிகளுக்கு எல்லா அறிகுறியும் உடனே உண்டாயிருச்சு.
1: He had to go to see the doctor.
0: கடைசில டாக்டர் போய் பார்த்தார் அவர்.
1: And the doctor talked him and he said, doctor, you know, they told me that I got this thing, you know, the lab test came out, you know.
0: சொன்னா டாக்டர், எனக்கு லேப்ல இருந்து டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, இந்த வியாதின்னு சொல்லிட்டாங்க.
1: You know, the doctor said, who told you that?
0: டாக்டர் கேட்டார், யார் உங்களுக்கு சொன்னதுன்னு.
1: Somebody has read you the wrong person's report.
0: வேற ஒருத்தருடைய ரிப்போர்ட்டை உங்களுக்கு படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க.
1: This is a real story, you know, I read it in a book. Immediately the guy stood up and said, I'm all right, you know, praise God, you know, I'm fine, you know.
0: இது நிஜ கதை, ஒரு புத்தகத்துல வாசினேன். டாக்டர் அப்படி சொன்ன உடனே ஆள் அப்படியே தெம்பா எழுதுன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்றாரு.
1: I'm fine,
0: நான் நல்லா இருக்கேன்,
1: you know. Immediately he felt better.
0: உடனடியா ஆளே தெம்பாயிட்டார்.
1: Because it has been proven that these things are a lie, this is not the truth, that he is not sick.
0: ஏன்னா அவர் நான் வியாதிப்படவில்லை, நான் வியாதி என்பது ஒரு பொய் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டு விட்டது அவருக்கு.
1: He was assured by the doctor, he didn't have the problem, it is a wrong person's result.
0: டாக்டர் உறுதியா சொல்லிட்டார், அது வேற ஒரு ஆளுடைய ரிப்போர்ட், உங்களுக்கு வியாதியே கிடையாதுன்னு.
1: Sorry about this.
0: மன்னிச்சிருங்க.
1: Immediately the guy perked up.
0: உடனடியா அவருக்கு எங்க இருந்து வந்ததோ தெரியல.
1: What a difference thought makes.
0: பாருங்க, அந்த எண்ணம் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குது.
1: Fear is a thought like that.
0: பயம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான்.
1: Millions of people are afraid of their past and what happened some time ago.
0: லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய கடந்த காலத்து குறித்து, அதிலே நடந்த சம்பவங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Many are afraid about their future.
0: பலர் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Many are afraid that they may become insane or get some horrible dreaded disease or something like that.
0: எனக்கு பரவாயில்ல, பைத்தியம் முடிச்சிருமோ அல்லது பயங்கரமான வியாதி ஏதாவது வந்துருமோ அப்படியெல்லாம் பயம்.
1: Some are afraid of old age and death.
0: சிலர் முதிர் வயதை குறித்து, மரணத்தை குறித்து அதெல்லாம் பயப்படுறாங்க.
1: But fear is a thought in your mind.
0: ஆனால் பயம் என்பது உடைய மனதிலே இருக்கிற ஒரு எண்ணம்.
1: So that means when you are afraid of the thought that has now taken over your mind.
0: அப்படி என்றால் நீங்கள் பயப்படும்போது உங்களுடைய மனது இப்போது ஆட்கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள்.
1: You know, for example, if you tell a child, you know, if another child tells this child, you know, there is some kind of a monster under the bed and it's going to catch you at night.
0: உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இன்னொரு குழந்தையை பார்த்து சொல்லுது, படுக்கை கடையில் ஒரு பெரிய பூதம் இருக்கு, ராத்திரில வந்து உன்னை பிடிச்சிடும்னு.
1: Immediately that other child is afraid.
0: உடனே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பயம் வந்துருது.
1: He doesn't want to go into that room, he doesn't want to sleep, he is restless.
0: அந்த ரூமுக்குள்ள போக விரும்பாது, ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாம இருக்கும் அது.
1: You know, for him the monster is now real.
0: இப்போ அவனுக்கு அந்த பூதம் சொன்னது வந்து அப்படியே நிஜமா தெரியுது.
1: It's just a thought, but the thought has become real in his mind. He thinks that there is a monster, it's going to catch him at night.
0: அந்த எண்ணம் ஒன்னு வந்துருச்சு, இப்போ அந்த எண்ணம் வந்து அவனுக்கு நிஜமா இருக்குது, ஏதோ வந்து ராத்திரி நம்ம பிடிக்க போது நினைக்கிறோம்.
1: So the father and mother take the child into the room and take the bed, you know, turn the bed over and said, there's no monster here, there's nothing here, I'll turn the lights on, let's look what is there, there's nothing here, somebody just lied to you and just to scare you.
0: அப்பா அம்மா என்ன பண்றாங்க, இப்போ பிள்ளைய ரூம் குள்ள கூட்டி போறாங்க, லைட்ட போட்டு எல்லாம் வெளிச்சம் வந்த பிறகு படுக்கை எல்லாம் எடுத்து போட்டு பரட்டி போட்டு காட்டுறாங்க, பாருங்க ஒன்னும் பூதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படினு.
1: And immediately the child clears up.
0: உடனடியா அந்த பிள்ளைக்கு ஒரு தெளிவு வந்துருது.
1: He understands this is just a thing to get him afraid.
0: ஏ நம்ம பயம் காட்டிறதுக்காக அப்படி சொல்லிட்டாங்கனா அதுக்கு விளங்குது.
1: He gets healed of false thought in his mind.
0: அவருடைய மனதில் இருக்க அந்த தப்பான எண்ணத்திலிருந்து ஒரு சுகம் உண்டாகிறது.
1: The thing that he feared did not exist in the first place. It was just a thought and the thought produced that fear.
0: பாருங்க, அவன் பயந்த காரியம் முதலாவது இல்லவே இல்லை, ஒரு எண்ணம் வந்தது, அந்த எண்ணம் தான் அந்த பயத்தை கொண்டு வந்தது.
1: You know, fear is like that always in people's lives.
0: பயம் மக்களுடைய வாழ்க்கையில எப்பவும் இப்படி தான் செய்கிறது.
1: It cripples people, it paralyzes people from being and becoming what they should be.
0: மக்கள் யாரா என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் இருக்கும்படி அது மக்களை முடமாக்குகிறது.
1: When you find a Christian believer born again, spirit filled, in fear, living in fear, then you are looking at a person who does not know how to deal with his thoughts.
0: அதாவது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஆவியினால் நிரம்பி ஒரு விசுவாசி பயப்படுவதை நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய எண்ணங்களை எப்படி சரிவர சமாளிப்பது என்பதை அறியாதவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
1: Turn with me to 2 Timothy chapter 1.
0: திருப்போம் 2 திமோத்தேயும் முதலாம் அதிகாரத்துக்கு.
1: It says, for God has not given us a spirit of fear but of power and of love and a sound mind.
0: என்ன சொல்கிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
1: The spirit of fear, that is this fear is not from God.
0: வசனம் சொல்லுகிறது பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
1: Everybody say fear is not from God.
0: எல்லாரும் சொல்லுங்க பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
1: Now everybody should realize what is from God and what is not from God.
0: பாருங்க எல்லாரும் எது கர்த்தர்கிட்டிருந்து வருது எது கர்த்தர்கிட்டிருந்து வரல அத முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
1: You see, you know, you don't want to, you know, these days even bombs are sent through packages.
0: பாருங்க இந்த காலத்துல பாம் எல்லாம் பொட்டலத்துல வச்சு அனுப்புறாங்க.
1: You heard about that, how somebody got the bomb in their hands and because the postman delivered it and they opened it and the thing blew up in their face.
0: நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? போஸ்ட்மேன் கொண்டு வந்து பார்சலை கொடுப்பாரு, பிரிச்சு பார்த்தா பாம்பு வெடிக்குது.
1: The devil is sending a lot of parcels.
0: இது மாதிரி நிறைய பார்சலை பிசாசு அனுப்புறான்.
1: You know, he sends it by way of thoughts. It's like bombs, you know, he just wants to get it in your hand so that you'll open it and get it into your mind and it'll explode in your mind and ruin your life for good.
0: எண்ணங்களாக அந்த பாம்பு அனுப்புறான், அது மனதுக்குள்ளே போகுறது. மனதுல அதை பிரிச்சு பார்த்த உடனே அந்த பாம்பு வெடிக்க ஆரம்பிக்கிறது அங்க.
1: So you should be very careful what you open.
0: ஆகவே என்னத்தை திறக்கறீங்கன்றத ரொம்ப கவனமா இருக்கணும்.
1: When you get an email, you got to be careful about what you're opening because some of the emails can totally destroy your computer.
0: Email வரும்போது அது என்னன்னு பார்க்கணும், இல்லாட்டி அதை திறந்தீங்கன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டரே ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு போயிடும்.
1: Because some people are sending viruses through that.
0: ஏனா email மூலமாக எல்லாம் வைரஸ் அனுப்புறாங்க.
1: Some evil people are there that are just destroying people's lives.
0: பொல்லாத ஆட்கள் சில பேர் இருக்காங்க, மக்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறார்கள்.
1: The devil is one like that. He is always sending something that he hopes that you will take it without thinking about where it's coming from.
0: விசாசா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், எப்ப பார்த்தாலும் எதையாவது அனுப்பிட்டே இருக்கான். என்ன நம்பிக்கையில நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை வாங்கிட மாட்டீங்களான்ற நம்பிக்கையில.
1: Now some people think anything that comes in the post is good.
0: சில நினைக்கிறாங்க போஸ்ட்ல என்ன வந்தாலும் நல்லது தான்.
1: As long as it comes, take it.
0: வந்துச்சா எடுத்துக்க, அவ்வளவுதான்.
1: No, change that policy.
0: கிடையாது, அந்த கொள்கையை மாத்துங்க.
1: You begin to think, is this from God?
0: இது தேவனிடத்திலிருந்து வந்ததா யோசிக்கணும்.
1: When you have fear, the first thing that you must know is that fear is not from God.
0: பயம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரணம் என்னன்னா, பயம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
1: It doesn't matter what you are afraid of. If you are afraid and if you have an abnormal fear, it is not from God.
0: அது எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பயந்து இருந்தால் அது ரொம்ப அசாதாரணமான பயமா இருந்தால் அது கர்த்தரிடத்திலிருந்து வரவே இல்லை.
1: This is something that is sent to bother you, to destroy you, to destroy your peace, and if you're going to receive it and take it and dwell on it, you're finished.
0: இது உங்களுடைய சமாதானத்தை நிம்மதியை குலைக்கும்படி அனுப்பப்பட்டது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களை அழித்து விடும்.
1: Now look at this is Timothy that Paul is writing.
0: பாருங்க பவுல் வந்து இதை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அது கவனிங்க.
1: Timothy is a young minister.
0: தீமோத்தேயு வந்து ஒரு இளம் ஊழியன்.
1: Young preacher trained under Paul.
0: பவுலின் கீழே பயிற்சி பெற்ற ஒரு இளம் ஊழியன்.
1: Why is he telling him God has not given us a spirit of fear but of love and of power and a sound mind?
0: ஏன் தீமோத்தேயு பார்த்து தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கான்னு சொல்கிறார்.
1: If I was writing a letter to some young preacher, you know, I'd be writing because I find that there is something wrong with that fellow, that he needs some help, I'll be writing about that.
0: பாருங்க நான் ஒரு இளம் பிரசங்கியா இருக்கணும் எழுதுறேன்னு சொன்னா, ஒரு காரியத்தை எழுதும்போது அந்த காரியத்துல அவருக்கு உதவி தேவைப்படுகிறது, ஆகவே தான் அதை அவருக்கு எழுதுவேன்.
1: So he needs help here.
0: ஆகவே தீமோத்தேயுக்கு இங்க உதவி தேவை.
1: What is the problem?
0: என்ன பிரச்சனை அவருக்கு?
1: Just read one verse before that.
0: அதுக்கு முன்னால ஒரு வசனம் பாருங்க.
1: Says therefore I remind you to stir up the gift of God which is in you through the laying on of my hands.
0: இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
1: For God has not given us a spirit of fear but of love and of power and of sound mind.
0: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
1: Now I understand what the problem is.
0: இப்போ எனக்கு விளங்குது என்ன பிரச்சனைன்னு.
1: This young preacher is a good man.
0: இந்த இளம் வாலிபன் நல்ல ஒரு மனுஷன்
1: தான். He is anointed by God, called by God.
0: தேவனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
1: Paul had laid hands on him and imparted to him spiritual gifts.
0: பவுல் அவர் மேல் கையை வைத்து ஆவிக்குரிய வரங்களை அவருக்கு அருள் செய்திருக்கிறார்.
1: Now these gifts are given, gifts are imparted to him. Now he's got to by faith rise up and use it and stir it up in him and use it.
0: பாருங்க வரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த வரங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இவர் என்ன பண்ணனும்? விசுவாசத்திலே எழும்பி அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும்.
1: Lot of people have gifts but never use it because the gifts are given to them but they don't have the faith to use it or the boldness to use it.
0: நிறைய பேருக்கு இந்த வரங்கள் இருக்கு ஆனா அந்த வரங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு தைரியமோ அல்லது விசுவாசமோ அவங்களுக்கு இல்லை.
1: They say, well, I don't want to get up before people and talk.
0: என்ன சொல்றாங்க மக்களுக்கு முன்னாடி எழுந்து நின்னு அப்படிங்க பேசுறது.
1: Oh boy, I'd rather, you know, I'd rather not do it.
0: அதுவல சும்மாவே இருக்கலாம்.
1: I've never done it.
0: இதுவரைக்கும் நான் பேசுனதே கிடையாது.
1: My knees are shaking.
0: ஓயோ காலெல்லாம் நடுங்குது.
1: I don't want to do it.
0: நான் அதான் செய்ய விரும்பல.
1: But somebody laid hands on you, they anointed you for ministry, they prophesied over you and they told you that you have these spiritual gifts.
0: கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார், அபிஷேகித்து இருக்கிறார், உங்கள் மேல் ஊழியர்கள் கரத்தை வைத்து நீங்கள் வரங்களை பெற்று இருக்கிறீர்கள்.
1: They have imparted the spiritual gifts.
0: ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார்கள்.
1: Now rise up as the occasion comes and use it.
0: ஆகவே இப்பொழுது சூழ்நிலை வரும்போது எழுந்திருங்கள், அதை பயன்படுத்துங்கள்.
1: But young people sometimes are afraid. They don't want to put themselves up there, you know, and make a fool of themselves.
0: வாலிபர்கள் சில சமயத்துல பயப்படுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நின்னு ஏதாவது வெக்கப்படுற மாதிரியா நடந்து.
1: Even if God has called me my God, you know, I don't want to go up there and just fumble.
0: ஒருவேளை தேவனின் அழைத்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் முன்னாடி போய் எப்படி அதெல்லாம் பண்றது?
1: That's what they're thinking about.
0: அப்படி தான் நினைக்கறாங்க பாருங்க.
1: So Paul says.
0: ஆகவே பவுல் சொல்றார்.
1: Timothy, come on.
0: தீமோத்தேயே வா.
1: I laid hands on you and spiritual gifts were given to you.
0: நான் உன் மேல் கைகளை வைத்தேன், ஆவிக்குரிய வரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டது.
1: You have it, man, inside of you.
0: உனக்குள்ள அது இருக்குப்பா.
1: Now then he also reminds him in the previous verse. He says, when I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also.
0: என்ன சொல்றா பாருங்க, உன்னுள்ள மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறேன் நிச்சயித்திருக்கிறேன்.
1: இந்த பாட்டியிலிருந்து வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that it comes from the grandma.
0: Eh party magad nu varudhu na nambran adu.
1: I had a wonderful grandma.
0: Enak armiyana or party irundha.
1: Was a non Christian who came to know about Jesus Christ at the age of 12.
0: Eh avargal Yesu ariyadavargal 12 vayadile Yesu andavara yetrukondargal.
1: And she went yet she had to go and live in an orphanage run by a missionary because of her faith in Christ.
0: Kristuval yetrukondadnale porakanikapattu or missionary nadathana ஒரு ஆர்ஃபனேஜில் போய் அவர்கள் தங்கி இருந்தார்கள்.
1: And grew up there.
0: அங்கதான் வளர்ந்தார்கள்.
1: But through her have come many preachers in our family.
0: அவர்கள் மூலமாக எங்க குடும்பத்தில் நிறைய பிரசங்கியார்கள் உருவாகியிருக்கிறார்கள்.
1: So I believe this grandma stuff.
0: ஆகவே இந்த பாட்டி கதையெல்லாம் நம்புறேன் நான்.
1: Paul says, hey, it was in your grandma had that stuff and then it came down to you.
0: பவுல் சொல்றார்,
1: your mother had it and then through your mother you had it.
0: உன்னுடைய பாட்டிக்குள்ள அது இருந்தது, பாட்டிலிருந்து அம்மாக்குள்ள வந்தது, அம்மாக்குள்ள வந்து உனக்குள்ள வந்து.
1: Then I recognized it, I acknowledged it, I sensed it through the Holy Spirit and I laid hands on you and blessed you and ordained you for ministry.
0: பிறகு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் அதை உணர்ந்து உன் மேல் கைகளை வைத்து ஊழியத்துக்காக உன்னை பிரதிஷ்டை செய்தேன்.
1: Yeah, many times God finds it easy to pick a person that's already there in that family.
0: பாருங்க பல சமயத்திலே ஏற்கனவே குடும்பத்துல இருக்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது கர்த்தருக்கு ஈஸியா இருக்கு.
1: அங்கேயே பிறக்க பண்ணிருக்காரு அதுக்கு தான். He makes them born there, in that situation, in that circumstances, and raised in that situation to get them ready for that work.
0: பாருங்க அந்த வேலைக்காக அவளை ரெடி ஆக்குவதற்காக தான் அந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்திலே அவளை வந்து பிறக்க செய்கிறார்.
1: That's why in the Old Testament times you had the tribe of Levi from which all the priests came.
0: ஆகவே தான் பாருங்க பழைய ஏற்பாடு காலத்திலே லேவி கோத்திரம் இருந்தது, அந்த கோத்திரத்துல இருந்து ஆசாரியர் எல்லாம் வந்தார்கள்.
1: This is their thing, the anointing flowed from generation to generation.
0: இதுதான் அவருடைய வேலை, அபிஷேகம் தலைமுறை தலைமுறையா அவர் மேல் இருந்தது.
1: So that is in a way true.
0: அது ஒரு விதத்துல உண்மை.
1: But many people don't recognize it and they are afraid to use the gift that God has given them.
0: ஆனா பலர் அதை உணராமல் தேவனால் தந்திருக்க அந்த வரத்தை பயன்படுத்த பயப்படுகிறார்கள்.
1: Here is a hesitant young man.
0: இங்க தயக்கத்தோடு இருக்கிற ஒரு வாலிபனை பார்க்க.
1: Trained by one of the greatest preachers in Christendom but yet he is afraid to rise up to the occasion and take charge.
0: கிறிஸ்து உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு பிரசங்கியாரால் பயிற்சி விக்கப்பட்டிருக்கிறார். ஆனா நேரம் வரும்போது அதை பயன்படுத்த இந்த மனுஷன் வாலிபன் பயப்படுகிறார்.
1: That is why Paul is writing.
0: ஆகவே தான் பவுல் எழுதுகிறார்.
1: What is the reason for his hesitation?
0: அவன் தயங்குகிறானே, அதுக்கு காரணம் என்ன?
1: The reason is fear.
0: காரணம் பயம்.
1: Here is a child of God, spirit filled, called to ministry, anointed and ordained, but fear is there.
0: தேவனுடைய பிள்ளை, ஊழியத்தில் அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், ஆனாலும் ஒரு பயம் இருக்கிறது.
1: Fear cripples him.
0: பயம் அவனை முடமாக்குகிறது.
1: Fear paralyzes him.
0: பயம் அவனை செயல்படாமல் செய்யப்படுகிறது.
1: Fear is not allowing him to do his part, allowing him to do what he must do.
0: பயம் அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாதபடிக்கு அவனை தடுக்கிறது.
1: It is not allowing him to be what God has called him to be.
0: தேவன் அவனை என்னவா இருக்கும்படி அழைத்தாரோ அப்படி இல்லாமல் செய்ய பண்ணுகிறது இந்த பயம்.
1: So Paul writes, he says, I remind you of the gift of God which is in you through the laying on of my hands.
0: ஆவேதம் பவுல் என்ன சொல்கிறார், நான் உன்மேலின் கைகளை வைத்ததனால உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
1: He says, you got it.
0: உனக்குள்ளே அது இருக்கு.
1: You got whatever it takes to do the ministry.
0: ஊழியத்தை செய்ய உனக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது.
1: But don't be afraid.
0: ஆனால் பயப்படாதே.
1: This fear that is stopping you, paralyzing you and crippling you is not from God. God has not given you the spirit of fear but of love and of power and of sound mind.
0: உன்னை நீ செயல்படாமல் உன்னை செயல்படாமல் செய்ய பண்ணுகிற உன்னை முடமாக்குற அந்த பயம் தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல. தேவனுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை மட்டுமே தந்திருக்கிறார்.
1: I think every young man needs a letter like that.
0: நினைக்கிற ஒவ்வொரு வாலிபருக்கும் இது மாதிரி ஒரு லெட்டர் வேணும்.
1: Sometimes I have preached this to the preachers.
0: young preachers. இளம் பிரசங்களுக்கு பிரசங்கம் பண்ணது
1: உண்டு. I just encourage them.
0: ஆனா அவங்களை உற்சாகப்படுத்து.
1: Don't be afraid.
0: பயப்படாதீங்க.
1: Don't be afraid because you are young.
0: ஏதோ வாலிபனா இருக்கிறதுனால பயப்படாதீங்க.
1: Don't be afraid of your age.
0: சின்ன வயசுன்னு பயப்படாதீங்க.
1: I became a pastor at a very young age.
0: நான் வந்து ரொம்ப இள வயசுலயே பாஸ்டர் ஆயிட்டேன்.
1: And everybody in the church was older than me.
0: சபையில இருந்து எல்லாரும் என்னை விட பெரியவங்களா இருந்தாங்க.
1: I was so young.
0: புள வாலிபனா இருந்தேன்.
1: And it's another country and totally different race of people and so on.
0: இன்னொரு நாட்டுல வேற அங்க இருந்து எல்லாரும் அந்த இனங்கள் எல்லாமே வித்தியாசமா இருந்தது.
1: But I tell you this boldness, a holy boldness came upon me.
0: ஆனா நான் சொல்லுகிறேன் பரிசுத்தமான ஒரு தைரியம் என் மேல் வந்தது.
1: I took charge of that thing.
0: அந்த சூழ்நிலையை நான் பொறுப்பெடுத்தேன்.
1: Before me there was the church was you know pastored by 2-3 people and they just left.
0: எனக்கு முன்னால அந்த சபையில 2-3 போதகள் இருந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க.
1: Came down to 25 people.
0: கடைசில அந்த சபையில 25 பேர் தான் இருந்தாங்க.
1: It was always small.
0: எப்பொதுமே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க.
1: 5 people were running the thing.
0: ஏன்னா 5 பேர் அங்க இருந்துட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தாங்க.
1: 5 man show.
0: 5 பேருடைய
1: five men are fighting together fighting always all these five are fighting
0: anju perudi aachi anga irundhu anju perum sanda poduvanga
1: all five are fighting all the time
0: anju perum eppodum sanda poduvanga
1: and they never fight with me
0: ana yengitta mattum sandaye podamaatanga
1: never with me
0: oru naal sanda
1: poduvanga I will just get there in time get up there and sing the songs and preach and pray say amen and keep going
0: sariya
1: no fighting
0: நேரத்துக்கு போவோம் ஜெபம் பண்ணுவேன் பாட்டை பாடும் பிரசங்கம் பண்ணிட்டு நேரா போயிட்டே இருக்கேன்.
1: I won't listen to their stories. I won't get along with, you know with their you know this side or that side. I don't join anybody.
0: நான் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது அவங்க பேச்சும் கேட்க மாட்டேன் நான்.
1: So all these five people couldn't deal with me.
0: ஆகவே இந்த அஞ்சு பேருக்கும் இந்த என்ன சமாளிக்க முடியல அந்த அந்த
1: அஞ்சு பேரும். The church was growing.
0: சபையும் வளருது வேற.
1: You know it about from 25 to more than 100 people now
0: 25 பேர்ல இருந்து இப்போ 100 பேருக்கு மேல ஆயிட்டாங்க.
1: Just a few months just like that it just
0: for ஒரு சில மாதங்கள அப்படியே நல்லா வளர்ந்துருச்சு.
1: And the more it grew the more they kept quiet with me.
0: சபை அதிகமாய் வளர வளர என்கிட்ட வாயை திறக்கிறது.
1: They never fight with me.
0: என்கிட்ட சண்டை போடவே மாட்டாங்க.
1: But inside there is fighting always.
0: ஆனா உள்ள எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை நடந்துட்டே
1: இருக்கு. I called them one time.
0: ஒரு முறை கூப்பிட்டாங்க அவங்கள.
1: What's wrong with you all five of you?
0: நான் கேட்டேன் உங்க அஞ்சு பேருக்கு என்ன பிரச்சனை?
1: And they are the trustees and all of that.
0: அவங்க தான் அங்க எல்லாம் அந்த trustees
1: மாதிரி. I said I tell you one thing.
0: நான் சொன்னேன் ஒரு காரியம் சொல்றேன்
1: பாருங்க. All five of you resign.
0: நீங்க அஞ்சு நீ அஞ்சு பேரை ரிசைன் பண்ணுங்க.
1: Told these Americans, you know.
0: அமெரிக்கர்ல பாத்து சொன்னேன்.
1: I was 26 years old. I said 26 and a half years old. I said you all five of you resign.
0: 26 வயசு சொன்னேன். அஞ்சு பேரும் ரிசைன் பண்ணுங்க.
1: All older than me.
0: எல்லாரும் என்னை விட வயசுல மூத்தவங்க.
1: Very big positions.
0: பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க.
1: And I said all five of you resign and all five of you must come to church.
0: நான் சொன்ன அஞ்சு பேரை ரிசைன் பண்ணிட்டு அஞ்சு பேரும் ஒழுங்கா கோயிலுக்கு வாங்க.
1: If you're going to be angry with me because I told you to resign, then don't resign. I will leave.
0: ரிசைன் பண்ண சொன்னதுனால என் மேல கோபம்னா பரவாயில்ல கோபப்பட்டு நீங்க போயிடாதீங்க நான் போயிடுறேன்.
1: I don't want to be a pastor in a fighting church.
0: சண்டை போடுற ஒரு சபையில போதகரா இருக்க நான் விரும்பல.
1: I refuse to do that.
0: அப்படி செய்ய நான் மறுக்கிறேன்.
1: I will not do it.
0: நான் அப்படி செய்ய மாட்டேன்.
1: So either you all resign and stay in the church and remain in the church and I'll pastor the church.
0: நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபைக்கு வாங்க அப்ப நான் பாஸ்டரா இருக்கேன் இங்க.
1: Yeah, otherwise I will resign I'll go
0: la adu na resign pannittu na
1: poren. I didn't want this in the first place.
0: Modhalla idha na virumbave illa.
1: I went there as a guest speaker and they begged me to stay there as a preacher pastor.
0: Prasangam pannalanu pona adukapra neenga dhan pastor nu vandu genjinaanga enga.
1: God has shown that I must be the pastor.
0: Naan dhan pastor nu kartharam kaatinar.
1: So you know God has shown the right thing.
0: சரியான காரியத்தை கர்த்தர் காண்பித்தார்.
1: So I told them resign.
0: அவன சொன்ன resign பண்ணுங்க.
1: All five of them resign and all five of them still today are my greatest friends.
0: ஐந்து பேரும் resign பண்ணாங்க. அந்த அஞ்சு பேரும் இன்னைக்கு என்னுடைய மிக சிறந்த நண்பர்களா இருக்கிறார்கள்.
1: They all stayed in the church.
0: அஞ்சு பேரும் சபையில இருந்தாங்க.
1: They handed over the entire thing to me.
0: எல்லாதையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க.
1: And I did most of their children's weddings and I baptized most of their children. Even today anything that happens I go from here to do it for them because they love me so much.
0: பாருங்க என்ன அந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கும் நேசிக்கிறதுனால அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், பேர பிள்ளைகள் எல்லாம் பேர் வச்சேன். இன்னைக்கும் ஏதாவது ஒண்ணுனா இங்க இருந்து நாங்க போறோம் அவங்களுக்காக.
1: To do that.
0: அந்த காரியத்தை செய்ய.
1: They really love me. I have never had a misunderstanding with them.
0: அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாங்க. அவங்களோட கூட எனக்கு எந்த ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது.
1: But the thing is I was myself surprised. One Baptist preacher was a friend of mine who pastored a bigger church than mine. He had about 300-400 people.
0: இல்ல என்ன ஆச்சரியம் என்ன என்னோட பாப்டிஸ்ட் ஒரு பாஸ்டர் ஒருத்தருடைய friend அவர் வந்து பெரிய சபை 300-400 பேர் நாங்க அந்த சபைக்கு போதகரா இருந்தோம்.
1: And one time I was preaching on some subject and this man came on Thursday nights to hear the preaching.
0: ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பேசும்போது ஒரு வியாழக்கிழமை 20 பிரசங்கத்தை கேட்க அவர் வந்தார்.
1: Regularly he came and we became friends.
0: அவர் ரெகுலரா வந்தாரு நாங்க நண்பர்களா ஆயிட்டோம்.
1: And he heard about this because you know the news went out that five people resigned and they stayed in the church. That's a miracle in America, you know.
0: அஞ்சு பேர் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபையில இருக்காங்கன்னா அது பெரிய அற்புதம் அமெரிக்காவில. இந்த செய்தி எல்லா இடத்துலயும் பரவிச்சு பாருங்க.
1: Sir, how did you do it?
0: அவர் கேட்டார் எப்படிங்க இத நீங்க பண்ணீங்க?
1: My God, I wish I could do it in my church.
0: எங்க சபையில இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே நினைக்கிறானே.
1: I said, get bold and do it, brother.
0: நான் சொன்னேன் தைரியம் வரட்டும், தைரியமா செய்ங்க.
1: If they're giving problem then do it.
0: ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா செய்ங்க அப்படி.
1: Don't allow strife in there.
0: சண்டே சபையில சண்டைக்கு இடம் இருக்க கூடாது.
1: Be bold because you have been given the authority to do whatever is required to keep the thing in tip top shape.
0: நல்ல நிலைமையில இயங்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே தைரியமா செயல்படுங்க.
1: See, in those days, I didn't know these things very deeply. I was just pastoring.
0: அப்பலாம் வந்து அப்பதான் நான் பாஸ்டருக்கு ஆரம்பிச்சேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆழமா தெரியாது எனக்கு.
1: Because the gift is in me and because I was growing in faith, I was able to stir up that boldness inside of me.
0: அந்த வரம் எனக்குள்ள இருந்தபடியினாலே
1: வெற்றி
0: பெற முடிந்தது. ஒரே வருஷத்துக்குள்ள 200 பேருக்கு மேல
1: ஆயிட்டாங்க. And we just had it in tip top shape, no problem thereafter.
0: அதன் பிறகு சபையில பிரச்சனைக்கு சண்டை சச்சரவு கூட இடம் இல்லாம போயிருந்தது.
1: Nobody can you know that's not a place to fight anymore.
0: இனி சபை என்பது சண்டை போடுறதுக்கான ஒரு இடம் அல்ல.
1: They all became good friends also.
0: அவங்க எனக்கு நல்ல நண்பர்களாவும் ஆயிட்டாங்க.
1: Because of the position only they were fighting.
0: பாருங்க அந்த பொசிஷனுக்காக பதவிக்காக சண்டை போட்டு இருந்தாங்க.
1: And responsibilities made them to fight.
0: அந்த பொறுப்புகள் அவங்கள சண்டை போட வச்சது.
1: So now there is no reason to fight.
0: இப்ப சண்டை போட காரணமே இல்ல.
1: We are all friends now.
0: இப்போ எல்லாரும் friends.
1: We had such a good time.
0: அந்த அளவுக்கு நல்லா இருந்தோம்ங்க.
1: So Timothy was told, get up, do it, you got it. Let the holy boldness take over you. God has not given you the spirit of fear.
0: ஆவே தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்கிறார்? தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஆகவே எழுந்திரு, விசுவாசத்திலே திடன்கொள், தைரியமாய் காரியங்களை செய் என்று சொல்கிறார்.
1: Sometimes some people are a little slow. They think and they're afraid of men, afraid of people, afraid of organization, afraid of this, afraid of that, and sometimes they need to be told this.
0: பாருங்க சில சமயத்துல ஜனங்க ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. காரணம் என்னன்னா இவரை பற்றி பயம், அவரை பற்றி பயம், ஜனங்களை பற்றி ஜெயம் பயம், பிறகு ஸ்தாபனங்களை பற்றி பயம், எதை பற்றியாவது ஒரு பயம். அவங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியது.
1: How do you overcome fear?
0: பயத்தை நீங்கள் மேற்கொள்வது எப்படி?
1: Whether it is fear to do ministry or fear to do anything else.
0: ஊழியம் செய்வதற்கான பயமோ அல்லது வேற எதை குறித்து ஒரு பயமோ?
1: Some people are afraid of water. They don't want to get in the water and swim.
0: சிலருக்கு தண்ணினாலே பயம், தண்ணியில இற கால் வைக்கவே மாட்டாங்க.
1: Some people are afraid of exams. They freeze. Their mind freezes when they go and sit in the exam. They know all the cold facts, but when they see the exam paper, they're blank.
0: சிலருக்கு பரீட்சைனா பயம், எல்லாம் நல்லா படிச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அங்க போய் உட்கார்ந்து பேப்பரை பார்த்தோம்னா அப்படியே உறைஞ்சிருவாங்க.
1: Some people are afraid of public speaking. I've seen you know when I was studying in Bible college, so many fellow students I found, boy, they just about they were so afraid of just getting up before people and speaking.
0: சிலர் பாருங்க ஒரு நாலு பேர் மத்தியில எழுந்து நின்னு பேசினா அவ்வளவு பயம். பைபிள் ஸ்கூல்ல பாத்துருக்கேன் நான் படிச்சப்போ.
1: It was such a challenge for them. They were so afraid and unable to overcome that fear.
0: அவங்களுக்கு அது அதுவே ஒரு பெரிய சவாலா இருக்கும். அந்த பயத்தை மேற்கொள்ள முடியாம தவிப்பாங்க.
1: At that time I didn't know how to help them because I was also a young fellow.
0: அப்போ நானும் ஒரு வாலிபனாவே அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு எனக்கு தெரியல.
1: So but now I learned over a period of time because I have learned to help people with fear.
0: ஆனா இப்பொழுது பயத்தோடு இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்க நானே கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
1: So that is why I am able to share something with you.
0: நான் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது.
1: How do you overcome fear?
0: பயத்தை மேற்கொள்வது எப்படி?
1: You got to recognize some facts about fear.
0: பயத்தை குறித்து சில உண்மைகளை நீங்கள் உணர வேண்டும்.
1: Fear is a thought.
0: பயம் என்பது ஒரு எண்ணம்.
1: Often time it is not a fact but it is a thought.
0: பல சமயத்திலே அது நிஜமல்ல உண்மையல்ல மாறாக ஒரு எண்ணமா இருக்கிறது.
1: There is really no rhyme or reason to fear but the thought is there, therefore you fear many times.
0: பயப்பட எந்த ஒரு காரணமும் இருக்காது ஆனா அந்த எண்ணம் வந்துட்டதனால இப்ப பயம் வந்துவிட்டது.
1: The thought is the thing that you are afraid of.
0: அந்த எண்ணத்தினாலே தான் பயப்படுறீங்க நீங்க.
1: And fear is an ungodly thing. It is not from God. It must be driven out. Action must be taken.
0: பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஆகவே அதற்கு எதிரான நடவடிக்கையில இறங்க வேண்டும்.
1: How do you handle fear? How do you handle fear?
0: இந்த பயத்தை சமாளிப்பது
1: எப்படி? How to overcome it?
0: அதை மேற்கொள்வது எப்படி?
1: I'll tell you.
0: சொல்றேன் பாருங்க.
1: You've got to do the very thing that you are afraid of.
0: எதற்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தையே நீங்கள் செய்ய வேணும்.
1: Now that is easily said. Now how to come to doing it is what I'm going to share with you.
0: சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா எப்படி செய்வது அததான் சொல்ல வரேன் நான்.
1: You're afraid of getting up in front of people and speaking. And if I say get up and speak, you're not going to do it.
0: பாருங்க நாலு பேருக்கு முன்னாடி நின்னு பேசுறது பயம் என்ன? உங்களை பார்த்து எழுந்து நின்னு பேசுங்கன்னு சொல்லும் போது நீங்க செய்ய மாட்டீங்க அப்படி.
1: Just because I said get up and speak, you're not going to do
0: ஏதோ நான் சொல்றதுனால எழுந்து பேசுங்கன்னு நீங்க பேச போறது
1: கிடையாது. How do you work yourself to a place where you can get up and speak?
0: அதாவது நாலு பேருக்கு மத்தியில எழுந்து நின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வருவது எப்படி?
1: First you got to instill the thought in your mind.
0: முதலாவது அந்த எண்ணத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும்.
1: I showed you many times Jesus talked about how people take thoughts into their mind.
0: நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா எப்படி ஜனங்கள் எண்ணத்தை தங்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு போறன்னு இயேசு சொல்லியிருக்கிறார்.
1: Jesus said do not take thought saying what you shall eat, what you shall drink or what you
0: இயேசு சொன்னாலே எண்ணத்தை புசிப்போம் குடிப்போம் உண்போம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள்.
1: How do you take worry?
0: கவலை எப்படி எடுத்துக்கிறீங்க?
1: You say it only when you say it becomes your worry. You got to speak what God says with your mouth so that it can be heard by you confessing the word of God.
0: தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை உங்கள் வாயினாலே நீங்கள் பேச வேண்டும். ஏன்னு சொன்னால் அது உங்கள் வாயிலிருந்து அறிக்கை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய காது அதை கேட்கிறது.
1: Your mouth must say my God shall supply all my needs.
0: உங்களுடைய வாய் சொல்ல வேண்டும் என் தேவன் என் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார்.
1: Your mouth must say God is my healer.
0: தேவனே என்னுடைய பரிகாரி என்று உங்கள் வாய் சொல்ல வேண்டும்.
1: Your mouth must speak the promises of God.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் வாய் பேச வேண்டும்.
1: When you speak it then you hear it and that's how faith comes.
0: நீங்கள் பேசும்போது அதை நீங்கள் கேட்கிறீர்கள் அப்படிதான் விசுவாசம் வருகிறது.
1: That is why the Bible says faith cometh by hearing. Hearing from you, from your mouth, it must hear the word.
0: வேதம் வேதம் சொல்லு விசுவாசம் கேள்வினால வரும். அதாவது வசனத்தை உங்கள் வாயாலே நீங்கள் பேசும்போது அதை கேட்டு விசுவாசம் வருகிறது.
1: Many people laugh at this confession business, but I tell you, my friend, I'm sorry to tell you, if you don't confess, you're not going to have faith.
0: பலர் வந்து இந்த அறிக்கைன்னு சொல்லாருமே அதை பார்த்து அதை கேலி செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அறிக்கை இல்லாவிட்டால் விசுவாசம் வரப்போவதில்லை.
1: Christianity is a great confession.
0: கிறிஸ்தவமே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை.
1: Not just confessing your sins.
0: வெறும் பாவங்களை அறிக்கை செய்வதல்ல.
1: You confess your sins mainly once. I mean, only when you sin.
0: அதாவது பாவத்தை எப்போ அறிக்கை செய்யணும்? பாவம் செய்யும் செய்யும்போதுதான்.
1: But that's all Christians know about confession.
0: ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அறிக்கையினாலுமே வெறும் பாவ அறிக்கை தான் மனசுக்கு வருது.
1: Christianity is called a confession because Christianity is about confessing what you believe.
0: கிறிஸ்தவம் ஒரு அறிக்கை என்று அழைக்கப்படுது. ஏனென்று சொன்னால் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும்.
1: What do you believe?
0: நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
1: Jesus is Lord.
0: இயேசுவே ஆண்டவர் என்று
1: விசுவாசிக்கிறீர்கள். What do you believe?
0: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
1: You believe that God is your healer.
0: தேவனே உங்கள் பரிகாரி என்று விசுவாசிக்கிறீர்கள்.
1: What do you believe?
0: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
1: You believe he is the supplier of your every need.
0: அவரே உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறவர் என்று விசுவாசிக்கிறீர்கள்.
1: These are the beliefs that you must confess. That is why it's called a great confession.
0: நீங்கள் நம்புகிற இந்த காரியங்களை தான் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆகவே தான் கிறிஸ்தவம் மிகப்பெரிய அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது.
1: That's how faith comes.
0: விசுவாசம் அப்படி தான் வருகிறது.
1: Fear, how does it come?
0: பயம் அது எப்படி வருது?
1: It comes the very same way. Faith and fear are opposite forces, work exactly the same.
0: விசுவாசம் எப்படி வருகிறதோ அதே போல தான் பயமும் வருகிறது. இந்த விசுவாசம் பயம் ரெண்டுமே எதிர் எதிர் சக்திகள்.
1: Now fear comes the same way.
0: விசுவ பயமும் அப்படியே தான் வருது.
1: You begin to hear the threatening words of the devil and you begin to speak it.
0: பிசாசுடைய அச்சுறுத்தும் வார்த்தைகளை கேட்கிறீர்கள், அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்கள்.
1: And the moment you speak it, you own that fear.
0: நீங்கள் அதை பேசின உடனே அந்த பயத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள்.
1: So how do people fear act? How do people who fear act?
0: ஆகவே பயப்படுகிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்?
1: You will find this in them.
0: அவங்களுக்குள்ள இதை நீங்க பார்க்கலாம்.
1: They'll say, oh man, I'm afraid of getting up there.
0: என்ன சொல்லுவாங்க? அப்பா அங்க போய் எழுந்து நிக்கணும்னாலுமே பயமா இருக்கு.
1: Think of it, my feet just shudder.
0: அதை யோசிக்கும் போது அப்படியே நடுங்குதுன்னு.
1: Oh, I could never get myself to do it.
0: என்னாலலாம் அங்க போய் நிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு.
1: I don't think I could ever do it.
0: என்னால முடியவே முடியாது.
1: I just can't even imagine it.
0: என்னால அதை கற்பனை கூட பண்ண முடியல.
1: It's impossible.
0: ஓ, அது முடியவே முடியாது.
1: People that are afraid of water, they'll always say, I'll never go near water.
0: தண்ணீரை கண்டு பயப்படுறவங்க சொல்லுவாங்க, தண்ணி கிட்டே போக மாட்டேன்.
1: My God, I'm afraid of water.
0: பா, தண்ணினாலும் எனக்கு பயம்னுவாங்க.
1: I hate water.
0: தண்ணியை நான் வெறுக்கிறேன்னு.
1: You keep speaking like that, fear will increase.
0: அப்படி பேசிட்டே இருங்க, பயம் அதிகரிக்கும்.
1: Now how do you deal with fear?
0: இப்ப பயத்தை சரி செய்வது எப்படி?
1: Now if you want to get up and speak in front of people,
0: ஒரு மக்கள் மத்தியில நீங்க எழுந்து நின்னு பேசணும்னா,
1: you need to first in your conscious mind you got to work it out.
0: முதலாவது சிந்திக்கிற இந்த மனதுல அதை பத்தி நீங்க ஏதாவது செய்யணும்.
1: That is what 2 Corinthians 10:5 is all about.
0: 2 கொரிந்தியர் 10:5 அதை பத்தி தான் சொல்கிறது.
1: There you are imagining yourself in your fear getting up there and shivering and shaking and failing.
0: அங்க நீங்க என்ன கற்பனை பண்றீங்கன்னா, நான் எழுந்து நிக்கிறேன், நின்ன உடனே கை காலெல்லாம் நடுங்குது, வளர்றேன், அப்படி எல்லாம் அங்க யோசிக்கிறீங்க.
1: Why? Because you are thinking those thoughts.
0: ஏன்னா அந்த எண்ணங்களே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: Those thoughts of fear have become an imagination where you see yourself fail.
0: அந்த பயத்தின் எண்ணங்கள் கற்பனைகளாய் உருவெடுத்து நீங்கள் தோல்வியடைவது போல இப்ப பாக்குறீங்க.
1: And it has become a stronghold. It doesn't want to leave you. It just has you captive.
0: இப்போ ஒரு பலத்தான உருவாயிருச்சு, அது உங்களை விட மாட்டேங்குது, சிறைப்படுத்தி விட்டது.
1: Thoughts have become imagination. Imagination has become a stronghold.
0: எண்ணங்கள் கற்பனைகளாகி கற்பனைகள் இப்போது பரல் பலத்தரங்களா உருவாயிடுச்சு.
1: That's how you got that fear.
0: இப்படி தான் அந்த பயம் வந்து விட்டது.
1: Now how do you attack that fear? How do you overcome that fear?
0: இப்போ அந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி?
1: You got to begin with the thoughts.
0: மறுபடியும் எண்ணத்துல தான் ஆரம்பிக்கணும்.
1: How do you put the thoughts inside of you?
0: அந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வருவது எப்படி?
1: How did Jesus say you take thoughts?
0: எண்ணங்களை எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள்?
1: By saying.
0: அதை சொல்வதன் மூலம் எடுத்துக் கொள்கிறீர்கள்.
1: So if I am called to preach the word of God and I'm afraid. If I am afraid but I'm called to preach the word of God,
0: தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா எனக்குள்ளே ஒரு வேளை பயம் இருக்கும் என்றால்,
1: then what should I do?
0: நான் என்ன செய்ய வேண்டும்?
1: I should quit talking that nonsense that I've been talking all this time about how I'm afraid.
0: எனக்கு ஒரே பயமா இருக்கு பேசிருந்தனே, அத முதல்ல பேசுவதை நிறுத்தணும்.
1: Oh, I should quit saying no, I don't want to do that. Oh boy, that's not me, you know.
0: Oh, என்னால முடியாது, நான் பேச மாட்டேன்னு சொல்றோம், அதை நிறுத்தணும் முதல்ல.
1: Never say anything like that.
0: அது போல ஒரு காலம் பேசவே கூடாது.
1: Now you speak the words of faith. If God has called me, if God has gifted me, by the grace of God I can do it.
0: இப்போ விசுவாச வார்த்தையிலே பேசுங்கள். தேவனே அழைத்திருந்தால் தேவனுடைய கிருபையினாலே என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
1: See, you won't be able to get up and speak immediately, but you start with the thought.
0: பாருங்க, உடனடியாக எழுந்து பேச முடியாம இருக்கலாம், ஆனா எண்ணத்திலே ஆரம்பியுங்கள்.
1: Learn how to fill your mind with God's thoughts.
0: தேவனுடைய எண்ணங்களாலே மனதை நிரப்புவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
1: Begin to say praise God, I can do all things through Christ who strengthens me.
0: சொல்ல ஆரம்பியுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
1: I have never done it, but if a God has called me, I'll do it.
0: இதுவரை நான் இதை செய்ததில்லை, தேவன் என்னை அழைத்திருப்பார் என்றால் என்னால முடியும்.
1: I have never done it, but thank God if he's going to gift me to do it and then I'll do it.
0: இதுவரை நான் செய்ததில்லை, ஆனாலும் இதை செய்யக்கூடிய வரத்தை தேவன் தந்திருந்தால் என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
1: I can do it through God.
0: தேவனாலே முடியும் என்றால்.
1: Through God I can do value. valiantly.
2: தேவனாலே நான் முற்றும் ஜெயங்கொள்ளுவேன்.
1: Through God I can succeed in this.
2: தேவனாலே என்னால வெற்றி பெற முடியும்.
1: Oh, you just work yourself these thoughts into your mind.
2: இந்த எண்ணங்களை உம்முடைய மனதுக்குள்ளே ஆழ கொண்டு போய் விடுங்க.
1: Take these thoughts and put it in your mind.
2: இந்த எண்ணங்களை எடுத்து மனதில் வையுங்கள்.
1: The stronghold of your fear from that moment is shaken by this weapon of warfare that God has given you, the word of God.
2: தேவனுடைய வார்த்தையினும் போராயத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே, அதை நீங்கள் பேச பேச பயமெனும் பலத்த அரண் ஆட்டங்கள் ஆரம்பிக்கிறது.
1: The weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
2: நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏற்ற தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது.
1: I challenge you, whatever your fear is, if you will start with the words of faith and speak exactly the opposite and take the word of God and declare it, it will become possible.
2: நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, அதை குறித்த தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை நீங்கள் பேச அந்த எண்ணத்தை நீங்கள் உள்ளத்துல வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பயம் உங்களை விட்டு நிச்சயமாய் நீங்கும்.
1: Strongholds will come down.
2: பலத்த அரண்கள் நீர்மூலமாகும்.
1: The thing that paralyzes you will lose its power.
2: உங்களை முடமாக்கின அந்த காரியங்கள் வெளனற்று போகும்.
1: The thing that has stopped you all this time from becoming and being what you want to be will have no more power over you because you are pulling down the stronghold every day.
2: ஒவ்வொரு நாளும் இந்த பலத்த அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்குறபடினாலே நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டுமோ அப்படி ஆக முடியாமல் தடுக்கிற அந்த காரியங்கள் நிர்மூலமாகும்.
1: It will come down.
2: நிர்மூலமாகும்.
1: Every fear will come down.
2: ஒவ்வொரு பயமும் நிர்மூலமாகும்.
1: You build the thought.
2: எண்ணத்தை உள்ளே கட்டி எழுப்பு.
1: Every time you think about, well, I got that assignment, I got to do, I got to stand up and speak, it used to scare you. You say, I can do it. Praise God, I can do it. I can do it through Jesus. All things are possible. God will enable me to do it. I can do it. I can do it.
2: எழுந்து நான் பேசணும், பிரசங்கம் பண்ணணும், அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது பயம் வருகிறதா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லுங்கள்.
1: If you're afraid of water, then just go stand by the swimming pool and say, I can do it. Praise God, I can do it. One of these days I'm going to jump in here and swim up and down better than anybody that's doing it now.
2: தண்ணினாலே பயமா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போய் நின்னுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் நான் இந்த குளத்துல குதிப்பேன், மற்ற எல்லாரை விட நான் நல்லா நீச்சல் அடிப்பேன் சொல்லுங்க.
1: Just put on the swim suit and act like you're swimming there. Just wet yourself and sit in that easy chair and sip a Coca-Cola and say, one of these days I'm going to get you, you water. You're not going to scare me. I'm not going to go from here. One of these days I'm going to jump in here and swim.
2: நீச்சலே அடிக்கலனா கூட பரவாயில்லை. ஸ்விம்மிங் சூட்ட மாட்டிட்டு அங்க போய் சேர்ல காலை கொஞ்சம் தண்ணியில நனைச்சிட்டு
1: சும்மா ஒரு நாடகமாவது ஆடுங்க.
2: சேர்ல போய் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஏதாவது அப்படியே சிப் பண்ணிட்டு சொல்லுங்க, ஒரு நாள் நிச்சயமா நான் இங்க நீச்சல் அடிப்பேன்னு.
1: I am not afraid of you, water.
2: தண்ணியே உன்னை கண்டு நான் பயப்படுவது
1: கிடையாது. The creator, the one who made you, is inside of me.
2: ஏனால் உன்னை உண்டாக்கினவர் எனக்குள்ள இருக்கிறார்.
1: Why should I be afraid of you?
2: உன்னை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்?
1: If you're afraid of exam,
2: பரீட்சைனாலே பயமா?
1: Then you know, you start studying 10 days before, but the thing is, that's not enough. That's not the preparation. You start speaking the word 20 days before.
2: பிரச்சனை என்னன்னா, 10 நாளுக்கு முன்னாடி தான் நீங்க preparation ஆரம்பிக்கிறீங்க. ஆனா 20 நாளைக்கு முன்னாலேயே வார்த்தை அறிக்கை ஆரம்பியுங்கள்.
1: If we get to speak and say these things are not going to be difficult, I'm going to have it easy in the name of Jesus. God will give me the wisdom and the understanding. My mind will work right. I'm going to go there and do it better than ever.
2: சொல்லுங்க, இந்த காரியங்களை கண்டு நான் பயப்படுவது போது கிடையாது. தேவன் எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்திருக்கிறார். என் மனம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். போய் நல்லா எழுதுவேன் சொல்லுங்க.
1: You're afraid of interview?
2: இன்டர்வியூனாலே பயமா?
1: ஆ, see, when you come to church, all this free we are giving.
2: சபைக்கு வந்தா அதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறோம் பாருங்க.
1: No charge.
2: சார்ஜே கிடையாது.
1: You are afraid of interview?
2: இன்டர்வியூனால பயமா?
1: Don't be afraid of it. Oh, some big company has called me, brother. I'm just scared, you know.
2: பயந்தராதீங்க. பெரிய கம்பெனில இருந்து கூப்பிட்டுருக்காங்க பிரதர், ஒரே பயமா இருக்கு.
1: No, no, no.
2: வேணவே.
1: Big company has called me. God seems to be opening doors for me.
2: பெரிய கம்பெனி உங்களை அழைத்திருந்தால் கர்த்தரே வாசல்களை உங்களுக்கு திறக்கிறார்.
1: God will make it possible.
2: தேவன் அதை வாய்க்க பண்ணுவார்.
1: Begin to speak the words.
2: வார்த்தைகளை பேச ஆரம்பியுங்க.
1: God will give me favor in everyone's eyes.
2: ஒவ்வொருடைய கண்களிலும் கர்த்தருக்கு தயவை God will
1: fill me with holy boldness.
2: தேவன் பரிசுத்தமான தைரியத்தினாலே என்னை நிரப்புவார்.
1: God will speak through me.
2: தேவன் என் மூலமாய் பேசுவார்.
1: I am not alone.
2: நான் தனிமே இல்லை.
1: I will walk in there like a king and answer every question that they ask.
2: ஒரு ராஜாவை போல உள்ளே நுழைந்து கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன்.
1: I can do it. I am more than a match for the task.
2: என்னால முடியும். அங்க கேட்கறத விட அதிகமா என்னால செய்ய
1: முடியும். Every day you begin to declare it.
2: ஒவ்வொரு நாளும் அதை பேச ஆரம்பிங்க.
1: Every day you begin to speak it.
2: ஒவ்வொரு நாளும் அதை சொல்ல ஆரம்பிங்க.
1: Then you see the stronghold of that fear of that interview comes down.
2: பிறகு நீங்களே பார்ப்பீர்கள் பயத்தை இன்டர்வியூ குறித்த அந்த பயம் என்கிற பலத்தாரன் நிர்மூலமாவதை.
1: What is happening?
2: என்ன நடக்குதுங்க?
1: Some change in the mind is happening.
2: மனதிலே ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது.
1: Now you're beginning to think like God.
2: இப்போதே தேவனைப் போலவே சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: Jesus came down from heaven to earth. God became man.
2: பாருங்கள் தேவன் மனுஷனானார். இயேசு வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார்.
1: Why did he become man?
2: எதற்காக அவர் மனுஷனானார்?
1: Because there was not one man here to demonstrate what a man should be.
2: என்னால் ஒரு மனுஷன் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிக்க ஒரு ஆள் கூட இல்ல.
1: All of them are traveling by boat and Jesus is sleeping.
2: எல்லாரும் போட்ல போறாங்க இயேசு தூங்கிட்டு இருக்காரு.
1: And the storm is raging and the boat seems to be you know in danger.
2: கடல் கொந்தளிக்கிறது படகு முழுகிறது போல இருக்கு.
1: They are all waking Jesus up. They wake up. Are you not worried that you are going to sink? You're sleeping.
2: எல்லாரும் இயேசு எழுப்புறாங்க. நாங்க மடிந்து போறோமே படகு முழுகுகிறதே உமக்கு கவலை இல்லையா?
1: Here Jesus stands up there.
2: Yes, எழுந்து நிற்கிறார்.
1: And he says, looks at the storm and the wind that is raging and says, peace, be still.
2: கொந்தளிக்கிற காற்றையும் அந்த கடலையும் பார்த்து என்ன சொல்கிறார்? இறையாதே, அமைதியாயிரு.
1: And it becomes quiet.
2: அமைதியாயிரு.
1: And then he turns around to these fellows and says, where is your faith?
2: பிறகு அவங்களை பார்த்து திரும்பி கேக்குற உங்க விசுவாசம் எங்க அப்படினு.
1: That means you could have done it.
2: என்ன அர்த்தம்? நீங்களே இத
1: பண்ணியிருக்கலாம். You don't know what it is to be a man.
2: பாருங்க ஒரு மனுஷனா இருப்பதா என்னன்னே உங்களுக்கு தெரியல.
1: Thinking right?
2: சரியா நீங்க சிந்திக்கல.
1: You think the sea is bigger than you.
2: இந்த கடல் உங்களோட பெருசுன்னு நினைக்கிறீங்க.
1: You think that the wind is greater than you.
2: காற்று உங்களோட பெருசுன்னு நினைக்கிறீங்க.
1: You think that the storm is bigger than you.
2: இந்த புயல் உங்களோட பெருசுன்னு நினைக்கிறீங்க.
1: The one that is bigger than all of this is in this boat.
2: இவை எல்லாவற்றை விட பெரியவர் படகுல இருக்கிறார்.
1: You have not changed your thinking.
2: உடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றவில்லை.
1: You are made in the image and likeness of God.
2: தேவனுடைய சாயல ரூபத்தில் உண்டாக்கப்பட்டு
1: God spoke and the world was created.
2: தேவன் பேசினார் உலகங்கள் உண்டாயிற்று.
1: You are in the image and likeness of God. So Jesus said, whosoever shall say to this mountain, be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but believes that whatever he says shall come to pass, he shall have whatever he says.
2: நீங்கள் தேவனுடைய சாயல ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் தான் இயேசு என்ன சொன்னார்? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
1: Not what the storm says or the sea says.
2: கடல் சொல்றபடியோ அல்லது புயல் சொல்றபடியோ இல்ல.
1: No. Whatever you say.
2: நீங்கள் சொல்லுகிறபடி.
1: Everybody say whatever I say.
2: எல்லாரும் சொல்லு நான் சொல்லுகிறபடி.
1: I will have whatever I say.
2: நான் சொல்வதுதான் எனக்கு நடக்கும்.
1: I will have whatever I say.
2: நான் சொல்வது எனக்கு நடக்கும்.
1: Oh, many men have not realized that whatever they say is what they will have.
2: பலர் இன்னும் உணரவே இல்லை. பாருங்க அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும்
1: என்று. Their mind is not renewed to that.
2: அவருடைய மனம் அதை கேட்டவாறு இன்னும் புதிதாகவில்லை.
1: They are thinking like mere men.
2: ஒரு சாதாரண மனுஷரை போல எண்ணுகிறார்கள்.
1: They are just thinking like they just say, we're just another animal, higher animal.
2: என்ன சொல்றாங்க? மனுஷன் வந்து மிருகங்களை விட கொஞ்சம் மேலானவன். அவனும் ஒரு மிருகம்தான்.
1: Nonsense, utter nonsense.
2: முட்டாள்தனம் படுமுட்டாள்தனம்.
1: We are just a little lower than God himself.
2: நாம் தேவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
1: That's all.
2: அவ்வளவுதான்.
1: Nothing above us, only God.
2: நமக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது. தேவன் மட்டுமே.
1: Just than God, made just like God.
2: தேவனைப் போலவே உண்டாக்கப்பட்டவர்கள் தேவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
1: Get your mind renewed to that, my friend.
2: ஆகவே அதற்கேற்றவாறு மனதை புதிதாக்குங்கள்.
1: If you don't get your mind renewed to that, then you'll have to live with your fear.
2: அதற்கு மனதை புதிதாக்கலன்னா அப்புறம் பயத்தோடு தான் வாழணும்.
1: See, the disciples were living with their fear.
2: பாருங்க சீஷர்கள் பயத்துல வாழ்ந்தாங்க.
1: They had any sense at all? They should have thought, man, this guy is here, he's sleeping. Let's just wait, see what happens.
2: கொஞ்சமாவது அறிவு இருந்தா என்ன யோசிச்சிருக்கணும்? சரி இவர் இங்க படகுல தூங்கிட்டு இருக்காரு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம், கொஞ்சம் இருங்க.
1: The miracle worker is here.
2: அற்புதங்களை செய்கிறவர் இங்க
1: தூங்கி இருக்காரு. He doesn't seem to be bothered.
2: அவருக்கு எந்த கவலையும் இருக்க மாதிரி தெரியல.
1: We're going to sink, then he's going to sink with us.
2: நாம முழுகுறோம்னு சொன்னா அவரும் சேர்ந்து முழுக போகிறார்.
1: Let's wait and see what happens.
2: சரி கொஞ்சம் பொறுத்து இருந்து பாக்கலாமே.
1: But they are full of fear, you see.
2: பயம் பாருங்க அந்த அளவுக்கு.
1: They have not understood themselves.
2: அவர்கள் தங்களை புரிந்து கொள்ளவில்லை.
1: They don't have the thoughts of God.
2: தேவனுடைய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இல்லை.
1: I challenge you today to get the thoughts of God into your heart and your mind.
2: உங்களுடைய இதயத்திலே மனதிலே தேவனுடைய எண்ணங்களை பெறுங்கள் என்று உங்களுக்கு சவால் விடுகிறேன்.
1: Pull down every stronghold.
2: எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்குங்கள்.
1: So what do you do? First you put the thought in.
2: அவ என்ன செய்யணும்னா முதலாவது எண்ணத்தை உள்ள கொண்டு
1: வர. How do you put the thought in?
2: எப்படி எண்ணத்தை உள்ள கொண்டு வருவது?
1: You put the thought in by confession.
2: அறிக்கை செய்வதன் மூலம் எண்ணத்தை உள்ளே கொண்டு வாருங்கள்.
1: Then you imagine.
2: பிறகு அதை கற்பனை செய்யுங்கள்.
1: Now listen to this. The same steps you are following as it is written in chapter 10 verse 5 of 2 Corinthians.
2: 2 கொரிந்தியர் 10:5 ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்க யூஸ் பண்றீங்க.
1: Thoughts, imaginations and strongholds. This is the process through which the mind works.
2: மனம் எப்படி வேலை செய்யுதுன்னா எண்ணங்கள், கற்பனைகள், பலத்த அரங்கள் அப்படிதான் வேலை செய்யுது.
1: Thoughts become imagination, imagination becomes stronghold.
2: எண்ணங்கள் கற்பனைகள் ஆகிறது, கற்பனைகள் பலத்த அரங்களாய் மாறுகிறது.
1: So you put thoughts in there through confession.
2: ஆகவே அறிக்கையின் மூலமாக எண்ணங்களை உள்ளே வைக்கிறீர்கள்.
1: Then you begin to imagine.
2: பிறகு அதை கற்பனை செய்ய
1: ஆரம்பிக்கிறது. What is imagination?
2: கற்பனை என்றால்
1: என்ன? See yourself.
2: உங்களை அப்படி பாருங்க.
1: When you are sitting in the swimming pool, don't be paying attention to the Coca-Cola.
2: Swimming pool உட்கார்ந்திருக்கும் போது Coca-Cola மேலேயே கண் இருக்க
1: கூடாது. See yourself swimming up and down.
2: நல்லா நீச்சல் அடிக்கிற மாதிரி உங்களை பாருங்க.
1: You may not swim there now, but wear the swim suit and see yourself doing it up and down your 40 laps.
2: அப்போ ஒருவேளை நீச்சல் அடிக்காம இருக்கலாம். ஆனா swim suit மாட்டிட்டு 40 லாப் எப்படி அப்படி போற மாதிரி கற்பனை பண்ணுங்க.
1: Just imagine it.
2: அதே கற்பனை பண்ணுங்க.
1: See yourself swimming.
2: Swim பண்ற மாதிரி பாருங்க.
1: See yourself writing that exam so successfully that everybody is going to be surprised.
2: எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா பரீட்சை எழுதுற மாதிரி உங்களை பாருங்க.
1: See yourself speaking to crowds of people with God's anointing and power.
2: பெரிய கூட்டமான ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமையோட அபிஷேகத்தோட பிரசங்கிப்பதை போல பாருங்க.
1: Imagine.
2: கற்பனை பண்ணுங்க.
1: Now is that very difficult to imagine?
2: கற்பனை பண்ணது அவ்வளவு கஷ்டமா?
1: You know, you are already imagining.
2: ஏற்கனவே கற்பனை தான் பண்ணிட்டு
1: இருக்கீங்க. Fear is full of imagination.
2: பயம் என்பது வெறும் கற்பனை.
1: You are afraid. Oh, I'm getting the dreaded disease.
2: என்ன பயம்? அந்த பயங்கரமான வியாதி எனக்கு வந்துருமோ?
1: How do you know?
2: எப்படி தெரியும் உங்களுக்கு?
1: There's a slight pain here, brother. That's where they stay. It starts.
2: ஒரு சின்ன வலி brother. அந்த வலியில தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க.
1: அட கடவுளே. You are building a mountain out of a little mole.
2: Or maduva vandu malayaakringa ipo.
1: You are just making something out of a big thing.
2: Illadathu irukiradha mari
1: you are imagining all the time.
2: Epa pathala na karpana.
1: You are imagining diseases.
2: Vyadhigala karpana
1: seiyinga. You are imagining failure in your job.
2: Velayile tholviye karpana
1: seiyinga. I read about a New York businessman who was very successful in his business.
2: Or a New York businessman pathi vaasthu paarenga business la romba vetrikarama irundha.
1: And all of a sudden he began to have thoughts that his business is going to fail, he's going to become utterly bankrupt.
2: திடீர்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, கற்பனை வந்து என்ன, பிசினஸ் வந்து தோல்வி அடைய போது கையில பைசா இல்லாம
1: போயிடுவேன்.
2: மனைவி பார்த்து ஒவ்வொரு நாள் எப்படி பேச ஆரம்பிச்சார்னா, நம்ம வியாபாரம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும், தொழில நஷ்டம் வந்துடும், கையில பைசா இருக்காது, நம்ம ஒண்ணு இல்லாம போயிடுவோம், ஆகவே அதுக்கேற்ற மாதிரி மாற நீர்
1: அடியாருன்னா.
2: இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, ஒருனா எப்போ ஏதாவது எந்த நேரத்துல இது முடியலன்னாரு.
1: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் இருக்காங்க உலகத்துல. There are many prophets like this, you know.
2: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க.
1: And they'll prophesy to you like this.
2: இப்படி எல்லாம் தீர்க்கதரிசிகள்
1: சொல்லுவாங்க. End any day.
2: எப்போ வேணாலும் இது முடியலாம்.
1: The boom may end, my boom will never end.
2: அந்த boom முடியல, ஆனா என் boom முடியாது பாருங்க.
1: Because he is the supplier of our needs.
2: என்றால் அவர்தான் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர்.
1: We are not riding on the boom.
2: அந்த boom மேல ஏறி உட்கார்ந்துட்டு நாம போல.
1: We are riding on the blessing.
2: அத்தோட ஆசீர்வாதம் மேல ஏறி உட்கார்ந்துட்டு
1: போறோம். We are the boom causers.
2: அந்த முன்னேற்றத்துக்கு பெருகத்துக்கு காரணமே நாமதான்.
1: Amen.
2: Amen.
1: And I tell you, soon enough he became completely bankrupt.
2: சொல்றேன் பாருங்க, வெகு சீக்கிரத்திலே ஒண்ணுமே இல்லாம போயிட்டார், நொடிஞ்சு போயிட்டாராலே.
1: In the Bible there is a great story, maybe next week we'll deal with it, the story of Job, where he says the thing that I greatly feared has come upon me.
2: வேற்று கதை இருக்கு பாருங்க, அடுத்த வாரம் நான் பேசுறேன். யோபு சொல்லுகிறான், நான் மிகுதியாய் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது.
1: I'm going to show you how thoughts create.
2: எண்ணங்கள் எப்படி உருவாக்குகிறது என்பதை நான் காட்ட போகிறேன்.
1: Your thoughts of failure will create failure for you.
2: உங்களுடைய தோல்வியின் எண்ணங்கள், தோல்வி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு தோல்வியை உருவாக்கும்.
1: You say, how can thoughts create?
2: நீங்க கேட்கலாம், எண்ணங்கள் எப்படி உருவாக்க முடியும்?
1: Because thoughts came from words.
2: ஏனென்றால் எண்ணங்கள் வார்த்தையிலிருந்து வந்தவை.
1: And words create.
2: வார்த்தைகள் உருவாக்குகிறது.
1: Therefore thoughts create.
2: ஆகவே எண்ணங்களும் உருவாக்குகிறது.
1: Your thought will create the very thing that you fear.
2: உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அதை உங்களுக்கு உருவாக்கி தரும்.
1: That is how it happened to Job.
2: யோபுக்கு அப்படிதான் நடந்தது.
1: That is what happened to Job.
2: யோபுக்கு அதுதான் நடந்தது.
1: Many people say the Lord giveth and the Lord taketh away.
2: நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் பிரதர்.
1: இது ஒரு ஃபேமஸ் வெர்ஸ். It's a very golden verse for a lot of Christians.
2: நிறைய பேருக்கு இது வந்து தங்க வசனம்.
1: But you read it right.
2: ஆனா சரியா வாஸ்து பாருங்க.
1: He said it, but then he said, I'm sorry, I spoke some nonsense. I shut my mouth. Forgive me, Lord, he said.
2: அவன் அதை சொன்னான். கடைசில என்ன சொல்றான்? நான் அலப்பினேன் ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு.
1: I spoke things that I did not understand, he says.
2: எனக்கு விளங்காத காரியத்தெல்லாம் நான் பேசிட்டேன்.
1: But that's in the last couple of chapters.
2: ஆனா அந்த கடைசி ஒன்று ரெண்டு
1: அதிகாரம். That's why the Bible says in the New Testament, read the end of Job.
2: அதுவே தான் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுது. யோபின் முடிவை எண்ணி பாருங்க.
1: Isn't that amazing? People read only the first three chapters of Job.
2: என்ன ஆச்சரியம் பாருங்க. முதல் மூன்று அதிகாரங்களை மட்டும் தான் ஜனங்க படிக்கிறாங்க.
1: Bible specifically says, read the last couple of chapters.
2: குறிப்பா சொல்லுது யோபின் முடிவை பாருங்க.
1: Because if you read the last two chapters you will understand the whole story.
2: ஏனா கடைசி ரெண்டு அதிகாரங்கள பார்த்தா முழு கதையும் விளங்கிடும்.
1: The thing that he feared came upon him.
2: அவன் மிகுதியாய் பயந்த காரியம் அவன் மேல் வந்தது.
1: Literally created the reality into reality the thing that he feared.
2: அவன் எதற்கு பயந்தானோ அந்த காரியத்தை தன் வாழ்க்கையில அப்படியே உருவாக்கி கொண்டான்.
1: Because he greatly feared it.
2: ஏனா அவன் மிகுதியாய் பயந்தான் ரொம்ப பயந்தான்.
1: He was thinking about it.
2: இரவும் பகலும் அதையே யோசிச்சிட்டு இருக்கான்.
1: That was his imagination.
2: அதுதான் அவனுடைய கற்பனை.
1: So you put the thoughts in there.
2: ஆகவே அந்த எண்ணங்களை உள்ள போடுறீங்க.
1: Thoughts of faith instead of thoughts of fear.
2: தோல்வியின் எண்ணங்களுக்கு பதிலாக விசுவாசத்தின் எண்ணங்கள்.
1: Then imagine yourself succeeding in the very task that you were afraid to do.
2: பிறகு எந்த வேலையை செய்வதற்கு பயப்படுகிறீர்களோ அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்வது போல கற்பனை செய்யுங்கள்.
1: Amen. Start imagining now itself.
2: இப்பவே கற்பனை ஆரம்பிச்சிருங்க.
1: Start seeing yourself doing the very thing that you're afraid of doing.
2: அதாவது எந்த காரியத்தை செய்ய பயந்தீர்களோ அந்த காரியத்தை செய்வது போல பார்க்க ஆரம்பியுங்கள்.
1: Pretty soon I'll tell you it'll become such a stronghold.
2: வெகு சீக்கிரத்துல சொல்றேன் பாருங்க அதுவே பலத்தாரனாய் உருவாகிடும்.
1: This won't leave you.
2: இப்போ இது உங்களை விட்டு போகாது.
1: The other would have left you already.
2: அது உங்களை விட்டு எப்போ போயிருக்கும்.
1: But now this thing will be a stronghold.
2: இப்போ இந்த காரியம் ஒரு பலத்தாரனாய் இருக்கு.
1: This becomes a stronghold.
2: இது பலத்தாரனாகும் போது
1: then you can go take some swim lessons.
2: அப்புறம் போய் ஸ்விமிங் கிளாஸ்க்கு போலாம்.
1: It will come automatically.
2: அது தானா வரும்.
1: All your fear will be gone. You will master that water that you were afraid of.
2: அந்த பயம் எல்லாம் போயிருக்கும். இப்போ பயந்த அந்த தண்ணிக்கு நீங்க எஜமான போல
1: இருப்பீங்க. You can get up and do what you were not able to do before in public speaking.
2: அப்புறம் எழுந்து நின்று முன்ன என்ன செய்ய முடியல அதை செய்யலாம். நாலு பேருக்கு மத்தியில நின்னு பேசலாம்.
1: Then you can write any exam and do well.
2: அப்புறம் எந்த பரீட்சை வேணாலும் எழுதலாம். எழுதி நல்லா
1: whatever you need to do you can do.
2: நீங்க என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்ய முடியும்.
1: Fear is a thought.
2: பயம் என்பது ஒரு எண்ணம்.
1: And you must attack it, bring it down, destroy the stronghold of fear.
2: அதை தாக்குங்கள், நிர்மூலமாக்குங்கள், பயத்தின் பலத்தாரனை
1: நிர்மூலமாக்குங்கள். You already have the weapon.
2: ஏற்கனவே அந்த ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு.
1: The word of God.
2: தேவனுடைய வார்த்தை தான் அந்த ஆயுதம்.
1: Which is able to destroy every stronghold.
2: அது எல்லா பலத்தாரனையும் நிர்மூலமாக்கும்.
1: You can have victory over every fear that dominates you, that paralyzes and cripples you.
2: உங்களை முடமாக்குகிற, உங்களை ஆட்டிப்படைக்கிற ஒவ்வொரு பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
1: And be victorious over it.
2: அது மீது நீங்கள் ஜெயம் பெற முடியும்.
1: Believe it.
2: அதை விசுவாசியுங்க.
1: I'm showing you practically how to do it.
2: எப்படி செய்வது நடைமுறையில் உங்களுக்கு காட்டுறேன்.
1: Talk about it next week.
2: அடுத்த வாரம்

என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன்.

0: ஆண்டவரே, இந்த இரவில் எங்களோடு நீர் பேசும்.
1: அப்பா, இத்தனை தூரம் பயணித்து இந்த இடம் மட்டும் வருவதற்கு என் அப்பன் எதற்காக என்னை மறுபடியும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் என்னை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுக்காக பேசும், எங்களை கொண்டு பேசும், எங்கள் புத்தி தெளிய பேசும், எங்கள் சந்தேகங்கள் விலக பேசும், எங்களுக்கு கேள்விக்கு பதிலுண்டாக பேசும், எங்கள் ஆத்துமா உற்சாகப்பட பேசும், எங்கள் கிருபை பெருக பேசும், எங்களை இன்னும் பலனடைய பேசும், எங்களை இன்னும் தீர்மானம் உள்ளவர்களாக பேசும். ஆண்டவரே, தீர்மானம் உள்ளவர்களாக்க பேசும். ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருந்து இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேச போறார். ஆமே. அப்ப முழுக்க முழுக்க கர்த்தர் தான் நம்மோடு என்ன செய்யணும், பேசணும். உண்மையிலே சொல்றேன், நான் வாயை வாடகைக்கு கொடுத்து பழைக்கிறவன் பார்த்துக்க, அதனால வாய் மட்டும்தான் நம்மளுது, வார்த்தையெல்லாம் அவருது. அதனால ஏதாவது கோளாறு குழப்பம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. வாய் பாவம், கர்த்தர் கிருபை தருவாரா? இப்போ எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவே நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் அப்போஸ்தலர் 11 எடுங்க. அப்போஸ்தலர் 11 ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 11:21 ஒன்று கவனிங்க, எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 23, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப 24 படிக்க போகிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியங்கள் நம்முடைய திருச்சபையில் அல்லது திருச்சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை ஏன் ஆவியானவர் பேசுகிறார்? அவரும் விரும்புகிறார், அவரும் விரும்புகிறார். வேகமாக ஓரிரு வார்த்தைகளை மட்டும் ஆமீன் முதலாவது சொல்ல போகிறேன். 21 முதல் வரி சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. ஒன்று எழுதி கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, இதை ஒவ்வொருவரும் நான் விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமீன். ஆமாவா இல்லையா? இந்த இரவில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆமீன். பாஸ்டர், நான் ஆண்டவருடைய கரம் என்னோடு இருப்பதை விரும்புகிறேன் என்கிறவர்கள் மட்டும் உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே. அப்ப எல்லாருக்குள்ளும் அந்த விருப்பம் இருக்கு. என் தனிநபர் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் சபையில் எங்கள் ஊழியர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். நம்பர் 1. சரி, 2வதாக தோத்திரம். அதே தொடர்ந்து
0: அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். அப்போ சபைக்குள் சபைக்கு வெளியிலே விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. எழுதிக்கொள்ளுங்கள், விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அக்கர்த்தருடைய கரத்தை அவர்கள் கண்டார்கள். இரண்டாவதாக, விசுவாச வளர்ச்சியை அவர்கள் கண்டார்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் என்ன உண்டாக வேண்டும்? விசுவாச வளர்ச்சி. ரெண்டு காரியம், ஒன்று சபைக்குள் வளர்ச்சி, ரெண்டு சபைக்குள் பெருக்கம். விசுவாசிகள் இப்போ என்னிடத்துல 8 கிலோ விசுவாசம் இருக்குன்னு வைங்க, அது 16 வளரணும். அதே நேரத்தில் இவ்வளோ 8 கிலோ விசுவாசம் வச்சிருக்கிற 100 பேர் இருக்கிறவர்கள் 200 பேராக வளரணும். ஒன்று குவாலிட்டியிலும் உண்டாகணும், ரெண்டு குவாண்டிட்டியிலும் உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது விசுவாச வளர்ச்சி. விசுவாச வளர்ச்சி, இதை விரும்புறீங்களா நீங்க? ஆமே விரும்புறீங்களா? அப்போ உங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? திரும்பினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தரிடத்தில். அப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஆமே திரும்புதல். சொல்லுங்க திரும்புதல். இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்களே. திரும்புதலுக்கு ஆங்கிலத்தில் என்ன வேர்டு பயன்படுத்தலாம்? டர்ன். ஆமீன். இப்போ இவங்க என்ன செய்தாங்க? இதுவரையிலும் இப்படி பயணித்து கொண்டே இருந்தார்கள். இப்போ கர்த்தருடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுது. உலகத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து, உலகத்தின் பயணங்களை பார்த்து பயணித்து கொண்டவர்கள் மேல் தேவனுடைய கரம் வெளிப்பட்ட பொழுது, இனி உலகம் வேண்டாம், தேவனுக்காக செயல்படலாம் என்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு டர்ன், ஒரு திரும்புதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கணுமா இல்லையா? ஆமென். நம்ம சபையில் நடக்கணுமா இல்லையா? இயேசுவின் நாமத்திலே இந்த சபையில் அது உண்டாகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த ஜபங்களின் மூலமாய் விசுவாச பரிவர்த்தனை உண்டாகட்டும். இந்த ஜபங்களின் மூலமாய் அநேகர் தேவ சித்தத்திற்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு ஒரு 8 வீடு வரைக்கும் போயிட்டு வாரீங்களா? இருந்த இடத்திலிருந்து போங்க. இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்கள் அல்லவா, அது மாதிரி உங்கள் வீட்டிலே திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் தெருக்களில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் சபையில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? அப்ப இன்றைக்கு ராத்திரியில் தகப்பனே, இதை வார்த்தையாக அல்ல, எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒன்று கர்த்தரின் கரம், ரெண்டு விசுவாசம், மூன்று திரும்புதல். மூன்று என்ன? திரும்புதல். சரி, அப்புறம் 23 வசனத்துக்கு வாங்க. 23 வசனத்துல அவன் தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது, என்ன வார்த்தை இருக்கு? தேவ கிருபையை கண்ட பொழுது. அப்ப அந்த சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ கிருபை. அந்த சபைகளில் என்ன இருந்தது? தேவ கிருபை. அப்ப ஒன்று தேவனுடைய கரம், ரெண்டு விசுவாச பரிவர்த்தனை, மூன்றாவதாக திரும்புதல் உண்டாயிற்று. திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவது தேவ கிருபை, தேவனுடைய. உண்மையில நான் இன்னைக்கு சொல்லுகிறதெல்லாம் ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியங்கள். தேவனுடைய கிருபை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தோத்திரம் 24ல அமேன். கடைசி வார்த்தையை கவனிங்க. 24ல கடைசி வார்த்தை, அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலே
1: சொல்லுங்க. அடுத்து என்ன உண்டாயிற்று? சேர்க்கப்பட்டார்கள். எங்கிருந்து? சேர்க்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப சேர்க்கப்படுதல் என்று சொன்னால் என்ன? தூத்தர் எண்ணிக்கையில் பெருக்கம் உண்டாயிற்று, சேர்க்கப்பட்டார்கள். அப்ப இந்த நாலு காரியம், ஒன்று தேவனுடைய கரம், இரண்டாவதாக சுவாச பரிவர்த்தனை, மூன்றாவதாக அமை திரும்புதல் உண்டாயிற்று, நாலாவதாக தேவனுடைய கிருபை, ஐந்தாவதாக தோத்திரம் சேர்க்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஐந்து காரியங்களையும் எங்கள் சபை, எங்கள் ஊழியம், எங்கள் கூடாரம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவையா சொன்னிய? அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், எப்பா இந்த ஐந்து காரியங்களும் அந்த சபையின் அனுபவம் அல்ல, எங்கள் சபையின் அனுபவம் ஆக விரும்புகிறேன். அப்படித்தானே பைபிள் என்ன சொல்லுது? ஒரு வார்த்தையாகிலும் வெறுமையாய் திரும்புவது இல்லை, ஒரு வார்த்தையாகிலும் பொய்யாய் போவது இல்லை. ஆமேன்னா? அப்ப இன்னைக்கு நம்ம இதுக்கு மேல கை வச்சுட்டு, ஐயா இந்த படித்த வார்த்தைகளை என் கண்கள் பார்க்க துடிக்கிறது சுவாமி. ஆமேன். ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஆமேன். இதே ஆலயத்திற்குள்ளே பல ஆயிரம் ஜனங்களை காண கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சபையில் தேவனுடைய கரத்தை காண கிருபை தருவாராக, விசுவாச வளர்ச்சியை காண கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அநேகர் இந்த சபைக்கு நேராய் திரும்புகிறதை காண ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபைக்கு வரும் பொழுதெல்லாம், இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம், இவர்களிடத்திலே தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபையிலே திரளான ஜனங்கள் சேர்க்கப்படுவதை கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு இது மேல அவ்வளவு ஆழ பிரியம் இருக்குமானால், இந்த வசனத்தின் மேல அல்லது உங்க கையில் இருக்கிற டயரி மேல கை வச்சுட்டு, அப்பா இதை என்னைக்கு எங்க கண்கள் காண செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. நீங்க ஜோம் பண்ணுவீங்கல்ல, தூத்தர் என்றைக்கு இந்த ஐந்து காரியங்களையும் என் கண்கள் காணப்போகிறது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறதப்பா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும். அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதயா.

0: ஆண்டவரே, எங்க கண்ணதை பார்க்கணும் ஐயா, கண்ணதை பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மேடைகளுக்கு நேராக ஓடும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், 26 ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறேன், ஆயிரக்கணக்கான மேடைகளில் பிரசங்கிச்சிட்டேன், ஆயிரக்கணக்கான செய்திகள் பேசிட்டேன் பாஸ்டர், ஆனா இத்தனை வருடங்கள் பேசினவைகளை கண்கள் காண துடிக்குது. ஒருவேளை கண் மூடுவதற்கு முன்னே சீக்கிரமாய் நம்முடைய தாய் மண்ணிலே இவைகளை எல்லாம் கண்டு மகிழ்ச்சியோடு கண்மூட கத்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க,
1: அல்லேலூ, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது.

0: அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
1: ஆமென்.
0: இப்போ நம்ம இந்த ஐந்து விதமான காரியங்களுக்கும் ரகசியம் என்ன, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாகவே தெரியும். நம்ம எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டுட்டோம் இல்லை, எத்தனையோ முறை இதை நம்ம படிச்சிருக்கோம். நான் ஆண்டு விட்டு அடிக்கடி கேட்பேப்பா, இது என் ஊழியத்தில் நான் பார்க்கணும், நான் எழும்பி நிற்கிற இடத்துல நான் பார்க்கணும், என் குடும்பத்தில் நான் இதை பார்க்கணும். அப்போ இது எப்படி, எப்போ இது இவங்களுக்கு கிடைச்சிச்சு? இதை நான் வேதத்தில் தியானிக்கும் பொழுது அந்த சூழல்களை ஒன்று பின்னால் பார்த்தேன். அதாவது இந்த சபை ரொம்ப நெருக்கப்பட்ட காலம், பயங்கர பிரச்சனை, அவங்களால பகிரங்கமாய் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கவே முடியாது, பகிரங்கமாக ஒரு இடத்துல கூடி ஜபம் பண்ணவே முடியாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொல்லப்பட்ட ஒரு காலம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் தண்டிக்கப்பட்ட ஒரு காலத்துல தான் இந்த பாக்கியம் எல்லாம் இவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா ஏன் அப்படியானால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வேதத்தை தேடின பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். சில நிமிடங்கள் அப்படியே கொஞ்சம் மேல வாருங்க பார்க்கலாம், ஆமென். 16 முதல் நம்ம படிக்க போகிறோம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையையும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நீங்க நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியை நான் கவனித்தேன். சபை எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூற ஆரம்பித்ததோ, நீங்க நல்லா கவனிங்க. சிலரை நீங்க கவனிங்க, சபையில வருவாங்க, தோத்திரம், நன்றாய் ஜெபிப்பார்கள், நல்ல பாட்டு பாடுவாக, ஆராதிப்பாக, ஆமென். செய்திகளை கேட்பாக, செய்தியை கேட்ட உடனே மார்க் போடுவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை விட இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுல்ல, பெட்டரா இருந்துச்சுல்ல, எஸ். போன வாரம் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினதை விட இந்த வாரம் இந்த பாஸ்டர் ரொம்ப அழகா பேசினார்ல, சூப்பர். நேற்றைக்கு ராத்திரியை விட இன்னைக்கு ரொம்ப நலக்கு, நமக்கு புரிஞ்சதில்ல. இப்படி கேட்டுட்டு போகிற ஒரு காலம் இருந்துச்சு. கேட்டுட்டு டைரியில எழுதி பாஸ்டருக்கு நம் மதிப்பிட்டு சென்ற ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைய செய்திக்கு ஒரு 60 கொடுக்கலாம், நேற்றைய செய்திக்கு ஒரு 47 கொடுக்கலாம், பட் முந்தானத்து செய்தி 87 கொடுக்கலாம். இப்படி செய்தியை கேட்டு போன ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ சபை என்ன செய்து தெரியுமா, காண்டுகளுக்கு முன், மாதங்களுக்கு முன், வருடங்களுக்கு முன், ஆமென், சில இரவுகளுக்கு முன், சில நாட்களுக்கு முன் கர்த்தர் தங்களோடு பேசின தேவ வார்த்தைகளை அமர்ந்து நினைவு கூற ஆரம்பித்தார்கள். கர்த்தர் இப்படி சொன்னாரே, நம்முடைய குடும்பத்தோடு சொன்னாரே, நம்முடைய தேசத்தோடு சொன்னாரே, நம்முடைய ஊழியரோடு சொன்னாரே, நம்மோடு கூட சொன்னாரே, தேவ வார்த்தைகளை சபை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது அவர்கள் அறியாத ஒரு கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. நான் சொல்றது புரியுதா இல்லையா அவரது, அல்லேலூயா. சிலர் கேட்கிறார்கள், கேட்டு விட்டு விடுகிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், கேட்டு மாமேன் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த சபையில், எந்த குடும்பத்தில், எந்த தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் வசனம் நினைவு கூறப்படுகிறதோ, வாகனத்திலே பயணிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், வீடுகளில் அமரும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமானால், வசனம் செயல்படுகிற இடத்தில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை ஜனம் நிச்சயம் பார்க்கும், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை மறந்தாலும் அமீன் வசனத்தை சிந்திக்க மறக்க வேண்டாம். அமீன், அல்லேலூயா. என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே, என் பிள்ளையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு தேவ மனிதன் என்னை பார்த்து இப்படி சொன்னாரே. அந்த வார்த்தை எங்கே? என் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே? இன்னும் அது வார்த்தையாகத்தானே இருக்கிறது, அது இன்னும் நடைமுறைப்படவில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நடைமுறைப்படணுமே என்று எந்த ஒரு தனிநபர் வாழ்க்கையில் வசனம் நினைவு கூறப்படுமோ, வாக்குத்தத்த நினைவு கூறப்படுமோ, நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் நினைவு கூறப்படுமோ, அந்த இடத்திலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேசத்தை அசைக்கிற தேவனுடைய கரத்தை எந்த தேவ பிள்ளைகள் பார்க்க முடியும். அல்லேலூயா. உடரவ துரிவி சந்தரவ ரிவிக்கவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென். இப்பவும் கேட்கிறேன், அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. இப்ப சிலருக்கு என்ன குழப்பம்னா, பாஸ்டர் சிலதெல்லாம் தோத்துறோம், நாங்க கேட்டோம், அதை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். சரி, சிலதை பார்த்தமே சிலதை பார்த்தமே இந்த இடத்தில் இருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் மாதங்களுக்கு முன்னே, வருடங்களுக்கு முன்னே, நாட்களுக்கு முன்னே கண்ட சில தரிசனங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் மறைவாக இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கேட்டதை நினைவு கூற சொல்லுகிறீர்கள், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே சில கடந்த நாட்களில் கண்ட சில தரிசனங்களை நினைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். சில நேரங்களில் சபைகளில் தரிசனங்கள் வருவதுண்டு, தனிநபர்களுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு. சில தரிசனங்களை கண்டால் இது ஏன் எனக்கு வருது, இது ஏன் என் குடும்பத்தை குறித்து எனக்கு வருது, என் சபையை குறித்து எனக்கு வருது, சம்பந்தம் இல்லாமையெல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி சில தரிசனங்களை நாம் சிந்திப்போம். ஆனா பிறகு என்ன செய்துருவோம், மறந்துருவோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவமை தோத்திர ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே அதனுடைய 19 வசனத்தை ஒன்று படிங்க. 19 வசனத்தை ஒன்று கவனிங்க. அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒன்று, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தார்கள், நினைவு கூற ஆரம்பித்தார்கள். ரெண்டு, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதுவரை உணராத கர்த்தருடைய கரத்தை அவர்களால் உணர முடிந்தது, இதுவரை காணாத விசுவாசத்தை அவர்கள் உணர முடிந்தது, இதுவரை திரும்ப மாட்டேன் என்றவர்கள் திரும்புவதை காண முடிந்தது, இதுவரை இல்லாத தேவ கிருபையை அவர்களால் உணர முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, அநேகர் சேர்க்கப்பட்டதை இவர்கள் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையும் அவர் கொடுத்த தரிசனமும் மறந்து விடுவதற்கல்ல, சிந்தனை செய்வதற்காக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அமீன் உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் புசிக்கின்ற திட்டத்தை கொடுத்த பொழுது, அமீன், விரிகுளம்புள்ள மிருகங்களை புசிக்க கர்த்தர் அனுமதித்தார். என்னதுங்க விரிகுளம்பு? அதப்படின்ன அமீன், பிரிந்திருக்கின்ற விரிகுளம்புள்ள தோத்திரம் மிருகங்கள். அடுத்து இரண்டாவது சொன்னார், அசை போடுகிற. என்னது? அசை போடுகிற. நீங்களும் நானும் யாரு தெரியல, ஆனா மாடு அசை போடுகிறது, ஆடு அசை போடுகிறது இல்லையா, நல்ல மென்று சாப்பிடுவாது. அப்போ இது இந்த ஏன் இதை சொல்றேன்னா, அசை போடுகிற அனுபவம். அதை நம்ம அங்க போக வேணாம், பிற வீட்டுக்கு போக முடியாது. அசை போடுதல் என்றால், இப்ப சபையில பிரசங்கம் கேட்டாச்சு, மார்க் போட்டு அந்தாலே எந்திரிச்சு பேரப்படாது, பிறகு நம்ம எந்த ஆலையும் போக வேண்டியது வரும். அதனாலதான் சொல்றேன், நம்ம போகிற வழியிலே நம்ம கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பேசினார்? என் பாஸ்டர் இந்த வார்த்தை இன்றைக்கு பேச காரணம் என்ன? எந்த இடத்திலே நல்லா கவனிக்கணும், கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை வெளிப்படுமோ கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். நான் சொல்லது புரியுதா இல்லையா? சில எல்லா வார்த்தையும் நமக்கு நினைவுக்கு வராது, ஆனா 100 வார்த்தை கேட்டா ஒரு 3 வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாத வருத. அதுதான் உங்களுக்கு எதிர்காலம், அதுதான் உங்களுடைய எதிர்காலம், அதுதான் உங்களுடைய தரிசனம், அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. அப்போ இன்றைக்கு இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், தரிசனமும் தேவனுடைய வார்த்தைகளும் எந்த இடத்திலே அசை போடப்படுகிறதோ, எந்த இடத்திலே நினைவு கூறப்படுகிறதோ, அந்த இடத்திலே என் கிரியைகளை என் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார், மறந்துடாதீங்க. இயேசு மறக்கிறவங்களுக்கு தோத்திரம், சப்போர்ட்டிவே கிடையாது பருத. அவர் வந்து நினைவு கூறத்தான் சொன்னார். இயேசு நினைவு கூற சொன்னவைகள் எவை? அவன் தரிசனத்தை நினைவு கூறணும், தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். அப்படி போனா இன்னும் ஒரு வாரம் ஆகும் கூட்ட முடிய, பரவாயில்லையா? தோத்திரம். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க அம்மே, அல்லேலூயா. அப்ப தரி பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க, அமை தரிசனத்தையும் மறந்துடாதீங்க. இதை நினைவு கூறும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில ஆட்கள் டைரியில எழுதுவாங்க, அதோட விட்டுருவாங்க. டைரியில எழுதக்கூடாது, இருதயத்துல எழுதணும்னு தான் கர்த்தர் சொன்னார். தனிமையா இருக்கிற நேரத்திலே இப்படி சொன்னதுண்டே அப்பா, இப்படி சொன்னதுண்டே, திரளான ஜனங்களை உனக்கு தருவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் துக்க நாட்கள் முடியும் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் முழங்காலுக்கு பலன் வரும் என்று எனக்கு சொன்னதுண்டே, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாக போகாது என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் அப்பன் எனக்கு சொன்னதுண்டே. அசை போட்டுக்கிட்டே இருங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக பலத்தவைகளை செய்வதை நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த ஆண்டுகளிலே என் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நாம் காண்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்த பொழுது கீழே சொல்லப்பட்ட 5 விதமான மாற்றங்களையும் அவர்கள் கண்டார்கள். ஆமே. 5 விதமான மாற்றங்கள் என்ன? கர்த்தருடைய கரம், 2 விசுவாசம், 3 திரும்புதல், 4 தேவ கிருபை, 5 சேர்க்கப்படுதல் அல்லது அமேன் தோத்திரம் எண்ணிக்கையில் பெருக்கம். அமே, அல்லேலூயா. இதை எப்பொழுது கண்டார்கள்? 1, தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படும் பொழுது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சபையிலே வேத வசனம் வெளிப்படணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் சில சபைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு ஆராதனை அப்படியே போகுது. இன்னைக்கு வர வர எது குறைஞ்சிட்டே இருக்குது? செய்தி குறையுது, வசனம் குறையுது. ஆமா, ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாஸ்டர் இப்படியே சொன்னார், தோத்திரம் பாஸ்டர், என் ஜனங்களை நான் கஷ்டப்படுத்துறதே இல்லை பாஸ்டர், 20 மினிட்ஸுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், பிரசங்கமே பண்ண மாட்டேன். அப்ப இவர் சொல்றார், பிரசங்கம் மக்களுக்கு என்னவா? கஷ்டமா. அவர் சொல்றார், என் ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன். எப்ப பேசுற உனக்கே பிரசங்கம் கஷ்டம்னு நினைச்சா கேக்குறவனுக்கு படுகஷ்டமா எல்லாம் இருக்கும், விளங்கும், அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆனா தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ அங்கே இவர்கள் இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதங்களையும் கண்டார்கள். அப்போ நம்ம சபை வளர்ச்சி, நம்ம சபையில் மாற்றம், நம்ம குடும்பத்தில் மாற்றத்திற்கு முதல் தேவை என்ன தெரியுமா? வசனம் வெளிப்படணுங்க. அல்லேலூயா. நான் என் சபையில 10 வருஷம் ஊழியம் செய்தேங்க, இப்ப 26 வருஷம் ஆச்சு என் சபைக்கு. தோத்திரம் ஆமீன். 10 வருஷம் ஊழியம் செய்தேன், 52 பேர் தான் என்னால கிறிஸ்து வண்டை நடத்த முடிஞ்சிச்சு. 52 பேர் தான். அப்ப நீங்க ஒரு மாதிரி பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது, 10 வருஷம் என்னையா செய்தேன் அப்படிதானே? அது தெரியாம தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அற்புதங்களுக்கு குறைவே கிடையாது. பிசாசு பிடிச்சவங்களை சென்னையிலிருந்து அழைச்சிட்டு வருவாங்க, வியாதியஸ்தர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்படுவாங்க, கை கால் கட்டப்பட்டு மனநோயாளிகள் கொண்டு வரப்பட்டாங்க. தோத்திரம், வியாதிகள் விடுதலை பெற்றது, அற்புதங்கள் நடந்துச்சு. பேய் இந்தால போச்சு, பிடிச்சவன் இந்தால போனா, நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவித்தோம். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஆமீன். அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, கிரியைகள் நடந்துச்சு, ஆனா சபை என்ன செய்யவில்லை, வளரவில்லை. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே 10 வருஷம் ஊழியம் செய்தனே, சபையில் ஒரு வளர்ச்சி இல்லையே, உண்மையிலேயே நான் ஊழியத்துக்கு லாயக்கா இல்லையா, நீர் என்னை அழைத்தது உண்மைதானா? அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, வரங்களை, கிருபையை, விடுதலையை, மனிதனின் தேவையை முன் வச்சு நீ ஊழியம் செய்யாத, வசனத்தை முன்னால வச்சு ஊழியம் செய்யுன. அன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணுனே, சாகிறது வரைக்கும் பேசணும், சாகடிக்க பேச. அல்லேலூயா. செத்த வீட்லையும் பெத்த வீட்லையும் பரசங்கம் தான். தோத்தர் தூங்கினாலும் பரவாயில்ல, தட்டி எழுப்பி உட்கார வச்சு சுக்கு காப்பியும் கொடுத்துட்டு தான் பரசங்கம். தோத்தர் பேச ஆரம்பிச்சு ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. வசனம் வெளிப்பட வெளிப்பட முன்னால எல்லாம் பிசாசு பிடிச்சவங்களை கூட்டு உட்கார வச்சு போறியா வாரியா, போறியா வாரியா, வருவியா போவியா, இப்படிதான் பேசினேன். அதுக்கும் பிறகு அவன்கிட்ட பேசுறதுக்கே இல்லை, ஏதோ இங்கதான் கர்த்தர் பேசுறாரு. வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு, தேவ வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு, ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்க அறுப்படைய ஆரம்பிச்சு. வசனம் செயல்பட்ட பொழுது தேவனுடைய கரம் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம சபையில எது முன்னால நிக்கணும்? வேத வசனம். அல்லேலூயா. அப்ப வசனம் நினைவு கூறப்பட்ட பொழுது இந்த ஐந்து விதமான மாற்றங்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டார். சரி, 17 வசனத்துக்கு வாருங்க. 17 வசனம் அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 17 வசனத்தை ஒன்னு பாருங்க, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வார்த்தை வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் சொல்லுங்க, தேவனை தடுக்கிறதுக்கு நான், அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், நான் இப்ப எம்மாத்திரம், ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும் நான், அதை ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு நீங்க அதை சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். பல மணி நேரம் பரிசங்கம் பண்ணினாலும், எல்லாரும் என்னை போதகர்கள் என்று புகழ்ந்தாலும், எவ்வளவுதான் வரங்கள் என் நிமித்தம் வெளிப்பட்டாலும், பல மணி நேரம் ஜபிக்கிறவனாக இருந்தாலும், எல்லாரும் என்னை புகழ்ந்தாலும், எத்தனை பணம் எனக்கு இருந்தாலும், எத்தனை வீடுகள் கட்டினாலும், எத்தனை பெரிய ஆலயம் கட்டினாலும், எத்தனை வாகனங்கள் வைத்திருந்தாலும், ரெவரண்ட் டாக்டராக இருந்தாலும், அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்தாலும், உலகம் அறிகின்ற ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்பொழுது இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததோ கர்த்தர் அவனுக்காய் செயல்பட ஆரம்பித்தார். இந்த வார்த்தை எது? தன்னை தாழ்த்த சபை தவறவில்லை. சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்? அல்லேலூயா. எல்லாம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஐயோ, இதுக்கு நான் தகுதியே இல்லை பர்தே, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். இயேசு என்ன சொன்னார்? அமை அப்பிரயோஜனமான மனிதன், என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேன், என் கடமைகளை மாத்திரம் சபை. அப்ப நல்லா கவனிங்க, அவர்களை கொண்டு வரங்கள் வெளிப்படுகிறது, அவர்களை கொண்டு அற்புதம் நடைபெறுகிறது, அவர்களை தேவன் தேசம் அறிய ஆசீர்வதிக்கிறார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐ அம் நத்திங், ஒண்ணுமே இல்லை பிரதர், என் மாத்திரம், ஒண்ணுமே இல்லை பிரதர். இதை நீங்க நடைமுறை வார்த்தையே என்ன சொல்லுவீங்க? நடைமுறை வார்த்தை புரியற மாதிரி பழிச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் ஓ தகுதி இல்லை. இன்னும் டீப்பா சொல்லுங்களேன், ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் உன்னை கூட்டி கொண்டு உட்கார வச்சிருக்கேன், ஏதாவது தர்றதுக்கு. அதில்லைக்கா, இன்னும் புரியுற மாதிரி கேட்கல. ஒத்த காசுக்கு பிரயோஜனம் இல்லை. வெரி குட், வாழ்ந்துருவனி அமை தோத்திரம். ஆனா இத இன்னும் லகுவான ஒரு வார்த்தை, பாமை சபை தேசத்தில் உயர்த்தப்பட்டும் தன்னை தாழ்த்த தவறவில்லை. ஆமாவா இல்லை? ஏய், எல்லாரும் சபையை புகழ்ந்தார்கள். பேதுருவா பயங்கரமான மனிதன், அந்த பிரதரா பயங்கரமான மனிதன், இந்த சிஸ்டரா பயங்கரமான சகோதரி, இந்த பிள்ளையா பயங்கரம், எல்லாரும் புகழ்ந்தாங்க. இவர் போய் சொன்னார், நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லை, என் பணம் ஒன்றும் இல்லை, என் மேன்மை ஒன்றும் இல்லை, என் கிருபை ஒன்றும் இல்லை, என் அறிவு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிருபை தான்ப்பா. ஆனா சில ஆட்கள் எப்படி தெரியுமா தோத்துறோம்? அங்க வீட்டுல ஆபீசரா இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஆபீசரா இருப்பான். அதனாலதான் அங்க மேனேஜரா இருக்கிற பலர் இங்க டேமேஜரா இருக்கிறது. நான் சொல்ல புரியுதா இல்லையா தோத்துறோம்? பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து லைட்டா ஒண்ணு ஸ்மைல் பண்ணுங்க, அவங்களுக்கு புரியும். என்னாவில் இருந்து வர வேண்டிய ஒன்று கிருபப்பா, எம்மாச்சரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ

கிருபைதானே. பாருங்க வேதத்தை நம்ம எவ்வளவு ஆழமா படிக்கணும், எத்தனை முறை இதை படிச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? எத்தனை முறை இந்த பகுதியில இருந்து நம்ம பிரசங்கம் கேட்டிருப்போம், நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? அங்க சொல்லுகிறார், ஏய் எவ்வளவு கிருபை வரங்கள் வல்லமை வெளிப்பட்ட பொழுது இவர் சொல்றார், இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம மாத்திரம் பிரதே தோத்திரம் ஒண்ணு மேல பிரதே. பைபிள் சொல்லுது அந்த சபையில கிருபை இருந்துச்சா, இருந்துச்சா, தேவ கிருபை இருந்துச்சா? அஞ்சல ஒரு பாயிண்ட் என்னது? தேவ கிருபை. யாருக்கு கிருபை கிடைக்கும்? தன்னை தாழ்த்துகிறவன். தேவ கிருபை தானே. பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், அமை தாழ்மை உள்ளவர்களுக்கோ வந்துருச்சா இல்லையா? அப்ப ஒவ்வொரு முறை தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, அப்பா நான் ஒண்ணு இல்லப்பா, ஊழியங்களை செய்யும் பொழுது நான் ஒண்ணு இல்லப்பா, ஆஸ்தி அந்தஸ்து வரும் பொழுது எங்க குடும்பம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபைதாய்யா, உங்க கிருபைதாய்யா, என் குடும்பத்துல உங்க கிருபைதாய்யா, என் பிள்ளைகள் மேல உங்க கிருபைதாய்யா, இந்த மனநிலையிலுடைய யார் யார் செயல்பட்டாங்களோ அவங்க பலிபீடங்களில தேவனுடைய கரம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அற்புதம் இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பா ஒண்ணும் இல்லப்பா, பிரதர் இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபைக்கு முன்னாலும் ஒண்ணுமே இல்லையே. எத்தனை பேர் உண்மையா கர்த்தரோட பேச போறீங்க? அவன் சொன்ன எம்மாத்திரம்னா ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைய நான் பயன்படுத்துவேன்னா, நான் ஒண்ணும் இல்லேன்னா ஆண்டவர் சொன்னா இன்னும் கிருபை கொடுப்பேன்னா, நான் ஒண்ணுமே இல்லைன்னா அநேகரை இவன் மூலமாய் திருப்புவேன்னா, என் கிருபையை நான் ஏமாத்திரம்னா. பைபிள் அழகா சொல்லுது, இந்த சபையை பெருக பண்ணுவேன்னா. எப்ப தேவனுடைய சமூகத்திற்கு முன்னால சபை தாழ்த்த தவறவில்லையோ, தாழ்த்த தவறவில்லையோ, அந்த சபையை தேவன் கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க.

வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். இரண்டாவது தங்களை தாழ்த்தினார்கள். மூன்றாவது பைபிள் சொல்லுது, எப்பொழுதெல்லாம் தருணங்கள் கிடைத்ததோ தேவனை மகிமைப்படுத்த தவறவில்லை. சிலர்லாம் தங்களை உயர்த்துவதற்கு அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் தேவனை என்ன செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப எந்த சபையின் மூலம், எந்த போதகர் மூலம், எந்த குடும்பத்தின் மூலம், எந்த வாலிபர் மூலம், எந்த சகோதரியின் மூலம், எந்த சகோதரனின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. விசுவாசம் வெளிப்படுவதை பார்க்கும். அல்லேலூயா. அநேகர் திரும்புகிறதை பார்ப்பார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அமை எந்த இடத்திலே தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த இடத்துல கிருபை இருக்கும், கிருபை இருக்கும். அல்லேலூயா. அமை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு தருணத்தையும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. சொல்லுது, உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? அதுதான் சிஸ்டர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எனர்ஜி. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு பழைய வார்த்தைகளை போல இருந்தாலும், சில ஆட்களை நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இவனை எல்லாமா கத்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். பார்த்துக்கிடுங்க, நான் சிலரெல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இவன் கையில தொட முடியாத பயலாச்சே, இவனையுமா ஆண்டவர் பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம தூரத்தில் இருந்து போய் பார்த்தா தெரியும் பாருங்க. ஆனா ஒரு சிலரோடு ரொம்ப நெருங்கி பழகும் பொழுது, நெருங்கி பழகும் பொழுது உண்மையிலே சொல்றேன், சிலர்லாம் நம்ம ரொம்ப காமெடியா பேசுவோம் இல்ல, சிலவெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கான் இவன் அசல் தீர்த்துமா இருக்கந்தாம். ஆமே, நம்மளே அப்படி பலரும் யோசிச்சிருக்கோம் இல்ல. ஆனா அவங்க கூட தனிய பழகும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் நமக்கு தெரிய வரும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில ஆட்கள் உங்களை மாதிரி, சிலர் மாதிரி நல்ல ஜெபம் இருக்காது, ஆனா ஆண்டவரை நேசிக்கிறதுல அவன் பைத்தியமா இருப்பான் பாத்துக்க. ஆமா ஆமா, அதுதான். வெளியில பெரிய அளவுக்கு பாடமாட்டான், கைத்தாட்ட மாட்டான், ஒரு மாதிரி என்ன சொல்றது மரகண்ட மாதிரியே நடப்பான். ஆனா ஜோம் பண்றதுக்கு போய் உட்கார்ந்துட்டான்னா அப்படியே தேவ சமூகத்துல கதறிடுவான் பாருங்க. அப்ப பார்த்தாதான் இவனையே ஆண்டவரை பயன்படுத்துறாருன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையினுடைய சில அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தரும். இந்த இடத்துல அந்த சபைகளுக்குள் ஆண்டவருடைய கரம், இந்த 5 விதமான நலனும் இருப்பதற்கு முதல் காரணம் வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்தாலும் சொல்லி அமீன், வசனத்தை மறக்கல சபை. ரெண்டு, எங்க இருந்தாலும் சரி தங்களை மறக்கல. நான் ஏமாத்தலை. அல்லேலூயா. தங்களை தாழ்க்க அதான் சொன்னேன், ஒவ்வொரு மணிக்கணக்கான நம்ம பேச வேண்டிய வார்த்தையாக்கும் வேகமா ஓடுது. மூன்று, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தனிநபர் வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்த கிடைக்கிற ஒரு தருணத்தையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நான் தெளிவா உங்களை பார்த்து சொல்றேன், எந்த தனிநபர், எந்த குடும்பம், எந்த சபை ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்கிற இருதயத்தை ஆமீன் ஆழமாய் கொண்டிருக்கிறதோ அந்த சபையை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் என் தேவனாம் கர்த்தர் வைப்பது மிக மிக மிக மிக நிச்சயம் என்பதை உங்களுக்கு ஆள சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? உங்களை கத்தர் நிச்சயமா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். உங்க தெருவில் கத்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுகிறாரா? தெளிவா சொல்றையா, கத்தர் உங்களை ஏதோ ஒரு கோணத்துல ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். உங்க சபையில் தேவன், உங்கள் சபையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்றால் உங்கள் ஊழியத்தை தேவன் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹலேலூயா. ஹலேலூயா. ஆமென். இப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்துருச்சா, ஏதோ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யத்தான் போறார். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எல எவன் எந்தால போனான்னு, நான் நல்லா தான் இருப்பேன் இப்படியே சொல்லு. ஆமென்.
எவை எந்தால போனாலும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நான் வசனத்தை

நம்புறேன், நான் வசனத்தை நம்புறேன். ஏசப்பா அனுகூலமானவன் வந்தாலும் சரி எதிரானவன் வந்தாலும் சரி ஜெயிக்கிறது நானா தான் இருப்பேன். அப்புறம் நீ என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றத்தை தரப்போகிறதற்காய் நன்றி. ஆமே, நான் நேர மாத்தி ஆண்டவர் வெற்றியை தந்ததற்காக நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன். நடக்க போகிற வெற்றி அல்ல, நடந்த வெற்றியை பேசுற கூட்டம் இது. பைபிள் அழகா சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் என் ஊழியத்திலே, என் சபையிலே, என் குடும்பத்திலே காணப்படும். ஒன்று, வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். ரெண்டு, தங்களை தாழ்த்த தவறவில்லை. மூன்றாவது, தேவனை மகிமை. வேணுமா போவோமா? வேணுமா போவோமா? வேணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அல்லே இல்லையா சொல்ல சொல்லலையே பிச்சிருவேன். ஆ தோத்துறோம். அப்போ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? அதுதான் உங்க இந்த மீட்டிங்கினுடைய தலைப்புக்குரிய வார்த்தை. அது சரியா? கர்த்தருடைய நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இப்பவும் சொல்றேன், ஊழியம் வளரும். கண்டிப்பா அல்லேலூயா. ஊழியம் என்ன செய்யும்? வளரும். கர்த்தர் உங்களை மகிமையாய் பயன்படுத்துவார். இந்த தேசத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார். நிறைய சபைகளுக்கு நம்ம போறோம். சில சபைகளுக்கு இடங்களுக்கு ஏற்ற அபிஷேகம் இருக்கும். சில இடங்களில் கிராமங்களுக்கு ஒத்த அபிஷேகம் இருக்கும். சில சபைகளில் பட்டணங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் இருக்கும். ஆனால் சில சபைகள் தேசங்களின் அபிஷேகத்தை வைத்திருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தை கூட சொல்லிடட்டுமா? ரைட், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் பாவம் பசிக்கும் இல்ல. சார், 19 வசனத்தை பாருங்க. 19 வசனம் எங்க நிக்கிறோம் நம்ம? அப்போஸ்தலர் 11 அதிகாரத்துல தானே. சரி, 19 வசனம் சேர்ந்து படிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை வசனத்தை யூதர்களுக்குள்ளே அன்றி மற்ற ஒருவருக்கும் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. அப்ப நீங்க கேட்கலாம், தோத்திரம் பாஸ்டர் இதுல என்ன சொல்ல போறீங்க? உண்மையிலே நம்ம பழைய விசுவாசிகள் கஞ்சாமுட்டிகளா தான் இருந்திருக்கான். எப்படின்னு கேக்குறீங்களா? தூத்துக்குடியில சுவிசேஷத்துக்கு வரான், வந்து யார தேடுறான்? இங்க யூதர்கள் யார் இருக்கா? எதுக்கு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம்? எப்படி எங்க இருக்கிற எத்தனை நாடுகள் இருக்கு பாருங்க. ஒன்று, பெனிக்கே நாட்டுக்கு போனாக. எங்க போனாக? எங்க இருக்கிறாக? பெனிக்கே நாட்டுக்கு போறாக. அங்க போய் யார தேடுறாக? வழியில 100 பேரை பார்க்கறான். 101 ஒரு யூத மாறான், அவனை கூட்டி சொல்லுதான் இயேசு நேசிக்கிறார்ன்ற. மற்ற 100 பேரும் உனக்கு வேண்டாம். அப்புறம் எங்க போறான்? சீப்புரு தீவுக்கு வரான். சீப்புரு தீவுல வந்து யார தேடுறாக? யூதர்களை தேடுறாக. எதுக்காமா? சுவிசேஷம் சொல்லதுக்கு. மத்தவன் நாசமா போனாலும் பரவாயில்ல, இவன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும், யூதன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும். அப்ப சீப்புரு தீவுல போய் யார தேடுறாக? யூதர்களை தேடுறாக. அடுத்து எங்க வராக? அந்தியோக்கியா வராக. அங்க வந்து யார தேடுறாக? இப்படித்தானே இருந்திருக்கு. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இந்த நோய் பிடிச்சவனா தான் இருந்திருக்கான். ஆமா, நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். இப்படித்தான் நோய் பிடிச்சவனா தானே இருந்திருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த கூட்டத்தில இருந்து இன்னொரு குரூப் எழும்பி இருக்கு, பாத்துக்கிடுங்க. 20 வசனம், அவர்களில் அதான் சொன்ன, அவர்களில் சீப்புருத்திவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோக்கிய பட்டணத்திற்கு வந்து யூதர்களை தேடவில்லை. யார தேடினா? கிரேக்கர்களை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யூதர்களை தேடின காலத்தில் கர்த்தருடைய கரத்தை உணரவில்லை.
ஆமென். என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களை மட்டும் சுவிசேஷம் சொல்லுவேன், எனக்கு காப்பி போட்டு தருகிறவனுக்கு மட்டும் இயேசுவை பற்றி சொல்லுவேன், காணிக்க தருகிறவனுக்கு மட்டும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவேன். இப்படி தேடிட்டு நடந்தான் கொஞ்ச பேர். இப்ப சிலர் எழும்புறாக, இப்ப சிலர் எழும்பி என்ன செய்யறாக, தோத்தர் ஐயா இனி யூதனை தேரப்படாது, எவன் கண்ணுல சிக்கிறானோ அத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லிடுறான். நம்ம சபை எப்படி இருக்கணும், எந்த குரூப்பு, ரெண்டாம் குரூப்பா ஒன்னாம் குரூப்பா? ஆ வெரி குட், அல்லேலூயா. பக்கத்துல கேப்படி சொல்லுங்க, நம்ம இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. யூதனை தேடப்படாது, ஒரு வேலையும் விடப்படாது. இனி யூதனை தேடப்படாது, கண்ணுல சிக்கிற ஒரு வேலையும் என்ன செய்யப்படாது. கிரைக்கணா வாங்க, இயேசு ஒன்னு நேசிக்கிறா. சீப்ரு தீரான வாங்க, இயேசு ஒன்று நேசிக்கிறார். தோத்தர் யூதனா உன்னின்னு வா, இயேசு ஒன்று நேசிக்கிறார். அப்ப சபை ஒரு ஒரு எல்கையை விட்டு வெளியே வருது. சபை என்கிற எல்கையை விட்டு வெளியே வருது. தன் குடும்பம், தன் சபை, தன் தரிசனம், என் வீடு, என் பட்டணம் என்கிறத வெளியே வந்து எவனை கண்டாலும் விடக்கூடாது. சபை தேசத்தை குறித்த தரிசனம் உள்ளதாய் மாறிச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 21. கர்த்தருடைய கரம் யூதர்களை தேடி நடந்தவர்களுக்குள் வெளிப்படாத கரம் கிரேக்கர்களோடு பேசின பொழுது வெளிப்பட்டது. சொல்லுது புரியுதா இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப இன்னைக்கு யூதர்களை தேடுகிறவர்கள் அல்ல எழும்பணும், எவரையும் விடாதவர்களை எழும்பணும். ராஜா அல்லேலூயா. சுவிசேஷம் சபையை விட்டு வெளியே வரணும், பட்டணத்தை விட்டு வெளியே வரணும், தேசங்களை விட்டு தேசம் வரணும். நாளை காலையில் கிளம்புறாமே அப்படியா, இல்லை நாளை காலையில் போறீங்களாமா அப்படியா? யாரெல்லாம் போற கைத்துக்கு பார்ப்போம். ஏறு சுவாலி முடிஞ்சு. பஸ்ஸேர் அவங்க போவாங்க, நாங்கள் வேலைக்கு போண்டி இருக்குல்ல. நீங்கள் வேலைக்கு போங்க, நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். அஞ்சு பேர் கிடைச்சா போதுமையா? அப்ப அஞ்சு பேருக்கு மேல வேண்டான்றீங்களா? எல்லாரும் போனோம். பைபிள் அழகா சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்க ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னமே என்ன, கர்த்தருடைய கரம். இரண்டாவது விசுவாச பரிவர்த்தனை. மூன்று திரும்புதல். நாலு தேவ கிருபை. அஞ்சு சேர்க்கப்படுதல், அதாவது சபை வளர்ந்தது இல்லையா. இந்த ஐந்துக்கும் காரணமாக இருந்தது என்ன, வசனத்தின் நினைவு கூறுதல். இரண்டாவது தன்னை தாழ்த்த தவறவில்லை. மூன்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நான்கு தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லையை விட்டு வெளியே வந்தது சபை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. வேலை வேலைன்னு சுத்தாம கொஞ்சம் சுவிசேஷத்துக்காக போயிருவோம். என்னையா, உங்க குடும்பத்துல கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நிச்சயம் காண்பீர்கள். ஆமே போமா, பாவம் இல்ல எந்திரிங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஒரு தீர்மானம் பண்ணிடலாமா இல்லையா? என்ன தீர்மானம்? வசனத்தை நினைவு கூறணும். இன்னும் வசனத்திற்கு வாழ்க்கையில முக்கியத்துவம். ரெண்டு தாழ்த்த தவறவில்லை. ஆண்டவரே ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்னால தங்களை தாழ்த்தினான். மூன்றாவது தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுவிசேஷம். அல்லேலூயா. உங்க சபைக்கு தேவன் கொடுத்த தேசத்தை குறித்த தரிசனத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சபை கிரேக் யூதர்களை தேடுகிற கூட்டம் உண்மையாவா? யூதர்களை தேடுகிற கூட்டம் சிக்கனவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ல போறோம் பாஸ்டர். ஆமென். எவன் கிடைச்சாலும் சரி, இயேசு. ஆமென். இயேசு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம வெளியே வந்துட்டோம், நம்ம வெளியே வந்துட்டோம், சுய நலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்மை தேவன் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமா ஆமாவா இல்லையா? அப்ப இனி எவனை ரோட்ல கண்டாலும் ஜோமாக்கணும். தைரியமா இதுக்கு நீங்க ரெடினா இன்னைக்கு ராத்திரி அந்த கிருபையை உங்க மேல கத்தர் வைக்கிறார். அல்லேலூயா. வைக்கிறார். உண்மையா சொல்லுதேன்பா, முத முதையா என்கிட்ட இருந்த கிருபை எனக்கே தெரியாது.
தோத்தர் பஸ்ல உட்காந்துருக்கிறேன், கண்டக்டர் வர டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் வந்தார். நான் என்ன பண்ணி காசை எடுத்து இந்த மனுஷனுக்கு கையில கொடுத்தேன். காசு எடுத்து கையில கொடுத்தா கிளவழுந்துட்டான், பச்சில கிளவழுந்துட்டான். தோத்தரன் நல்ல வேலை அடுத்த பஸ்ஸா போனாங்க, சோடா கொடுத்தாங்க, தண்ணிய குடிச்சார் அந்த ஆளு. அந்த ஆளு ஒரு வாக்கு மூலம் கொடுத்தா, நல்லா தான் வந்தேன், இந்த தம்பி பைசா தந்துச்சு, என்ன நடந்துன்னு தெரியாது. நீங்க மட்டும் இன்னைக்கு அந்த இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், பாஸ்டர் சுவிசேஷத்துக்கான வெளியே வருகிறேன் என்று சொல்வீர்களானால், இன்னைக்கு ராத்திரி ஒரு தேவனுடைய கிருபை, ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வைக்கப்படும். நம்மளை கத்தர் வெறுமையா வைக்கல, நம்மளை கத்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் கத்தர் நமக்குள் ஏதோ ஒரு அபிஷேகத்தை கத்தர் வைத்திருக்கிறார். மவுண்ட் சர்ச்சுக்கு சொல்றேன், உங்களை கத்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படி அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த இரவில் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கை உயர்ந்திருக்கிறது போல் இந்த குடும்பம் உயர்ந்திருப்பதாக, குடும்பத்தில் இவர்கள் உயர்ந்திருப்பார்களாக, வேலை செய்கிற இடத்தில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்விலை உயர்ந்திருப்பார்களாக, ஜபத்தில் உயர்ந்திருப்பார்களாக, சபையில் உயர்ந்திருப்பார்களாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு உயர்வு உண்டாவதாக. இவர்களை கொண்டு கர்த்தர் பலமானவைகளை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஓசன்னா.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம்.
1: கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒரு அற்புதமான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். இது நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிப்பீர்கள். அநேகர் ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொண்டு நெருங்குவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த சாட்சியை நாம் கேட்போம். கர்த்தரை வழிநடத்தி செல்வாராக. நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு தெரியும். நம்ம சாதாரணப்பட்ட நம்ம ஊழியக்காரர்கள் எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமா இன்று உங்களுடைய சாட்சியை அநேக ஜனங்கள் கேட்க போறாங்க, உங்களுக்கு ஜெபிப்பாங்க. அநேகர் ஆண்டவர் இன்னும் மிருக பற்றி கொள்வார்கள். புதிதாக பார்க்கிறவர்கள் கூட உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பார்கள் என்பது நிச்சயமாக உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆகவே தொடர்ந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. சரி, நம்ம நிகழ்ச்சி நேராக நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் பிறந்த இடம், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பிள்ளைகள், மனைவி, இப்படிப்பட்ட காரியங்கள் லைட்டாக சொல்லுங்கள்.
2: சரி,
1: பிறகு அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம்.
2: என்னோடய பேர் வந்து பிரதீஷ்குமார். சொந்த ஊர் வந்து தடிக்காரங்குணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழைத்துவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அம்மா இருக்காங்க, அப்பா கூட இருக்காங்க. அப்புறம் எனக்கு ரெண்டு சகோதரிங்க. ஒரு சகோதரி நாகர்கோவிலில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு சகோதரி வந்து மதுரையில் இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃப் வீடு வந்து பனிச்சமோடு. ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பொண்ணு அகமியா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டாவது பையன் வந்து ஆரோன், அவன் 2 வயசு தான் ஆகுது. இதுதான் என்னுடைய குடும்ப நிலவரங்கள்.
1: சரி சரி. அப்போ நீங்கள் இளம் வயதிலிருந்து உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, எப்படி வளர்க்கப்பட்டீர்கள் என்பது குறித்து லைட்டாக சொல்லுங்க.
2: ஒரு வறுமையான குடும்பத்தில் வாழ்ந்த நபர் தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து முன்னாடியே ஒரு பரம்பரையான ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. நான் பிறந்து கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்துல எல்லாம் நான் என்ன இணைச்சிருக்கேன். அதில் இந்த ஷாகா அப்படிங்கிற ஒரு பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அந்த பயிற்சியிலெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியிலையும் தடிக்காரணம் பஞ்சாயத்தில் அதிலையும் நான் செயலாற்றியிருக்கிறோம். ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லை. படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்கள் அப்பா வந்து நல்ல ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி.
1: என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க?
2: அவர் வந்து பாத்திரம் வியாபாரம் பண்ணுவார். வியாபாரம் தான், தலையில் கூடையாக சுமந்து ஒரு ஊராக கொண்டு விற்கிறவர். வேலைக்கு போகிறதோட அந்த மாதிரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் லோடிங் வேலைகள்லாம் செய்வாங்க. நல்லா சம்பாதிக்கிற ஒரு நபர் தான். ஆனால் எப்படி எங்கள் குடும்பம் வறுமைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து நல்லா தண்ணி அடிப்பாக இருக்கும், நல்லா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய நாள் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட சில நேரங்களில் கஷ்டப்பட்ட சொல்லுங்கள். எல்லா டைமும் இல்லை, ஆனால் நிறைய நாளில் அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்தில் தான் இருந்தோம். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்பாவை குறித்து, நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்படி தான் எங்கள் குடும்பம் போயிட்டுருந்து. அப்போது நான் எப்படி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத சாட்சியை தான் இன்றைக்கி மக்கள்
1: நேரில்
2: சொல்ல வந்திருக்கிறோம்.
1: அதுக்கு முன்பதாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் எந்த அனுபவ ரீதியாக நீங்கள் வந்தீர்கள் என்பதை
2: கண்டிப்பாக
1: மக்கள் முதலாவது சொல்லுவோம்.
2: இப்போது ஒரு டைமில் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சந்திய நாமம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நிறைய ஹிந்து வீட்டில் அது பண்ணுவாங்க. எங்கள் அம்மா டெய்லி 6 மணி 6 டைமில் அந்த சந்திய நாமம்னு சொல்லிக்கிட்டு ஒன்று, அது என்னென்னா திருவிளக்கு போட்டு வச்சு அந்த ஹிந்து சாமிகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்கள் அம்மா பாடல் பாடுவாங்க. அந்த பாடல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து இரவு உணவே கிடைக்கும். அந்த மாதிரி தான் எங்களை வளர்த்துனாங்க. அப்போ சின்ன வயசில் இருந்து ரொம்ப பக்தி வைராக்கியமாக தான் நான் வளர்ந்துட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 18 வயசுலாம் வர்ற டைமில் நமக்குள்ளாடியே ஒரு ஞானம் கூடுதலாக அறிவு வளர ஆரம்பிக்கிற டைமில் கடவுள் பற்றி எனக்கு ஒரு தேடல் உண்டாச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோவிலில் நான் தான் வந்து செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில், அந்த சின்ன வயசில் எனக்கு அந்த பொறுப்பில் இருந்து அந்த கொடை எல்லாமே, அந்த திருவிழாவை எல்லாமே நான் நடத்தியிருக்கிறேன். அந்த டைமில் தான் நான் அநேக நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமி, அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி போயிருந்து நான் தனியாக மனசு உடைஞ்சு நிறைய நாள் நான் பிரார்த்தனை செய்ததுண்டு. என்னுடைய பிரார்த்தனையுடைய முக்கியமான பாயிண்ட்டே இதாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா குடிக்கிறாரு. அந்த குடி பழக்கத்திலேருந்து எப்படியாவது எங்கள் அப்பாவை வந்து மீட்டெடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வந்து நான் எப்போவுமே பண்ணுறது உண்டு. அப்படி ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ளாடியே ஒரு கேள்வி உண்டானது. அந்த கேள்வி தான் என்னை வந்து கிறிஸ்துவுக்குள் திருப்புவதற்கு மூல காரணமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அந்த சுவாமிக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கொடை வர்ற டைமில் வாற்று சாராயம் வாங்கி வைக்கணும். நிறைய இடங்களில் பிராண்டி வாங்கி வைப்பாங்க, ஆனால் வாங்கி வச்சுருக்குறோம். அப்போந்தான் நான் எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம கும்பிடுகிற ஒரு கடவுளுக்கு நம்ம வாற்று சாராயம் வாங்கி வச்சா தான் அது கொடையிலே அது பிரதானமாக இருக்குது.
1: இப்போ வாற்று சாராயம்னா சொந்தமாக தயாரித்து சுத்தமாக,
2: ஆமாம், அந்த கருப்பட்டியெல்லாம் போட்டு
1: சொந்தமாக தயாரித்து
2: மலைப்பிரதேசங்கள்லாம் பண்ணுவாங்க.
1: சரி சரி,
2: அந்த மாதிரி பட்டதான் வாங்கி வைக்கணும். இப்போ வந்து நிறைய டாஷ்மார்க்லேருந்தெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இப்போ எனக்குள்ள இதை கொச்சைப்படுத்தி நான் சொல்லுவதில்லை, எனக்குள் உண்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய தகப்பனார் வந்து குடிக்கிறாரு, அதனால தான் எங்கள் குடும்பத்தால் ஒரு நிலைமைக்கு வர முடியலைங்கிறத கண்கூட அனுபவிச்சவனா. அப்போ இந்த குடிப்பழக்கத்தை அவர்கிட்ட இருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை செய்கிற என்னுடைய கடவுளை குடிக்கிற நேரத்தில் நான் எப்படி எங்கள் அப்பாவுடைய குடியை மாற்றும்படி அதுக்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு உண்டாச்சு. அப்போந்தான் நான் வந்து கடவுள் பற்றி நிறைய அனலைசிங் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம உண்மையிலே ஆராதித்து கொண்டிருக்கிறது கடவுள் தானா அப்படிங்கிறத பற்றி கடவுள் அனலைசிங்னு சொல்லிட்டு கடவுள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கடவுளுடைய குவாலிட்டிகளை பார்க்குற டைமில் நிறைய நான் யோசிச்சிருக்கேன். அந்த நாங்கள் கும்பிடக்கூடிய அந்த சுவாமி, அந்த டைம் கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சுவாமி, அது ஒரு பாடலில் வரும், கால் மாடு வேகும் முன்னே தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு. இப்போ எனக்கு அதோட அர்த்தம் சரியாக புரியாமல் இருந்து, இந்த கோவில் கொடையிலெல்லாம் அந்த வில்லுப்பாட்டுன்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வில்லுப்பாட்டு வரும், அந்த வில்லுப்பாட்டிலெல்லாம் இதை அப்படியே பாடுவாங்க. நான் கும்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை வந்து எரிக்கிற டைமில் அவனுடைய கால் மாடு வேகும் போது தலை மாட்டை பிடித்தெழுத்தான் அப்படின்னு, அந்த பிணத்தை தின்னுகிற ஒரு கடவுளாக தான் இருக்குது. அப்போ தான் எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, உண்மையிலே நம்ம கடவுளை தான் தொழுகிறோமா, இல்லை இதுதான் கடவுளா அப்படின்ட்டு ஒரு கடவுள் பற்றியே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாச்சு. உண்மையிலே கடவுள் இருக்காங்களா, இந்த மக்கள் எல்லாம் கடவுளை கும்பிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாச்சு. ஆனால் என்னால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாத்திகமாக இருக்கவும் முடியலை. ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த படைப்புகள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக இயற்கையாக படைக்கப்பட்டதே இருக்காது. அப்போது ஒரு படைப்பாளின்னு இருக்கிறாரு, நம்ம கும்பிடக்கூடிய கடவுள் உண்மையான கடவுள் தானான்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி உண்டாச்சு. அப்போ நானாகவே ஒரு முடிவுக்கு வந்தது என்னென்னா, கடவுளை வைத்து எல்லாருமே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, கடவுளை வச்சு எல்லாருமே வியாபாரம் போல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இன்றைக்கி நான் என்னுடைய மதத்திலிருந்து இந்த கடவுள்கள் எல்லாம் ஒரு கடவுள் என்று சொல்லி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் பைபிளை வச்சுக்கிட்டு இயேசு அப்படின்னு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் அப்படி தான், இந்த உலகத்தில் எல்லாருமே யாரோ ஒரு நபரை கடவுள்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே கடவுள் இல்லை, உண்மையான கடவுள்னு வேற ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு உள்ளாடி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நான் நம்புறதுக்கான ஒரு காரணம் கூட, நான் வந்து 10ஆம் கிளாஸோடு தான் படிச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே படிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, எனக்கு முன்னாடி ரெண்டு சகோதரிங்க இருந்தனால அவங்கள வந்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்னுடைய பொறுப்பும் ஆனதுனால என்னுடைய படிப்பை வந்து நான் 10ஆம் கிளாஸோடு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு சாதாரணமாக கூலி வேலைக்காக தான் போனோம். என்னுடைய முதல் அனுபவமே கேரளாவுக்கு கொத்தனாருக்கு கையாளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைக்காக நான் போயிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு அண்ணா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போன உடனே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வி மலப்புரம் அந்த இடம், அந்த கான்ட்ராக்டுக்காரர் என்கிட்ட கேட்டார், பால் குப்பி கொண்டு வந்தியான்னு கேட்டார். ஏன்னா அன்றைக்கி நான் 14 வயசு, வெள்ள வெள்ளையாக இருப்போம், மீசை அரும்பு மீசை வந்திருந்த டைமு, வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சரியான தகுதி கூட இல்லாத அந்த வயசுலேயே நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். இப்போ காலங்கள் கடந்ததுக்கு பிறகு செங்கன்னூர் அப்படிங்கிற இடத்துல ஆராட்டுப்புழா அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல ஒரு நதி, பெரிய ஒரு நதி போகுது, ஒரு பம்பை நதின்னு சொல்லுவாங்க. அந்த நதியில் தண்ணி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஊரில் எல்லாம் அந்த குளங்கள் எல்லாம் குளித்த அனுபவம் எனக்கு உண்டு. அப்போ என்னுடைய நண்பர்கள் ஒரு 7-8 பேராக சேர்ந்து என்ன பண்ணோன்னா, அந்த பெரிய நதி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வீதி இருக்கும், இந்த நதியை இவங்க எல்லாருமே நீந்தி அந்த சைடு அந்த கரைக்கு போகிறதா இவங்களோட திட்டம். அதில் ஒரு பாலம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து சரியாக நீச்சல் தெரியாது, லைட்டாக தெரியும். நானும் இவங்க கூட நீந்த ஆரம்பித்தேன். இவங்க நீந்தி கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்துடைய ஃபில்லரில் போய் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனால் நான் நீந்தி போக ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு பகுதி எல்லாம் போயிருப்பேன், அப்போந்தான் தெரியுது அந்த நதியில் வந்து பயங்கரமான நீர் ஒழுக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது அமைதியாக போயிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் நீந்த ஆரம்பித்ததுக்கு பிறகு அடியில் பயங்கரமான இழுப்பு வர ஆரம்பிச்சு, என்னால் வந்து நீந்தவே முடியலை. இனி ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் என் மனசுக்குள்ளே உண்டாகுது. இப்போ அங்கே எப்போவுமே சம்பவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா, அந்த பம்பா நதின்னு சொல்லக்கூடிய அந்த நதியில் வருஷத்துக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு பேர் இறந்து போவாங்க. ஆனால் கண்கூடாவே பார்த்துருக்கோம், ஆம்புலன்ஸ்லாம் அவங்க கொண்டு போகிறதையும் பார்த்துருக்கோம். அப்போ என்னுடைய கை கால் எல்லாமே தளர்ந்தாச்சு. நான் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் கூப்பிடுறேன், ஏன்னா எனக்கு ரெண்டு சகோதரி இருக்காங்க, என்னுடைய குடும்பத்தை நான் தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எப்படியாச்சும் நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. என் கை என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை, நீந்த முடியலை, என்னால் திரும்பவும் வர முடியாது, அந்த பக்கமும் போக முடியாமல் ஒரு நடு கண்டிஷனில் நான் மாட்டியிருக்கேன். அப்போ ரொம்ப நான் எனக்கு இஷ்ட தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்றேன், எப்படியாவது எனக்கு ஒரு மிராக்கள் நடக்கணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நினச்சி கூப்பிட்டேன், ஒன்றுமே வரல. கடைசியாக நான் என் மனசுக்குள்ளே சொன்னேன், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி இப்போ நான் கூப்பிட்ட கடவுளுக்கெல்லாம் மிஞ்சி இன்னும் ஒரு சக்தி இருப்பது உண்மை அப்படின்னா, இந்த இடத்துல அந்த கடவுள் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் கையை நான் விட்டுட்டேன். நான் என் மனசு இப்போ என் மனசு சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தண்ணிக்குள்ளே மூழ்க போகிற, உன் ஃப்ரெண்டெல்லாம் சத்தம் போட போகிறாங்க, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல மிதக்க போகிற, உன்னை தூக்கிட்டு போய் நாளைக்கு ஆம்புலன்ஸில் உன்னுடைய சொந்த ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு என் இருதயம் சொல்லுது. எனக்கு எதுவுமே தெரில, நான் அப்படியே என்னால் நீந்த முடியலை, நான் அப்படியே கையை விட்டுட்டேன். நான் ஆச்சரியம் பாருங்கள், நான் கையை விட்டுட்டு அப்படியே பார்க்குறேன், என் கால் வந்து ஏதோ ஒன்றுக்கு மேலே தட்டுப்படுது. நான் நிற்கிற இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட அது என் இடுப்பு அளவு தண்ணி தான் அதில் இருக்குது, கீழே பயங்கரமான இழுக்கு. அந்த கல்லுக்கு மேலே நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஓடலை. என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு ஏய் வா வான்னு கூப்பிட்றான். நான் அந்த இடத்துல நின்று ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நின்று நல்லா மூச்சு நல்லா வாங்குது, கை காலெல்லாம் கொஞ்சம் உதறுற மாதிரி இருக்குது. அந்த நார்மல் நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இழுப்பு தண்ணியிலே அப்படியே ரிட்டன் நீந்தி அந்த பக்கம் போயிட்டேன். அப்போ தான் நான் அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணேன், கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது இந்த உலகத்தில், அந்த உண்மை கடவுளை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எப்படியாவது நம்ம அந்த உண்மை கடவுள் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், நம்மளை இன்றைக்கி காப்பாற்றின கடவுள். நம்ம கடைசியாக ஒரு பிரார்த்தனை பண்ணோம், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா, நான் இப்போ கூப்பிட்ட கடவுளை தவிரவும் இன்னொரு கடவுள் இருந்தால் அவங்க என்னை காப்பாற்றட்டும்னு நான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என்ன ஒரு சக்தி காப்பாற்றிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இப்போ அந்த கடவுள் தேடல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் கண்டிப்பாக வந்து இந்த கடவுளை இது வந்து உண்மையான கடவுளாக இருக்காது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஊரில் வந்து ஒரு சின்னதாக வியாபாரங்களெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு கூட இதை நான் சொல்லலாம். ஒரு முறை எனக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அது இறச்சு குளத்தில் அவங்களுடைய வீடு இருக்குது, பாஸ்டர் பெஞ்சமின் அவங்களுடைய குடும்பம், அவங்களும் அவங்க மனைவியும். அப்போ நான் வந்து ஹிந்துவாக தான் இருக்கிறேன், என் கையில் இருந்த நூலெல்லாம் நான் கட்டியிருப்பேன். ஒரு முறை எனக்கு அவங்கள ஒரு பழக்கம் உண்டான உடனே அவங்க என்கிட்ட காமித்த அந்த அன்பு, அந்த குடும்பம், நான் எப்போ வந்தாலுமே நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க என்கிட்ட பழகவே இல்லை, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்க வீட்டில் ஒரு நபராகவே என்னை வந்து பாவித்தாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டரும் அவங்களுடைய மனைவியும் அவங்க ஒரு சபையை வச்சுருக்காங்க. அந்த சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் அந்த ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் வைக்கும்போது என்னை இன்வைட் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். என்னுடைய கணிப்புப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஆனால் அது வந்து இவங்க கும்பிடுற இயேசுவும் இல்லை, நம்ம கும்பிடுற கடவுளும் இல்லை, அதை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த திங்கிங் தான் எனக்கு இருந்துச்சு. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டோம். இப்போ அவங்க கடவுளை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரி, கடவுள் உங்ககிட்ட பேசியிருக்காரான்னு கேட்டேன். அது நீங்கள் சபையில் போனீங்கன்னா வசனம் மூலம் பேசுவார் அப்படின்னாங்க. உடனே நான் அவங்கக்கிட்ட, இந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட விடாதீங்க, ஒரு பைபிளை எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம படித்த உடனே அது யார் வேணாலும் படிக்கலாமே, அதை நீங்கள் வந்து கடவுள் வசனம் மூலம் பேசணுவாங்கன்னா எப்படி சொல்கிறது, பார்க்காத கடவுளை நம்ம எப்படி இங்கே கும்பிட முடியும் அப்படின்னா, இங்கே சபைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை கடவுள் தெரியும் அப்படின்னாங்க. நானும் அதை சிரிச்சுட்டு அப்படியே கடந்து வந்துடுவோம். ஒரு வாட்டி நான் வீட்டில் இருக்கிற டைமில் இதே மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க, அவங்களுடைய கன்வென்ஷன் ப்ரோக்ராமுக்கு அந்த அம்மா அந்த ஃபாஸ்டர் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஆகிட்டு அந்த அம்மா தான் பேசினாங்க ஃபோனில், இப்படி ஒரு கன்வென்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்ற டைமில் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் உண்டு. உடனே நான் எங்கள் அம்மாவிட்ட சொன்னேன், அம்மா இப்படி ஒரு பாஸ்டரும் அவங்க ஃபேமிலியும் அவங்க சர்ச்சில் கன்வென்ஷன் இருக்குது, நம்மளை கூப்பிட்றாங்க, நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குல்லடா, அது இன்றைக்கி பௌர்ணமி தான், அதில் வந்து திருவிளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ முதல்ல அந்த பாஸ்டரையும் அவங்க ஃபேமிலியையும் இந்த திருவிளக்கு பூஜையில் வர சொல்லு. அவங்க இந்த திருவிளக்கு பூஜையை வந்து முடித்தவொன்னா நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக வந்து அவங்களுடைய சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோம். நான் இந்த வார்த்தையை சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் அவங்கள சந்திக்கிற டைமில் அவங்க என்கிட்ட நல்ல அன்பாக தான் பேசிக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைபிள் எனக்கு கொடுத்தாங்க. பைபிள் கொடுத்துட்டு நான் நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கங்கள் உண்டு. அப்போ பைபிள் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் கடவுளை பற்றி தேடுறீங்க இல்லையா, இதை படிங்க, உங்களுக்கு கடவுள் பற்றி நிறைய விளக்கங்கள் தெரியும் அப்படின்னாங்க. சொல்லிக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, இந்த பைபிளில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு ரெண்டு பார்ட் இருக்குது, இதில் வந்து புதிய ஏற்பாடை வந்து நீங்கள் முதல்ல படிங்க. எதுக்காகனா, புதிய ஏற்பாடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு படிக்கும்போது நிறைய கேள்விகளுக்கான விடைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும், அதனால் புதிய ஏற்பாடை நீங்கள் முதல்ல படிங்கன்னாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி உண்டாச்சு, இவங்க ஏன் புதிய ஏற்பாடை முதல்ல படிக்க சொல்கிறாங்க, ஒருவேளை அதில் ஏதாவது உள்குத்துருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழைய ஏற்பாடை தானே நான் படிக்க ஆரம்பித்தேன் இவங்க பைபிள் தந்தப்போ. இந்த பைபிள் வாங்கி நான் படித்தப்போ உண்மையிலே எனக்கு சொல்லப்போனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கேள்வியே, உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் எப்படி உயிரினங்கள் வந்துச்சு, இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அறிவியல் இன்றைக்கி அறிவியலில் ஒரு வாட்டி ஒரு நபர் என்கிட்ட பேசுகிற டைமில் சொன்னார், அவர் நாத்திகர், குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படை வரலாறை பற்றி சொல்லி கொடுத்தாரு. இப்போ எனக்கு, நான் உடனே அவர்கிட்ட திரும்ப கேட்ட கேள்வி என்னென்னா, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னா இன்றைக்கும் நிறைய குரங்குகள் இருக்கு இல்லையா, எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் நிறைய குரங்குகள் பார்க்குறேன், அந்த குரங்கிலிருந்து ஏன் இப்போ மனுஷன் தோன்றலை? முட்டையிலிருந்து தான் கோழி உண்டானதுன்னு நம்ம படிக்கிறோம், இன்றைக்கும் முட்டையிலிருந்து தானே கோழி உண்டாகிறது. இப்போ குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்கிறது உண்மை என்றால் இன்றைக்கும் குரங்குகள் இருக்கே, அந்த குரங்கிலிருந்து ஏன் மனிதன் தோன்றலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ இந்த படைப்புகளுக்கான சரியான ஒரு இது எனக்கு வந்து எங்கேயுமே, நான் நிறைய நூல்கள் படிச்சிருந்தாலும் கூட ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பைபிளில் ஃபஸ்ட்டு இதை வந்து படிக்கிற டைமில் அந்த ஒவ்வொரு படைப்பையும் பற்றி அதில் போட்டிருந்தப்போ எனக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது நிறைய விஷயங்கள் ஒத்துக்கிறது மாதிரியும் இருந்துச்சு. இப்போ இந்த பைபிள் எப்போ எழுதப்பட்டதுன்னெலாம் கேட்டேன், அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அறிவியல் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா தான் போயிட்டு இருந்து. அதில் அந்த ரூபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வரும். அதை படித்தப்போ அவர் ஒரு சின்ன தவறு பண்ணுவார், அதை பார்த்த உடனே எனக்கு அந்த பைபிள் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆகிட்டு. ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மதங்கள்லையும் கடவுளுடைய சில குவாலிட்டிகள் அப்படி இருந்துச்சு, கடவுளே நிறைய சேட்டைகள் பண்ணுறாரு. அப்போ என்னுடைய கேள்வி தான், கடவுள் இது பண்ணும்போது அவரை ஆராதிக்கக்கூடிய நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு. அப்போ நம்ம பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அன்னைக்கு பெரிய ஒரு தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்போ இதுலேயும் அந்த மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை வந்து நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு மேலே அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம். அதுக்கு பிறகு சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றென்றால் போயிருக்கேன், போயிட்டு இந்த சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் போனோம். இப்போ சர்ச்சுக்கு வாங்க கடவுளை பார்க்கலான்னு சொன்னாங்களே, போய் சர்ச்சில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ நான் ஹிந்து தான், நான் கையில் கயர்லாம் கட்டியிருக்கிறோம், நெட்டியில் பொட்டெல்லாம் வச்சுருக்கிறோம். ஒரு சபையில் அவங்களுடைய தம்பி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சபை, இடைக்கோடுங்கிற ஒரு இடத்துல கௌஸ்கி பாஸ்டர் அவர், அந்த சபையில் போனோம். போய் பின்னாடி போய் உட்காந்துருந்தோம், முன்னாடி போகலை, லாஸ்ட்டில் தான் போய் நின்று. நான் போனதே என்ன அப்படின்னா வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் போனேன். அதாவது

0: இருக்காங்க. நடந்த சம்பவங்கள் இது, செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு அவர் அங்கே பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சாட்சி நேரம்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி நேரம் கொடுக்குறாங்க. ஒரு அம்மா சாட்சி சொல்கிறாங்க, ரெண்டு பெண்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய திங்கிங்கில் நடந்தது என்னென்னா, ஒரு இவங்கக்கிட்ட பெரிய பயபக்தி இருக்கிறது மாதிரியும் தெரியல. சரி, எல்லாம் நம்ம அங்கே நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக ஒரு ரெண்டு மூணு வாரம் கண்டினியூவாக போனேன். ஒரே வாரம் போகலை, போய் காணிக்கையை போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மா உண்டு, சுசீலா அப்படின்னு பேர் அவங்க அம்மா. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆராதிக்கும் போது யாருமே கண்ணை திறந்து வச்சுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, மனசை விட்டு ஆராதிங்க. நான் ஆராதிக்கே போகலை, நான் உண்மையிலே சொல்ல போனால் வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் போகணும்.
1: இந்த டைமில் நீங்கள் வந்து அந்நிய தேவர்களை வழிபட்டு இருந்தீங்களா?
0: அந்நிய தேவர்களை நான் வழிபட்டு தான் இருந்தேன். அப்போ நான்
1: பொறுப்பு அங்கேயும்
0: போயிட்டு, அதாவது என்ன என்னுடைய திங்கிங், ஒரு தேடல், அவ்வளோதான், இறை தேடல்னு கூட சொல்லலாம். உண்மை கடவுள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னுடைய
1: ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு
0: இருக்கு. ஆமாம், ஏன்னா இவங்க சொல்கிறாங்களே, நம்ம மதங்கள்ல இப்படி நடக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போனோம். உண்மையில சொல்ல போனால் எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. ஆனால் அவங்களுடைய அன்புனால நான் ரெண்டு மூணு வாரம் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போகிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு சின்ன ஒரு வியாபார ரீதியாகிட்டு வந்தேன். என்னோடய வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மூணு நாலு வாரம் நான் போயிருப்பேன். இந்த சபைக்கு நான் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு. நான் ஆராதிக்க போகலை, நான் சும்மா தான் போனேன், பார்வைக்காக தான் போனேன். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அப்படின்னு நம்புகிறேன். அப்போ போனப்போ அங்கே போயிட்டு சொந்தமாக சொல்லப்போனால், எங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கு கூட ஒரு சதுர அடி இடம் கூட கிடையாது. நாங்கள் வந்து அந்த வாழைத்தூள் அப்படிங்கிற கிராமங்களில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிழைப்புக்காக எங்கள் அப்பா போனவங்க, அங்கே போய் இருந்த நிலங்களை அவங்க அவங்களுக்காக வேலி போட்டு பிடிச்சிட்டாங்க. ஒரு 30 வருஷம் இருந்ததுனால கவர்மெண்ட்டு பாவம் பார்த்து ஃப்ரீ பட்டா போட்டு கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. அப்போ எங்களுடைய பெயரில் அரசாங்கத்தில் ஒரு சதுர அடி இடம் கூட எங்கள் பேரில் கிடையாது, எங்கள் அப்பா பேரலையும் கிடையாது, எங்கள் அம்மா பேரலையும் கிடையாது, எங்கள் பேரலையும் கிடையாது. நான் அங்கே போன கொஞ்சம் நாளையிலே அந்த சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு 5 சென்ட் இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழல் எனக்கு உண்டாச்சு. வெளிநாட்டுக்கு டூர் போச்சு, என்னுடைய பிஸ்னஸில் வந்து வளர்ச்சி வந்து. அப்போ எனக்குள் ஒரு கேள்வி உண்டாச்சு, நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உண்டாயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ளே வருது. ஆனால் அதே நேரத்தில் திரும்ப இன்னொரு யோசனை எப்படி வருதுன்னா, நம்ம தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு போகிறோம். இது யார் பண்ணாலும் கிடைக்கிற ஒரு விஷயம் தானே, இதில் என்ன இந்த சர்ச்சுக்கு வந்தனால தான் கிடைச்சின்னு இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து. ஆனால் உண்மை என்னென்னா, நான் அங்கே போனதுக்கு பிறகு உண்டான ஆசீர்வாதம் தான் அது. அதை நான் அது அப்போ புரிஞ்சிக்கல, ரொம்ப நாளைக்கு பிறகு தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த சபையில் நடந்த சில சம்பவங்கள்னாலையும் எனக்குள்ள ஒரு தேடல் இருந்து அதுக்கு சரியான விடை கிடைக்காதனால அந்த சபையை விட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி நான் ஆண்டவருக்குள்ளாடி வந்தேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 4-5 பேர் நல்ல நண்பர்கள், நண்பர் அப்படிங்கிறத விட சகோதரர்கள் தான். எங்கள் அம்மா அப்பாக்கு பிறகு அவங்க தான் எனக்கு, அவங்களும் அப்படி தான், நாங்கள் எல்லாருமே அவ்வளவு இணை பிரியாத நண்பர்களாக இருந்தோம்.
1: அது பிஸ்னஸில் நீங்கள் வந்து பார்ட்னர்ஸாக இருந்தீங்களா?
0: இல்லை பார்ட்னர்ஸ்னே சொல்லலாம், நாங்கள் எல்லாரும் ஒரு 5 பேர் நாங்கள் இணை. எப்போ பார்த்தாலும் எங்கள் 5 பேரையுமே பார்க்கலாம், அவ்வளோ சந்தோஷம்.
1: தொழில்
0: சந்தேஷம், அது பார்ட்னர்னு சொல்ல முடியாது, அண்ணன்னு சொல்ல முடியாது, தம்பின்னு சொல்ல முடியாது, அப்படி பிரிக்க முடியாத உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல நண்பர்கள், எல்லாருமே நல்லவங்க தான், நல்ல சந்தோஷமானவர்கள். ஆனால் இது தேவனுடைய திட்டம்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ளாடி ஒரு பிரிவினை உண்டாயிட்டு, எங்களுக்குள்ளாடி ஒரு மனக்கசப்பு எங்கள் 5 பேருக்குள்ளாடியும் வந்துட்டு, அதில் அவங்க 4 பேரும் ஒன்று, நான் தனியாக மாற்றப்பட்டுட்டேன். இப்போ என்னால் இதை தாங்கவே முடியலை. நான் வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம், எல்லாத்தையுமே வந்து நான் ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய எனக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் எடுக்க முடியலை. அந்த பிரிவு, அவ்வளோ அன்பாக இருந்தவங்கக்கிட்ட இருந்து வந்த ஒரு மனக்கசவு, எனக்கு ஒரு கெட்ட பேர் அதில் உண்டானது மாதிரியான ஒரு சூழலெல்லாம் வந்தப்போ என்னால் அதை வந்து சரியாக ஜீரணிக்க முடியலை. எனக்கு தூக்கம் போயிட்டு, நைட்டு தூங்குவேன், தூக்கம் வராது. எங்கள் அம்மாவிட்ட போய் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு அப்படின்னா, எங்கள் அம்மா விடுறா, இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருப்பான், நம்ம வாழ்க்கையில் நான் எல்லாம் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு நீ புதிய வாழ்க்கையை பாரும்பாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னோம், எனக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட சொன்னோம், எவ்வளோ பேர்கிட்ட சொன்னாலுமே எனக்கு மனசில் வந்து அது ஒரு சமாதானம் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே, 3 மாதத்துக்கு மேலே நைட்டு சரியாக எனக்கு தூக்கமே கிடையாது. தூங்க போனோம் அப்படின்னா எனக்கு வந்து தூக்கம் வராது. விடிய காலையில் 3:30-4 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும். அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் அந்த தூக்கம் வரும். அது வர நான் அப்படியே முழிச்சே இருந்து அந்த லைட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோவுக்கும் மனசுக்குள்ளே அடி எனக்குள்ள, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடித்த ஒரு சூழல். அப்போ எனக்கு மேரேஜும் ஆகலை. கடைசியாக நான் ஒரு நாள் இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், இதுக்கு ஒரு தீர்வு நம்ம பண்ணணும். இப்படி நமக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரிவும் வந்துட்டு, நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்த மாதிரியும் வந்துட்டு, இனி வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ நமக்கு மேரேஜும் ஆகலை, ஒரு 5 சென்ட் இடம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் காசு இருக்குது, எப்படியும் அம்மா அப்பாவுக்கு அவ்வளவும் போதும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டு ஒன்று பண்ணுவோம். அது ஒரு சனிக்கிழமை நடந்த சம்பவம். நான் என்ன பண்ணேன்னா, நேரே

0: ஞாயிற்றுக்கிழமை இவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு இடத்துல கூடுவோம் எப்போவுமே. அந்த இடத்துக்கு வந்து அவங்க வருவாங்க. அவங்க வர்ற டைமில் அவங்கள ஏதாவது பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பியோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அவங்கள ஏதாவது ஒன்றை பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்மளும் இருக்க வேண்டாம், நம்மளும் இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம முடிச்சிருவோம், அவங்க வாழ்க்கையும் முடிச்சிருவோம். அப்போ தான் நமக்கு இதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இது கிடைக்கும் அப்படின்ட்டு நான் தீர்க்கமாக அந்த நைட்டு நான் அப்படி முடிவு எடுத்துட்டு இதைத்தான் நாளைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, இது அவங்களுக்கு கூட தெரியாது நான் இப்படி முடிவு எடுத்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே அப்படியே அமைதியாக தூக்கம் வராமல் அப்படியே உட்கார்ந்துருக்குமோ, இடது பக்கமான செல்ஃபில் என்னுடைய போதகர் அந்த கௌஸ்கி பாஸ்டர் கொடுத்த அந்த பைபிள் அந்த செல்ஃபில் வந்து அப்படி இருக்குது. சரி, இவர் அன்றைக்கி பைபிள் கொடுத்தாரு, கொடுத்துட்டு புதிய ஏற்பாடை படிக்க சொன்னார்ல, தூக்கம் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பைபிள் எடுத்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக சரி நமக்கு அந்த பைபிள் எடுத்து படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் முதல்ல அந்த இயேசு கிறிஸ்துவோடைய வரலாறு எல்லாமே இருந்துச்சு. 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4 வாரம் முடிச்சிட்டேன். 4வது அதிகாரம் முடிச்சுட்டு 5வது அதிகாரத்தில் வர்ற டைமில் தான் அந்த 5வது அதிகாரம் தான் என்னை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினதும் அந்த 5வது அதிகாரம் தான். அந்த 5வது அதிகாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த முதல்ல அதில் வரும், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 4 அதிகாரமும் நான் படித்ததுக்கும் இந்த 5வது அதிகாரம் நான் படித்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு உணர ஆரம்பிச்சுது. இந்த 4 அதிகாரமும் நான் சுயமாக தான் படித்தேன். இந்த 5வது அதிகாரம் படிக்கிற டைமில் என் பக்கத்தில் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது மாதிரி என் பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க ரொம்ப சவுண்டாக சத்தமாக சொல்கிற மாதிரி என் காதில் வந்து அது கேட்குது. இப்படி நான் அதை அப்படி படிச்சுட்டே வரோம். அப்போ லாஸ்ட்டு அந்த கீழே வர்ற டைமில் உங்களுக்கு அந்த 39வது வசனம் வரும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறாய், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் படித்தப்போ படித்தேன்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரமான சப்தம், நான் படிக்க படிக்க அது என் சப்தம் எனக்கு கேட்குது. கேட்டப்போ எனக்கு மனசில் இருந்த அந்த பயங்கரமான ஒரு பாரம், எனக்கு கிடைக்காத ஒரு நிம்மதி, அப்படியே ஒரு சமாதானம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சு.
1: ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தெளிவாயிட விட்டுருங்க.
0: உண்மையில் அந்த வசனத்தை நான் படிக்க இன்றைக்கி வர என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும் என்னை சந்திக்கிற நண்பர்கள் யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன், இந்த 5வது அதிகாரத்தை நல்லா தியானிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 5வது அதிகாரத்தை குறித்து நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய தலைவர்களை கூட அசைச்சிருக்கேன். நீ மகாத்மா காந்தி கூட ஒரு வாட்டி சொல்லுவார், இந்த மத்தேயு 5வது அதிகாரம் என்ன ரொம்ப அசைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் அந்த அதிகாரம் வந்து அவங்கள தொட்டிருக்கு. இந்த வசனங்கள் மூலம்தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ எனக்குள்ள உடனே உண்டாச்சு, இப்போ நம்ம அவங்களுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. வந்தப்போ நம்ம அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவாந்திரம் பண்ணால் அவனு கூட நீ 2 மைல் தூரம் போ, ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புனா நீ வஸ்திரம் மட்டும் இல்லை உன் அங்கேயும் கூட நீ விட்டுக்கொடு அப்படின்னு இந்த வேதம் சொல்லி கொடுக்குற இந்த விஷயங்களை கேட்ட உடனே எனக்கு ஜெபம் பண்ணலாம் அப்போ தெரியாது. அப்படியே நான் அந்த இடத்துல முழங்கால் போட்டேன். முழங்கால் போட்டு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அது கீழ்ப்படிந்தேன். கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஆண்டவரே ஏசப்பா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ரெண்டு பேருக்கு மேலேயுமே மிஸ்டேக் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மேலே எனக்கு இவ்வளோ ஒரு வெறுப்பு இருந்துச்சு, இப்போ நான் அவங்க எல்லாரையுமே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள ஒரு ஜெபத்தை வந்து நான் அன்றைக்கி பண்ணினேன். அதோடு எனக்கு அவங்க மேலே இருந்த அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, ஒரு 3 மந்த்ஸாக யார் எனக்கு ஆறுதல் சொல்லியும் அதை ஆற்ற முடியாத ஒரு சம்பவத்தை இந்த வசனத்தில் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு நல்ல சமாதானம் உண்டாச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் முடிவெடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அதுவரை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பரிசுத்த வேதம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இது மனிதனுடைய வார்த்தையே அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இதில் சத்தியம் இருக்குது, இதில் வந்து ஜீவன் இருக்கிறதுங்கிறத அன்னைக்கு இந்த வசனம் என்ன தொட்டதுல இருந்து நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சபைக்கு போக
1: ஆரம்பிச்சேன்.
0: அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் பேசாம இருந்திருந்தாலும் அவங்க பேரையோ அவங்கள பார்த்தாலும் எனக்கு அந்த கசப்பு அதுக்கப்புறம் வரவே இல்லை. கொஞ்ச நாள் பேசாம தான் இப்ப பேசிக்கிட்டு எல்லார்ட்டையும். ஆனா அந்த டைம் வந்து எனக்கு அவங்கள்ட்ட அந்த கசப்பு மாறிட்டு. முன்னாடி அவங்க பேர் வச்ச ஒரு பேர் கேட்டாலே கோபம் வரும், வெறுப்பு வரும், அவங்கள பற்றின ஒரு நிகழ்வு கேட்டாலே எனக்கு கோபம் வரும். ஆனா இந்த வசனம் என்ன வந்து அவ்வளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சமாதானத்தை கொடுத்துச்சு, அவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயேசு தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு நான் ரகசியமாக தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். வீட்டுக்கு தெரியாது, பைபிள் படிக்கனால நான் எல்லா புக்கும் படிப்பேன், அதனால் அவங்க பெருசாக எடுக்கலை. இப்போ சபைக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அம்மா விட்ட சொன்னேன், நான் இப்படி சபைக்கு போகிறேன் அம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கல, நல்ல அம்மா, நிறைய வீட்டில் எதிர்ப்புகளெல்லாம் வீட்டோட்டெல்லாம் நிறைய பேர் வெளியே வரட்டியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா ஓம் இருப்பண்டா நீ போகிற என்ன போ அப்படின்னாங்க. இப்போ சபைக்கு நான் போயிட்டேன், போய் பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் நான் யாரையுமே கவனிக்கிறது இல்லை. நான் போய் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது மாதிரியே நான் பாடல் பாடவும் ஆராதிக்கவும் நான் அதில் ஈடுபட இருந்துகிட்டே இருந்தோம். அப்போ அன்னைக்கு அந்த போதகர் கேட்டாங்க, ஞானஸ்தானத்துக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டு ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். அப்போது நான் உடனே அப்படி பின்பக்கமாக திரும்பி பார்த்தேன், யாருமே கை தூக்கலை. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க, நம்ம ஒரு ஆள் தான் பாக்கி போல் இருக்குன்னு. நான் போன 3வது வாரத்தில் நான் கையை தூக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு. உடனே எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்னும் நிறைய பேர் அங்கே ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்கன்னு. அப்போ நைட்டு அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வீட்டுக்கு வரேன், ஞானஸ்தானம்னா என்னன்னு எனக்கு அப்பவும் தெரியாது, அதுக்கு முன்னாடி வர தெரியாது. அதே மாதிரி தான் நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நீ சபைக்கு போகிறதெல்லாம் சரி, ஆனால் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துறாத அப்படின்னாங்க. ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு எப்படிமா தெரியும், யாருமா சொன்னாங்க அப்படின்னு. இல்லை அது எனக்கு தெரியும், நீ அதை மட்டும் நீ எடுத்துறாத, நீ சபைக்கு போவா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இந்த 100 நாள் வேலைக்கு போவாங்க. இந்த வேலைக்கு போகிற இடத்துல நான் சர்ச்சுக்கு போகிற விஷயத்தை யார்கிட்டயோ சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் இப்போ பெந்தயகோஸ்து கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கிறான், அங்கே போனவனும் பிடிச்சி முக்கிடுவாங்க, அதனால் அவனை ஞானஸ்தானத்துக்கு மட்டும் நீங்கள் ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு கிறிஸ்தவ அம்மா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா வந்தோடனே இப்படி சொல்கிறாங்கண்ணா, அம்மா உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றியே தெரியாதம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஞானஸ்தானம் எடுத்துடக்கூடாது, நான் இங்கே வந்து ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன், அடுத்த வாரம் ஞானஸ்தானம். அப்போ அம்மாவிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருந்தேன். சூழ்நிலை இப்போ சொல்லியாச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுனால நான் ஏச பண்ண ஞானஸ்தானம் எடுக்கலாம் ரொம்ப அழுதேன். ஏன்னா அம்மாக்கு தெரியாது, அப்பாக்கு தெரியாது, அக்கா 2 பேர் உண்டு, யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு நான் சர்ச்சுக்கு வரதே தெரியாது, அம்மாவுக்கு மட்டும் நான் சர்ச்சுக்கு வரதே தெரியும். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது இவங்க யாருக்குமே தெரியாது, போய் எடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு மனநிலையில் இருந்தேன். அன்றைக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த விட்டு அப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படி முங்கி தான் நம்ம எழும்புவோம். அப்போ அந்த துணி வந்து ஈரமாக இருந்துச்சு, அதை வந்து ஒரு கவரில் போட்டுட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தோம். அப்போ எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம், இதை வந்து வெயில்லையும் போடாதீங்க, வெயில் இல்லாத நிழலில் போடுங்க அப்படின்னாங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு அன்னைக்கும் புரியலை, இன்றைக்கும் புரியல. அப்போ நான் வீட்டில் வந்தோடனே பொதுவாகவே ஒரு ட்ரெஸ்ஸை நான் கொண்டு போயிருந்தேன், எங்கள் அம்மா பார்த்தாங்க, பார்த்துட்டு என்னடா ட்ரெஸ் ஈரமாக இருக்குது, எங்கே போய் குளிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு, சரி கொண்டு அழுக்காக இருக்குது, நான் வாஷ் பண்ணி போடுறேன் அப்படின்னாங்க. வாஷ் பண்ணாதுமா அப்படின்னு, வாஷ் பண்ண வேண்டாம் உள்ளே போடுங்கன்னாங்க. எங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு, ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், என்கிட்ட அப்படி வாஷ் பண்ண வேண்டாம்னு அவங்க சொல்லி விட்டாங்க. இப்போ ஏன்டா வாஷ் பண்ண வேண்டாம்னாங்க, இல்லைம்மா அது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட், என்னென்னா இவன் 2-3 நாளைக்கு முன்னாடி எவனையும் அடிக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானே, எதாவது பண்ணியிருப்பானோ, ஒருவேளை ரத்தக்கரை ஏதாவது இதில் இருக்குமோ, பையனும் பண்ணிட்டு வந்துட்டானோ அப்படின்ட்டு இவங்களுக்கு பயம். இவங்க நைட்டே எடுத்து பார்த்துருக்காங்க, அதில் கொஞ்சம் சகதி எல்லாம் இருந்திருக்கு, அந்த குளத்தில் தான் எனக்கு கொடுத்தாங்க, அது முங்கி எலும்புமா இருந்திருக்கு, இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நைட்டுக்குள்ளே தூங்கவே இல்லை. நான் போயிட்டேன் காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வரேன், எங்கள் அம்மா அப்படி மூணு இருக்காங்க, ஒன்றுமே பேசலை. சாதா வந்தவொடனே சாப்பிடிப்பியான்னு கேட்பாங்க, என்னம்மா அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே நான் உனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னாங்க, இப்போ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லை அப்படின்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்தது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், இதுவும் அந்த 100 நாள் வேலையில் தான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் பையன் நேற்று ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டான், இது வேறு ஒன்றுமே கிடையாது, அவன் ஞானஸ்தானம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் என்னுடைய ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய இது வந்துச்சு. அப்புறம் 2வது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு மனவேதனை. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்போ எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போவாங்க. வீட்டில் எல்லாம் அவங்களுடைய அந்த தெய்வத்தை அவங்க ஆராதிச்சாங்க. நான் அதில் வீட்டில் இருக்கும், நான் அதை ஆராதிக்கிறது இல்லை. இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன்தான், நீ நாளைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு கொள்ளி வைக்கணும் இல்லையா, அப்போ நீ இப்போ கிறிஸ்டின்ஸாக போறியடா, எனக்கு யாரடா கொள்ளி வைப்பாங்க, நான் வந்து ஒரு அப்போ ஒரு கொள்ளி வைக்கக்கூட முடியாத ஒரு மரணமாக எனக்கு சம்பவிக்கணும் அப்படின்னாங்க. நான் எங்கள் அம்மா விட்டு சொன்னேன், அம்மா கொள்ளி தானே உங்களுக்கு வைக்கணும், உங்களுக்கு நான் தான் வைக்கணும்னு அதை நான் வச்சிடலாம், அதில் எந்த எதிர்ப்பும் கிடையாது. எனக்கு விக்கிரகங்களை தான்மா ஆராதிக்கக்கூடாது, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் உங்கள் கடவுளையே நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே என்னென்ன நான் கற்றுக்கிட்ட பாடமே ஆண்டவருக்கு முன்னாடி முழங்காலில் நிற்கிறே தான். அழன்று நின்று எங்கள் குடும்பத்திற்காக எல்லாம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் எனக்கு சகோதரிங்க உண்டு, அவங்கள வந்து அவங்கள்ட்ட போய் ஆண்டவரை பற்றி சொன்னோம். சொல்கிற டைமில் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுக்கிடலை. ரெண்டாவது ஒரு நாள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம், சர்ச்சில் வந்தாங்க, அப்புறம் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க, சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்னொரு அக்கா மதுரையில் இருந்தாங்க, அந்த அக்காவை இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருந்தாலும் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரல. அடுத்து அவங்களையும் சபைக்கு கூட்டிகிட்டு போய் அப்புறம் என்னுடைய மூத்த அக்கா, அக்கா வீட்டுக்காரரு, ரெண்டாவது அக்கா, ரெண்டாவது அக்கோட வீட்டுக்காரரு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர்களை வந்து இன்றைக்கி எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்.
1: குடும்பமாகவே
0: நாங்கள் இப்போ ஆண்டவர்களை வந்துட்டோம். அது ரொம்ப அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவ்வளவுமே ஒவ்வொரு நபருக்காகவும் நான் யாரையுமே கட்டாயப்படுத்தினதே கிடையாது. தேவ சமூகத்தில் நின்று முழங்கால நின்று ஒவ்வொரு நபருக்காக ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தை எங்கள் அப்பா கேட்டார், அவ்வளோதான். நான் அவங்ககிட்ட யார்கிட்டையுமே கம்பல்சரி கட்டாயப்படுத்துறதோ நீங்கள் அதை தொழுதிங்கன்னா எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு தான் சொன்னேன். நான் வந்து எனக்கு இயேசுவை பிடிச்சிருக்குமா, நான் இயேசுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிட்றதா இருந்தால் கும்பிடலாம், ஒன்றுமே இது தப்பு கிடையாது, நீங்கள் வரி கொடுங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் திருவிளக்கு பூஜைக்கு போங்க, அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் எந்த எதிர்ப்புமே சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து முழங்காலில் நின்று அவங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எங்கள் குடும்பம் முழுவதுமே எல்லாரையுமே வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் வந்து ரட்சிக்கப்பட அந்த ஞானஸ்தானம் எடுக்காததுன்னா அந்த சின்ன பிள்ளைங்க தான், அந்த 2 வயசு 3 வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான். அதில் இன்றைக்கி சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மூத்தாக்காலாம் கோயிலுக்கு நான் கூப்பிட்டப்போ சர்ச்சுக்கு கூப்பிட்டப்போ வரவே இல்லை, ரொம்ப அடம்பிடிச்சாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்காரரு அதுவரை சாமி கும்பிடவே மாட்டார், அவர் சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்கள் அக்காவை ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேன், என் கூட வா அப்படின்னு. அப்போ சர்ச்சுக்கு போயிட்டா நானும் சபைக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் புது புதுசாக கொண்டு கொஞ்சம் ஃபோட்டோவெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் ஸ்பெஷல் இது தொடங்கிட்டார், பூஜை தொடங்கிட்டார். அந்த திரியை கொளுத்துறது அது அதெல்லாம் முன்னாடி அவர் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் அவரும் சபைக்குள்ளே வந்தார், அவரும் வசனங்கள் மூலமாக தொடப்பட்டு இன்றைக்கி அவர் பைபிள் காலேஜ் முடித்து இப்போ சங்கரங்கோயில் பக்கத்தில் மானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஊழியம்
1: பண்ணிட்டு
0: இருக்காரு. ரொம்ப சந்தோஷம், குடும்பமா நாகர்கோவில் தான் இருந்தாங்க, இன்னைக்கு குடும்பமா ஊழியம் பண்றாங்க. நானும் கூட இப்ப ஆண்டவருடைய வேலையை தான், அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே நான் முக்கியமா இன்னைக்கு ஆண்டவருடைய வேலைக்காகவே நம்ம இறங்கிட்டோம்.
1: நீங்க எப்படி அந்த ஊழிய பாதைக்குள்ள எப்படி கால் வச்சீங்க?
0: ஊழிய பாதைக்குள்ளன்னா நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். நிறைய பாஸ்டர்ஸ் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஊழிய அழைப்பு இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட காரியங்கள் ஜெபம் பண்ணுற டைமில், அப்புறம் அது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு வர எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நான் தேவ சமூகத்தில் உட்கார்ற டைமில் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது இன்னைக்கு வர வசனத்தின் மூலம் தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தேவையோ கரெக்டாக அந்த வசனத்தை தருவார். ஒரு காரியம் நான் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்போ உங்ககிட்ட பேசுறது மாதிரி நான் தனியாக என்னுடைய ஜெப அறையில் இருந்து ஆண்டவர்கிட்ட பேசும்போ கரெக்டாக எனக்கு ஆண்டவர் அந்த வசனம் அதுக்கு ரிலேட்டடுவான ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். இப்படி வந்து என்னுடைய ஊழிய விஷயங்கள்லையும் எனக்கு தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஊழியங்களை குறித்து ஊழியம் எந்த மாதிரி ஊழியம் செய்யணும், அப்போ இந்த காலகட்டத்தில் எது பண்ணணும் அப்படிங்கிறத குறிச்செல்லாம் ஆண்டவர் எனக்கு திட்டமாக இது பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பைபிள் வாசித்ததுக்கு பிறகு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமும் அதுதான். இப்போ ஒரு நம்ம இப்போ ஒரு சபைக்கு போகிறோம், இப்போ இதில் சபையில் நிறைய பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். நம்ம ஒரு சபைக்கு போகிறோம், இது என்னுடைய ஒரு இது, ஒரு சபையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம்தான் ஒரு பிலீவர் இருக்கணும். 5 வருஷத்துக்கு உள்ளாடி அவர் தன்னை தயாரப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வேலைக்காக அவங்க இறங்கணும். அவங்க எந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே அவங்க சுவிசேஷம் சொல்கிறது, அவங்களால இயன்ற ஒரு ஊழியத்தையும் அவங்க அந்த சபையோடு இணைந்து அவங்க பண்ணணும். அப்போ எனக்கு உள்ளே இருக்கிற டைம்லே எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள், புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் கேட்டேன்னா அறுப்பு மிகுதி வேலையால் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டப்போ என்னாலையும் இருக்கவே முடியலை. ஏன்னா நான் பெற்ற இன்பம் நிறைய பேருக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய இடங்களில் சபைகளில் போகிறது, கன்வென்ஷனில் பேசியிருக்கிறோம், அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் என்னை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நானாகவே நிறைய இடங்களில் கடந்து போய் ஆண்டவரை குறித்து பேசுகிறதுன்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஆமாம், என்னுடைய வேலையில் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அதை கேன்சல் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஒரு சபையில் எனக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னு நான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆமாம், அது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், என்னுடைய நண்பருடைய ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு சபையிலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குன்னா அவ்வளவு சந்தோஷம். அதை நான் அதை விரும்பி நான் பண்ணுறேன். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லக்கூடியதில் உண்டாகக்கூடிய அந்த பூரிப்பு வந்து வேறு எதுலேயுமே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்க, அவ்வளவு ஆத்ம திருப்தியோட. ஆனால் இது போதாதுன்னு தான் நினைக்கிறேன், இன்னும் இயேசுக்காக ஏதாவது செய்யணும். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுடைய அந்த மரண பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா நமக்காகவே ஜீவன் கொடுத்தார், நம்ம அவருக்காக இந்த சமூகத்தில் அவர் செய்ய வேண்டிய விட்டு போன அந்த பணியை நம்ம செய்யணுங்கிற வைராக்கியத்தில் தான் இன்றைக்கு வரை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்படி அப்படி இருந்த நீங்கள் இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியத்துக்கு கடந்து வந்தீங்க.
0: ஆமாம்,
1: அப்போது உங்களை பார்க்குற ஜனங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்களா, இல்லது தூசிக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்க, கிண்டல் பண்ணாங்களா?
0: ஆரம்பத்துல கொஞ்சம் கிண்டல் எல்லாம் பண்ணாங்க, என்கிட்ட நேரடியா யாருமே பண்ணல. எங்க அம்மா சொல்லுவாங்க, டே ஊர்ல தப்பு தப்பா பேசுறாங்கடா, பணம் வாங்கிட்டு போய் நீ உனக்கு 2.5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, அதனாலதான் நீ சர்ச்சைக்கு போன அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா சொல்றவங்க நீங்க ஒன்னும் பண்ணுங்க, எதா இருந்தாலும் அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுங்கம்மா, நான் பேசிக்கிறேன் அம்மான்னு சொன்னோம். அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவரோட பேர் குறிப்பிடலை எனக்கு. அப்போ திருமணம் முன்னாடி திருமணம் ஆகலை, திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் நான் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு தான் இனி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருமணம் பண்ணணுங்கிற ஒரு தாட்டே அப்படி தான் வந்துச்சு, இல்லைன்னா இன்றைக்கி வரை திருமணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்போ திருமணம் ஆனப்போ அந்த பத்திரிகையை கொண்டு என்னுடைய நல்ல ஒரு நண்பர், பள்ளிக்கூடத்திலேருந்தே படிக்கிற ஒரு நண்பர், அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம். அவங்க நாங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருந்தவங்க, டேய் கல்யாணம்டா பத்திரிக்கையை வீட்டில் வச்சுருக்கேன், ஒன்றை பார்க்க முடியலை, வழியில் வச்சு தான் சொன்னேன், வந்துடு என்னடா அப்படின்னு. அவன் அந்த பைக்கில் நின்று நடு ரோட்டில் நின்று என்னை பார்த்துட்டு சொன்னான், உன்னை நினைச்சாலே எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னா, உன் கல்யாணமாவது அப்படின்னு 2-3 வேடுகளை போட்டுட்டு அப்படி ஒரு திட்டின மாதிரி அனுப்பி விட்டுட்டான். ஏன்னா அதை ஜீரணிக்கவே முடியலை என்னால். அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் பேர் இது பண்ணாங்க, அப்புறம் நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் மாதிரி பண்ணாங்க, என்ன என்கரேஜ் பண்ணாங்க. ஆனாலும் நான் எல்லாரையுமே நேசிக்க தான் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. இன்றைக்கி ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கே தெரியுது, இப்போது மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் என்னாலே நிறைய விஷயங்களை நான் விட்டுருக்கேன். எனக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அது இன்றைக்கி ஊரில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் பார்க்காங்க. இப்போ அதில் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி இருந்த அந்த எதிர்ப்பு இப்போ கிடையாது, எல்லாத்தையுமே சகோதரர்களாக தான் இன்றைக்கி
1: விருப்பம் முழுமையுமாக இருக்குது. கர்த்தர் இந்த வாஞ்சையின்படி உங்களை இன்னும் அதிகமாக நடத்துவாராக, அநேக ஆத்துமக்களை அறுவடை செய்ய உங்களை பயன்படுத்துவாராக. இப்போ அநேக ஜனங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய சாட்சி நிமித்தம், உங்களுடைய பரிசுத்தாவியான நடத்துகிற நிமித்தம் ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் சொல்லலாம்.
0: இதுல வந்து நிறைய கிறிஸ்தவர்களும் நீங்க இந்த இதை விரும்பி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சபைக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எல்லாம் ரைட்டு, ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய பார்ட் என்ன? கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 வருஷம் பழக்கம் உள்ள நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் தயார்படுத்திருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். சபையில் வந்து நிறைய ஊழியங்கள், சபையோடே இணைந்து செய்கிற நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஏன்னா நமக்கு அப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு, புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற கட்டளை எல்லாருக்கும் உண்டான ஒரு கட்டளை தான். சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய தலைமையிலே விழுந்த கடமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் நம்ம பெற்ற இன்பத்தை நம்ம ஆண்டவரை பற்றி எல்லாருக்குமே நம்ம சொல்லணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ரெண்டாவது, ஒருவேளை இதை நீங்கள் பார்க்குறவங்க ரட்சிக்கப்படாத நபராக இருக்கலாம், ஒரு புதிய நபராக இருக்கலாம், அவங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடவங்களாக இருங்க, ஒருவேளை மத நம்பிக்கை இல்லாதவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அம்மா சொன்னாங்க, நம்ம அப்பா சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம ஒரு கடவுளை நம்ம கும்பிட்டுருக்கோம். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கடவுளை பற்றி நீங்கள் ஒரு அனலைசிங் பண்ணுங்கள். உங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர், உங்கள் கடவுளுடைய குணம் எப்படிப்பட்டது, நான் கும்பிடுகிற கடவுளுடைய தன்மை என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன ஏசப்பா அவருடைய வழிகளில் நடக்கும்படி அவர் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல் உங்களுடைய மதம் உங்களுடைய கடவுள் செய்த செயல்களை நீங்கள் செய்தால் இந்த சமுதாயம் அங்கீகரிக்குமா அப்படிங்கிறத மட்டும் இங்கே உங்கள் கடவுள் அனலைசிங் பண்ணீங்கனாலே உண்மை கடவுள் யார் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இந்த சாட்சியினால ஏசப்பாவை ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கடவுளை தேடுங்க, உண்மையான கடவுள் யாருன்னு பாருங்கள். ஒவ்வொரு மதங்களிலும் நான் கும்பிடுகிற கடவுள் சரியானவர் தானா, அவருடைய தன்மை என்ன, உண்மையிலே அதே மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள நபர் நான் கடவுளாக எங்கள் வீட்டில் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு குவஸ்டின் உங்களுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். சுயமாக நம்ம பிறந்தோம், நம்ம வாழ்ந்தோம், இவ்வளோ நாள் நடந்தோம், அதுக்காக இல்லை. இப்போ இனி நம்ம கடவுளை தேடுகிற ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உண்மை கடவுள் எனக்கு வெளிப்பட்டது மாதிரி உங்களுக்கும் வெளிப்படுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபையே. அதுவும் பாருங்கள், ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த அருமை மகனுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரச்சனையை மாற்றுவதற்கு கூட முடியவில்லை என்கிற ஒரு தன்மை, ஒரு எண்ணம் அவர்களுக்கு அந்த டைமிலே உண்டாகிவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், குடிப்பழக்கம் உள்ள அப்பாவை மாற்றுவதற்கு குடிப்பழக்கம் உள்ள தெய்வத்திட்ட போக வேண்டிய கண்டிஷன் ஆகிவிட்டது. அப்படி அவங்க அதிலே ஒரு தெளிவில்லாதவர்களாக இருந்து தியானித்து தெளிவுள்ளவராக ஆண்டவர் அவர்களை மாற்றியிருக்கிறார். அதுவும் விசேஷமாக ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அநேக எதிர்ப்புகள் இருந்த போதும் கூட ஸ்ட்ராங்காக நின்று இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்குது. அதுவும் சொன்னாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்கிற கட்டளை எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம், வீட்டில் இருந்து சும்மா இருந்து கொண்டிருப்போம், கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி அல்ல, கிடைக்கிற கொஞ்ச நாட்கள் தான் அந்த உலகத்தில், அத்தனை நாட்களும் புறப்பட்டு போய் அநேகரை ஆதாயப்படுத்தும் கருவிகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் ரட்சித்து பாதுகாத்து அவருடைய பாதையிலே பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் ஜனங்கள் மத்தியில் எங்களோடு வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சித்தம் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே.

கிறிஸ்துவில் புதுவேலன் 2022 கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடனே வரவேற்கிறோம். நீங்கள் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய கூட்டத்தில் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபெலன் கூட்டத்திலே என்ன செய்ய போகிறார், என்ன நடக்கப் போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் சத்தியத்தை கேட்கிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலே கேட்கிறோம், கூட்டங்களிலே நாம் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவையானது ஒன்று, அது என்னவென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, யார் யாருடைய சூழ்நிலைகள் என்ன, எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வருடத்தின் நடுவிலே இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க அவர் நமக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரினியூ, நியூ லைஃப், நியூ ஸ்ட்ரென்த், கிறிஸ்துவுக்குள் புதுபெலன், ஒரு சரீரப்பிரகாரமான பலத்தை குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கவில்லை. ரினியூ ஸ்ட்ரென்த் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எப்படி நமக்கு அந்த பலன் உண்டாகிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அதற்கு ஆதாரமாகத்தான் நாம் ஏசாயாவின் புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறபடி 40வது அதிகாரத்திலே கடைசி வாக்கியத்தை 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்றும், 31வது வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, தே தட் வெயிட் அப்பான் த லார்ட் ஷல் ரினியூ ஸ்ட்ரென்த், தே ஷல் ரினியூ ஸ்ட்ரென்த், அவர்கள் தங்கள் பலனை என்ன செய்வார்களாம், புதுப்பித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதே நேரத்தில் நாம் வெறும் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு என்ன செய்கிறவர்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஏன் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்பதைதான் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை புதிதாக்குகிறார், அது எப்படி இது சாத்தியமாகும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு. புதிதாக்குதல் என்றால் என்ன? அருமையானவர்களை, புதிதாக்குதல் என்றால் ஏதோ உடைந்து போன அல்லது
சற்று பாழாய் போனவர்களை எல்லாம் சற்று ரிப்பேர் என்று சொல்வார்களே, அப்படி சரி செய்வதல்ல. புதிதாக என்று சொன்னால் முற்றிலுமாக அப்படியே எல்லாவற்றையும் மாற்றி போடுவதுதான். அது ஒரு பெரிய மறுரூபம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுதான் புதிதாக்குதல். ரோமருக்கு நிருபம் 12:2 வாசிக்கும் பொழுது அதிலே நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்கள்? மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தேவ ஜனமே, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவ செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகிவிடுங்கள், ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த வார்த்தையை மற்றவர்கள் யாருமே சொல்ல முடியாது, கர்த்தர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவரால் மாத்திரம்தான் நம்மை மறுரூபமாக்க முடியும். வேறு யாராலும் மறுரூபமாக்க முடியாது. அவர் மறுரூபமாக்குகிற தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறுரூபமாக்குகிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு வல்லமையான செயல் என்று பிலிப்பியர்கள் நிருபம் 3:21 நாம் வாசிக்கிறோம். தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த மாம்ச சரீரத்திலே முடிந்து போவதில்லை. நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நாம் நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம். இந்த சரீரத்தில் அல்ல, மறுரூபம் அடைந்த சரீரத்திலே நாம் மாறப்போகிறோம், வாழப்போகிறோம். அந்த மறுரூபமான சரீரத்தை நம்முடைய தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியமாக இருந்தாலும் இப்பொழுது தேவன் எதை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார்? அதே வல்லமை தான், அதே வல்லமை. அவர் வல்லவர். அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார், எப்படி மறுரூபப்படுத்துவார்? தம்முடைய வல்லமையான செயலின்படி. அது ஒரு வல்லமையான செயல், அது அவருடைய வல்லமையான செயல். அந்த வல்லமையான செயலின்படி அவர் மறுரூபப்படுத்துவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற செய்தி என்னவென்றால், நிச்சயமாகவே நித்திய ஜீவன் அடைய போகிற நமக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையான செயலின்படி நம்ம எல்லாம் அவர் ஒரு நாள் மறுரூபப்படுத்த போவது உண்மையானால், அதே வல்லமையான செயலின்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை பாதையிலும் நம்மை அவர் மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார். எதற்காகவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம் மாம்ச சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய சுபாவத்தோடு பிறந்து விட்டோம். இந்த பூமிக்குரிய சுபாவத்தில் இருக்கிற நம்மால் இந்த தெய்வீக மறுரூப மகிமையை நிச்சயமாகவே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அப்படி மறுரூபப்படுத்துவது எதற்காகவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையான செயலை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக. அல்லேலூயா.
ஆண்டவருடைய பரிசு. இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில யாராலும் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியாது. அது அவ்வளவுதான், ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையிலே உன் சூழ்நிலை காணப்படுகிறது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சில வியாதி இருக்கிறது, டாக்டர்கள் சொல்வார்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அதே போல சில நேரங்களிலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மனிதர்கள் கைவிரித்து விடுவார்கள். இன்னும் சில நேரங்களிலே அருமையானவர்களே, இந்த உலகம் நம்மை கைவிட்டு நம்மை தனியாக நிற்க வைக்கும் பொழுது என் வாழ்க்கை எப்பொழுது மாறும், எப்பொழுது மாறும், எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 15வது தேதியில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்தியா தேசம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதருடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் இல்லை. அவர்கள் இன்னும் பாவத்திற்கு அடிமையாக, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக, பயங்கரமான பாவர்ட்டி தரித்திரத்திற்கு அடிமையாக, கண்ணீர், கொலை, வேதனை இவைகளின் அடிமைத்தனத்திலே மனிதர்கள் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதை நான் நிச்சயமாகவே மாற்றுவேன், அதை நான் மறுரூபமாக்கி விடுவேன். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திற்குள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். உனக்கு இந்த நாளிலே இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் முடிந்து போவதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய மறுரூபம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் இப்படியே ஏதாவது ஆண்டவர் செய்து எனக்கு இருக்கிற பிரச்சனையை அப்படியே மாற்றி விடுவாரா, ஒரு அற்புதம் நடந்து விடுமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நிச்சயமாகவே உன் சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் ஏதோ ஒரு அற்புதத்தினால் மாத்திரம் அல்ல, முதலாவதாக உனக்குள் இருக்கிற உன்னுடைய மனநிலைமை, உன்னுடைய மனநிலை மாற வேண்டும். அதை தான் மனம் புதிதாகிறதுனாலே மறுபாக மனநிலை. எப்படிப்பட்ட மனநிலையில நீங்கள் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? பயம் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பதற்றம், இன்னொரு பக்கம் கவலை. அநேகருக்கு தூக்கத்திலே ஒரு விதமான பதற்ற நிலைமை, கெட்ட கனவுகள், எதிர்காலத்தை குறித்த ஒரு திகில், எப்படி நாளை நான் எப்படி சந்திப்பேன் என்கிற பல கேள்விகள், இதெல்லாம் தான் மனிதனுடைய பயங்கரமான மனநிலைகள். இந்த மனநிலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதை முதலாவதாக நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் மனநிலைமையை நான் முதல்ல மாற்றுகிறேன். அல்லேலூயா. உன் மனம் சரியான நிலைமையில இருக்குமானால் உன் வாழ்க்கை சரியான நிலைமையில இருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பலவிதமான மனநிலையில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆலயத்துக்கு வரும் பொழுது நன்றாக உற்சாகமாக இருக்கிறது, ஜெபிக்கும் பொழுது தைரியம் வருகிறது, ஆனால் கஷ்டம் வரும்பொழுது பயம் வந்து விடுகிறது, சந்தேகம் வந்து விடுகிறது, குழப்பம் வந்து விடுகிறது. அதைதான் டபுள் மைண்ட், இருமனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் அவ்விசுவாசம், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தைரியம், இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அது டபுள் மைண்டட்னஸ். இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறார்களாம், நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் உன் மனதை
மறுரூபப்படுது. எந்த காரியத்தை நீ செய்வதற்கு முன்பதாக உன் மனதை கர்த்தர் மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி செய்வார் என்பதை நாம் ஒரு சில வேதத்தில் நடந்த சில சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்ரியாம புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அதில் மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயை அழைத்து, நீ போய் எகிப்துக்கு போ என்று அவனை எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்ப போ என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயோ என்னால் முடியாது, என்னால் பேச முடியாது, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, வேறு யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே என்று அந்த மோசே கதறுகிறார். நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன், அது போதும், அது போதும், எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, என் கையில் ஒரே ஒரு உலர்ந்த கோல் இருக்கிறது, அவ்வளோதான், இந்த கோலை வச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன், எனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் பல லட்சக்கணக்கான என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவைகளை மீட்க வேண்டுமானால் எனக்கு ஒரு மனிதன் தேவை, அது நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, உன் குடும்பத்திற்கு ஆண்டவர் உன்னை ஒரு தூணாக வைத்திருக்கிறார், சபைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார், சமுதாயத்திலே ஆண்டவர் உன்னை பிரகாசிக்கிற நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். நீ சாதாரணமான மனிதன் அல்ல, ஆனால் அதே நேரத்திலே உன்னை நீ என்ன நினைக்கிறாய், எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு அவ்வளவு திறமைகள் இல்லை என்று மோசே சொன்னது போல சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் திறமையோ உன்னுடைய அறிவோ உன்னுடைய புத்திசாலித்தனமோ இல்லை, ஆண்டவர் கேட்கிறார், உன் கையிலே என்ன இருக்கிறது. என் கையில் என்ன இருக்குது, ஒரே ஒரு கோல் இருக்குது, அது ஆடு மேய்க்கிற கோல். அதை எடுத்துட்டு போனால் எகிப்தில் இருக்கிற மக்கள் அந்த ராஜா எல்லாமே என்னை எப்படி பார்ப்பாங்க, அருவறுப்பாக பார்ப்பாங்க. ஏனென்றால் ஆடு மேய்க்கிற உத்தியோகம், ஆடு மேய்க்கிற வேலை எகிப்தியருக்கு ஒரு அருவறுப்பான ஒரு வேலை, ஆகவே என்னை கீழ்த்தரமாக நினைப்பார்கள். ஆண்டவர் அதை தான் நீ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார், இங்கே தான் அவருடைய மறுரூபத்தினுடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற ஒரு சாதாரணமான கோல் தானே, அதை கீழே போடு என்று சொல்லுகிறார். அவன் கீழே போடுறான், போட்ட உடனே அது பாம்பாக இருந்தது, உடனே அதை கண்டு விலகி ஓடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அது பிடி என்றார், பிடிக்கிறான், அது மறுபடியும் கோலாகிவிட்டது. ஒரு கோல் பாம்பாக மாறுகிறது, அந்த பாம்பு மறுபடியும் கோலாக மாறுகிறது. கோல் பாம்பாக மாறினதும் ஒரு மறுரூபந்தான், பாம்பாயிருந்த கோல் அந்த கோலாய் மாறினதும் மறுரூபந்தான். கடைசியிலே அந்த சாதாரணமான கோல் எங்கே போய் முடிகிறது என்றால், அதை எப்படி மறுரூபமாக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய கோலை தேவனுடைய கோலாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அவன் நினைக்கவே இல்லை ஆடு மேய்க்கிறதுக்கு தான் கோல் உதவன்னு நினைச்சிட்டு இருந்தார், அது தேவனுடைய கோல். அதே யாத்திரை நம்ம 4வது அதிகாரத்தில் படித்து பாருங்க, இந்த தேவனுடைய கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கோலை கீழே போட்ட உடனே பாம்பு வந்த உடனே அதை விலகி ஓடுறான். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா, தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதையாவது நீ செய்த உடனே எப்படி கோல் பாம்பாக மாறினதோ அது போல திடீரென்று உன் பிரச்சனை பாம்பாக படம் எடுத்து ஆடுகிறது, நீ பயந்து ஓடுகிறாய், பிரச்சனையை கண்டு விலகி விலகி ஓடுகிறாய். ஆண்டவர் சொல்ல, விலகி ஓடாத, அது பிடி. அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு விலகி ஓடாத, பிடி, பிடிச்சு பார்,
அது பாம்பாக இருந்த அந்த பாம்பு கோலாக மாறும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்த வல்லவர். அல்லேலூயா. வல்லவர், அவர் வல்லவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மோசேயை பார்த்து, உன்னை குறித்து நாம் பேச முடியாதவன், எனக்கு என்னுடைய நாவு, என்னுடைய வாய், இதெல்லாம் தொத்து நாவு என்று சொல்லாதே. இனிமேல் உன்னை குறித்து தரக்குறைவாக நினைக்காதே. உன்னை பார்க்காத, உன் கையிலே நான் உனக்கு கொடுத்திருக்கிற கோலை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள், மறுரூபமாக்கிவிடு. ஹல்லேலூயா. தைரியமா போ, ராஜா முன்னால போய் நில். அவன் எதா பேசினா கோலை கீழே போடு. ஹல்லேலூயா. மோசே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். அதே போல ராஜா நேரத்தில் போறாரு, கோலை கீழே போடுறாரு. உடனே ராஜா சொல்றாரு, இது என்ன பெரிய காரியமா? எங்க மந்திரிகள்லாம் கூட மந்திரக்காரர்கள் போடுறாங்க பாருங்கன்னு போட்டாங்க, அவங்களும் பாம்பு வர வச்சாங்க. அப்ப நடந்தது என்ன? மோசேயின் பாம்பு அந்த மந்திரவாதிகளின் பாம்பை விழுங்கி போட்டு விட்டது. அல்லேலூயா. அவங்களும் பாம்பு வரவழைப்பாங்க, அவங்களும் உனக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க. ஆனால் நீ தான் மேற்கொள்வாய், நீ தான் ஜெயிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மனநிலைமையை மாற்ற சொல்லி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விரோதமாக யாராவது பேசினா, நமக்கு விரோதமாக யாராவது பொல்லாத வார்த்தைகள் சொல்லும் பொழுது, அல்லது யாராவது நம்மை புறங்கூறும் பொழுது, உன்னுடைய மனதை புண்படுத்தும் சில வார்த்தைகளை அம்பு போல் உன் மேல் பாய்ச்சும் பொழுது, உடனே உன் சரீரம் பாதிக்கப்படாது, சரீரத்தில் ஒரு மாறுதலும் வராது. அதை எதிர்கொள்வது யார் என்றால், உன்னுடைய மனம்தான் எதிர்கொள்கிறது. உன்னுடைய மனம் என்ன செய்கிறது என்றால் பதறுகிறது, உன் மனம் குழம்புகிறது, திகைக்கிறது. உன் மனதில் என்ன இல்லை தெரியுமா? உறுதி இல்லை, அன்ஸ்டேபிள் மைண்ட். உன் மனம் உறுதியற்ற நிலைமையில் இருக்கிறபடியினால அதை எதிர்கொள்ள முடியல. உன் மனம் சோர்ந்து போகும் பொழுது உன் சரீரம் சோர்ந்து போய் விடுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் அம்புகள் பாய்ந்து வரும் பொழுது அதை எதிர்கொள்ள உன் மனதை உறுதிப்படுத்திக்கொள். மன உறுதி தான் அவசியம். ஹல்லேலூயா. ஆகவே உன் மனதை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார், புதிதாக்கி கொண்டிருக்கிறார். உன் பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள், உன் பழைய சிந்தனையை மாற்றிக்கொள். இனி நீ நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறபடி தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போடுகிற திட்டத்தின்படி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது தான் காரியங்கள் வாய்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி கர்த்தர் காரியங்களை மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தையும் கூட நாம் சீக்கிரமாய் பார்க்கும். வேதத்தில் யாத்ராமு புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், யாத்ராமு புஸ்தகத்தில்

ஒரு தண்ணீர் நிற்கிற ஒரு இடத்தை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தண்ணீர் கிடைத்து விட்டது என்று. ஆனால் அந்த தண்ணீரை குடிக்க அவர்கள் அள்ளி பருகும் பொழுது அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா? கசப்பாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே அந்த இடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள். உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? கவனிங்க பிரியமானவர்களே, உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? மோசேக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். அதுதான் உடைய மனநிலை. மனநிலை தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில கசப்பான சில அனுபவங்கள் வரலாம். தண்ணி வந்துருச்சு, தண்ணி இருக்குது, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்வு வந்துருச்சு என்று நீ எதை நினைத்து மேன்மை பாராட்டுகிறாயோ அதுவே உனக்கு ஒரு கசப்பான தண்ணீராய் மாறி இருக்கும், உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீ அந்த தண்ணீரை தான் நம்புகிறாயே ஒழிய அந்த தண்ணீரை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனை நீ நம்பவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் அநேகர் குழந்தை பிறந்தாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, வீடு கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, முதலாவது அதை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள், கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுங்கள். அந்த ரோமர் 12 மூன்று காரியங்கள் சொல்லப்படுது. முதலாவது நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அதை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஒப்பு கொடு, புதிதாக்கு, பின்பு கர்த்தர் மறுரூபமாக்குவார். இன்றைக்கு அந்த தண்ணீர் நிறைந்த இடத்துல எப்படி முறுமுறுத்தார்கள், அது போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக இருக்கும் என்று பார்த்தேன், ஆனால் எனக்கு என் சூழ்நிலை வேதனை தரக்கூடியதாய் அமைந்து விட்டதே என்று நீ அந்த கசந்த மாறாவை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறாய், முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். எனக்கு யாரும் உதவி செய்ய முடியல, என்னை ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார், ஏன் இங்கே ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய், பதறிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் மோசே என்ன செய்தார் தெரியுமா? முறுமுறுக்கவில்லை, பதறவில்லை, கதறவில்லை. அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே அவருக்கு என்ன பதில் வந்தது? கசந்த மாறாவை குறித்து அவர் சொன்ன உடனே மோசேக்கு தேவன் ஒரு மரத்தை என்ன செய்தார்? காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு மரத்தை காண்பித்தார், இந்த மரத்தை அதில் போடுப்பா, அவ்வளவுதான். வாழ்க்கை கசக்கும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, குடும்பத்தில் தகராறு வரும் பொழுது, உன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, உன் வாழ்க்கையிலே உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களின் மத்தியிலே நீ முறுமுறுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார், அவர் ஒரு மரத்தை உனக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மரத்தை நீ நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மரத்தை கர்த்தர் வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது நீ வெட்டி போட வேண்டாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. போட்ட உடனே தண்ணி எப்படி மாறுச்சு தெரியுங்களா? குடிக்கிற தண்ணீரா மாறல, என்ன தண்ணீரா மாறுச்சு? மதுரமான தண்ணீர். அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க, எந்த தண்ணீரை குறித்து நீ முறுமுறுத்தாயோ அதே தண்ணீர் உன் வாழ்க்கையில என்னவாய் மாறும்? மதுரமாய் மாற்ற தேவன் வல்லவர். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டைரியில, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இப்பொழுது உன் வாழ்க்கை ஏதோ ஒரு கசந்த நிலைமையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் அதை மறுரூபமாக்குகிற நேரம் வரும் பொழுது அது சாதாரணமான தண்ணீராய் இருக்காது, அது மதுரமான தண்ணீராய் மாறிவிடும். த பெஸ்ட், த பெஸ்ட். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் தரக்குறைவான ஒன்றை கொடுக்க மாட்டாரு, உனக்கு பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற? அவங்களுக்கு நல்லதாக கிடைச்சிருச்சு.

0: இவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, இங்க எப்படி நடக்குது, எனக்கு தான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு தெரியாது, உனக்கு தான் ஆண்டவர் பெஸ்ட கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. மதுரமான ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது என்ன தெரியுங்களா, அங்கே அவர்களை கர்த்தர் சோதித்தார், சோதித்தார். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யும் பொழுதெல்லாம், உன்னை உயர்த்தும் பொழுதெல்லாம், உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம், நீ யாருக்கு மகிமையை கொடுக்கிறாய்? உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் போய், ஐயோ இந்த தண்ணீர் ரொம்ப கசப்பா இருந்துச்சு, மோசே ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு, உடனே மதுரமாயிருச்சுங்க, நீங்களும் இந்த மாதிரி மரம் எங்க இருக்குதுன்னு பார்த்து வெட்டி வச்சுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் மரத்தை தான் வெட்டி போட சொன்னேன், ஒழிய அந்த மரம் அல்ல, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர்லூயா. நான் ஒரு மனுஷனை வச்சு உனக்கு உதவி செய்வேன், யாரு கொண்டாலும் உனக்கு உதவி செய்வேன், நீ மருந்து மாத்திரை கூட சாப்பிடலாம், நீ எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம், ஆனா அதல்ல உனக்கு சுகம் கொடுக்கிறது, கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அவர் தான் உன்னுடைய பரிகாரி, அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறதான எப்படிப்பட்டதான கைவிடப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஏன் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மறுரூப அனுபவத்தை கொண்டு வருகிறார்? மறுரூபம் என்றால் என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டு காரியம் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரெண்டு காரியத்துல எப்படி அந்த மோசேயின் கோல் பாம்பாய் மாறி தேவனுடைய கோலாய் மாறிற்று, எப்படி கசந்த மாறா மதுரமாய் மாறிற்று, எப்படி கர்த்தர் இதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம், என் தேவன் உன் வாழ்வை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் 114வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறேன்னா, கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறாராம். அல்லேலூயா. கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். சங்கீத புஸ்தகம் 114வது சங்கீதம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் மாற்றுகிறார், கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். கர்த்தர் மறுரூபம் ஆக்கும் பொழுது கற்பாறையை தான் நீ பார்க்கிறாய், ஆனா கற்பாறையிலிருந்து நீ என்னதான் உடைச்சா கூட ஒரு சொட்டு தண்ணி வராது, ஆனா என் தேவன் அந்த கற்பாறையை என்னவாய் மாற்றுகிறாராம், நீரூற்றாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. என் தேவன் உன் வாழ்வை மறுரூபமாக்குகிற தேவனாய் இன்றைக்கு மாலையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் அற்பமான சரீரத்தை என்னுடைய வல்லமையான செயலின்படி நான் மறுரூபமாக்குவேன். உன் வாழ்க்கையிலேயும் கூட நீ சாதாரணமாய் அற்பமாய் நினைத்துக் கொண்டிருக்கிற எந்த காரியத்தையும் நான் மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் வல்லவர், அவர் வல்லமை பெரியது. அது எப்படிப்பட்ட வல்லமை? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவில் புதுபலன் என்றால் உன் வாழ்க்கையிலே எங்கே இருந்து இந்த வல்லமை உண்டாகிறது என்றால் கிறிஸ்துவில் இருந்து வருகிறது. பவுலப்போஸ்தலனுக்கு ஏறிட்ட அந்த சோதனையிலே ஆண்டவர் நோக்கி கதறுகிறார். பலவீனத்தின் மத்தியிலே அப்பொழுது அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்ன? 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் என்ன சொல்றாருன்னா, பலவீனங்களிலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன், கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கி இருக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான். புதுபலன் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் பலனை இழந்து கொண்டிருக்கிறோம். வயதாக வயதாக பலன் போகலாம். அருமையானவர்களே, இந்த கொரோனா வியாதி வந்து எத்தனையோ பேரை பலவீனர்களாக மாற்றிவிட்டது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு போனார்கள். சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. பலனை இழந்து கொண்டிருக்கிற ஒரு கால கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே என் பலனாய் இருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சமன் ஜீவனின் பலனானவர். யாருக்கு நான் அஞ்சுவேன்? அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தியன் கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் அவருடைய பலத்தினால் இடைக்கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்வை மறுரூபப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான போராட்டங்களின் மத்தியிலே நீ தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் உன் வாழ்வில் ஒரு புதுபலனை கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு அநேகருடைய எண்ணத்திலே என்ன எண்ணம் வருகிறது என்றால், கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே, இனிமேல் எப்படி, கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே என்று நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது எப்படி நடக்கும் என்பது உனக்கு தெரியாது, உன் கற்பனைக்கு கூட எட்டாது. ஆனால் நான் காரியங்களை வாய்க்க பண்ணும் பொழுது நீ ஆச்சரியப்பட போகிறாய். உதாரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். அது ஒரு மறுரூபம் தான். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும் பொழுது அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு ஏற்பட்டது. திராட்சரசம் அங்கே இல்லை. தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார், நிரப்பினாங்க. மொண்டு கொடுங்கன்னு சொன்னார், கொடுத்தாங்க. அப்போ அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை கொடுக்காமல் வைத்திருந்தீர்களே, இந்த நல்ல ரசத்தை ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? முந்தி கொடுத்த ரசம் அவ்வளவு ருசியா இல்லை, ரெண்டாவது கொடுக்கிற ரசம் எப்படி இருக்குது? நல்ல ரசமா இருக்குது. அல்லேலூயா. இது பிந்தின ரசம். முந்தின ரசம் ருசியா இல்லை, இந்த பிந்தின ரசம் மிக ருசியா இருக்கிறதே என்று சொல்லி அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இது எங்கே இருந்து வந்தது? அல்லேலூயா. என்ன கேள்வி? இது எங்கே இருந்து வந்தது? அதுதான் கேள்வி. எங்குமே திராட்சை ரசம் இல்லை, கடைகளும் இல்லை. மணவாளனை கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்கேயா வச்சிருந்தீங்க இந்த ரசத்தை? இன்னைக்கு டைரியில் எழுதி வச்சுங்க, அடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை. உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கேட்பாங்க, இவ்வளவு நாள் இல்லாமல் எங்கிருந்து இவ்வளவு பெரிய காரியம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்று அநேகர் ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? மனுஷனுக்கு தெரியாது, உலக ஞானிகளுக்கு தெரியாது, கல்விமான்களுக்கு தெரியாது, ஜோசியக்காரனுக்கு தெரியாது. போய் அநேக ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அவனால சொல்ல முடியாது. ஆனா என் தேவனுக்கு தெரியும், உன் வாழ்க்கையில அடுத்து என்ன நடத்த போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே, முந்தின ரசத்தை பார்க்கிறோம், இந்த பிந்தின ரசம் ருசியா இருந்தது போல இவ்வளவு நாள் உன்னோட வாழ்க்கையிலே நீ உபயோகப்படுத்தியிருந்த எல்லாவற்றை காட்டிலும் ஆச்சரியப்படும்படியான காரியம் இது எங்கே இருந்து வந்தது என்றால், இதுவரைக்கும் நீ உபயோகப்படுத்தின ரசம் மனுஷன் செய்த ரசம். இது இரண்டாவது வந்த பிந்தின திராட்சை ரசம், அது இயேசு கிறிஸ்துவால் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான இந்த செய்தியில இது நீ தீர்க்க தரிசனத்தை நீ ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பி. அநேகர் கேட்பார்கள், இது எங்கே இருந்து வந்தது என்று. அப்படிப்பட்டதான ஒரு புது பலன் உன் வாழ்க்கையில கர்த்தர், புது வாழ்வை கர்த்தர் கொடுக்க போகிறார், புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார், புது கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதுசாக்குறாருன்னு நீங்க கேட்கலாம், எதுக்காக தெரியுங்களா? என்னுடைய ஆண்டவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை குறித்து எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவர், அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். எப்பொழுதுமே புதுசாக தான் இருப்பார். உனக்கும் புதிய காரியத்தை செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது தோன்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலை வேளையிலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த கஷ்டம் உன்னை விட்டு தீரவில்லையோ, பாழ் நிலத்தை என் தேவன் பலமான நிலமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தையும் கூட நான் சீக்கிரமாய் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவன் நடந்து வருகிறார். எரிகோ என்கிற பட்டணத்தில் வரும்பொழுது அங்கே இருக்கிறதான சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இருக்கிற மக்கள், ஐயா இந்த எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், ஆனால் அங்கே நிலப்பாடு இருக்கிறது, அங்கே தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்கிறது, இதை எங்களால் ஒன்று செய்ய முடியல என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எலிசா என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு புது தோண்டிய நிறத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு புது தோண்டியை கொண்டு வர, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் 19 வசனத்தை பாருங்க. அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல தண்ணீரோ கெட்டது, நிலம் பாழ் நிலம், அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். எல்லாரும் சொல்லுங்க, இனி சாவு வராது நிலப்பாழ் இராது. மூணு முறை சொல்லுங்க. ஏன் இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அல்லேலூயா. ஆரோக்கியமாக்கினேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் அநேகருடைய சரீரத்தில் சௌக்கியத்தை நீங்கள் காண்பீர்கள். நிலப்பாழ் உங்களை விட்டு நீங்குகிறது, அழிவு உங்களை விட்டு நீங்குகிறது, விடுதலை உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிறது. நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே அநேக காரியங்கள் எப்படி நான் சொல்லிக்கொண்டு போக முடியும்? ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிதான அனுபவத்தை உண்டாக்குகிறார்? ஏன் என்றால், கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறார். நாம் பூமிக்குரியவர்களாய், மண்ணுக்குரியவர்களாய், மண்ணுக்குரிய சுபாவத்தோடு காணப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அந்த மண்ணிலிருந்து நம்மை எடுத்து நம்மை தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டு வருகிறார். அதுதான் மறுரூபம். எப்படி? ரோமருக்கு நிருபம் 8 அதிகாரம் 29 வசனத்தை எடுத்து பாருங்கள். அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு ஒரு மண்ணுக்குரிய சாயலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தேவனுடைய நோக்கம் என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீ தப்பு செய்தாலும் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை நொறுக்குகிறார், உன்னை உடைக்கிறார். எதற்காக? நீ குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இருக்கிறாய். எரேமியா 18 அதிகாரத்தில் உன்னை என்ன செய்கிறார்? அவர் அந்த பாத்திரம் கெட்டு போன உடனே உன்னை மறுபடியும் வேறே பாத்திரமாக வரைகிறார். அல்லேலூயா. வேறே பாத்திரம்னா என்ன? இப்பொழுது நீ கோபாக்கினின் பாத்திரமாக இருக்கிறாய். நீ கோபாக்கினின் பாத்திரமாகவே இருப்பது தேவ சித்தம் அல்ல. ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 9 அதிகாரத்தில், உன்னை கிருபா பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் மறுரூபம். இந்த பூமிக்குரிய சாயலை நாம் களைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சாயலை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டு வருகிறார். இந்த மறுரூப அனுபவத்தை நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தமை உடைத்து நொறுக்கி நம்மை அவருடைய சித்தம் செய்வதற்காக நம்மை சாயலை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரூபம் எப்படிப்பட்ட ரூபம்? தேவனுடைய தற்சுரூபம். அவர் தேவனுடைய தற்சுரூபமாயிருக்கிற அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தாராம்? இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார். உனக்காக எனக்காக மனுஷர் ரூபமாய் காணப்பட்டார். அவர் பாவ மாம்சத்தின் சாயலை ஏற்றுக்கொண்டார். உன்னையும் என்னையும் தேவ சாயலாக மறுரூபப்படுத்துவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா? உன் மனதை கர்த்தர் மறுரூபமாக்கி புதிதாக்கி உன்னை மறுரூபப்படுத்தி உன்னை அவருடைய சாயலாக மாற்றிக்கொண்டு வருகிறபடியினாலதான் போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அநேக உபத்திரத்தின் பாதையிலே உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறார். அவருடைய பாத்திரமாக மாற்றிக்கொண்டு வருகிறார். நீ அந்த பாத்திரத்தை ஆண்டவர் உடைத்து தூர தூக்கி போட்டு விடலையே, ஆண்டவர் வேறே பாண்டமாக கிறிஸ்துவின் பாத்திரமாக ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னை மறுரூபப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுமி நிற்போம். இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு தீர்க்கதரிசனமான செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் கட்டப்பட்ட நிலைமையிலே, போராடி கொண்டிருந்த நிலைமையிலே, நீங்கள் காணப்பட்டு கொண்டிருந்த நிலைமையிலே ஆண்டவர் உங்களை விட்டுவிடாமல் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுரூபமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கசந்த மாறா மதுரமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வேளையிலே உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவார், வல்லமையை ஊற்றுவார். ஓ ஷபாரபார, உங்களுக்காக விசேஷித்த விதமாக ஜெபிக்க போகிறேன். இந்த ஜப நேரத்திலே ஆண்டவர் அநேகரை தொடுவார். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், யார் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் அவர்களை தொடுவார். உங்களையும் ஆண்டவர் தொடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த ரசம் எங்கே இருந்தது என்று தெரியவில்லையே என்று அநேகர் கேட்பார்கள். ஓ ஹல்லேலூயா. ஒரு சிறந்த ருசி உள்ள ஒரு சிறந்த பாத்திரமாக ஆண்டவர் உன்னை மாற்ற உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஓ ஷபா ரபா லபா கீரபா, கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமையினாலே நீங்கள் மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஓ ஷபா ரபா லபா கராபா தீனா எல்லாரும் எல்லாரும் ஆவிக்குள்ளாய் மாறும். ஹல்லேலூயா.
1: மிடிப்போம் ஆண்டவரே, சாட்டால் பிள்ளைங்களை மிடிப்போம் ஆண்டவரே. கொம்பு போல பாவமா போய் மாறுகிறக்கா சீவிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவி பெருமளமாயிருப்போம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22 அதிகாரம்

அதிகாரம் 30 வசனத்தில் நம் ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று. தேசத்தின் ஜனங்களை காக்கும்படி ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24 அதிகாரத்தில் நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து கூறியபடி, அவருடைய 2 வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்குமான அடையாளங்கள் நிறைவேறி வருகின்ற இவ்வேளையில், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, பாவத்தில் உழன்று ஆண்டவரின் கோபத்திற்கும் நியாயத்தீர்ப்புக்கும் உள்ளாகியிருக்கும் எண்ணற்ற ஜனக்கூட்டத்தை விடுவிக்கும்படி ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசவும், அவர்கள் பாவத்தை பரிசுத்த ஆவியின் பலத்தினால் கண்டித்து உணர்த்துவதுமான திறப்பிலே நின்று காரியங்களை செய்யும்படி ஆண்டவரின் சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா?

0: இரண்டு நிபந்தனைகளை நாம் கை கொண்டால் மட்டுமே நம்ம யாரையும் பயன்படுத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார்.
1: அன்பானவர்களே, நாம் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் இரண்டு தகுதிகள் நம்மிடம் காணப்பட வேண்டும். அத்தியாவசியமான அந்த தகுதிகள் எவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? திறமைகளும் தாளந்துகளுமா, அல்லது அந்தஸ்தும் அதிகாரமுமா? மனிதர்களின் தனித்தன்மையோ செயல் திறமையோ தேவன் நம்மை உபயோகிக்க தெரிந்து கொள்ளும் தகுதிகள் அல்ல என்பதை வேதவசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. உதாரணமாக, இஸ்ரவேல் தேசத்தை வழி நடத்தும்படி தேவன் தாவீதை தெரிந்து கொண்ட போது அவன் மெய்ப்பனாகத்தான் இருந்தான். மரியாளை மேசியாவின் தாயாக தேவன் தெரிந்து கொண்ட போது அவள் ஒரு சிறு பெண் தான். பின்னே வா என்ற மறக்க முடியாத அழைப்பை பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த போது அவன் மீன் பிடிக்கிறவனாகத்தான் இருந்தான். மத்தேயு 4:18-19 வசனங்களில் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இந்த இரண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கீழ்ப்படிந்ததினாலேயே தேவன் அவர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கும் தேவன் பயன்படுத்தும் மனிதர்களில் இவ்விரண்டு குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். தேவன் பயன்படுத்தும் மக்களில் நீங்களும் ஒருவரா?
0: அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக 1 Corinthians 1:26-31 அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் வார்த்தைகளை வாசிக்கிறேன். எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கொரிந்து திருச்சபை மக்கள் மத்தியில் பவுல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்தார். அது என்னவென்றால், அவர்கள் அப்பல்லோ, பேதுரு, பவுல் மற்றும் இயேசு கிறிஸ்து ஆகியோரின் பெயரின் அடிப்படையில் தங்களை தாங்களே பிரித்துக் கொண்டார்கள். 1 Corinthians 1:12 சற்று பாருங்களேன். உங்களில் சிலர், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை அதாவது பேதுருவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன் என்று வாசிக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற யாரையும் குறித்து மேன்மை பாராட்ட இடமில்லை என்று 30 கூறுகிறது. ஆனால் தேவன் உபயோகிக்கும் மனிதர்களை குறித்து பவுல் கூறுவது என்ன என்பதை நாம் முதலாவதாக சிந்திக்கப் போகிறோம். நம்மை குறித்த கருத்துக்கள் அல்லது அபிப்பிராயங்கள் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. நம்மை குறித்து மற்ற மக்கள் கொள்ளும் அபிப்பிராயங்கள் ஏதோ ஒரு வகையில் நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் தேவன் நம்மை குறித்து எண்ணும் எண்ணம் என்ன என்பதை பார்க்கும்போது அதுவும் வேறொரு வகையில் நம்மை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. சில வேளைகளில் நாம் நம்மை குறித்து நாம் உள்ளவாறு நினைப்பதும் இல்லை, அல்லது நம் நிஜ நிலையை ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் தேவன் நம்மை திட்டமும் தெளிவுமாக நாம் இருக்கிற வண்ணமாக அறிந்திருக்கிறார். தேவன் நம் வாழ்க்கை பயணத்தின் திசையை மாற்றவும் அல்லது நம்மை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தவும் நம் வாழ்வினுள் வரும்போது, ஆண்டவரே, உம் பாதையில் நான் வருவதற்கு ஆயத்தமாக இல்லை என்று நீங்களும் நானும் சொல்வோமானால், அதற்கு தேவன் நீ கட்டாயமாக ஆயத்தத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். மேலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு சில சாக்குப்போக்குகளை சொல்ல முயற்சிக்கிறோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு தம் தெரிந்தெடுப்பை குறித்து தேவன் சொல்லும் உண்மைகளை நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். 1 Corinthians 1:26 அதை நாம் காணலாம். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அழைக்கப்பட்ட உங்களில் மனித கண்ணோட்டத்தின்படி ஞானிகளும் வல்லவர்களும் பிரபுக்களும் யாருமே இல்லை என்று சொல்லப்படாமல் அநேகர் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவர்களின் தன்மை என்ன என்பதை குறித்து பவுல் 27 வசனத்தில் கூறியுள்ளார். அன்பானவர்களே, இங்கே பவுல் தேவனின் தெரிந்தெடுப்பை குறித்து சொல்லும்போது அவர் வலியுறுத்தும் உண்மைகளை கவனிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தேவன் உங்களையும் என்னையும் தேர்வு செய்தபோது பல வகைகளில் பரிசோதித்து பார்க்கவில்லை. நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள், உங்கள் நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தேவன் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. சர்வஞானியாகவும் சர்வத்தையும் அறிந்த தேவனாகவும் அவர் இருக்கின்றபடியால் உங்கள் நடத்தை எப்படிப்பட்டது என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். தேவனின் தேர்ந்தெடுப்பை நம் கருத்தில் கொள்ளும்போது நம் மனதில் வைக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், அவர் நாம் செய்யும் அல்லது செய்யாத செயலின் அடிப்படையில் அவர் நம்மை தேர்வு செய்வதே கிடையாது. அவர் செய்வது என்ன தெரியுமா? ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாகவும் அவர்களது பெருமையை தரையோடு தரையாக தாழ்த்து வண்ணமாகவும் பைத்தியமாக எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டார். மேலும் மனிதர்களின் கண்களுக்கு பலவீனமாக தோன்றும் காரியங்களைக் கொண்டு பலமுள்ளவற்றின் பெருமையை தகர்க்க பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டார். இதன் மூலம் பலமுள்ளவற்றின் உண்மையான நிலை, உண்மையான ரூபம் என்ன என்பதை வெளிப்படுத்த விரும்பினார். 28 வசனத்தை சற்று பாருங்கள். முக்கியமாக இதில் உள்ள இழிவான என்ற பதத்தை பார்க்கும்படி கேட்கிறேன். இழிவான என்றால் பிறப்பு நிமித்தமாகவும் மற்ற எந்த வகையிலும் கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்பட முடியாதவர்கள் என்பதுதான் பொருள். 28 வசனத்தின்படி ஒன்றுக்குமே உதவ மாட்டார்கள், இவர்களால் என்ன பயன் என்று முத்திரையிடப்பட்ட எந்த ஒரு மனிதனாலும் தெரிவு செய்யவே முடியாத நபர்களை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஒருவேளை அந்த நபர்களின் பின்னணி ஏழ்மையானதாகவும் யாராலும் எண்ணி பார்க்க முடியாததாகவும் இருக்கிறது. இதைப்பற்றி பவுல் 28-29 வசனங்களில் கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நாம் சற்றுமுன் சிந்தித்த மற்றும் இப்பொழுது வாசிக்க கேட்ட 27-28 வசனங்களை பார்ப்போம் என்றால் நோக்கத்தோடு கூடிய வாக்கியங்கள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். எதற்காக தேவனின் தேர்ந்தெடுப்பு இன்ன இன்ன விதமாக இருக்கிறது என்பதற்கு இந்த வசனங்களில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. கவனியங்கள், ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். மேலும் தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடனே அவ்விதம் செய்தார். 28 வசனத்தில் நாம் பார்ப்பது போல உலகத்தில் உள்ள இழிவான வெறுக்கப்பட்ட காரியங்களை தேவன் தெரிவு செய்ததின் நோக்கமெல்லாம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாகவே இருந்தது. எதற்காக தேவனின் தேர்ந்தெடுப்பு இவ்விதமாக இருந்தது என்பதை 30 வசனம் தெளிவுபடுத்துகிறது. மேன்மை பாராட்டுகிறவன் எவனும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகிறது. இந்த அனைத்து வசனங்களிலும் என் தேர்ந்தெடுப்பின் நோக்கம் என்ன, யாரை எந்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என தேவன் நம்மிடம் கூறுகிறார். முக்கியத்துவம் குறைந்த காரணங்களின் அடிப்படையில் தேவன் தேர்ந்தெடுப்பு செய்வதில்லை. மாறாக தாம் நிறைவேற்ற விரும்பும் தெளிவான நோக்கங்களின் அடிப்படையிலேயே தேவன் தேர்ந்தெடுப்பு செய்கிறார். தேவன் எந்த விதத்தில் உங்களை உருவாக்கி எந்த விதத்தில் உங்களை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதுதான் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் திட்டவட்டமான நோக்கமாகும். அவரின் பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் முக்கியத்துவம் பெற்றவர்கள். இது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். நம்மில் எத்தனை பேர் நான் ஒன்றுக்குமே உதவாதவன் என்று எண்ணியவண்ணம் இருக்கிறோம்? கவலைப்படாமல் மகிழ்ந்திருங்கள், தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதை அவரே சொல்லியும் இருக்கிறார். தன் பிறப்பை குறித்தும் தன் குடும்ப பின்னணியை குறித்தும் பெருமை கொள்ள முடியாத மக்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை பவுல் கூறுகிறார். ஏதோ ஒரு சிறப்பான காரியத்தை நம்மூலம் செய்யும்படியாகவே ஒரு திட்டவட்டமான தீர்மானத்தோட நம்மை அவர் தெரிவு செய்துள்ளார் அன்பானவர்களே. ஆகவேதான் பவுல் 12 வசனத்திலே, நீங்கள் ஏன் அப்பொல்லோவை குறித்தும் என்னை குறித்தும் பேதுருவை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டும்? மகத்துவமானவற்றை வெக்கப்படுத்தும்படியாகவே தேவன் மிக சாதாரணமானவைகளை உபயோகப்படுத்துகிறார். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களில் எல்லாம் உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். 29 வசனத்தில், எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன் பெருமை பாராட்ட முடியாது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். ஆமன்பானவர்களே, நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளும் செயலாக இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் இல்லை. அவ்விதம் பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். எபேசியர் 2:8-9 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அன்பானவர்களே, நாம் 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருப்போமானால் தேவன் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். 1, அவர் சொல்லும் காரியங்களுக்கு சம்மதம் தெரிவிப்பவர்களாகவும், 2, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர் கரத்தில் பயன்பட போகும் நாம் முற்றிலும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் நாம் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற நிலையிலேயே அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அவருடைய சொல்லுக்கு சம்மதம் தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம் இருதய வாஞ்சை தேவன் பேரில் சார்ந்திருத்தல் மிகவும் அவசியம். நீங்கள் ஆயத்தமாயிருந்தால் தேவனும் உங்களை உபயோகிக்க ஆயத்தம்தான். ஆனால் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளை தேவன் பயன்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம், அவர்கள் தேவனுக்கு இன்று வரை சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதாவது, அவரால் பயன்படுத்த நான் ஆயத்தம் என்ற நிலையை அவர்கள் எட்டவில்லை. அன்பானவர்களே, நாம் ஆயத்தத்தோடும் அவருக்கு கீழ்ப்படிதலோடும் இருத்தல் அவசியமானது. அவரின் தேர்ந்தெடுப்பிலே மனிதனின் கர்வத்தை கசக்கி போடுகிறார். அவன் மலையாக நம்பியிருப்பவற்றை நாளடைவில் மறைந்து போக செய்கிறார். அவைகளை ஒன்றுமில்லாமல் போக செய்கிறார் என்று வேதம் அவரை குறித்து கூறுகிறது. எதற்காக தேவன் மனிதனின் பெருமைகளையும், இதுதான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லும் காரியங்களையும் ஒன்றுமில்லாமலாக்கி மலையென நம்பியிருக்கும் காரியங்களை தவிடுபடியாக்குகிறார்? நம் உள்ளத்தில் இருக்கும் நல்ல செயல்களை அழிப்பதற்காகவா தேவன் அவ்விதம் செயல்படுகிறார்? இல்லை அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஏதோ ஒன்றை சார்ந்து வாழ்வோம் என்றால் தேவன் அதை விரும்புவதில்லை. நம்மிலே நாமே பெருமை பாராட்டிக் கொள்ளும் நம்மிடம் காணப்படும் எந்த ஒரு காரியத்தையும் நம்மை விட்டு அகற்றி விடுகிறார். காரணம், நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என விரும்புகிறார். நாம் சார்ந்து வாழ விரும்பும் மற்ற எதுவும் மாயையே என்பது அவருக்கு தெரியும். அவையாவும் நமக்கு வலிமை தருவது போல தெரியும், ஆனால் அதனால் சாதிக்கப் போவது எதுவும் கிடையாது. அனுபவங்கள், கல்வி, சொந்த திறமைகளின் அடிப்படையில் நீங்கள் வாழ முடியாது. அவ்விதம் வாழவும் தேவன் அனுமதிப்பதில்லை. அதனால்தான் அவர் செய்வது என்ன தெரியுமா? நாம் மலையாக நம்பியிருக்கிற எல்லா ஆதாரங்களையும் அவர் சின்ன பின்னமாக்குகிறார். காரணம், நாம் அவரைத்தான் நம்பி வாழ வேண்டும் என்பது அவர் விருப்பம். உலகத்தின் பார்வையில் விலையேற பெற்றவற்றின் மேல் நம் ஆதாரம் இருக்கக்கூடாது. ஒருவேளை என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் சிலர், தேவன் என்னை மாத்திரம்தான் உபயோகிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவன் செய்வது என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிந்த, நன்கு அறிமுகமான, எல்லாராலும் எள்ளி நகையாடப்படுகின்ற நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களையே பயன்படுத்துவார். அப்பொழுது நீங்கள், எதற்காக தேவன் என்னை பயன்படுத்துகிறதில்லை என்ற கேள்விக்குறியுடன் தான் இருப்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவன் பெருமையுடன் இருக்கும் நபர்களை பயன்படுத்த மாட்டார். அவர் உடைந்து போன, பார்ப்பதற்கு தோரணையாக இல்லாத, படிப்பறிவு குறைந்த, எந்த திறமைகளையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத, தோல்விதான் என் வாழ்க்கையோ என எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களையே தேவன் பயன்படுத்துவார். எவர்களுடைய இருதயம் தேவனை சார்ந்திருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு சம்மதம் தெரிவிப்பவர்களாகவும், தேவன் விரும்புவதையே அவருடைய நிர்பந்தமான, இடைஞ்சலான, இறுக்கமான நிலைகளிலும் செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். என் வாழ்வை நான் சுத்தப்படுத்திக் கொண்டால் தேவன் என்னை உபயோகிப்பார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, அப்படியும் தேவன் உங்களை உபயோகிக்கப் போவதில்லை. அன்பு நேயர்களே, உண்மையாக நீங்கள் அவருக்கு சம்மதம் தெரிவித்து உங்கள் இருதயம் அவரை சார்ந்திருக்கும் போது மட்டுமே தேவன் உங்களை உபயோகிப்பார். நீங்களும் நானும் பூரணராகும் வரைக்கு அவர் காத்திருக்க போவதில்லை. எல்லாவற்றையும் சரி செய்த பிறகு அவரால் உபயோகப்படலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ? இல்லை அன்பானவர்களே, நாம் நம்மையே சரி செய்து கொள்ள முடியாது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலேயே அவரிடம் வரும்போது அவர் நம்மை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, நான் சொல்வதை சற்று எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு வேத உண்மைகளை கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் சொல்லிக் கொடுத்த வேத பகுதிகளை தேவன் வீணாக்கும்படி விட்டுவிடுவாரோ? அதன் மூலம் தேவன் உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். அவர்களையும் தேவன் தமக்கென்று பயன்படுத்துவதற்கு பெற்றோர்களாகிய நாம் நம் கடமைகளை செய்ய வேண்டும். தகப்பனாகிய நீங்கள் என்னால் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க முடியாது என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், வேதத்தின் ஒரு பகுதியை உங்கள் முன் அமர்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கு வாசித்து காட்டுங்கள். அதன் மூலம் தேவன் உங்களோடு பேசுவதை விளக்கி கூறுங்கள். இதனால் நீங்கள் செய்வது என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேவன் பயன்படுத்தும்படியாக ஆயத்தப்படுத்துகிறீர்கள். நீங்கள் பிள்ளைகளை தேவன் பயன்படுத்த வண்ணம் ஆயத்தப்படுத்துகிறீர்களா? தமக்கு சம்மதம் தெரிவிக்கும் மக்களின் இதயங்களிலே எப்பொழுதும் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பார்வையிலே உங்கள் வீட்டாரின் வாழ்வில் நடப்பது என்ன என்பதை நீங்கள் அறியீர்கள். தேவன் தமக்கு சம்மதம் தெரிவிக்கிறவர்களையும் தம்மை நம்ப ஆயத்தமாக இருக்கிறவர்களையுமே பயன்படுத்துகிறார். அவர் எப்பொழுதுமே சாதாரணமானவற்றையே பயன்படுத்துகிறார். பெருமை கொள்கிறவர்களையும் மேட்டிமை உள்ளவர்களையும் அவர் பயன்படுத்துவதில்லை. நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பேச்சாற்றல் மிக்க திறமையுடைய மக்களை ஒரு பக்கத்தில் வைத்து சாதாரணமான மக்கள் செய்யும் செயல்களை அவர்கள் பார்க்கும்படி செய்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் மனிதனை அல்ல தேவனையே போற்ற வேண்டும். மனிதனின் பெருமையை எப்பொழுதுமே தேவன் பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. காரணம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தன்னை மேன்மையாக எண்ணாமல் தேவனை மேன்மையாக எண்ணுகிறவர்களுக்கு கிட்டும் ஆசீர்வாதம் என்ன என்பதை 30 31 கூறுகிறது. அந்த வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். தேவ ஞானம் நமக்கு உண்டாயிருப்பதற்கு கிறிஸ்துவே காரணமாக இருக்கிறார் என்று 1 Corinthians 2:16 கூறுகிறது. நீதிமொழிகள் 9:10 பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயந்தால் மாத்திரமே ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே ஞானத்திற்கான ஆரம்பமாகவும் இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் தேவனை பணிந்து வணங்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவ ஞானம் இருக்குமே தவிர உலக ஞானம் மட்டும் இருக்காது. 1 Corinthians 1:31 பார்ப்போம் என்றால், தேவனுடைய நீதியும் நமக்கு இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய நீதி நிமித்தமாக மட்டுமே தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாக இருப்போம். மேலும் இந்த வசனத்தின்படி கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தமுமாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம் வாழ்வின் மூலமாக நம் வாழ்விலே கிரியை செய்கிறார். அவராலே மாத்திரம் நமக்கு மீட்பு கிட்டுகிறது. அது முக்காலத்திற்கும் பொருந்தும் மீட்பாகும். மேலும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எதை குறித்துதான் மேன்மை பாராட்ட முடியும்? நாமே நம்மை ரட்சிக்க முடியுமா? முடியாதே. நாமே நம்மை பாதுகாக்க முடியுமா? அதுவும் சாத்தியமாகாத செயல். சரி, நம்மிடம் இருக்கும் தாளந்துகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாமா? அதுவும் இயலாத ஒரு செயல்தான். யாக்கோபு 1:17 வேதம் கூறுவது என்னவென்றால், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அன்பு நேயர்களே, எந்த ஒரு நன்மையான பரிபூர்ணமான வரமும் பிதாவினிடத்திலிருந்து உண்டாகி அவரிடத்திலிருந்தே வருகிறது. அதனால் நீங்களும் நானும் எந்த வகையிலும் மேன்மை பாராட்டிக் கொள்வதற்கு வழியே கிடையாது. நாம் எவ்வளவாய் உபயோகம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை தீர்மானிப்பது எது? நாம் யார் என்பதோ, நம்மிடம் இருக்கும் செல்வங்களோ, நாம் செய்த செயல்களோ நாம் எவ்வளவாய் உபயோகமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை தீர்மானிக்காது. நாம் தேவனுக்கு தெரிவிக்கும் சம்மதமும் அவரில் நமக்கு இருக்கும் விசுவாசமுமே தேவன் நம்மை உபயோகப்படுத்துவதற்கு தீர்மானிக்கும் காரணிகளாக அமைகின்றன. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். எதற்காக தேவன் சில மக்களை உபயோகப்படுத்துவதில்லை தெரியுமா? அவர்கள் தேவனுடைய வழிக்கு ஏற்ப உபயோகிக்கப்பட விருப்பமின்றி காணப்படுகின்றனர். நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களையே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணி உபயோகப்படுத்தப் போகிறார். நீங்களும் நானும் தேவனிடம் சென்று, தேவனே, உம்முடைய மிகப்பெரிய நோக்கம் நிறைவேற்றப்பட யாருமே அறியாத அளவுக்கு மிக சிறிய அளவிலே என்னை பயன்படுத்தும் என்று கேட்க வேண்டும். அந்த தன்மையைத்தான் தம் பிள்ளைகளிடமிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த தன்மையோடு இருக்கும் பட்சத்தில்தான் தேவன் உங்களை எங்கு எடுத்துச் சென்றாலும் அங்கே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பீர்கள். நம்மில் ஒரு சிலரை நாம் நினைத்து பார்த்திராத அளவிற்கு அதிகமாக தேவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, தேவனின் தரிசனத்தை கண்டறிந்து நாம் மேலும் உண்மையுள்ளவர்களாகவும் அவரது உன்னத நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் அவரது பிள்ளைகளாக இருக்கிற நாம் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பயன்படுத்தப்பட ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். கலாத்தியர் 6:14 உள்ள வார்த்தைகளைப் போல பவுலுடன் சேர்ந்து நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். இதுவே உங்கள் நோக்கமாகவும் வாஞ்சையாகவும் இருக்குமே என்றால், நண்பனே, தாம் தேர்ந்தெடுத்த நோக்கத்திற்காகவே தேவன் உங்களை முழுவதுமாக பயன்படுத்துவார். மற்றவர்களை பார்த்து என்னையும் தேவன் அவிதமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லாதீர்கள். காரணம், தேவன் உங்களை எங்கு வைத்திருக்கிறாரோ அங்கே உங்களை மிகவும் சிறப்பாக நடத்தி அந்த இடத்தில் வைத்து எதை நிறைவேற்ற எண்ணுகிறாரோ அதை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார். சில வேளைகளில் நாம் சில காரியங்களை உலக பார்வையிலே பார்த்து அது முக்கியமல்ல என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் நாம் நித்தியத்திற்கு செல்லும்போது எதை நாம் பைத்தியமாகவும் சாதாரணமாகவும் ஒன்றுமில்லாததாகவும் பார்த்தோமோ அவையெல்லாம் எதிர்மாறாகவே இருக்கும். நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வியெல்லாம், நாம் தேவனால் உபயோகிக்கப்பட ஆயத்தமா? நம் வாழ்விற்கான தேவனின் பெரிய நோக்கத்திற்கு நாம் சரி என்று சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதே.
1: தேவன் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் செய்யும்படி ஊழியங்களை வைத்திருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் செய்தியாளர் தேவனுக்கு நாம் பயனுள்ளவர்களாயிருக்க நாம் தேவனுடைய பணியை அவர் விரும்பும் வகையில் செய்ய மனமுள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தினார். ஊழியம் செய்ய வாய்ப்புகளை அறிந்து கொள்ள, தேவ வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள இவற்றை நினைவில் கொள்ளுங்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க
3: 0 இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் நல்லவர், அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? இவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர், இவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஆண்டவரே எந்த

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் We worship you, Lord.

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்பாண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்பாண்டவரே. ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாமா?

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்கன்னு, நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமேன். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கர்த்தர் நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார் இல்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. என் நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

முழுவதும் எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே. ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து

பழைய காரியங்களை தோன்ற பண்ணி பழையவர்களை ஒழித்து போக செய்து இதுவரைக்கும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, எங்கள் மேலான நாமமுடைய எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ. ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ. எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதுவில்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

ஆண்டவரே சொல்லுங்க, முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களா எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாம். ஐயும் மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா? ஓ

போராட்டங்களை தாண்டி வர பண்ணினீரே, தீய மக்களையும் போன்ற பிரச்சனை கடக்க பண்ணினீரே, மீண்டு வர பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தி லெபனேஸ்வரே, இம்மட்டும் தாங்கி கொண்ட ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை எதிர்பார்க்கிற இடங்களிலே என் தேவன் அற்புதங்களை செய்தேன். வாய்க்காலை நிரப்பினே, கடக்கப்படுகிறேன், அமைந்து போகாமல் அழிந்து போகாமல் எங்களை இதுவரை

2020 முழுதும் ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தினார்ல. 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கலாய் தடங்களில் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய எபெனேசர், அவர் நம்முடைய எபெனேசர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பன்னீர் எங்கள் எபெனேசர். எபெனேசர் என்றால் இதுவரை உதவி செய்தார், இனி இதுவரை உதவி செய்தார் என்றால் இனி மேலும் உதவி செய்வார் என்று அர்த்தம். இனி மேலும் பாதுகாப்பார், இனி மேலும் நடத்துவார், இனி மேலும் போஷிப்பார், இனி மேலும் தாங்குவார், இனி மேலும் உயர்த்துவார், இனி மேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவர். ஆதரவா எத்தனையோ பேர் கூட இருக்க வேண்டியவங்களை நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த நபர்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தர் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாட போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமம் எல்ரோய். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமென். அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளோ மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோய். அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரம், மாறுகிற நேரம் 2021 கர்த்தர்

இருக்கிறாயோ, ஒரு வாழ்க்கையில புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புகிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஓ செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாலத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடவே மாட்டாரு. கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணுவார்கள். நாமம் உடையவரே, ஆராதனைக்கு கன மகிமைக்கு பாத்திரரே, போற்றுதலுக்குரியவரே, வணக்கத்திற்குரியவரே, மேன்மைக்குரியவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர், துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை

நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா, தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய மாஷையில பேசுங்க. ரே செட்டோர் யான்தே ரிமா காலா சந்தோமோ ரி ஷேலா கார் யான்தே ரபா காஷே துரியோந்தே ரி கோட்டோனோமோ ரிமா காலா சந்தனமா. இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும், ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும், தடைகள் நிர்மலமாகட்டும், பலவீனங்கள் மாறி போகட்டும், வலி வேதனைகள் மறையட்டும், அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள், வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும், பிரிவினைகள் விலகட்டும், குடும்பத்துக்குள் ஒற்று அறிக்கையம் உண்டாகட்டும், குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்ன தேவ மகிமை தேவ அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும், இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும், இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும், இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும், இப்பொழுது சரீரங்களுக்குள்ள மகிமை இறங்கட்டும், சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும், ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக.

0: சங்கீதக்காரர் சொல்வதை போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆராதனை வெளியில் சொல்லுகாண்டுவே, நாங்கள் உயிருள்ள நாளெல்லாமே ஆராதிப்போப்பா, உயிருள்ள நாளெல்லாமே சேவிப்பாண்டவரே, உயிருள்ள நாளெல்லாமே பின்பற்றுவாண்டவரே, உண்மையாய் உமை ஆராதிப்போம், உண்மையாய் உமை சேவிப்போம், உண்மையாய் உமை பின்பற்றுவோம், உண்மையாய் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுவாண்டவரே, உமக்காக வாழ்வோப்பா. 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம். 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம். 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமும் உங்களுக்கு தருகிறோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கர்த்தரை ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.
1: நாம் யாவரும் முழந்தார் படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை பொங்க பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்க பானை வெறும் பானையா இல்லாமல் ராஜாவே பொக்கிஷங்களை இந்த மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெறுமனே மண் பாண்டம் அல்ல, இது பொங்கி வழிகிற பானை என்று நேற்று பேசினீரப்பா. ஒரு நாளும் எங்க மனசுல ஆயிரக்கணக்கான வெடிப்பின் நிமித்தம் வெளியே நடிப்பு காணப்படாது. ஒவ்வொரு நாளும் யதார்த்த வாழ்க்கை வாழும்படியாக, உமோடு இணைந்த நிலையில் உமையே வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. உம்முடைய அன்பை நினைக்கிறோம் அப்பா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் ராஜாவே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்கள் என்று, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கவே எங்களை அழைத்தீர் என்பதை நினைவு கூர்ந்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாள் நீர்

சிறுமையும் எளிமையுமான எங்கள் நினைவாய் இருக்கிறவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. எங்களை திருப்தியாக்குகிறவர், எங்களை விருத்தியாக்குகிறவர், எங்களை திரட்சியாக்குகிறவர் எல்லாம் நீரப்பா. எத்தனை அன்பு தெய்வம், ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்தை பொங்க பண்ணுகிற உங்களுடைய அன்பை நினைத்து நன்றி அப்பா. உள்ளத்தில் கள்ளம் இருக்கக்கூடாது, துள்ளும்படியான பொங்கும்படியான அற்புதங்களை அடையாளங்களை எங்க வாழ்வில் செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்க உள்ளம் என்னாலும் கள்ளம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் துள்ளுகிற உள்ளமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தின் எந்த அசூசியான காரியமும் எங்க வாழ்வில் தொட நாங்கள் அனுமதிக்காதபடி உமக்குள் மறைந்து வாழ ராஜாவே, எதுக்குமே நாங்கள் உலக காரியத்திற்கு அனுமதி கொடாமல் உமக்கு மாத்திரம் எங்க வாழ்க்கை என்னாலும் திறந்து தரக்கூடிய மக்களாக மாற்றிவிடுவீராம். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீரே. இதய கதவை என்னாலும் உமக்கு மாத்திரமே திறந்து கொடுக்கிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இந்த நாளிலும் தொடர்ந்து எங்க உள்ளம் பொங்கும்படியாக எங்களை பாட வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியமுள்ள காதுகளாய் மாற்றித்தர போகிறீர். நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துங்க. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும், போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாளாகாமல் தலையாவார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள் திருப்தி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தந்து நடத்துகிற எங்க இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்த நிலையில் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் தந்த வெற்றியின் நாள். அகமகிழப் போகிறோம், அக்களிக்கப் போகிறோம், அல்லேலூயா பாடப்போகிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் அவருக்குள் பொங்கும்படியாக நாம் தொடர்ந்து அப்பாவை பாடப்போகிறோம். நம்முடைய தெய்வம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, கால் வயிற்றுக்கு கஞ்சி குடி, ஓடா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போ, இதற்காக நம்மை அழைக்கவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்குள் திருப்திப்படுத்துகிறவர். நம்மளை திருப்திப்படுத்துகிறவரும் அவர்தான். நம்மை விருத்தியாக்குகிறவர், திரட்சி ஆக்குகிறவர், பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர், அதிகாரி ஆக்குகிறவர். அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறையாக்குகிறவர், நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசு சிறையாக்குகிறவர். அந்த திருப்தி நிறைந்த தெய்வம், திருப்தி கொடுக்கிற தெய்வம், வாளாகாமல் உங்களை தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் எல்லாரும் மேலாவீர்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா எங்களை திருப்தியாய் நடத்துகிறோம் உமக்கு 1000 கோடி நன்றி அப்பான்னு சொல்லி அப்பா ஏற்றிய பாடல் திருப்தியாக்கி

0: கொடுக்க வைப்பான்
1: என்று பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அதிருப்தி விரக்தி எல்லாத்தையும் மாத்தி சத்ருவன் நமக்கு கீழே பாதபடி ஆக்கி எந்த பிரச்சனையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கி நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களுக்கு செய்து நம் தலையை நிமிரப்பண்ணுகிற அப்பாவுக்கு நன்றி பலியை தொடர்ந்து செலுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவீர், எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி பாடி தொடர்ந்து அப்பாவை நாம் கொண்டாட

0: பாடும்போதே சொல்றீங்க, இருக்கிற நிலைமைக்கு எங்கிருந்தியா பாடுறது அப்படின்னு. இவ்வளோ பாடுகள் இருக்கு, பாடுகளின் மத்தியிலும் பாடிக்கொண்டே இருக்கும்போது அவரே அற்புதத்தை செய்கிறார். பவுல் சீலா வாழ்க்கையில எத்தனை பாடுகள், சிறைச்சாலையில கைகள் கால்கள் எல்லாமே தொழு மரத்துல கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்த நிலைமையிலும். பெர்க்மன் சப்பா சொல்லுவாங்க, நல்ல வேளை கைய காலை கட்டினவங்க வாயை கட்டாம விட்டானுங்கிற. அவங்க பாடுகிறார்கள், பாடுகளின் மத்தியிலும் பாடுகிறார்கள். நடந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு சம்பவம் அல்ல, சரித்திரம். வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, இதன் மத்தியில நீங்க பாடுவீங்கன்னா இதையே கர்த்தர் சரித்திரமாக மாற்றுவார். உங்க தரித்திரம் நீங்கும், நீங்களே ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள். எந்த சிறைச்சாலைக்காரன் தொழு மரத்துல கைகளை கால்களை கட்டி ரத்தம் வழியும்படியாய் அடித்தானோ அதே சிறைச்சாலைக்காரன் தான் ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக, எல்லாருடைய கட்டுகளும் கழலும்படியாக மகத்தான கிரியைகளை செய்தவர் உங்க வாழ்க்கையில். 5 ரூபா இருந்தாலும் அவர் தான் தேவையை சந்திக்கணும், 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாவா இருந்தாலும் சரி, 50000 இருந்தாலும், 50 லட்சமாக, 50 லட்சமாக, 5 கோடியாக, 50 கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல எத்தனை ஜீரோ நீங்க போட்டாலும் சரி, 5 ரூபால இருந்து எத்தனை ஜீரோ ஜீரோ ஜீரோ போட்டாலும் அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதனால் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அவரை முன்னிறுத்துகிறவர்களை முதலாளிகளாகத்தான் கர்த்தர் வைப்பாரே தவிர கடனாளிகளாக வைக்கவே மாட்டார். எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் ராஜாவே நீங்க தான், உங்களை தான் நான் சார்ந்து வாழ்கிறேன் என்று சொல்லி அவரையே சார்ந்து, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று அவரையே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, கட்டாயம் சொல்றேன், இந்த 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம், 5000 புருஷர்களுக்கு எம்மாத்திரம், புருஷர் மாத்திரம் 5000, அப்புறம் கூடி வந்தவர்களுடைய கணக்கு இல்லை, அப்ராக்சிமேட்டா எடுத்தாலும் 20000 பேர். ஆனாலும் 5 அப்பமும் 2 மீனும் அப்பா கையில் இருந்தது. இந்த காலை நேரத்துல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை யார் கையில இருக்கு? அப்படி எழும்பி நின்ற அப்பா, என் வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நீங்க தான் என் வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை செய்யணும், உங்களையே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் அளவும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது.
1: ஏதாவது செய்யணும் என்று

அப்பா, கடந்த நாட்கள்ல நீங்க எங்க வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் உம்முடைய அன்பையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேச போகிற நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோமா?

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அகாப்பே அன்பு குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நம்மோடு இடைபெற்று வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சியல் வழியாக நாங்கள் கேட்டு சந்தோஷப்படுற காரியம் என்னென்னா, இந்த டீச்சிங் கண்களை திறந்து விடுது, என்னை விடுதலையாக்குது என்கிற உங்கள் அற்புதமான சாட்சிகளை கேட்டு சந்தோஷப்பட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து ஊற்று குறித்து பேசுறதுனாலேயே ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்கு. அந்த அனுபவத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறாமல் இருந்தால் அது நல்லாவாக இருக்கும். பேசுறது ஊற்றை குறித்து, ஆனால் ஊற்றை என்ன செய்யலை,
1: ஊறலை.
0: ஊரில் என்ன நல்லாவாக இருக்கும்,
1: நல்லா இருக்காது.
0: ஸோ ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறுறது நமக்கு நல்லாவே தெரியுது.
1: ஆமென்.
0: ஓகே, அந்த மாதிரி விதத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைபட்டு நமக்குள்ளே காணப்படுகிற அறியாமை இருளை அவர் அடியோடு நீக்கி போடுகிற இந்த காலை நேரத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். காலையில் அந்த முதற் பொழுது நேரத்தை அவருக்குன்னு நாம் இதுபோல் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆமென்,
1: ஆமென்.
0: அதிகாலையில் நல்ல போர்வை இழுத்து பொத்திட்டு தூங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுந்து உட்காந்து வசனத்தை கேட்குறதுன்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இந்த வாஞ்சிய உள்ளத்தில் போட்ட தேவனுக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுலேயும் ஒரு காலையில் நம்முடைய மிகச்சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறப்ப அந்த நாளில் எந்த குப்பையும் வந்து விழுறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி நிரம்பிடணும்.
1: ஆமென்,
0: தண்ணியால தொட்டி நிரம்பிடணும்.
1: எஸ்,
0: இல்லைன்னா அன்னைக்கு அது குப்பை தொட்டி ஆயிரும்.
1: எஸ்,
0: தொட்டி வந்து தண்ணியில் நிரம்பியிருந்தால் அதுக்கு மதிப்பு. எம்டியாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் பிசாசு வந்து என்னத்தை கொட்டிட்டு போயிடுவான்,
1: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான்,
0: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான். அதனால குப்பை தொட்டியாக இருக்கிற போல ஆண்டவர் ஒரு தண்ணி தொட்டியாக இருக்க கிருபை செய்யப்பா.
1: ஆமென்.
0: இந்த நாள் முழுவதும் என்ன தொட்டி,
1: தண்ணி தொட்டி,
0: தண்ணி தொட்டியாக இருக்கு. தண்ணி தொட்டிக்கு தான் மதிப்பு, குப்பை தொட்டிக்கு நல்ல
1: மதிப்பே இல்லை.
0: அதனால ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தால் உம்முடைய நிறைவுகளால் நிரம்பியிருக்கிற பாத்திரமா. ஆமென்,
1: ஆமென்.
0: தண்ணி தொட்டியா இன்னைக்கு இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு தொட்டியா இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: இந்த கால நேரத்தை விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல வந்து ஊர் உலகத்துல இருக்க எல்லா குப்பையும் கொண்டாந்து எங்க தான் தட்டுவான்,
1: நம்ம சிந்தனையில தான்,
0: நம்ம சிந்தனையில தான் தட்டுவான். அதனால காலையிலே ஊற்று சுரந்துருச்சுன்னா தொட்டி நிரம்பிடும்.
1: ஆமே,
0: அதுக்கப்புறம் கவலையே இல்லை, எதை குறிச்சு என்ன செய்ய வேண்டியது இல்லை,
1: கவலையே
0: இல்லை. நிரம்பி இருக்கிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால. நிரம்பி இருக்கிறப்ப நமக்கு விரோதமாக சத்ருவால் ஒன்றும் செய்ய
1: முடியாது.
0: ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே, நாங்கள் குப்பை தொட்டியாக இல்லாதபடி உங்கள் தண்ணீரால் நிரம்பி இருக்கிற உங்களுடைய தண்ணீர் தொட்டியாக வச்சுருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா.
1: பிரஸ்

0: ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் வசனம் 20-21 அகாப்பே அன்பு குறித்த காரியங்களை நாம் தினசரி தியானித்து கொண்டு வருகிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால்
1: அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.

0: இந்த வசனமும் எந்த அன்பு குறிச்சு தான் பேசுது?
1: அகாப்பே அன்பை.
0: அகாப்பே அன்பு. சிநேகிதன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு சொல்லல.
1: சத்ரு பசியா இருந்தால்
0: அவனுக்கு
1: போஜனம் கொடு.
0: அவன் தாகமா இருந்தால்
1: அவனுக்கு பானம் கொடு.
0: நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை
1: அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
0: நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. தலையில சத்ருவோட தலையில அக்கினி தழலை குவிக்கிறதுக்காக நான் இப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறேன் ஆண்டவரே. அவன் தலையில அக்கினி தழல்
1: குவியட்டும் அப்பா.
0: குவிவதற்காக அவனுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி விடுறான் சத்ருவே.
1: குடிடா தண்ணி.
0: தண்ணி குடுறா. தண்ணி குடுறா.
1: சாப்பிடு.
0: சாப்பிட்றா. சாப்பிட்றா. எதுக்கடா சாப்பாடு போடுற? அன்புனாலையா பழி வாங்கறதுக்கு சாப்பாடு போடுற? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போட்டா என் தெய்வம் உன்னை பழி வாங்கும்டா. அங்க எங்க அன்பு இருக்கு சொல்லுங்க அப்போ?
1: அன்புதான் இருக்கு.
0: சோறு போடுறதே சத்ருவுக்கு எதுக்கு?
1: அக்கினியே தலை.
0: தெய்வம் நின்று கொள்ளும்டா. தெய்வம் நின்று கொள்ளும். என் சாமி உன்னை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக உனக்கு சோறு போடுறேன் நான். இது ஒரு வித்தியாசமான மெத்தடா இருக்கா? அப்ப இந்த வசனத்துக்கு தான் அர்த்தமா? பல பேர் இந்த வசனத்தை இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அநேகருக்கு சோறு போடுறாங்க, தண்ணி தண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளிய சுத்திகரிக்கிறப்ப அந்த களிம்பு கலந்திருக்கிற வெள்ளி மேலே அது தலையில் தூக்கி நெருப்பள்ளி குவிச்சோம்னா அந்த சூட்டில் அந்த வெள்ளியோட கலந்திருக்கிற களிம்பு வெளியேறிடும்.
1: எஸ்.
0: இப்போ இது மட்டும் மிஞ்சும்.
1: வெள்ளி மாத்திரமே.
0: வெள்ளி மாத்திரம் மிஞ்சும். அப்போ உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை சுத்திகரிக்குதுன்ற ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை
1: சுத்திகரிக்கிறது.
0: சுத்திகரிக்குது அவனை. அவனை சுத்திகரித்து சுத்தமாக்குது.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ எதுக்கு பகைவனுக்கு நன்மை செய்ய சொல்கிறாரு? சங்கரம் பண்ணுறக்க
1: இல்லை.
0: அவனை சுத்திகரித்து சுத்தம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு நன்மை. நீ என்ன செய்ய? தன்னை பகைச்ச சவுலுக்கு தாவீது நன்மை செய்த பொழுது அந்த நன்மை சவுலை கொஞ்ச நேரத்துக்காவது சுத்திகரிச்சுச்சா?
1: சுத்திகரித்தது.
0: ஒரு உணர்வுக்குள்ள வந்தாரா?
1: வந்தார்.
0: சோ நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நாம நன்மை செய்கிறது எதுக்கு அப்படின்னா அது அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணுது. பிலிப்பு சிறைச்சாலையில சிறைச்சாலைக்காரனுக்கு தீமை செஞ்ச ரோம அதிகாரிகளுக்கு பவுல் நன்மை செஞ்சப்ப அந்த அதிகாரியையும் அதிகாரி குடும்பத்தையும் சுத்திகரிச்சாரா?
1: சுத்திகரிச்சார்.
0: எப்படி எப்படி நெருப்பு தூக்கி போட்டாரு பவுல்? உனக்கு கெடுதி ஒன்றும்
1: செய்து கொள்ளாதே.
0: நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. இதை செய்யறதுக்கு என்ன அன்பு வேணும்?
1: அகாப்பே அன்பு.
0: அகாப்பே அன்பு வேணும். ஆண்டவருடைய நேசம் நமக்குள்ள ஊற்றெடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நற்செயல்களை செய்ய நம்மளால
1: முடியும்.
0: முடியும். பல சமயங்களில் நம்மளால ஃபிலி அன்புல காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, அதாவது சுமூகமான உறவு நிமித்தமா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு உருவாகிற அன்புல காணப்படுகிற ஒரு குறைபாடு. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன இருக்கும்?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆனா அகாப்பை அன்புல எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. அகாப்பை அன்புல அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அங்க பிரதானமா இருக்க ஒழிய அந்த அந்த எதிர்பார்த்து அன்பு செஞ்சா அது அகாப்பை அன்பு இல்ல.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அது நிபந்தனையற்ற அன்பு. டேய், உன்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும்
1: இல்ல.
0: இல்ல, நீ எப்படி இருக்கிறியோ உன்னை அப்படியே நான் நேசிக்கிறேன். என் அன்பை பெறதுக்கு நீ என்னமாவது செய்யணுங்கிற அவசியம்
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, நான் அன்பா இருக்கிறதுனாலதான் நீ என்னமாவது செய்வேன்.
1: எஸ்,
0: ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கு என்னமாவது செய்யணுங்கிற அவசியம் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, செய்யவும் முடியாது. எதையாவது செஞ்சு அவர் கவனத்தை கவர விரும்புகிறேன், எதையாவது செய்து அவருடைய அன்பை நான் சம்பாதிக்க விரும்புகிறேன்.
1: எஸ்,
0: அதெல்லாம் கிருபையின் காலத்தில் ஒர்க் அவுட் ஆகாது சாமி. அது அது அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அது அது கிரியை போயிடும். கிருபைக்கு அங்கே வேலையே
1: இல்லை.
0: கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? என் அன்பை பெற்றுக்கிட்டா தாண்டா நீ என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற. என்ன மாதிரி செய்யறதுனால உன் மேல நான் அன்பா இருப்பேன் நினைக்காத. எப்பவும் உன் மேல அன்பா இருக்கிறேன். அதனால நீ என்ன மாதிரி செய்ய.
1: எஸ்,
0: உங்க மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன்னு தெரியுமாண்டவரே. அதுக்காக என்னத்தையாவது செய்யாத. நான் உன் மேல அன்பா இருக்கிறத நீ எப்பெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அப்பதான் நீ எனக்காக எதையாவது செய்ய முடியும். இப்ப பிலிய அன்புல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், நிறைய
1: எதிர்பார்ப்புகள்,
0: எதிர்பார்ப்பு. அப்ப இப்ப ஜூட் என்ற எதிர்பார்க்கறத நான் ஜூடாக்கு செஞ்சா ஜூடாவுக்கு என் மேல ஒரு பிரியம் வருது. ஓகே, அதே போல நான் எதிர்பார்க்கிறத ஜூடு எனக்கு செஞ்சா எனக்கு ஜூடு மேல என்ன வருது? பிரியம் வருது, ஒரு அன்பு வருது. பிலிய அன்புல என்னமாவது செஞ்சா தான் அன்பே வருது. பிலியல என்ன என்ன அன்பு என்ன வருது? நான் ஏதாவது யூதாவுக்கு செஞ்சா தான் என் மேல யூதாவுக்கு என்ன வருது? அன்பு வருது. அதே போல நான் எதிர்பார்க்கிறத யூதா எனக்கு செஞ்சா தான் யூதா மேல எனக்கு என்ன வருது?
1: அன்பு.
0: அன்பு வருது. பிலிய அன்பு என்ன பண்ணது? எதையாவது நீ செய்யடா, என் அன்பை பெறணும்னா நீ எனக்கு எதையாவது செய்யணும். நீ என்னமாவது எனக்கு ஒரு நல்லது செஞ்சாதான் உண்மையில எனக்கு என்ன வரும்?
1: அன்பு. பெரிய
0: அன்பு அப்படி
1: பொங்கும்
0: பொங்கும்டா. எல்லா நேரமும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்க்கறதே செய்ய முடியுமா?
1: முடியாது.
0: அந்த அளவுக்கா நம்ம எல்லாரும் மிஸ்டர் என்ன சொல்றது, பிறர் எதிர்பார்க்கிறத நிறைவேற்றக்கூடிய நிலையிலையா எல்லா நேரமும் நம்ம இருக்கிறோம்?
1: இல்லை
0: இல்லை. ஆனா இந்த இந்த அகாப்பை அன்பன் வர்றப்ப பிறர் மேல நமக்கு அஃபெக்ஷன் வர்றத அவங்களை குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங்னால.
1: ஹல்லேலூயா.
0: நான் எதிர்பார்க்கிறத செயல் செஞ்சா அன்பு வருது, செய்யலைன்னா அதோடு அவங்க மேலே இருக்கிற பிரியம் நமக்கு சுத்தமாகவே வாடி போயிருது, அல்லது லேசாவது ஒரு வாட்டம் வருது. அதுவரை இருந்த நாட்டம் இப்போ
1: வாட்டமாகிவிடும்.
0: கொஞ்சம் லேசாக ஒரு வாட்டம். என்னையா ஜூடானிக்கு போகிற கொஞ்சம் லேசாக வாட்டமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் எதிர்பார்த்தது அண்ணன் என்ன செய்யலை?
1: செய்யலை.
0: அப்போ நேற்று இருந்த நாட்டம் ஏன் இன்னைக்கு வாட்டமாச்சு?
1: எதிர்பார்த்தத
0: செய்யலை. எதிர்பார்த்தேன் இது அண்ணன் செய்வார்னு என்ன செஞ்சேன்?
1: எதிர்பார்த்தேன்.
0: அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால நேற்று அண்ணன் மேல இருந்த நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வாட்டம்
1: ஆயிடுச்சு.
0: இதுதான் வந்து பிலிய அன்பு. ஆனா அகாப்பை அன்பு வர்றப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுது.
1: ஆமென்.
0: சரி விடு, ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு மூட்ல இருந்திருப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு ஒரிடா இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இந்த காரியம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் போல இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வீக்னஸ் இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது நீங்க ஒருவேளை நேற்று அளவு ஜெபம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல சக மனுஷனை புரிந்து கொள்ள இந்த அகாப்பே அன்பு நமக்கு துணை செய்கிறது. அகாப்பே அன்பு உள்ள இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அகாப்பேயோட அன்போட பிரதானமான வேலையே என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள அது நமக்கு தயவு செய்கிறது.

0: அப்ப என்ன மாதிரி ஒன்று செயலை செஞ்சு ஆண்டோடைய அன்பை பெற நம்மளால முடியாது. ஆண்டவர் நம்மால நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால தான் அவருக்காக எதையாவது செய்யவே நம்மளால முடியும். ஒரு சின்ன திருத்தம் பார்வையில் எவ்வளோ பெரிய விடுதலை கொடுக்குது. நமக்குள்ள காணப்படுகிற எவ்வளவு குற்றப்பழி உணர்ச்சிகளை நம்மளை விட்டு வேரோட பிடுங்கி போடுது. ஐயோ இன்னைக்கு ஒரு செயலை செய்யலையே, இந்த செயலை செஞ்சிருந்தா ஆண்டவர் என் மேல இன்னும் பிரியமா இருந்திருப்பாரே, அந்த மாதிரி கோணத்துல நினைக்கிறது மதம் பிரமாணம். அது அதுக்கு பதில ஆண்டவரே இன்னைக்கு உங்களோட உறவாடி உங்க அக்காப்ப அன்பு எனக்குள்ள ஊற்றெடுக்கும்னா நான் நிறைய இன்னைக்கு செயல்பட முடியும் ஆண்டவரே.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற
1: அவருடைய
0: பலத்தின்படி போராடி
1: பிரயாசப்படுகிறேன்.
0: அதான் வந்து ரகசியம். More love, more power. That's all.
1: Hallelujah.
0: அதிகமான வல்லமை வேணும்னா அதிகமான அன்பு ஊற்றெடுக்கணும்.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை உள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் எனர்ஜி.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை நமக்குள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: ஆமென்.
0: Hallelujah. ரகசியம். நம்முடைய நிலையிலிருந்து அவரை பார்க்க கூடாது, அவருக்குள்ள இருந்து நம்மளை பார்க்கணும்.
1: ஆமென்.
0: அகாப்பை அன்பு அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்குது.
1: Yes.
0: அவருக்குள்ள இருந்து நான் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வை, என்னுடைய கோணம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய மனோபாவம், என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாவே டிஃபரெண்ட்
1: ஆயிடும்.
0: அப்ப இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த நாள் நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னா அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நமக்குள்ள இருந்து அவரை பார்க்க கூடாது. நமக்குள்ள இருந்து
1: அவரை பார்க்க கூடாது.
0: அவருக்குள்ள இருந்துதான்
1: நாம் எல்லாவற்றையும் பார்க்கணும்.
0: எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்பொழுது நம்முடைய எல்லாம் மாறி போகும்.
1: ஆமென்.
0: அப்ப எந்த எதிர்பார்ப்பும் யாரு மேலே நமக்கு வராது. எல்லாரையும் புரிஞ்சு கொள்ற ஒரு மனுஷனா இருப்பேன். மூத்துகுமாரனுக்கு அப்பாட்ட இருந்தது அன்பா எதிர்பார்ப்பா?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆட்டுக்குட்டி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருப்பான்?
1: சந்தோஷமா
0: சந்தோஷமா இருந்திருப்பான்.
1: என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி
0: சிநேகிதரோட சந்தோஷமா இருந்திருப்பான். அப்பா மேல அன்பா இருந்திருப்பான்.
1: அன்பா இருந்திருப்பான்.
0: அப்ப அப்பா மேல அவனுக்கு அன்பு வரணும்னா அப்பா ஏதாவது அவனுக்கு
1: செஞ்சு
0: செய்யணும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்குனாலே அங்க அகாப்பை அன்பு இல்ல. இந்த எதிர்பார்க்கிற ஆளுக்கு அவன் எதிர்பார்க்கிறதை செஞ்சாதான் நம்ம மேல பிரியமா
1: இருப்பான்.
0: சில நேரம் நமக்கு நம்ம வீதியில் இருக்கிறப்ப இந்த உதவி கேட்பாங்கல்ல, அங்கங்க சில பேர் கஷ்டப்படுறவங்க ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில்லறை இல்லை காசு இல்லைன்ற மாதிரி தடவிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா வரும் பாருங்க ஒரு கோபம், ஒரு திட்டு திட்டிட்டு என்ன பண்ணிடுவோம்?
1: திட்டு திட்டு
0: போயா நீ எல்லாம்
1: அப்புறம் நமக்கு கோபம் வந்துடும், என்ன கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேட்குற அப்படின்ட்டு.
0: ஸோ அது இயல்பாகவே எப்படி மனுஷனுடைய மனுஷிகம் பயாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா பிறருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம என்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா அகாப்பை அன்புன்னு வர்றப்ப அங்க நான் எதிர்பார்க்கறத அவன் செஞ்சாலும் சரி அல்லது செய்யாம போனாலும் சரி எனக்கு ஏன் அவரை தொடர்ந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அவரை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனா இருக்கிறேன். I understand his weakness. I understand his shortcomings. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவர் அப்படி நடந்துகிட்டா இருப்பான் விடுப்பான் அப்படிங்கிற ஒரு பெருசாக எடுத்துக்கொண்டு அவங்கள தொடர்ந்து சிநேகிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அகாப்பை அன்பு. அது குறித்து நான் டீட்டெயிலாக நான் அடுத்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி டைம் இல்லை. அப்ப அகாப்பு அன்புங்கிறது எதிர்பார்ப்புக்கு அல்ல, புரிதலுக்கு தான் முதலிடம் கொடுக்குது.
1: ஆமென்.
0: அகாப்பை அன்புனாலே அதனுடைய அலங்காரமே அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறவர்? புரிந்து கொள்கிறவர்.
1: ஆமென்.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல
1: சோதிக்கப்பட்டும்
0: பாவம்
1: இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
0: எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
1: ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
0: தைரியமாய் கிருபாசன தண்டைகளே
1: சேரக்கடவோம்.
0: Hallelujah. We don't have a priest who is out of touch with our reality. நம்முடைய யதார்த்தம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல.
1: எஸ்.
0: நம்முடைய நிலவரம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்ல, அவர் நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியர். நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனாலதான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிறார். நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்தாரு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க.
1: உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல அரவணை.
0: அந்த வசனம் திரும்ப

0: சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
1: எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
0: எக்ஸெப்ட் சின்.
1: எஸ்,
0: நம்ம பலவீனங்கிற நிலைமையை கடந்து அடுத்து பாவங்கிற நிலைமைக்கு போயிடுறோம். ஆனா அவர் பலவீனத்தை தேவனோட உறவாடி உறவாடி பலனா மாத்தி இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: He's been through weakness and testing, experience it all. நமக்கு இருக்கிற பலவீனம் சோதனை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அனுபவிச்சாரு. All but the sin. ஆனா பலவீனத்தை பலனா மாத்தினாரு, ஒழிய பலவீனத்தை பாவமாக விடல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ இந்த காரியம் இருக்கிறதுனால தான் அவர் என்ன செய்கிறார்? புரிந்து கொள்ளுகிறார். நம்ம நிலை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. எப்படி ஆண்டவரே தெரியட்டே, உன் நிலையிலிருந்து நான் பார்த்தேன்டா, நீ ஒருபடி மேல போயிட்ட, நான் வந்து நான் எப்படி வாழணும், இந்த நிலைமையில எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வாழ்ந்து
1: காட்டினேன்.
0: இந்த நிலையில எப்படி ஆண்டவரே வாழ்றது, இந்த நிலையில எப்படி வாழ, நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு. So he understands our weakness. Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால தான் அன்பினால நமக்கு அவர் இவ்வளவு ஊழியம் செய்கிறார். ஆமென் சொல்லு.
1: Hallelujah.
0: சகிச்சு ஏத்துக்கிற முடியல இளையகுமாரன, மூத்தவனால என்ன செய்ய முடியல,
1: சகிச்சு ஏத்துக்க முடியல.
0: அவனால சகிச்சு ஏத்துக்கொள்ள முடியாத அந்த நபரை பார்த்தாலே அப்பனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. டேய், உன்னால சகிக்க முடியல, எனக்கு சந்தோஷமா இருக்குடா. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு சகிக்க முடியல அப்படின்னு. டேய், எனக்கு அவனை பார்த்தா தாண்டா சந்தோஷம் வருது. உனக்கு பார்த்தாலே சகிக்கல, எனக்கு பார்த்த பிறகுதாண்டா சந்தோஷமே வந்துச்சு. சகிச்சு ஏற்றுக்கொள்ள காரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பிலியை அனுபவிச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓடாது. சகிக்கவே முடியலன்ற அப்புறம் சந்தோஷம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப சகிக்க முடியாத காரியங்களை சகிச்சு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு தான் எனக்கு என்ன தேவை? அகாப்பேன்.
1: ஆமென்.
0: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டுல காணப்பட்டது எல்லாமே என்னதான்?
1: அகாப்பே அன்பு தான்.
0: அகாப்பே அன்பு கொண்டாட்டாங்க.
1: எஸ்.
0: போன வாரம் ஒரு டிடி ஜேக்ஸ் அவங்களுடைய அந்த பாட்டர்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய பிஷப்போட மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப திரும்பவும் கேட்கணும் அந்த வேர்டை. வழக்கமாக நான் அந்த லூக்கில் சாப்டரில் ப்ரீச் பண்ணுறதான், அவன் வந்து பன்றிகள் மேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல்லு, என்னது
1: ஸ்மெல்,
0: அப்படி ஒரு ஸ்மெல்லோட வர்றான். ஒரு யூதன் வந்து பன்றிக்கு யூதனுக்கும் ஆகவே
1: ஆகாது
0: ஆகாது. ஆனால் அப்படி ஒரு அருவறுப்பான இடத்துலருந்து வந்தவனை பார்த்த உடனே இல்லற அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்குது. நீ முதல்ல போய் நல்ல புள்ளை சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு என்ன
1: செய்யுங்கப்பா, வாங்கப்பா
0: நல்லா அவனை சுத்தம் பண்ணி வாசனை திறவிங்களால் அவன் என்ன செய்யுங்கப்பா,
1: அலங்கரிங்கப்பா,
0: அலங்கரிச்சுட்டு வாங்கப்பா. அந்த மாதிரி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பவுடர் போட்டு சென்ட் அடித்து அவனுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்ட பின்னாடி இப்ப எடுத்துட்டு வாங்கடா ட்ரெஸ் என்ன சொன்னாரு?
1: இல்லை
0: ஜேக்ஸ் அதை அதை அந்த பிஷப் எப்படி வியாக்கியானம் பண்றாருன்னா, அந்த அழுக்கு கோலத்தோடு இருந்தான் பாருங்க, அதுல தூக்கி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாராம். அப்படிதான் இருக்கு. குளிப்பாட்டிட்டு வந்து போட்டாங்கன்னா என்னன்னா,
1: எழுது
0: அவன் பேசிட்டு இருக்கிறப்ப உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டு சும்மா பன்றி மேய்ச்சிட்டு சேரு ஜகதீமா பயங்கர டர்ட்டியா இருந்த மேல இப்ப என்ன உழுது,
1: உயர்ந்த
0: வஸ்திரம், மோதிரம், பாதரட்ச, கொளுத்த கடை, அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ற வேலை. முதல்ல அலங்கரி அவனை, அவனை அலங்காரமாக்கு, அலங்கோலத்தை மூடியா முதல்ல, அப்புறம் பேசிக்கலாம். எப்படி அலங்கோலத்தை மூடுறது? ஒரு அலங்காரத்தை. அப்ப அலங்கோலமா வந்தவனை அலங்கரிச்சு பாக்குறதுக்கு தாங்க அகாப்பே அன்பு வேணும். அகாப்ப அன்பு அலங்கோலமா வர்றவனை அலங்கரிச்சு அழகு பாக்குது.
1: என்ன
0: செஞ்சு என்ன எப்படி அழகு பார்த்தாரு? அலங்கரிச்சு அழகு பார்த்தாரு. எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுமா? எவ்வளவு பெரிய விசாலம் வேணும் தெரியுமா? சகிக்கவே முடியாத ஒரு நாற்றம். முன்னாடி நமக்கு பேசினார் தவப்பனுடைய இருதயத்துல சுவாசமா வாசமா அப்படின்னு சொல்லு. இன்னும் உன் ஆசையில சுவாசம் இருக்கடா, இன்னும் நீ உயிரோடு இருக்கடா. அதுதான் கட்டி பிடிக்கிறப்ப அப்பனுடைய மைண்ட்ல வந்துச்சே ஒளிய, அந்த நாசியில அவன் மேல இருந்து வடுகிற துர்நாற்றத்தை அது நுகரல. தான் புள்ள மேல வந்த துர்நாற்றத்தை அவர் நுகரல. அந்த புள்ள தான் மேல அப்பா வச்ச அன்பை
1: நுகர்ந்தான்.
0: ரெண்டு நாசி வேலை செய்து, இவருடைய நாசி புள்ள மேல இருக்கிற வாசனை நுகரல, துர்நாற்றத்தை நுகரல. அந்த பக்கம் இருக்கிற நாற்றம் முடிச்ச மகன் அப்பா தன் மேல வச்சிருக்கிற அன்பை என்ன செய்கிறான், நுகர்கிறார். இவர் உச்சி முகர்கிறார், அவன் அன்பை நுகர்கிறான்.

0: அல்ல நல்ல கவனிங்க. ஒரு மகனை ரொம்ப ரொம்ப நம்ம மேலே பிரியம் வச்சிருச்சோம், பிள்ளை மேலே இஷ்டம் ஆகி போச்சுன்னா நம்ம நம்ம தமிழில் நம்ம சொல்ற காரியம் என்ன, அப்படி உச்சி என்ன செய்கிறான், உச்சி முகர்றேன், அப்படி உச்சி முகர்ந்து உச்சி முகர்ற மாதிரி என்ன இருந்துச்சு,
1: ஒண்ணுமே இல்லை.
0: ஆனால் இவர் போய் என்ன செய்யறாரு, பிள்ளைய உச்சி முகர்கிறார். அப்படி தகப்பன் பிள்ளைய உச்சி முகர்கிற பொழுது பிள்ளை தகப்பனுடைய அன்பை
1: நுகர்கிறான்.
0: அப்ப சிலர் ஏன் நம்மளால உச்சி முகர முடியல, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்
1: இல்லை,
0: எதிர்பார்ப்பு உள்ள இருக்கிறதுனாலதான் உச்சி முகர முடியல. நாம் உச்சி முகர முடியாததுனாலதான் அந்த அகாப்பை அன்பை நுகர அவங்களால முடியல. சகிச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை, அகாப்பே அன்பு.
1: ஆமென்.
0: இந்த அகாப்பே அன்பு ஒருவருக்குள் ஒருவர் ஊற்றெடுக்கிற பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய நம்மளால அன்பினாலே
1: ஒருவருக்கு
0: நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன அன்புல, கிறிஸ்துவோட உறவாடி உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற அன்புனால. அந்த அகாப்பே அன்பு ஊற்றெடுத்த அந்த சன பொழுதுல பிறர் மேல நமக்குள்ள எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி அவங்க எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் சரி அதை நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். அந்த தகப்பனார் செஞ்ச காரியத்துல எல்லாமே என்னதான் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் தான்,
1: அண்டர்ஸ்டாண்டிங்.
0: அப்படி பாக்குறாரு, அப்படி மகனை ஸ்கேன் பண்றாரு, காலில் செப்பல் இல்லை புரிஞ்சுக்கிறாரு, சரிப்படுத்திட்டு வா, உடம்பு பாரு எப்படி இருக்கான் பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் வந்திருக்கான் போய் உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு வா பாரு, எவ்வளவு மெலிஞ்சிருக்கிறான் பாரு, அட்ரா கொளுத்த
1: கன்றான்,
0: கில்ட்டியா வந்திருக்கிறான், குற்ற உணர்ச்சியா வந்திருக்கிறான், இவ்வளவு நம்ம என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்கன்னு அவன் ஒரு மாதிரி சோர்வா நிக்கிறான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோங்கிற சொல்றதுக்கு போடுறான் மேல அப்படின்ட்டு. அவன் எப்படி
1: வந்திருக்கான்,
0: வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாரு, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றான், கொண்டாடா கொண்டாந்து மாற்றா, என்ன மாற்றா, அப்ப உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டினப்ப இளையகுமாரனுக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருக்கும், நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தோம் அவர் வேற ஒண்ணுல
1: நினைச்சிருக்கிறாரு.
0: அப்ப அகாப்பே அன்பு அது எவ்வளவு அற்புதமான விதத்துல காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு குற்றப்புலி உணர்ச்சியோட வர்ற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற உணர்வு, ஆண்டவர் என்ன நினைப்பாரோ, ஐயோ மனுஷன் என்ன நினைப்பானோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டமே நம்மளை சேர்த்துக்குறாங்களோ துரத்திடுவாங்களோ, நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்களோ, அவங்க எதிர்பார்ப்ப நாம நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பிறர் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தன் குற்றப்புலி உணர்ச்சியோட இனிமே நமக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு நாம தகுதியான ஆள் இல்லைங்கிற உணர்வோட ஒருத்தன் வருகிற பொழுது, டேய் நீ நினைக்கிறத விடு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத செஞ்சு காட்டவா, எதுக்கு முத்தம் கொடுத்தாரு, நான் என்ன நினைக்கிறேன்றத புரிஞ்சுக்கடா. ஒவ்வொரு முத்தமும் என்ன சொல்லுச்சு, டே நீ என்ன நினைச்சிட்டு வந்த, இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு புரியுதாடா உனக்கு.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அகாப்பே அன்பு எவ்வளவு என்ன சொல்ல பெரிய பாக்கியம் நமக்கு.
1: ஆமென்.
0: இந்த அன்புல வந்து விழுந்தமே அதுக்காக
1: ஸ்தோத்திரம்.
0: உங்க

0: வீடே என்ன செய்யுது? தகப்பன் வீட களை கட்டுது.
1: களை கட்டுது. ஹல்லேலூயா.
0: எதுக்கு இவ்வளவு களை கட்டுதுன்னா, அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள, என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அதனாலதான் ஏடா உடம்ப பேசிக்கிட்டு நிக்கிறான். பேசுற பேச்சை பாத்தீங்களாடா, என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லிட்டு மகன் சொல்றதுக்கு தகுதி இல்லையா? வேலைக்காரில் உத்தரவு வச்சுக்கிறான், குளிக்காரில் உத்தரவு, என்ன பேச்சு பேசுறான் பாரு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு, என்ன நினப்புல வந்திருக்கான் பத்தி அவன், அந்த நினப்பை மாத்த வேண்டாமா? அப்ப எப்படி மாத்தலாம் நம்ம நினைக்கிறது? அவனுக்கு சொல்லுவோம், நீ நினைக்கிறது விடுற, நாங்க என்ன நினைக்கிறோம் இப்ப பாடுற அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ இப்படியா?
1: இத வாத்திய நடன கழிப்பு
0: அடிக்கிற ஒவ்வொரு மேளமும் பாத்தீங்கன்னா சும்மா அதிர்றது ஏரியாவே. பக்கத்து வீடு அண்ட வீடு எல்லாம் பார்த்து வேட்டெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டெல்லாம் போட்டு அடிச்சு மான வேடிக்கை, என்னடா வீட்டில் ஒரே திருவிழாவாடான்னு கேட்டான். ஆமா திருவிழா தான், ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் என்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அவன் நினைப்ப மாத்துறதுக்கு நாங்க என்ன நினைக்கிறோம்ன்றது அவனுக்கு சொல்றப்ப, கொளுத்த கறியை சாப்பிட்றப்ப என்ன மைண்ட்ல ஓடி இருக்கும்? அப்ப பார்த்துட்டே இருப்பாரு சாப்பிட்றப்ப, சாப்பிட்றான் கூட சொல்லிக்க மாட்டார், தலையெல்லாம் தடையை கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. அப்ப அவன் என்ன நினைச்சிருப்பான், இவ்வளவா என்ன குறிச்சு உயர்வா நீங்க என்ன செஞ்சீங்க
1: நினைச்சீங்க,
0: நான் இவ்வளவு லோக்கலா இருந்து நீங்க இவ்வளவு ராயல் இவ்வளவு தூரம் என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு என்ன செய்யலையே
1: தெரியலையே.
0: ஹல்லேலூயா. அகாப்பே அன்பு உடையாத மனசையும் உடைச்சிடும், உருகாத மனசையும் உருக வச்சிடும்.

0: சொத்தை அழிச்சிட்டு வந்தது பெருசா தெரியல, புள்ள அழியாம இருக்கானே. சொத்து போச்சு, புள்ள செத்து போனாங்கிற அந்த அந்த அந்த துர்ச்செய்தி என் காதல விழலையே.
1: ஆமென்.
0: மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், ஆனபடியா சந்தோஷமா இருக்க வேண்டும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் நான் அந்த அந்த பாசேஜை டீச் பண்றப்ப சொல்லுவேன், அவன் திரும்பி வந்தாங்கிறத விடுங்க, திரும்பி வந்தாங்கிறதா அவர் சந்தோஷப்பட வச்சுச்சு.
1: ஆமென்.
0: திரும்பி வந்தாங்கிறது இல்லை, திரும்பி வந்தானே.
1: எஸ்.
0: என் புள்ள திரும்பி என்ன செஞ்சானே,
1: வந்துட்டானே,
0: வந்துட்டானே. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இப்போ நேசிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத நபரை ஏற்றுக்கொள்ள நமக்குள்ள ஆண்டவருடைய நிறைவு வேணும். ஆமென்.
1: ஆமென்.
0: அள்ளி அரைச்சதுனால அப்பா குறைஞ்சு போயிட்டாரா? அவன் தான் குறைபட்டான், அன்புல இவர் குறைபடவே இல்லை. என்ன, அவர் எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க? ஊற்றது,
1: ஊற்றது.
0: நமக்குள்ளேயும் ஊற்றுல இருந்து பிறரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நேசத்துல குறைய வராது. அதனாலதான் அந்த பிலியை நம்பாம எதை நம்ப வேண்டியிருக்கு.
1: அகாப்பே
0: பிலிய அன்பு அப்பப்ப ஏறுது இறங்குது, ஆனா அகாப்பே வந்து பொங்கிக்கிட்டே. இந்த ரெண்டு அன்பு கடையில இப்படியே ஊசலாடுற இந்த நிலைமையை விட்டுட்டு அதிகமா இந்த அகாப்பே ரல்மில நிலைச்சு நிக்க எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா?
1: கிருபை தாங்கப்பா.
0: அப்பதான்ப்பா ஒருவர் மேல உள்ள ஒருவர் வச்சிருக்கிற அன்புல நாங்க குறைய விடாம இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் எங்களால ஊழியம் செய்ய
1: முடியும்.
0: முடியுமப்பா.
1: ஹல்லேலூயா.
0: நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பார்வை எனக்கு எல்லாம் போயிருது. மொத்தத்துல நான் ஊற்றுங்கிறதே மறந்துடுறேன் பல நேரங்கள்ல. எது மறந்துடுது?
1: ஊற்று.
0: ஊற்றுங்கிறது மறந்து பற்று வச்சனே, பாசம் வச்சனே, பிரியம் வச்சனே, நேசம் வச்சனே, இப்படிதான் பிலி அன்புல இப்படி ஒரு புலம்பல் காணப்படும். இப்படி நம்புனே, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே, இவ்வளவு பிரிய வச்சனே, இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டானே. ஆனா அகாப்பே அன்பு எப்படி நினைக்குதுன்னா, இந்த பற்று இல்லப்பா,
1: ஊற்றப்பா,
0: ஊற்றுப்பா, நீ ஊற்று, முதல்ல நம்பு, அதை புரிஞ்சுக்கோ, உறவாடு, போய் அவரோட கொஞ்ச நேரம் உறவாடு. நேசிக்க முடியாத அவனை நேசிக்க தேவையான அன்பு உனக்குள்ள என்ன செய்யும்? ஊற்றெடுக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு இருக்கிற பார்வை, நான் ஒரு ஊற்று,
1: அல்லேலூயா,
0: எனக்குள்ள நான் உறவாடுகிற மனுஷங்கிறதுனால அவருடைய நிறைவுகள் பொங்கக்கூடிய இருதயம் எனக்கு இருக்கு.
1: ஆமென்.
0: அதனால ஒரு குறுகிய மனோபாவம் எனக்குள்ள இல்லாமலே போயிருச்சு. எப்ப சிந்திச்சாலும் சிலர் விசாலமா பெருசா சிந்திக்கிறானா, அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவன் அப்படி சிந்திக்க வைக்கிறது. அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவனுடைய இருதயத்தை இந்த அளவு விசாலமாக்கிடுச்சு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: மனசு அப்படி சுருங்குது அப்படின்னாலே இப்ப நமக்கு என்ன அன்பு தேவை? அகாப்பே அன்பு தேவை. ஏன் ஊற்று இருந்தும் பொங்கல் அப்படின்னா, உறவாட வேண்டியவரோட என்ன செய்யல, எதிர்பார்ப்பு தான் இருக்க ஒளி, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஊற்று பொங்காதனால தான் நம்மளால விசாலமா சிந்திக்க முடியல. இந்த ஊற்று பொங்காதனால தான் தீமையை நன்மையால வெல்ல, அதுக்கான ஸ்லாக்கியம் பாக்கியம் கிருபை நமக்கு இருந்தும் அதை செய்ய நம்மளால முடியல. ஊற்று பொங்குதோ அவன் தான் பெருசா சிந்திக்கிறான், அவன் தான் அதிகமா புரிஞ்சுக்கிறான். ஒரு மனுஷன் பேசுறப்ப அதுல அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுதுன்னா அவன் மனசு பொங்கி இருக்குன்னு அர்த்தம். மனசுல அகாப்பே அன்பு பொங்கிருச்சுன்னா அதிகமா அவனுடைய பேச்சுல காணப்படுறது எல்லாமே என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்.
1: புரியுதல்.
0: எதிர்பார்ப்பு அங்க இருக்காது,
1: புரிதல் தான் இருக்கும்.
0: விடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால முடியாது. பேசாம நம்ம அதை சகிச்சுட்டு புரிஞ்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான்?
1: போக வேண்டிய,
0: போக வேண்டியதான்.
1: அல்லேலூயா.
0: இப்ப மனசு வந்து பொங்கி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான புரிதல் நமக்குள்ள அதிகமாவே ஆபரேட் ஆகும்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: குயிக்கா புரிஞ்சுக்கிறான் எல்லாத்தையும். புரிஞ்சுக்கிட்ட உடனே எது அடியாயிருது?
1: எது?
0: எதிர்பார்ப்பு அடியா இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: சோ எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா கூட புரிஞ்சுக்கிற இருதே இருந்தா தொடர்ந்து நம்ம நேசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: அதுக்குதான் அகாப்பே நமக்கு உதவி செய்யுது.
1: ஹல்லேலூயா.
0: நேசிக்க முடியாத தன்னுடைய சகோதரரை திரும்ப பார்த்தப்ப அப்படியே யோசேப்போட உள்ள கோபத்துல கொதிச்சிச்சா, அன்புல பொங்குச்சா?
1: அன்புல பொங்குச்சு. ஹல்லேலூயா.
0: அதுன்னா பிளட் நான் பொங்குச்சு
1: இல்ல?
0: ஆண்டவரோட உறவாடி.
1: எஸ்.
0: ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, எதுக்காக இதெல்லாம் சம்பவிச்சுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவருடைய உள்ள என்ன
1: செஞ்சுச்சு.
0: அதனாலதான் அவரு பேசுறப்ப சொல்லுவார், நீங்க என்ன விற்று போட்டதை நினைச்சு நீ சஞ்சலப்படாதப்பா,
1: அது உனக்கு விசனமாவும் இருக்க வேணாப்பா.
0: எனக்குள்ள வசனம் இருக்குடா.
1: ஏப்பா நீ விசனப்படுற?
0: அதனால எனக்குள்ள வசனம் இருக்கிறதுனால உங்க மேல எனக்கு விசனம்
1: இல்ல. நீங்களும் விசனப்படாதீங்க.
0: படாத. உங்களுக்கு எல்லாம் ஜீவரட்சனை செய்யறதுக்காக தான் என்ன இப்படி அனுப்பி வச்சாரு. நீ விற்று போடலப்பா.
1: என்ன அனுப்பி வச்சப்பா?
0: I was not sold by you, I was sent by God.
1: Amen.
0: அவர் என்ன அனுப்பி வச்சாருப்பா?
1: Yes.
0: பூமியில உங்க வம்சம் ஒளியாம இருக்கிறதுக்கு தான்ப்பா என்னை அனுப்பி வச்சாரு.
1: Amen.
0: என்ன உயர்த்தினதே நம்ம குடும்பத்துக்காக தான்ப்பா.
1: Yes.
0: இது எல்லாமே என்னது?
1: Understanding.
0: இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வருதுன்னா உள்ள ஊற்றெடுத்து இருக்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப யோசேப்பு தான் ஊற்றுங்கிறத நல்லா என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிக்கப்பட்டதே அநேகரை ஆசீர்வதிக்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆசீர்வதிக்கப்பட்டதே யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிந்து கொள்ள. ஆண்டவர் ஊற்ற நமக்கு தந்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிறரிடமிருந்து எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு.
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படுற நன்மையை செய்ய எங்க இருந்து ஆண்டவரே செய்ய வேண்டே உறவாடுறா. அவனுக்கு செய்ய தேவையான நன்மை உனக்குள்ள இருந்து ஊற்று எடுக்கும். எங்கிருந்து செய்வேன்னு கேட்காதரா. ஊற்று ஊற்று உறவாடுறப்ப உள்ள பொங்கி வர்றதுல கொடுக்கறதுனால குறைஞ்சிருமா? எதுலையும் குறைபட போறது
1: இல்லை.
0: இல்லை. ஆனா எல்லாமே நிறையுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப நாம புரிஞ்சுக்கிறப்ப நீ எனக்கு பதிலுக்கு பதில் செய்வேன்னு எதிர்பார்த்து இதை நான் உனக்கு செய்யல.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுத்திருக்கிறதுனால தான் இந்த நன்மையை நான் உனக்கு செய்யறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு. பிலி அன்பு எதிர்பார்த்து நன்மை செய்யும். ஆனா அகாப்ப அன்பு, எப்பா எனக்குள்ள ஒண்ணு பொங்கிட்டு இருக்கு, இப்ப நான் இறக்கலன்னா எனக்கு தாங்காது. சுரக்கிற காரியத்தை ரிலீஸ் பண்ணலன்னா வலிக்கும். உடனே என்ன செஞ்சிருவாங்க? அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள்லாம் பாருங்க, அந்த பால் வந்து அவங்களுக்கு சுரந்துருச்சுன்னா அது முதல்ல என்ன செய்யணும்? குழந்தைக்கு
1: கொடுத்துடணும்.
0: கொடுத்துடணும். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இந்த சுரந்தது வெளியில ரிலீஸ் ஆகலைனால அது என்னவாயிருது? அவங்களுக்கு பெயின் ஆயிருது.
1: எஸ்.
0: அந்த மாதிரி ஊற்று நமக்குள்ள அப்படி பொங்குறப்ப நிறைவுகிறப்ப எங்கடா நம்ம என்ன செய்யலாம்?
1: கொடுக்கலாம்,
0: நன்மை செய்யலாம். எதையாக எதிர்பார்த்து நன்மை செய்கிற மனுஷனிடத்துல அன்பு இல்ல, ஆசை இருக்கு. ஆனா எதிர்பார எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவன் அகாப்பே
1: அன்பு இருக்கு.
0: அன்பு இருக்கு. அதனாலதான் இந்த சாதாரண மனுஷங்க தாங்கள் செய்கிற நன்மைக்கு மக்கள் பதில் நன்மைகள் செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நன்மையை செய்யறான். இன்னைக்கு இதை செஞ்சோம்னா நாளைக்கு அவன் நமக்கும் செய்வான். இப்ப நான் எதுக்கு இதை செய்யறேன்னா, இப்படி செஞ்சாதான் அவன் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான்?
1: இப்படி செய்வான்.
0: செய்வான்.
1: ஹல்லேலூயா.
0: அதுக்கு பேரு தான் மொய். என்னது
1: மொய்?
0: மொய் எல்லாரும் அடுத்தவங்க மேல இருக்கிற அன்புல செய்யறோம். சொல்லுங்க. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அதனால அன்புலையா நம்ம மொய் செய்யறோம். அன்புல மொய் செஞ்சா எந்த பேர் எழுதாம ஒரு கவர்ல சும்மா கொடுத்துட்டு நேரா கொடுத்து வந்து நோட்ல எழுதிடாதீங்க. அப்ப கிளீனா இன்சியல் போட்டு ஊரு போட்டு பேருக்கு முன்னாடி இன்சியல் ஒழுங்கா போடுறா, நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான், ஏன் தப்பா போயிடாம அப்படின்னு சொல்லி கரெக்டா அட்ரஸை போட்டு அச்சு பழை இல்லாம கிளீனா எழுதி ஏன் மொய் போடுறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னது
1: 500 ரூபா போட்டு 600 ரூபா போடாம ஏன் போயிடுவாங்க?
0: ஆமா, இன்னைக்கு 500 போட்டு அவன் 1000 போடாமலாம் போயிருவான், 1000 போட்டு அவன் 2000 கொடுக்காமலாம் போயிருவான். எல்லாம் பிசினஸ் கணக்கு வழக்கு. அங்க வந்து ஃபுல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க ஒழிய எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும்
1: இல்லை.
0: ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஏதாவது செய்யறவங்க காதுங்காத வச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொகையை கையில கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு அண்டர் செஞ்சிருவாங்க வந்துட்டு. ஏய், நான் எதையும் எதிர்பார்க்கல. ஐ ஜஸ்ட் லவ் யூ.
1: எஸ்
0: ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. உன்னை நான் நேசிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதுக்காக உனக்கு இதை நான் செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி அவங்க செஞ்சதுக்கான எந்த தடையுமே எங்கேயும் தெரியாத அளவுக்கு ரகசியமா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் போயிடுவாங்க.

0: காணப்படுறது. இன்னைக்கு நான் நன்மை செஞ்சா பதிலுக்கு பதில் நீ எனக்கு நன்மை செய்வேங்கிற எதிர்பார்ப்பு நான் செய்யல, நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு நான் இந்த நன்மையை செய்யறேன். எனக்குள்ள அவருடைய நிறைவு ஊற்றெடுக்கிறதுனால இதை உனக்கு செய்ய சொல்லி அவர் என்ன நெருக்கி ஏவுறதுனால நான் செய்யறேன். அவருடைய அன்பு இதை செய்ய சொல்லி என்னை நெருக்கி ஏவுதியா, அதனால இந்த நிறைவை நான் உனக்கு அள்ளி இறக்கிறேன். மற்றபடி நீ எனக்கு திரும்ப செய்வேங்கிற எதிர்பார்ப்புல நானு
1: செய்யல
0: செய்யல.
1: அல்லேலூயா.
0: அதனாலதான் தன்னைக்குள்ள சுரக்கிறத அள்ளி இறக்கிற ஒரு மனுஷன் எந்த கைமாறையும் எதிர்பார்க்கறதே இல்லை. இதுதான் அகாப்பே அன்போட ஸ்பெஷல். லூக்கா 6:34-36 ஆண்டவர் எவ்வளவு அருமையா இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். லூக்கா 6:34
1: திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால்
0: உங்களுக்கு பலன் என்ன?
1: திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
0: கைமாறுகிறதாமல் கடன் கொடுங்கள்.
1: அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்.
0: உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள்.
1: அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
0: ஆகையால்
1: உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள்.
0: இப்ப யாருக்கு என்ன செய்ய சொல்றாரு? கைமாறுகிறதாம ஏதாவது செய்ய.
1: எஸ்,
0: 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வட்டி வாங்காத.
1: எஸ்,
0: 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் வட்டி வாங்காத. கொடுத்ததை விட நான் வாங்கினது அதிகமா இருக்கு.
1: எஸ்,
0: கொடுக்கறது எது கொடுக்கறான்?
1: அதிகம் வாங்குறது.
0: அதிகம் வாங்குறது கொடுக்கறான். இப்ப மொய் போடுறது எதுக்கு போடுறோம்? அதிகமா வாங்குறதுக்கு தான் மொய் போடுறோம்.
1: எஸ்
0: இப்ப இங்க எல்லாம் எங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஃபுல்லா பயாலஜிக்கல் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த தியாலஜி வர்றப்ப அது அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறுது. அகாப்பே அன்பு இருக்கிறது பொழுது புரிதலா மாறுகிறது. திரும்ப செய்வாங்கன்னு இல்லப்பா, எனக்குள்ள இருக்கிற நிறைவை உனக்கு வாரி இறைச்சிட்டு உன் ஆசீர்வச்சிட்டு போக வந்திருக்கிறேன் சாமி. நல்லா இருக்கு சாமி.
1: ஹல்லேலூயா.
0: இதை யாரால செய்ய முடியும் தெரியுமா? நான் ஒரு ஊற்று அப்படிங்கிற பார்வை வந்தா தான் இந்த செயலை என்னால செய்ய முடியும். கொடுத்துட்டா நான் குறைஞ்சிருவனே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஊற்றுக்கு வருவதே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு வருகிற ஒரு ஒரு அற்புதமான வெளிச்சம் என்னன்னா, இதை கொடுக்கறதுனால நான் குறைய போறது இல்லை, இப்ப இதை நான் வாரி இறைக்கிறதுனால நான் இன்னும் நிரம்பி வழிய போறேன். ஊற்று, நான் ஊற்று, நான் தேவனோட உறவாடுகிற பொழுதெல்லாம் அவருடைய நிறைவு எனக்குள்ள சுரக்குது அப்படிங்கிற அந்த அகாப்பை அன்பு அந்த மண்டலத்துல தான் இந்த மாதிரி கைமாறுகிறதாம மற்றவங்களை பிளஸ் பண்ணிட்டு போக முடியும்.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் பிளஸ் பண்ணு அப்படிங்கிறார். ஒரு முறை அண்ணன் அருமையான ஜெய்சல் அண்ணன் கிருபாக்கா ரெண்டு பேரும் இங்க வந்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கும்?
1: அஞ்சு வருஷம் முன்னாடி
0: ஜஸ்ட் வந்தாங்க. தம்பி, ரொம்ப நாளாக ஊழியத்தை எல்லாம் பார்க்கணும். நாங்கெல்லாம் அந்த காலத்தில் தங்கச்சி மடத்தில் எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கோம் தெரியுமா? இன்றைக்கி அந்த பகுதியில் கத்தர் இந்த மாதிரி உங்களை எல்லாம் எழுப்பியிருக்கிறாரு. அன்னைக்கு நாங்கள் பட்ட பிரயாசங்களுக்கான பலனை இப்போ நான் நேரில் வந்து பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். நானும் அக்கா வர்றோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க?
1: ஒவ்வொரு ரூமாக வந்து ஆசீர்வதி.
0: ஒவ்வொரு ரூமாக ஆசீர்வச்சு.
1: ஆண்டவரே, இவங்களை எல்லா தேவைகளையும் சந்திங்க. இவங்க வீடெல்லாம் கட்டப்படணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு எங்களுக்கு காணிக்கையும் கையில கொடுத்து, இந்த மாதிரி யாரெல்லாம் ஊழியக்கார இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஜஸ்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றாருன்னு அந்த பயணத்தை மேற்கொண்டார்.
0: கையில காசை வச்சுக்கிட்டு அப்படியே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். ஊழியர்களுடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணுன்னு சொன்னாராம். அதனால் வந்ததே, ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததே, ஜஸ்ட் ஐ எம் ஹியர் டு
1: பிளஸ்
0: யுவர் மினிஸ்ட்ரி அண்ட் யுவர் ஃபேமிலி.
1: எஸ்,
0: ஆசீர்வச்சிட்டு
1: போயிட்டேன்
0: போயிட்டே இருந்தேன்.
1: ரூபாவுடைய வயிற்றுலையும் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, எல்லா துக்கமும் சந்தோஷமும் அவங்க

0: அவங்க எப்படி எல்லாம் மனசார சொல்லி ஆசீர்வதிச்சாங்களோ அதெல்லாம் கர்த்தர்
1: அப்படி
0: ஆயிடுச்சு.
1: சரி, நிறைஞ்ச மனசோட போய் ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, அப்படியே ஆயிடும். நீங்க சொல்ற வார்த்தை ஒன்று கூட தரையில விழாம அப்படியே நிறைவேறணும்னா உள்ள ஊற்று எடுக்கிற அந்த நிறைவிலிருந்து நமக்குள்ள பொங்குற அந்த வேர்ட்ஸை சொல்லி நீங்க ஆசீர்வதிச்சு பாருங்க. அது என் வார்த்தை இல்லை, எனக்கெல்லாம் அப்படி பேச என்ன செய்யாது
0: தெரியாது.
1: என் வாயில வந்த அவரோட வார்த்தை
0: ஆமென்,
1: ஊற்றில் இருந்து வந்த வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாதுங்க
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா.
1: ஊற்றில் இருந்து வர்ற வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கு தான் வருது. ஆண்டவரே, எல்லாரையும் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த அகாப்பைய அன்பு எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற உங்களுடைய நிறைவுகளை நான் பார்க்குற எல்லாருக்கும் வாரி இறைச்சி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற உங்களுடைய கிருபையின் பாத்திரமா நான் வாழ எனக்கு கிருபை செய்யுங்க.
0: ஆண்டு
1: சொல்றாரு, இந்த வாழ்க்கை நீ எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் நீ வற்றி போகவே
0: மாட்டேன்,
1: வறண்டு போகவே மாட்டேன். வாரி இறைக்கிறவனுக்கு வறட்சிங்கிறதே இல்லை.
0: ஹல்லேலூயா.
1: வாரி இறைக்கிறவனுக்கு
0: வறட்சி என்பதே இல்லை.
1: எவ்வளவு பெரிய உன்னதமான மேன்மையான மகிமையான ஸ்தானத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர், இந்த அன்புல நான் மூழ்கி இருக்கேன், இந்த அன்புல நான் நிரம்பி நிரம்பி வழி எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் நாம பேச வேண்டியிருக்கு. ஊற்று குறிச்சு பேசுறப்ப ஊற்று சிறந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில புதுசா ஆண்டவர் சில காரியங்களை பேசினாரு. ஆனா ஆண்டவரே, பழைய முடிச்சுட்டு வர்றேன் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு நேத்து நான் விட்ட இடத்துல இருந்து நான் உங்களுக்கு நான் தொடர்ந்து இருக்கிறேன். இன்னும் அதுல தொடர வேண்டியது இருக்கு. அதனால ஊற்று ஏராளமா தாராளமா சுரக்கிறதுக்காக அவருக்கு
0: ஸ்தோத்திரம்
1: ஸ்தோத்திரம். அருமையா பாருங்க, அவன் என்ன நினைச்சிட்டு வந்தாங்கிறது இல்ல,
0: அவர்
1: நான் என்ன நினைக்கிறேன்றது உனக்கு இப்ப நானு
0: சொல்றேன்.
1: நம்ம சொல்லணும் பாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த அந்த வெளிச்சம் இது இங்க புதுசா இன்னைக்கு அடிச்சிட்டு பாருங்க பீடத்துல. அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
0: ஒரு பக்கம் கொட்டு, இன்னொரு பக்கம் வேட்டு
1: வேட்டு உச்சி உச்சி. இவர் நுகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான். என்ன என்ன சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே இந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நாளைக்கும் நாம இன்னைக்கு வியாழன் என்ன, நாளைக்கு நாம கண்ணி பண்ணுவோம், ஃபுல்லா சந்தோஷமா இருப்போம். எதுலையும் குறைஞ்சு போக இந்த தேவன் என்ன செய்ய மாட்டாரு, விட முடியாது. எப்பெல்லாம் ஒரு சோர் வருதோ அப்பெல்லாம் ஒரு நினைவு, நான் ஒரு ஊற்று
0: ஆண்டவரேன்,
1: நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரேன், எனக்கு ஒரு நாளும் குறைவுங்கிறது இல்லை ஆண்டவரே. என்ன நீங்க தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறதுனால எனக்குள்ள எல்லாமே பொங்குது ஆண்டவரே. இந்த மாதிரி நாம அவர் மேல நம்பிக்கை வச்சு ஓடுறப்ப இந்த தெய்வம் என்ன சொல்லு.
0: ஹலே.

தகப்பனே, நாங்கள் ஏன்பா கலங்கணும்? எங்கள் குறைவு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அந்த இடத்துல எங்களை நீங்கள் வச்சிருக்கிறதுனால ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லைப்பா. நாங்கள் ஊற்றுனா நிச்சயமாக எங்களை சுற்றி ஒரு தோட்டம் இருக்காண்டு, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே பச்சையாக இருக்கும்ப்பா. அந்த மாதிரி அன்றோரை பிறரை வளமாக்குகிற ஒரு ஊற்றை எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வச்சு எங்களை ஆசீர்வச்சிருக்கிறதற்காக நன்றி. ஏதாவது செஞ்சு உங்கள் அன்பை சம்பாதிக்க எங்களால் முடியாதாண்டு, உங்கள் அன்பை எங்களுக்குள்ளே நாங்கள் ஊற்றெடுக்கிறதுனால தான், உங்கள் அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றெடுக்கிறதுனால தான் எங்களால் ஏதாவது செய்யவே முடியுதாண்டு. எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா குற்றப்பழி உணர்ச்சிகளை வேரோடு பிடுங்கி போடுகிற இந்த இந்த இந்த பார்வைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்குள்ளிருந்து நாங்கள் பார்க்குறப்ப எல்லாமே மாறுதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்காக நன்றி. நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்கிறதுக்காக எங்களுக்கு நீங்கள் உடுத்தி வச்ச அலங்காரங்களுக்காக நன்றி ஆண்டவர். கோபத்தில் கொதிக்க வேண்டிய உள்ளத்தில் புரிதலை நிமித்தம் அன்பு பொங்கு கிருபு செய்கிறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கைமா இருக்கிறதாம ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களை புரிஞ்சு நேசிக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் துவங்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. வெறும் தொட்டியாக எழுமணும் இந்த டிவோஷனில் எங்கள் தொட்டியை உம்முடைய சமூகத்தால், உம்முடைய வசனங்கிற தண்ணீரால் அன்றரை இப்போ நிரப்பி எங்களை இந்த நாளை துவங்க எங்களுக்கு பாராட்டுகிற இந்த நல்ல துவக்கத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம்பெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
2: ஆம், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் வாழ்வதற்காக தான் பிறக்கிறார்கள். ஆனால் என் தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரிப்பதற்காக பிறந்தவர். அவர் மரித்து கல்லறையில் அடைக்கப்பட்டு 3 உயிர்த்தெழுந்து இந்நாள் மட்டும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஒன்று சேர்ந்து அவரை துதிப்போம். வாருங்கள்.

0: நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார் என்றெல்லாம் யோபு சொன்னான் அல்லவா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். யோபு 2 திருப்போம், 10. யோபு 2:10. அவன் நீ பைத்தியகாரி பேசுகிறது போல் பேசுகிறான், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, யோபு ஒரு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன். அவன் பாவி அல்ல, அவன் ஒரு பெரிய அக்கிரமக்காரன் அல்ல, அவன் கொள்ளக்காரன் அல்ல, அவன் ஒழுங்கா வாழ்ந்த ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். சொன்னேன், நல்லவர்களா இருந்தா போதாது, ஞானிகளா இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று. அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு. நல்ல கிறிஸ்தவர்களுக்கு பஞ்சம் இல்ல, அறிவுள்ள கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்றைக்கு பஞ்சமா இருக்கிறது. யோபுடைய பிரச்சனை அதுதான். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம், அந்த மனைவி இடத்துல சொல்றான், என்ன பைத்தியகாரி மாதிரி பேசுற, கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்கிறான். இதெல்லாம் ஜனங்க இன்னைக்கு பிடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா யோபு 2:10 சொல்லி இருக்குது, கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், யா ஸ்தோத்திரம். ஆனா சில நேரத்துல வியாதியும் கொடுக்கிறார். சுகத்தை பெற நாம் வியாதியும் பெற வேண்டாமா? ஜீவனை பெற நாம் மரணத்தையும் பெற வேண்டாமா? ஆசீர்வாதத்தை பெற நாம் தரித்திரத்தையும் பெற வேண்டாமா? நல்லதை பெற நாம் கெட்டதையும் பெற வேறாமா? இப்படி பாருங்க, யோபுடைய பிரச்சனை வந்து திடீர்னு வந்து அவனுக்கு நேரிட்ட ஒரு காரியம் இல்ல. திடீர்னு சூறாவளி அடிச்சு காத்து அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடல. அவன் வாழ்க்கையில திடீர்னு நடந்த அசம்பாவம் இல்ல, திடீர்னு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கல அவனுடைய சம்பவம். அப்படி ஒருவேளை தெரியல அவங்களுக்கு வாசிக்கும் போது, திடீர்னு ஒரு நாள் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், திடீர்னு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறதான். அப்படி அல்ல, அதை ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய சரித்திரத்தை. அவன் சில எண்ணங்களால் நிறைந்திருந்தான். அவனுடைய பிலாசபிய பார்க்கணும், அவனுடைய எப்படிப்பட்ட தத்துவங்களை அவன் உள்ள வைத்திருந்தான் என்று. கடவுளை பற்றிய எண்ணம், கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்துல இருந்தது என்பதை பார்க்க. நல்ல மனுஷன், தப்பு செய்யற மனுஷன் இல்ல, நல்ல மனுஷன் தான். ஆனா தவறான காரியங்கள், சத்தியத்தை செய்ய அறியாத ஒரு நிலை, தவறான நம்பிக்கைகள், தவறான காரியங்களை விசுவாசித்து தவறான காரியங்களை பின்பற்றி வந்தான் அவன். நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தரை குறித்த எண்ணம் சரியில்லை. நல்ல மனுஷன், பிரகாசமான மனக்கண்கள் இல்லை அவனுக்கு. நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தருடைய கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்குள்ள அவ்வளவு அதிகமா கிடையாது. அவனுக்கு உத்தமமான மனுஷன், ஆனால் கர்த்தர் யார் என்பதை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு இருந்தான், கர்த்தர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்யறார். நன்மையை பெறுகிறோம், தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். நன்மையை மட்டுமல்ல, தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரே நாள்ல நடந்த காரியம் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக, அநேகமாக பல வருஷங்களாக அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்திலே வாழ்ந்து வந்தான். கர்த்தர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்யறார். அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், எப்பாரு தப்பு செஞ்சனா கர்த்தர் அடிச்சு நொறுக்கிடுவார். ஒண்ணு கர்த்தரும் கால ஒரு நாள் உடைக்க போகிறார். கர்த்தர் எத்தனை குடும்பத்துல சொல்றாங்க பாருங்க, பெற்றோர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கர்த்தரை பற்றி அவளுக்கு அப்படி ஒரு தத்துவம், எப்படி கர்த்தர் நன்மை செய்வார் தீமை செய்வார். இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கர்த்தர் அடிச்சார்னா நீ என்ன ஆகுது தெரியுமா? கர்த்தர் ஒன்னு நொறுக்க போறாரு, ஒன்னு நாளைக்கு அடிக்க போறாரு, ஒன்னு எப்படி பண்ண போறாரு, அப்படி பண்ணி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்க. யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அப்படிதான் தெரியுது. அவனுக்குள்ள ஒரு பையன், பிள்ளைகள் தப்பு பண்ணுவாங்களோ, அவன் பேசுறது என்ன பேசுறான், கர்த்தர் ஒன்னு அடிக்க போறாரு, நொறுக்க போகிறாரு. நாம் பார்த்தோம், பாவிகளை கூட கர்த்தர் அப்படி பண்றது கிடையாது. பாவிகளை கூட எப்படி பண்றாராம் கர்த்தர், நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார், மணந்துட மாட்டானான் என்று. காத்திருந்து காத்திருந்து, சரி இன்னைக்கு மணந்துருப்பியா, சரி நீ நான் அக்கிரமம் தான் பண்ணிட்டு இருப்பேன்னு பாவி சொல்றான். கர்த்தர் சொல்ல, சரி பரவாயில்ல, நாளைக்காவது நீ மணந்திருப்பு, இன்னொரு நாளை தர்ற உனக்கு. நாளைக்கும் மணந்திரும்புறது இல்ல. கர்த்தர் சொல்ல, பரவாயில்ல, அடுத்த நாளாவது மணந்திரும்பு. கர்த்தருடைய தயவு மணந்திரும்புதல உண்டாக்குகிறதா. The goodness of the Lord leadeth to repentance என்று எழுதி இருக்கிறது. பாவிய கூட மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் எப்படி நடத்துறாரு, அடிச்சு நொறுக்கி அவனை நாசமாக்கி நீ பாடத்தை கத்துக்க அப்படின்னு சொல்லி நடத்துறது இல்ல. அப்படி நடத்தினா எவனும் வரவே மாட்டான். பாவிய கூட அக்கிரமக்காரன கூட அவனுக்கு தயவை கவித்து, அவனுக்கு அருமையா அவனை தேவையில சந்தித்து, அவனை சுகமாக்கி, அவனை எந்த மாதிரி பண்ணி அவனுக்கு நன்மை செய்கிறவராக இருந்து அப்படி அவனை மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் நடத்துகிறாராம். ஆனா யோபுக்குள்ள என்ன எண்ணம்,
1: கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். இதை அவன் வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்தில பிரசங்கித்து வந்தான், பிள்ளைகளுக்கு பிரசங்கித்து வந்தான், உள்ளத்துல நம்பி வந்தான், மனைவிக்கு சொல்லி வந்தான், மனைவிட்டு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி, இப்படி பல வருஷங்களாக இப்படி கர்த்தரிடத்திலிருந்து தீமையும் பெற வேண்டும் என்கிற தத்துவத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். ஆகவேதான் அருமையானவர்களே, நாம் பிரகாசம் உள்ள மனங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசி வந்தால் இந்த வாழ்க்கையில பிசாசுக்கு நாம் கதவு திறக்கிறவர்களா இருக்கிறோம். அநேகர் இந்த வசனத்திலையும் ஒரு பெரிய குழப்பம் பாருங்க. அந்த வசனத்தின் கடைசியில சொல்லி இருக்குது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்படின்னு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா, அது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மையா. அவன் ஒண்ணு தப்பு செய்யலையா, கர்த்தர் நன்மையும் செய்யறா தீயும் செய்யறான்னு சொன்னது பாவம் அல்ல, அது ரொம்ப கரெக்ட்னு வேதமே சொல்லி இருக்குது. அவன் பாவம் செய்யலன்னு சொல்லி இருக்குது. அவன் அவர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்யறார் என்பது கரெக்ட், அவன் சொல்றது ரொம்ப சரின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அப்படி கிடையாது, அப்படி சொல்லல. நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று கேட்கிறான் அவன். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன கர்த்தாவை எப்படி பண்ணிட்டீரு, நீர் மோசமானவர், நீர் நல்லவர் அல்ல, நீர் பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவன் வாயை திறந்து அது வரைக்கும் குற்றம் சாட்டவில்லை. அதன் பிறகு குற்றம் சாட்டினான் பார்த்தோம். டேக்ஸ் பைபிள்ல 74 குற்றஞ்சாட்டுகள் லிஸ்ட் பண்றாரு அவர். இங்க ஏன் அப்படி சொல்லி இருக்குது, அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, இவள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு நல்ல மனுஷன், கர்த்தரை நேசித்த மனுஷன், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும் வரும் தீமையும் வரும் அப்படிதான் சொல்றான். ஒழிய கர்த்தரை பெரிய குற்றஞ்சாட்டி கர்த்தர் மேல குறையவில்லை அவன், அந்த விதத்துலதான் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரை குறை சொல்லவில்லை, கர்த்தர் மேல குற்றம் சாட்டவில்லை. அவன் சில குற்றங்களை கர்த்தர் மீது சொல்லுகிறான், பல குற்றங்களை சொல்லுகிறான், அதற்காக தான் பிறகு மனம் திரும்புகிறான். ஆகவே பிரகாசம் உள்ள மனக்கண்களை உடையவர்களா இருப்பது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் தான் அப்படிதான் செய்கிறாருன்னு சொன்னா அதை நாம் பேசிக்கொண்டிருப்போம், அப்படிதான் பேசுவோம், அப்பொழுது அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாசல் திறக்கப்படுகிறது. பிசாசானவன் உள்ளே நுழைந்து நாசம் பண்ணுவதற்கென்று நம்முடைய வாழ்க்கையில வாசல் திறக்கப்படுகிறது. ஆகவேதான் எபேசியர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரத்துக்கு திருப்போம், 17 வசனம். எபேசியர் 1:17, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பெரிய ஜபத்தை அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்கு. என்று என்ன ஜபம், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அநேகருக்கு இன்றைக்கு தெளிவு கிடையாது, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக அறிந்து அந்த தெளிவோடு நடக்கிறது கிடையாது. நல்லவர்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், சில நேரத்தில் அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும், நல்லவர்ன்ற மாதிரி இருக்காது, தெளிவு இருக்காது. நல்ல பாட்டை பாடுவாங்க ஒரு நாள், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சந்தேக நிறைந்த பாடல்களை, அவநம்பிக்கை உள்ள பாடல்களை, நெகட்டிவ் பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பார்கள், தெளிவு கிடையாது. இன்னைக்கு ஒரு சில நல்ல போதனைகளை கேட்டு இது சரிம்பாங்க, ஆமா ஆமா அது ரொம்ப கரெக்ட்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி போதனையும் கேட்டு அதுவும் சரிதான்பாங்க, இதுக்கும் ஆமென் போடுவாங்க, அதுக்கும் ஆமென் போடுவாங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும். எல்லாரும் சொல்லுவோம் தெளிவு, தெளிவு மனதை உண்டாக வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற தெளிவு, அதை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும், தெளிவு மனதிலே உண்டாக வேண்டும். அதற்காக அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். அப்ப பாருங்க, அவனுடைய வியாதி குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். 2 அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கிறோம், 8 வசனத்திலாம் வாசிக்கிறோம், எப்படி அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவன் வாதிக்கப்பட்டான், ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் அனுப்பின வியாதி என்றுதான் அவன் சொல்றான். 10 வசனத்தில் சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா. அதனால கர்த்தரை வெறுக்கல அவன், கர்த்தர் மேல கோவப்படல, கர்த்தர் மேல பெரிய குற்றஞ்சாட்டல, கர்த்தர் இப்படிதான், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருப்பான் பாருங்க, நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்காங்க. ஹலோ, இன்றைக்கும் நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கோபம் இல்ல கர்த்தர் மேல, கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார், அவர் செஞ்சுட்டு போட்டோம், என்ன வேணா செய்யட்டும், அவர் கர்த்தர்.
0: அவர் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார், அவருக்கு நன்மையை பெற்றனாலும் தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னும் கேட்டா கர்த்தரை விட மகாயோகியர்கள் இவர்கள். கர்த்தர் தான் இப்படியும் செய்யறார் அப்படியும் செய்யறார். இவங்க வந்து கர்த்தர் மேல கோபமும் படுறது இல்ல, கர்த்தரை குறை சொல்றதும் இல்ல, கர்த்தரை திட்டுறதும் இல்ல, கர்த்தர் கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துக்கொட்டு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்யறார் நல்ல கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உலகம் பொறுக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டு ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள தெளிவு உண்டாக பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆகவே இன்றைக்கு பார்ப்போம், கர்த்தர் தான் யோபுவை வியாதிப்படுத்தினாரா, கர்த்தர் தான் வியாதி தந்தாரா? அநேகர் இந்த வசனங்களை வாசித்து விட்டு கர்த்தர் தான் இந்த வியாதிக்கெல்லாம் காரணம், நம்முடைய வியாதிக்கெல்லாம் பலவீனத்துக்கெல்லாம் கர்த்தர் தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறதே அவளுடைய வியாதி இருந்து அவள் சுமாவதற்கு தடையா இருக்கிறது. இன்னைக்கு அநேக பெந்தகோஸ்த சபையில தான் வியாதியில இருந்து குணமாகிறது பெரிய கம்பு சூத்திரமா இருக்கும். அவிசுவாசி அங்க கிராமத்துல போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணா அவனுக்கு தீராத நோய் இருக்கும், வந்து பட்டுன்னு சோகமாயிட்டு போயிடுவான். ஆனா பெந்தகோஸ்த சபையில இருக்கிற விசுவாசி சோகமாகிறதுனா அவன் இங்க அலைஞ்சு அங்க அலைஞ்சு அங்க எழுதி போட்டு இங்க எழுதி போட்டு என்னென்னமோ பண்ணாலும் தலைகீழ நின்னாலும் இவர்கள் சோமாகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் என்று சொன்னால் இவர் தத்துவம் ஒன்னு புடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன? கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? இந்த காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. கர்த்தர் அனுப்பிச்சிட்டார் என்ற காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், கர்த்தர் நீங்கள் எப்படியாவது சுகமாகணும்ன்ற விரும்புறதுதான் கர்த்தர். நான் அதை முழுமையாக விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி சுகம் பெற்றாலும் சரி, நீங்க டாக்டர் போய் சுகமானாலும் சரி, சந்தோஷப்படுற. ஹலோ, என்னையா டாக்டர் மருந்து கொடுத்தா சோமா கத்த எப்படியா சோமாயிட்டு போ, நல்லா இருந்துட்டு போகிற இருக்கீங்களா? நீ நல்லா இருந்தா சந்தோஷம் இல்லையா? மருந்து சாப்பிட்டு தானே சோகமாச்சு, பரவாயில்ல சாப்பிட்டு சோகமாகு இருக்கீங்களா? எல்லாம் நல்லதான் ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய சுகத்தை விரும்புகிறவர், அதனாலதான் கர்த்தரே வார்த்தையை மருந்தா வச்சிருக்கிறாரு. இந்த டாக்டருங்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சாங்க மருந்து. சரி, இவர் மருந்தெல்லாம் உபயோகப்படுத்துறாரு, நம்மள ஏதாவது கண்டுபிடிப்போம், அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கர்த்தர் உபயோகப்படுத்திருக்காரு, மருந்தெல்லாம் இங்கே வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ சுகமாவதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, நீ நல்லா இருக்க வேண்டும் தான் நான் விரும்புறேன். ஆகையால் எப்படி சுகம் அனுபவம், என்ன மருந்து, நாட்டு மருந்து சாப்பிடுறியா, ஆயுர்வேதம் சாப்பிடுறியா, இல்ல அலோபதி சாப்பிடுறியா, என்ன சாப்பிடுற பிரச்சனை இல்லை, என்னத்தையாவது சாப்பிட்டு நல்லா இரு. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய விதத்துல சுகத்தை பெறது கூட 1008 வழியில கர்த்தர் வைத்திருக்காரு. சில வழிகள் சொல்ற பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சுட்டு கர்த்தர் தான் வியாதியை தர்றாருன்னு சொல்றாங்களே, நான் சொல்றேன் வேதம் முழுக்க நமக்கு போதிக்கப்படுகிறது கர்த்தர் எப்படியாவது நாம் சுகம் பெற வேண்டும் என்று பல வழியில வச்சிருக்கிறாரு, ஏதாவது ஒரு வழியில சுகமாயிட்டு போன்றாரு. அதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து. நன்றாய் கவனிப்போம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல வாசித்தீங்கன்னா யாத்திராம் 15:26 வசனத்துல முதல் வாக்கு தத்தம் பாருங்க. அவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த முதல் வாக்கு தத்தம் என்ன சொல்றாரு? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த டிபார்ட்மெண்ட் நான் கவனிச்சுக்கிறேன். இனி உனக்கு இந்த வியாதிகள் எல்லாம் உன் மேல வராது, நான் உன் பரிகாரியாகிய கருணை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாடு போனால் இயேசுவை காண்கிறோம். அங்கே இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், எல்லாரும் சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், நல்லா சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் உலமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். அங்க பாருங்க, இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறார், சில நேரத்தில் தீமையும் செய்கிறார் சொல்லல. அவரிடத்தில் நன்மையை பெற்றனாம் தீமையை பெற வரலாம் சொல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இங்க பேதுரு ஒண்ணும் விளக்கம் தரல. பேதுரு ஃபேக்ட் சொல்றார், என்ன செய்தார் இயேசு? நன்மை செய்தார். நன்மையை மாதிரிதான் செய்யறேன், யாரையும் வியாதி ஆக்குனது கிடையாது, யாரையும் துன்பப்படுத்தினது கிடையாது, யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது, நன்மையை மாத்திரமே செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எங்க போனாலும் நன்மை நன்மை நன்மை உண்டாகும்படியாக அவர் சுற்றி திரிந்தார். அதன் பிறகு நாம் அப்போஸ்தலர்களை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவின் அப்போஸ்தலர்கள், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்களும் பாத்தீங்கன்னா அவர்களும் சொஸ்தமாக்குகிறார்கள். பிற்பாடு சில வசனங்களை காண்பிக்க போகிறேன். இப்ப சும்மா சொல்றேன், அவர்களும் சுஸ்தமாக்குகிறார்கள். தேவன் சுகமாக்குகிறவர், இயேசு சுகமாக்குகிறவர், இயேசுவின் அப்போஸ்தலர்கள் சுகமாக்குகிறவர்கள், சபை பார்த்தா சுகமாக்குகிற சபை. இப்படி சுகம் தான் வேதத்திலே பூர்ணமா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஏ தேவன் சுகமாக்குகிறவர், சுகமாக்க விரும்புகிறவர் என்பதை நிச்சயமாய் வேத வசனம் அறிவிக்கிறது. எத்தனை வழிகள் சுகமாக்குகிறது கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது வழியை பார்ப்போம். யாக்கோபு 5 ஆரம்பம். சுகமாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதுல யாக்கோபு 5 14 15 பார்ப்போம். யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவுள்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்கள், கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் என்ன சொல்றார், விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம் இது. விசுவாசிகள் என்ன சொல்றார், ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பாங்க. ஏன் வரவழைக்கணும்? 11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நேர சபையின் மூப்பரை வரவழைச்சது கிடையாது. அதுக்கு முன்னால என்ன பண்ணுமா? 13 வசனம் சொல்றது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கவன். அதான் முதல்ல நீங்க ஜபம் பண்ணுங்க. சோம் இல்லன்னு வயிற்று வலியனும் நேர போன் பண்ணினுல, முதல்ல ஜெபம் பண்ண கடவுன். 13 பார்த்த பிறகுதான் 14 வரணும். 13 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நிறைய பேர் 14 ஆரம்பிக்கிறாங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பொருளை அழைப்பானாக. இல்ல, 13 வாரிசு. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஏன் ஜெபம் பண்ண கடவன்? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ண கடவன். அப்படி ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு தடை இருக்கிறது, சுகமாகவில்லை என்று சொன்னால், ஒரு தடை இருக்கிறது போல தெரிஞ்சால் என்ன பண்ணலாமா? மூப்பரை அழைக்கலாம், சபையின் மூப்பர்கள் ஏதாவது போதகரை அழைக்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய்னா என்ன? எண்ணெய் சுகம் அளிக்கிறது இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க அந்த எண்ணெயில ஏதோ இருக்குது, மருந்து இருக்குது, அதனாலதான் எண்ணெய் பூசி சொல்றாரு. எண்ணெயில் ஒண்ணும் கிடையாது. எண்ணெய் சுகமாக்குறது இல்ல, அங்க வர்ற மூப்புறம் சுகமாக்குறது இல்ல. என்ன சுகமாக்குறது? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் தான் சுகத்தை தர்றது. பாருங்க, வேற எதுவும் சுகத்தை தர்றது இல்ல. சுகம் எப்படி வருது? விசுவாசத்தினால வருது. அப்புறம் எதுக்கு என்ன? அதுக்கப்புறம் எதுக்கு மூப்பர்? ஏன்னா இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ், அதாவது இவருக்கு விசுவாசிக்க முடியல. அந்த விசுவாசத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். ஆண்டவர் வந்து உனக்கு விசுவாசிக்க முடியலையா, போ, அவ்வளவுதான், நீ அவுட் அப்படின்னு சொல்லல. விசுவாசிக்க முடியலையா, அது கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் அனுப்புறேன். ஊழியக்காரரை கூப்பிடு. ஏன் அவர் வரணும்? அவர் வல்லமையுள்ள தேவதாசனுங்க. அவர் வந்தா சவமாயிடும். அவர் கை வச்சாலே சவமாயிடும். அவர் வீட்டுக்குள்ள கால் வச்சாலே எல்லாம் ஓடி போயிடும். கிடையாது. உங்களுடைய விசுவாசம் உங்களை சவமாக்குகிறது. விசுவாசம் தான் சவமாக்குகிறது. அவர் வந்து ஜவம் பண்ணும் போது அவரும் விசுவாசிக்கிறார், நீங்களும் விசுவாசிக்கிற சவமாகுது. என்ன சுகமாக்கல? ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குதா? காணப்படாத காரியங்களை விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் விசுவாசம்ங்கிறது காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. விசுவாசத்து சுகமாகிறது ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா இருக்குது. அவன் கஷ்டப்படுகிறான், செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, ஊழியக்காரரை கூப்பிடு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எண்ணெயை பூசுவாங்க. எண்ணெய், அந்த எண்ணெய் என்றது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்று அழைக்கிறார். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா, பார்த்து விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றார். என்ன சொல்ற? சரி, நீ பார்க்காத விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. என்ன சொல்றாரு? நீ பார்க்காத விசுவாசிக்க முடியல, அதனால பாக்குற மாதிரி ஏதாவது தர்றேன். இந்த எண்ணெய் இருக்குதுல, இதை போடும் போது நீ சுகமாவேன். விசுவாசி நீ சுகமாவேன். என்ன போடுறது சுகமாக மாட்டேன், நான் சொல்றேன். எண்ணெய் பூசுவார்கள், நீ சுகமாவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால எண்ணெய் போடும் போது ஸ்தோத்திரம், சுகமாயிடுச்சுன்னு விசுவாசி சுகமாவேன். எவ்வளவு கர்த்தர் இறக்கம் உள்ளவர் பாருங்க. உனக்கு பார்க்காம விசுவாசிக்க முடியலையா, உனக்கு பாக்குறதுக்கு ஏதாவது தர்ற, ஈஸியா சுகமாறதுக்கு. கொஞ்சம் வீக்கா, நீ விசுவாசத்துல கொஞ்சம் வீக்கா, கஷ்டப்படுறியா, உனக்கு ஒரு மெத்தட் தர்றேன். ஒருத்தர் வந்து எண்ணெயை பூசுவார். எண்ணெயை பூசுமா, அந்த ஊழியக்காரரை பாரு, அந்த எண்ணெயை பாரு, அப்புறம் வேதத்தை பாரு. வேதத்துல என்ன சொல்லிருக்குது? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். எண்ணெய் பூசின உடனே என்ன நினைக்கணும்? நீ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை வியாதி படுக்கையில் எழுப்போன்னு சொல்லி இருக்குது. அதை விசுவாசி, ஊழியக்காரர் அல்ல, எண்ணெய் அல்ல, அதை விசுவாசி. விசுவாசிக்கும் போது உனக்கு சுகமாகும் என்று சொல்லி கர்த்தர் இப்படி ஒரு மெத்தட கொடுக்கிறாரு பாருங்க. அது ஏன்னா பலவீனமா இருக்கிற விசுவாசிக்கு கொஞ்சம் உதவுகிறதுக்காக கொடுக்கிறார். எப்படியாவது அவன் சுகமாகட்டுமே, அவ்வளவு விசுவாசம் இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் எண்ணெய் எண்ணெய் பூசி ஊழியக்காரர் வந்து அவனுக்கு ஜெபம் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விசுவாசம் வர வச்சு அவனுக்கு சுகத்தை கொடுக்கணுமே சொல்லிதான் இந்த மெத்தட். இது ரொம்ப சிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது, இது இருக்கிறதுலே கொஞ்சம் மட்டமான மெத்தட். இருந்தாலும் பரவாயில்ல, சுகமாயிட்டு போட்டோம். ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. இருக்கீங்களா அங்கதான்? கத்தருக்கு மட்டமான மெத்தடா ஹையஸ்ட் மெத்தடான்றது முக்கியம் இல்ல, அது அப்புறம்தான். நீங்க சுகமாகணுன்றதுதான் முக்கியம் கத்தருக்கு. அதனாலதான் கத்தர் என்ன சொல்ற, சரிப்பா அவனால் முடியலையா கூப்பிடு வரட்டும். அவரு அவர் வந்து எண்ணெய் பூசும்போது டக்குன்னு நினைச்சுக்கோ, கத்தர் சொல்லியிருக்காரு எண்ணெய் பூசினா சுகமாகணும், சுகமாயிடு. அந்த காலத்துல எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க, மீட்டிங் நடத்துவார், மீட்டிங் நடத்தி கொஞ்ச நாள் என்ன பண்ணாரு, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாரு. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண உடனே ஜனங்களுக்கு சொத்தமாச்சு பாருங்க. ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்குது, நிறைய பேர் அங்க வர்றவங்க எல்லாம் பாவம் சாதாரண ஆட்கள், அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பண்றாரு, எண்ணெய் பூசுறாருன்னா கத்தருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறத செய்ய, ரயில் லைன் பெருசா நிக்கும், அவர் பாட்டுக்கு எண்ணெயை பூசுவார், ஒரு ஒருத்தரா பூசி பூசி ஜெபம் பண்ணுவார். டால் புக்குன்னு ஒரு நாலு பேர் சொகமாச்சுன்னா பெரிய கூட்டம் கூட்டிடுது, சரி இங்க போனா ஏதோ நடக்குது. உடனே என்ன பண்ணாரு, எண்ணெயை பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. சின்ன சின்ன பாட்டிலா வாங்கி, சின்ன பாருங்க ஒரு அவுன்ஸ் கூட இருக்காது, அது 5 ரூபா 10 ரூபான்னு பின்னால நூத்துக்கணக்கான பாட்டில் பின்னால வச்சு வியாபாரம் நடக்கும் பாருங்க. எல்லாம் வந்து இங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி ஜெபம் பண்ணுவாரு, போறப்ப அப்படியே எண்ணெயை வாங்கிட்டு. இதனாலதான் எண்ணெய் விலை எல்லாம் ஏறி போச்சு. இந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் வாங்கி எண்ணெய் எப்படி விநியோகம் பண்றதுனால எண்ணெயே கிடைக்க மாட்டேங்குது சில நேரத்தில், ஏன்னா இப்படி போயிட்டு இருக்குது. அந்த எண்ணெய் மேல ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய அபார நம்பிக்கை, அது தவறா உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண சொல்லி இருக்குது, அது அவர் அவிசுவாசமா இருக்கிற ஆளுக்கு அல்லது விசுவாசிக்க கஷ்டப்படுற ஆளுக்கு உதவுறதுக்காக தான். இதை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே ஆரம்பிச்சாச்சு. அவர் பேருக்கு முன்னாலே எண்ணெய் போட்டுட்டாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய ஊழியத்திலே பிரபலமான ஒரு காரியம் என்னன்னா எண்ணெய் வியாபாரம் பண்றது. கத்தர் எண்ணெய் வியாபாரம் பண்ண சொல்லல, எண்ணெயை விற்க சொல்லல, பாட்டில் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அனுப்ப சொல்லிட்டு இல்ல. கத்தர் வந்து நாம் சுகமாவதை விரும்புகிறார், அதுக்காக என்ன சொல்றாரு, சிலருக்கு விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு உதவி செய். ஊழியக்காரர் எதுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க. சபைக்கு போன் பண்ணி எனக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்றாங்க, அவங்க உடனே வர்றாங்க, யாராவது ஒருத்தர் வர்றாங்க, வசனத்திலிருந்து ரெண்டு காரியத்தை வாசிக்கிறாங்க. வாசித்து நீங்க பயப்படாதீங்க, கத்தருடைய வார்த்தை சொல்லுது, வார்த்தை விசுவாசிங்க, சரி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும் போது நீங்க வந்து நேத்து விசுவாசிக்க முடியாத ஆள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சொன்னதுனால ஒரு ஆள் வந்து உங்களுக்கு முன்னால வேதத்தை வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு சுகமாவதற்கு ஏது உண்டாகிறது. ஆகவேதான் கத்தர் அப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம் அங்கே 15 வசனம். நீதிமான் 16 வசனம், நீதிமான் நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. சில நேரத்தில் சொஸ்தம் அடைவதற்கு தடை என்ன என்று சொன்னால், ஏதோ குற்றங்கள் குறைகள் ஒரு மனுஷன்

நடத்துகிறார்கள். பாருங்க எவ்வளவு கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறாருன்னு. எந்த மனுஷனையும் அவன் பாவம் செய்துட்டாலே குற்றம் செய்துட்டாலும் நீ குற்றம் செய்த போ ஒளி அப்படின்றது இல்ல கர்த்தர். நீ பாவமா செய்த போ கடை படுக்கையிலேயே அப்படின்னு சொல்லல கர்த்தர். நீ பாவம் செய்தியா குற்றம் செய்தியா சோமாக முடியலையா உங்களோட பாவம் அதுக்கு தடையா இருக்குதா, ஊழியக்கார் வரட்டும் அவர்கள் வந்து கொஞ்சம் விளக்கி உங்களுக்கு சொல்லட்டும் கொஞ்சம் உதவி செய்யட்டும், அப்போ உடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும், நீ அதை அறிக்கையிட்டு நீ அதுல இருந்து விடுதலை ஆகலாம். அப்பொழுது பிறகு சொல்லியிருக்கு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஊக்கமான ஏன் ஊக்கமா ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கும் போது ஊக்கமா ஏன் ஜெபிக்கிறோம், ஏனென்றால் சுகம் அளிப்பது என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்குது. தேவன் சுகம் அளிக்க விரும்புகிறார். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது, மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது என்று சொன்னால் சுகத்துக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் அதுல அவ்வளவு வல்லமை இருக்குதான். நிச்சயமா சுகம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா சுகம் கிடைக்கும், ஊக்கமாய் ஜெபியுங்கள், நிச்சயமாய் சுகம் உண்டு. கர்த்தர் நம்மை சுகமாக்குவதிலேயே குறிக்கோளா இருக்கிறார். எல்லாரும் கையில ஊற்றி சொல்லுவோம், கர்த்தர் நான் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். இது ஒரு வழி கொடுத்திருக்காரு பாருங்க. இது ரொம்ப சாதாரண ஆள், இன்னைக்கு விசுவாசிக்கவே முடியாத ஆள் கூட ஊழிக்காரரை கூப்பிட்டு எண்ணெயை பூசி சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி ஒரு சிம்பிள் விசுவாசத்துல அவன் அங்கே சுகமாகலாம். அவனுக்கு உதவி காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருப்போம் அப்போஸ்தல நடபடிகள் 19 அதிகாரத்துக்கு திருப்போம், 12 வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 19 அதிகாரம் 12 வசனம். இன்னொரு மெத்தட், அப்போஸ்தல நடபடிகள் 19 அதிகாரம் 12 வசனம். அவன் சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அதாவது 11 வசனம் சொல்லுகிறது பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், வியாதியஸ்தர் மேல் போட்டால் வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கினது, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தர் இன்னொரு மெத்தடையும் வச்சிருக்காரு. எப்படியாவது சுகமாட்டம், தூரத்தில் இருக்கிறார் ஆளு, ஊழியக்காரர் அங்க போக முடியல. யோக்கோப் 5:14-15 சொல்லி இருக்குது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர் அழைப்பானாக, அழைக்கணும்னா அங்க அவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரு போக முடியல, அவர் வியாதிப்பட்டிருக்கிறார் அவர் வர முடியல, எப்படியா சோகமாகிறது, அவருக்கு உதவி தேவை, ஏதாவது ஒண்ணு அவருக்கு அவ்வளவு விசுவாசம் பத்தாது, சரியில்லை. அப்ப பவுலுடைய சரீரத்திலிருந்து கச்சைகளையும் உருமாளையும் எடுத்து கொண்டு போய் போட்டாங்களாம். அப்படி வர முடியாத ஆட்கள், ஊழிகார் போய் ஜெபிக்க முடியாத ஆட்கள்கிட்ட இவருடைய சரீரத்திலிருந்து இருக்கிற துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் எடுத்து கொண்டு போட்ட போது அங்கே அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று எழுதியிருக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குழப்பம் அடைய கூடாது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும், கர்த்தருடைய சித்தம் வந்து எப்படியாவது மனுஷன் சுகமாட்டான், கைக்குட்டை அனுப்பிச்சியாவது சுகமாட்டான். எனக்கு தெரியும் சிலர்லாம் அந்த இதை வச்சு கைக்குட்டை வியாபாரம் நடக்குது. சில நேரத்தில் இந்த வசனத்தை வச்சு ஒரே ஆயிரக்கணக்கான பேருக்கு கைக்குட்டை அனுப்பிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதன் மூலமா யாராவது சுகமானார்கள் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா கர்த்தரும் அவர்கள் சுகமாக வேணும் என்றுதான் விரும்புகிறார். இருக்கீங்களா? ஒரு மனுஷன் சில நேரத்தில் அது தப்பான நோக்கத்துக்காக தவறான காரியங்களை செய்யலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில கைக்குட்ட வந்ததுங்க வச்சு ஜெபம் வச்சு சோகமாச்சுன்னு சொன்னா நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். சரி, கைக்குட்டையினாலேயாவது சோகமானீங்கள, கர்த்தர் சொல்ல அட கைக்குட்டையினாலே சோகமான நீ அப்படின்னு சொல்ல கர்த்தர் அதுக்குதான் உனக்கு அனுப்பிச்சேன். சரி, எப்படியோ சோகமாகுது, உனக்கு ஒண்ணு வேற எதுவும் சோகமாறதுக்கு உனக்கு வசதி இல்லனா கைக்குட்ட கிடைச்சாது சுகமாகு என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் வந்து சுகமாக்குறதுல விருப்பமா இருக்கிறார். யோபு கர்த்தர் வியாதிப்படுத்தல, அவனை சுகமா ஆரோக்கியமா நல்லா இருக்கிறது தான் கர்த்தர் அவனை விரும்புகிறார். ஒழிய அவனை வியாதிப்படுத்துகிறது கர்த்தர் இல்ல. வேதம் முழுக்க இது போதிக்கப்படுறது. எப்படியாவது சுகமாட்ட மனுஷன், விசுவாசமே இல்லாதவன் கூட அவனுக்கு உதவ முடியாது. ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட சில காரியங்களையும் அவர் செய்கிறார். ஏன் என்று சொன்னால் எப்படியாவது மனுஷன் சுகமாக வேணும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அபிஷேகத்தில் நிறைஞ்சு அப்படியே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னுடைய கோட்டை தூக்கி சட்டையை கழட்டி தூக்கி எரிஞ்சாராம்.

0: இதுல அபிஷேகம் இருக்கு போல். இத பத்து பேர் உளுந்து அடிச்சு கிழிச்சு ஆளுக்கு ஒரு சின்ன துண்டுன்னு எடுத்துட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, வல்லமை எனக்கு இருக்குது, நான் புடிச்சுக்கிட்டேன், இந்த துண்டுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு துண்டையாவது எடுத்துட்டு போனேன், அதுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்களா பாருங்க. அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம் பாருங்க. விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது, இன்னொரு சட்டையை போய் கிழிச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை, இருக்கீங்களா? உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது. கர்த்தர் அவ்வளவு பெரியவர், அவர் சொல்றார், ஜனங்கள் உங்கள் மூலமாய் சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், சுகமாவது என்னுடைய நோக்கமாயிருக்கிறது, ஜனங்கள் சுகமாவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் நான் ரத்தத்தை சிந்தினேன், சரீரம் பிற்கப்பட்டது, எப்படியாவது அவர்கள் சுகமாகட்டும், அவங்க சுகமாகணும்னு சில நேரத்தில் நம்முடைய சட்டையின் மேல கூட அபிஷேகத்தை வைக்கிறார் கர்த்தர், எப்படியோ சுகமாக வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் இப்படி பல வழிமுறைகளை உபயோகப்படுத்துகிறார், சிலர் அதை தவறா எடுத்துக்கொண்டு தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் கர்த்தருடைய நோக்கத்தை அதில் நாம் பார்க்க வேணும், கர்த்தர் சுகமாக்குவதே நோக்கத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறார், அதை நாம் விசுவாசிக்க வேணும். கர்த்தருடைய நோக்கம் வந்து நாம் எப்படியாவது சுகமாவது. இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் விசுவாசியுங்கள், அதை கர்த்தர் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஹையஸ்ட் மெத்தட்ல இருந்து லோவஸ்ட் மெத்தட் வரைக்கும் பல வழியில வச்சிருக்காரு, ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு சுகமாகுங்க என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது திருப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5:6. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:6. மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் இவைகளோ அவைகளின் சந்த வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகவும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்னொரு இடத்துல இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். எப்படி அந்த ஸ்திரீ ஒரு பெரும் வியாதியினால பாதிக்கப்பட்டு வர வர பலவீனம் அடைந்து மரண தருவாயில் அவர் இருக்கிறார். ரொம்ப தனக்குள்ள எல்லா ஆஸ்திகளையும் அவர் மருத்துவர்களுக்கு என்று செலவழித்து ஒரு சுகமும் கிடைக்கவில்லை. பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது இயேசு அந்த வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாத இவள் அந்த கூட்டத்தில் நெரிச்சல்ல போய் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவே சொல்லி போய் ஓரத்தை போய் தொடுகிறாள், சொஸ்தமாகிறாள். அந்த கதையை வாசிக்கிறோம். என்ன நினைத்து விடுகிறாள் ஜனங்கள், இந்த ஒரு ஸ்திரீ தான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானாள் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சந்தை வழியில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, சந்தையில உட்காந்து ஒரே மார்க்கெட் பிளேஸ் ஒரே கூட்டம், எங்களுக்கு எல்லாம் ஜபிக்க வேணாம், ஏன் நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம், இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஜபிக்க முடியாது, நேரம் இல்ல, அவர் பாவம் அவசரத்துல போறாரு, நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டாரலாம், நாங்களாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும், ஒரு உத்தரவு வாங்கி கொடுங்க நாங்க தொட்டுக்கலாம். வஸ்திரத்தின் எந்த பகுதியும் கையில மாட்டுதோ அங்க தொட்டுக்கோ, சுகமாகணுமா சுகமாய்கொள். வேதத்தில் போட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி, சுகமடைவதற்கு எவ்வளவு கர்த்தர் பிரியமானவராக்கிறார். ஏன் இந்த இயேசுவினுடைய உதாரணங்களை வாசிக்கிறேன் சொன்னா, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், தேவன் எப்படிப்பட்டவன் தெரிய வேணுமா, இங்க பாருங்க. இயேசு வந்து எல்லாம் கண்டவங்களை வந்து தொட்டுக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லல, அவர் சொல்ற தொட்டுக்க, வஸ்திரத்தை தொட்டுக்க, போ சுகமாக, இப்படிதான் சுகமானமா சுகமாயிக்கும், தொட்டா சுகமான விசுவாசிக்கிறியா, வந்து தொடு சுகமாக. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு ஸ்திரீ மட்டும் சுகமாகல, நிறைய பேர் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த காலத்திலே சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. எப்படியாவது சுகமாக வேண்டும், விசுவாசத்துல குறை உள்ளவன், விசுவாசம் நிறைய இருக்கிறவன், எல்லாரும் சிலரை பார்த்து சொன்னார் விசுவாசம் பெரியது என்று சொன்னார், நீ சுகமாக. சிலருக்கு விசுவாசம் பார்த்து அப்பவும் சொல்றாரு, உனக்கு உதவி இருக்குவா, சுகமாகிறதுக்கு நான் உனக்கு வழி பண்ணி இருக்கிறேன்னு சொல்லி அப்படி சுத்தமாக்குகிறார். இன்னொரு மெத்தட் பார்ப்போம், 1 கொரிந்தியர் 11:11. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் வாயை திறந்து கையில உயர்த்தி சொல்லும், நான் சுகமாவது, நான் ஆரோக்கியமா இருப்பது கர்த்தருடைய சித்தம், எப்படியாகிலும்
1: நான் சொஸ்தமாக வேண்டும். இதுவே தேவனுடைய விருப்பம்.
0: 11:29 எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானத்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உள்ள அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, முதல் மெத்தட் வந்து எண்ணெய் பூசுகிறது. கர்த்தர் சொல்ற விசுவாசம் குறைவா இருக்கா, எண்ணெய் பூசியாவது ஊழியக்காரர் வந்தாவது உனக்கு உதவி செய்ய சுகமாகட்டும். இரண்டாவது ஹேண்ட்கர்ச்சீஃப். சரி, நீ வர முடியல, நான் உனக்கு அங்க வர முடியல, ஹேண்ட்கர்ச்சீஃபாவது வரட்டும், நீ அதை தொட்டுக்கோ சுகமாயிக்க. சரி, வந்துட்ட, ஓரத்தையாவது தொட்டு சுகமாறன்ற. சரி, தொட்டு சுகமாயிக்க. அது மூணாவது மெத்தட். நாலாவது மெத்தட் கர்த்தர் சொல்றாரு சபையில விசுவாசிகளுக்கு. விசுவாசிகள் சுகமாக வேணுமா, சுகமானு கர்த்தர் விரும்புகிறாரா, என்ன நினைக்கிறீங்க நீங்க? சிலர் சொல்றாங்க கர்த்தரிடத்துல தீமையை நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமன். கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல, நீ தீமையை பெற வேண்டாம், உனக்கு சுகமாக வேண்டும், நீ சுகமாக வேணும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கு சபையில மாசந்தோறும் ஒரு வழியை வச்சிருக்கிறேன். இது வாரந்தோறும் செஞ்சாலும் நல்லா இருக்கும், நமக்கு அவ்வளவு நேரம் இல்லாதனால செய்ய முடியல. சில நேரத்தில் ஒவ்வொரு மாசமும் செய்யறோம் நாம, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி அதை அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. As often as you can. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. நாம் சாதாரணமா சபைகளில் இன்றைக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்க கர்த்தருடைய பந்தி இங்க பரிமாறப்படுகிறது. அதை சிலர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இது மோட்சம் போறதுக்கு இதை செய்யணும் போல இருக்கு. அவங்களுடைய எண்ணம் பாருங்க, அப்படி மோட்சம் கம்யூனியன் எடுத்து எந்த மாசம் கம்யூனியன் எடுக்காம செத்துக்கிட்டு போனா அப்புறம் மோட்சம் போவோமா நம்ம அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கு வைக்கல. மோட்சம் போறதுக்கு இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவுகிறது, நம்ம சுத்தமாக்குறது, நம்ம மோட்சம் போறோம். கம்யூனியன் எடுக்கிறதுனால மோட்சம் போல. தப்பா என்ன கூடாது பாருங்க, இந்த கம்யூனிக்கு எதுக்காக வருகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே எதற்காக பங்கெடுக்கிறோம். அங்க கர்த்தர் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். அநேகர் வியாதியா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், சுகம் பெறாத நிலையில இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், வா, உனக்கு இது ஒரு மெத்தட். நீ ஒருவேளை கட்சி புண்ணு கிடைக்கலையா பரவாயில்ல, எண்ணெய் வாங்க முடியலையா பரவாயில்ல, ஊழியக்கார் வந்து பார்க்கலையா சரி பரவாயில்ல, நீ அதுவா இந்த கம்யூனியன் டைம்ல வந்து அங்கே வந்து ஒரு காரியத்தை நீ நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நிதானித்து அறிய வேண்டும். அதுதான் வாஸ்தவம் 29 கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனராய் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரமாய், அநேகர் சீக்கிரம் இறந்தும் போயிடுறாங்க, அநேகர் வியாதி உள்ளவர்களாவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? நிதானித்து அறியவில்லை எல்லாம். அதாவது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால். என்ன கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன நிதானித்து அறியிறது? பாருங்க, கம்யூனியன்ல இதெல்லாம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய சடங்கு, இது போய் கடகடமே அப்பத்தை வாங்கி வாயில போட வேண்டியது, ரசத்தை வாங்கி குடிக்க வேண்டியது, மலர் குடிச்சிட்டு கடகடன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. முடிஞ்சிருச்சு, என் சடங்கு முடிஞ்சிருச்சு. சிலர் பாருங்க அதுக்குன்னு வருவாங்க, இதை மிஸ் பண்ண கூடாது, அது முடிஞ்சனும் ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் நடக்குது பாருங்க. பாரம்பரிய சபைகள்ல ஜனங்க வந்து வெறும் அதே தான் அதுல என்னமோ இருக்குது அப்படின்ற இது அவங்களுக்கு. ஆனா அங்க வரும்போது நிதானித்து அறிய சொல்லுகிறது. இதை நிதானித்து அறியாதனால் அநேகர் வியாதியா இருக்கிறார்கள், அநேகர் தங்கள் காலத்துக்கு முன்பே மறித்து போகிறார்கள். ஏனென்றால் இதை நிதானித்து அறிந்து இதை பெற்று இதில் இதில் ஆசீர்வாதங்களை அறிந்து இதை பெற்று இதுல வாழுகிறது கிடையாது என்று இங்க வேத வசனம் சொல்லுகிறது. எண்ணத்தை நிதானிக்கிறது. ரெண்டு காரியத்தை நாம் நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சடங்கு, இந்த கர்த்தருடைய பந்தி என்கிற சடங்கு வெறும் சடங்கு அல்ல, ஒரு அர்த்தமுள்ள சடங்கு. நம்மை சுகமாக்குவதற்கென்று, நமக்கு சுகமாகும் வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சடங்கு. அப்ப அங்க நிறைய வேலை நடக்க வேண்டியது. அதனால தான் நாம் சும்மா அதை பண்றது கிடையாது. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோமே என்று சொன்னால் நிதானித்து அறிய வேண்டும். சரீரத்தை நிதானிக்க வேண்டும். என்ன நிதானிக்கிறது? ரெண்டு காரியத்தை நிதானிக்க வேண்டும். ஒன்று கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம், இன்னொன்று பிட்கப்பட்ட சரீரம். சிந்தப்பட்ட ரத்தம் என்ன பண்ணுகிறது? நாம் சாதாரணமா என்ன கேட்டிருக்கிறோம், பிட்கப்பட்ட சரீரம் வந்து சரீர சுகத்துக்காக, ரத்தம் வந்து பாவ மன்னிப்புக்காக. சரி, கரெக்ட் தான். ஆனால் ரெண்டுமே சரீர சுகத்துக்கு கிரியை செய்யுது. நான் சொல்றேன், காமிக்கிறேன் பாருங்க. ரத்தம் எப்படி சரீர சுகத்துல கிரியை செய்கிறது, எப்படி கிரியை செய்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய பாவங்கள் சில நேரத்திலே நம்முடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது. அநேக நேரத்திலே வியாதி சுகமாக வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகள் நீங்க வேண்டும். யாக்கோபு 5:15 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் வந்து அந்த குற்றங்கள் குறைகளை குறித்து நமக்கு போதித்து, அதிலிருந்து எப்படி நாம் கழுவப்பட வேண்டும், சுத்தமாக வேண்டும் என்று நமக்கு காண்பித்து, வழியை காண்பித்து, அதில் ஊக்குவித்து, நாம் அந்த குறைகளை குற்றங்களை நீக்கும் போது சுகத்திற்கு உண்டாயிருக்கிற தடைகள் நீங்குகிறது, சுகம் உண்டாகிறது. ஏன் ரத்தத்தை நிதானிக்க வேண்டும், கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை ஏன் நாம் நிதானித்தறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரத்தம் தான் நம்மை கழுவுகிறது, நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிற ரத்தம் இது. இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஆகவே கம்யூனியனுக்கு வரும்போது, கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது இந்த ரத்தத்தை நிதானிக்க வேணும். ஏன் என்று சொன்னால், சிலர் வியாதிப்பட்டிருக்கலாம், சிலர் மிகவும் வியாதியில ரொம்ப நாளா வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய தடை சில நேரத்தில் இருக்கலாம் அந்த சுகத்திற்கு, ஒருவேளை பாவம் தடையா இருக்கலாம், சில குற்றங்கள் குறைகள் தடையா இருக்கலாம். கர்த்தருடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறியும் போது அந்த ரத்தம் என்ன செய்கிறது, இன்றைக்கு என்ன எப்படி கழுவுகிறது என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த ரத்தத்தின் மூலமான சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. அதை பற்றி எண்ணாமலே இருந்திருப்போம், அதை பற்றி நினைக்காமலே இருந்திருப்போம், ஏதோ தெரியல கர்த்தர் சோமாக்காம இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ரத்தத்தை நிதானித்துப்பா, ரத்தம் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உடைய பாவங்களை கழுவுகிற ரத்தம், உடைய பாவம் உனக்கு தடையா இருக்குது, உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்குது, சுகத்துக்கு தடையா இருக்கிறது, அதை எண்ணிப்பார், அதை நிதானித்துப்பார், இந்த ரத்தம் உன்னை கழுவிட்டு இருக்கின்றார். அப்ப கர்த்தருடைய பந்தியில வந்து உட்கார்ந்து அதை நிதானிக்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும் போது 1 யோவான் 1:9 சொல்லுகிறபடி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது, சுத்தமாக்குகிறது, அதன் பிறகு தடை இல்லை. ஆகவே ரத்தத்துக்கும் சரீர சுகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் பாவம், பாவத்தின் மூலமாக உண்டாகிற கேடுபாடுகள், தடைகள் எல்லாவற்றையும் இந்த ரத்தம் போக்குகிறது. ஆகவேதான் ரத்தத்தை நிதானி தெரிய வேண்டும். ஆகவேதான் இந்த கம்யூனியன் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். கர்த்தர் அதை நீங்க சுகமாக்கணும்னு வைத்திருக்காருங்க, சும்மா வந்து சடங்குல பங்கு பெற்று போக வேண்டும் வைக்கல, நீங்கள் சுகமாக வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விசுவாசியுங்கள், ஒவ்வொரு தரையும் அதை நிதானியுங்கள். ரத்தத்தை மட்டுமல்ல, சரீரம், பிட்கப்பட்ட சரீரம், சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது என்பதை நிதானிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் அடையப்பட்ட போது வாறுநாள் அவர்கள் அடித்தாரலாம், 39 அடித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 39 முறை சாதாரண வாரில் சும்மா பெல்ட்ல அடிக்கிறது இல்ல, வாரில் பல ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், அந்த வாரில் அங்கங்க பல பிரிவா அப்படி தொங்கிட்டு இருக்கும் பாருங்க. அதுல ஈயம், கூர்மையான பகுதிகள்லாம் இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும். அடிச்சா அந்த சரீரத்துல போய் அப்படியே கொக்கி மாதிரி மாட்டி அந்த சதையை பித்து, பிட்கப்பட்ட சரீரம் என்று சொல்றது லிட்ரல், சரீரத்தில் இருக்கிற அந்த சதையை பித்து அப்படியே செவுத்துல அடிக்குமா. இதை அடிக்கிறவன் வந்து டயர்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாருலாம், 20 ஒரு ஆள் அடிக்கிட்டு, அடுத்த 20 19 இன்னொரு ஆள், அடுத்த ஆள் அடி, ஏன்னா 20 ஃபுல் போர்ஸ்ல வராது, அடுத்த 20 ஒரே ஆள் அடிச்சா. இதுக்கு சரியான வாட்ட சாட்டமான போர் சேவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை அடிக்க சொல்றது. 20 அடி நாம முழு பலத்தோட ஃபுல் போர்ஸ்ல அடிக்கிறான், அடிக்க அடிக்க அந்த கொக்கி போய் அப்படியே மாட்டி சரீரத்தை பித்து அந்த சதைகள் அப்படியே செதறி செவரெல்லாம் அடிக்கும். கொடூரமான ஒரு சம்பவம் அது, அடிக்கிறதுனா சாதாரண காரியம் அல்ல. இயேசு அடித்தார்கள் என்றால் அவருடைய சதையெல்லாம், அவருடைய முதுகெல்லாம் உழுத நிலம் போல ஆயிட்டு, அப்படியே எலும்பு தெரியற மாதிரி சதை பிக்கப்பட்டது, இயேசுடைய சரீரம் பிட்கப்பட்டது, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிட்கப்பட்டது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் அந்த அடி, ஏன் இப்பேற்பட்ட ஒரு அடியை வாங்கி அவருடைய சரீரம் அப்படி பிட்கப்பட்டது என்று சொன்னால், அந்த பிட்கப்பட்ட சரீரம் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய சரீரமாய் இருக்கிறது, அது நமக்கு சுகமாக்குகிற சரீரமாய் இருக்கிறது, தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதவசனம் கூறுகிறது. ஆகவே இதை நிதானிக்க வேண்டும். யாத்ராமத்துக்கு திருப்போம், ஒரு நிமிஷம் போயிட்டு வருவோம். இங்கே இந்த பஸ்கா பண்டிகை பற்றி வாசிக்கிறோம். இந்த பஸ்கா வந்து இயேசுனுடைய, இயேசு நமக்கு பஸ்காவா இருக்கிறார் என்று பவுல அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல சொல்லுகிறார். அந்த பஸ்காவில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை நமக்கு நிழலாட்டமாய் காட்டுகிறது. யாத்ராமும் 12:5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நீதி இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அழகாவீங்க, பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதில் யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. பல காரியங்கள் அருமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஸ்கா, இயேசு நம்முடைய பஸ்காவாய் இருக்கிறார். இந்த பஸ்கா என்கிற இந்த காரியம் அங்கே யாத்ராமத்தில் முதல் முறையாய் நடப்பதை அங்க பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, ரத்தத்தை சிந்து, ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை சிந்து முதலாவது என்ன பண்ண வேண்டுமாம், அதை நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து, நிலைக்கால்கள் இரண்டுனா டோர் போஸ்ட், அப்புறம் மேல கீழே போடுறதில்ல, தரையில போடுறதில்ல, தரையில இருக்க போஸ்ட்ல போடுறதில்ல, மேலையும் சைட்லயும். ஏன் மேலையும் சைட்ல மட்டும் போடுறது, தரையில ஏன் போடுறது இல்லைன்னு சொன்னா, இந்த கால் காலால மிதிக்கப்பட வேண்டிய ரத்தம் இல்ல, இது மரியாதைக்குரிய ரத்தம், கனத்துக்குரிய ரத்தம், நம்முடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், இயேசுடைய ரத்தம். அதனாலதான் மேல் சட்டத்திலையும் சைட்லயும் போட சொல்லியிருக்கு. அதை கனம் பண்ண வேண்டும், மரியாதை கொடுக்கணும், அது காலில் போட்டு மிதிக்கிறது இல்ல, அதை மரியாதை கொடுக்கணும். நம்முடைய உள்ளமாகிய இந்த டோர் போஸ்ட்ல போட்டு இந்த ரத்தத்தை நாம் கனம் பண்ணும் போது, இந்த வெளியேறப்பெற்ற இயேசுடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறிந்து அதை கனம் பண்ணும் போது, அது எதற்காக சிந்தப்பட்டது என்பதை அறிந்து அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அப்படியாய் நாம் கனம் பண்ணும் போது, அந்த ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது. ரத்தம் மட்டுமல்ல, அதன் பிறகு சொல்லி இருக்கிறது, அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க கடவர்கள். அதான் சுட்டுதான் புசிக்கணும், சும்மா அவிச்சு இல்ல அப்படி இல்லைன்னு கரெக்டா போட்டிருக்காங்க. ஏன் சுட்டு புசி, நெருப்பினால் சுட்டு புசிக்க வேண்டுமா? நெருப்பினால் சுட்டு ஏன் புசிக்க வேண்டுமா? கல்வாரி சிறுவிலே இயேசு அங்கே அவருடைய சரீரம் பிட்கப்பட்டவராய் அங்கே தொங்கின போது தேவனுடைய கோபாக்கினை ஆகிய நெருப்பு அவர் மீது வந்து விழுந்தது. அவர் இங்க ஆட்டினுடைய மாம்சம் எப்படி சுடப்பட்டதோ அதுபோல தேவ கோபாக்கினியாவது கல்வாரி சிலுவையில் இயேசு மேல் விழுந்து அவரை பட்சித்து போட்டது. அதான் அங்க நடந்தது பாருங்க, கோபாக்கினின் அக்னி அவர் மீது வந்து விழுந்தது. இந்த சுடப்பட்ட இந்த ஆட்டின் மாம்சத்தை புசித்து அவர்கள் நீண்ட தூரம் பயணமானார்கள். அவர்களுக்கு ஆரோக்கியமும் சுகமும் அதன் மூலமாய் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது ஒரு பெரிய வாய்ப்பு. கர்த்தரை சும்மா சடங்கா செஞ்சு நீ மோட்சம் போறதுக்கு உனக்கு ஒரு சடங்கு வச்சிருக்கேன்னு சொல்லல கர்த்தர். கர்த்தர் சொல்றார், நீ எப்போதெல்லாம் செய்ய முடியுமோ செய், அது செய்யும் போது நிதானிக்கிறவனா செய். நிதானிக்கிறவனா செய்யாதனாலதான் அநேகர் வியாதிகளா, வியாதிப்பட்டவர்களா இருக்காங்க, அநேகர் செத்தே போயிருக்காங்க, வியாதிப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிதானி என்று சொல்லுகிறார். உனக்கு சுகமாவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திப்பதற்கு, பாவம் என்கிற தடையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவதற்கு, சுகத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் நீக்கி போடுவதற்கு, சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, பாவங்கள் கழுவப்படுவதற்கு, சரீரம் ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் நான் இதை வைத்திருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் இதை நிதானித்து பார், ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது என்று நிதானித்து பார்த்து, அது எனக்காக பிட்கப்பட்டது, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், என்னுடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், என்னை ஆரோக்கியமாக்குகிற அவருடைய சரீரம். ஆகையால்தான் இயேசு சொன்னார் 6 யோவான் 6 என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் இதுதான், இந்த மாம்சம் இந்த ரத்தம். லிட்டரலா நாம் வந்து இங்க கம்யூனியன்ல பங்கெடுக்கும் போது அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் நாம் என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். இது என்ன செய்யுது நமக்கு? அவருடைய பிட்கப்பட்ட சரீரம் நம்ம எப்படி சுகமாக்குகிறது, அவருடைய ரத்தம் எப்படி பாவம் என்கிற தடையை போக்கி ஆரோக்கியத்தை நமக்கு எப்படி கொண்டு வருகிறது என்பதை நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள், சுகமாகுங்கள். 5 மார்க்கு 16 மார்க்கு 16 அதிகாரத்துக்கு திருப்போம், 17 வசனம். ஒவ்வொரு மெத்தட பார்த்து கொண்டே போனால் கர்த்தர் சுகம் அளிக்கிறவர் தான் ஒழிய அவர் வியாதி படுத்துகிறவர் அல்ல என்பது நிச்சயமாய் விளங்கும். இயேசுவை பார்த்தா போதும், புதிய ஏற்பாட்டை பார்த்தா போதும், பழைய ஏற்பாட்டை பார்த்தா போதும், வேதத்தை பார்த்தால் போதும், நிச்சயமாக இது விளங்கும். 16 அதிகாரம் 17 வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையிலே பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவாக யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். குறிப்பா இது வந்து அவிசுவாசிகளுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது வியாதியஸ்தர் மேல கை வையுங்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று அவிசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டது மெத்தட், முக்கியமா அவிசுவாசிகளுக்காக. அதனால விசுவாசி சுகமுடியாக ஆக முடியாதுன்னு இல்ல, கைகளை வைக்கிறதுனால நிச்சயமா சுகமாக முடியும். ஏனென்றால் கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாகணும்னு தான் விரும்புகிறார் இல்லையா. கர்த்தர் சொல்ல சரி விசுவாசிக்குன்னு இதை கொடுத்துருக்க, பரவாயில்ல நீயும் சுகமாயிக்கும், கைகளை வைக்கிறது மூலமாக நீங்களும் சுகமாகலாம். கைகளை வைக்கிறதுனால சுகமாகல, மறுபடியும் பாருங்க, இது ஒரு இதுதான் தலைசிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது. சுகம் கைகளை வைக்கிறதுனால சுகம் அல்ல, விசுவாசம் தான் சுகத்தை கொண்டு வருகிறது. கைகளை வைக்கிறது என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவ்வளவுதான். அந்த ஆயில் மாதிரி, அல்லது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது மாதிரி, அல்லது அந்த கைக்குட்டையை கொண்டு போய் ஒரு மனுஷன் மேல போடுவது போல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக. விசுவாச இல்லாதவர்கள், விசுவாசத்துல பலவீனப்பட்டவர்கள், விசுவாசத்து சுகமாக முடியாதவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கத்தக்கதாக, விசுவாசத்தை அவர்களுக்கு உண்டு பண்ண, அவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக. அப்ப கைகளை வைக்கும்போது என்ன நடக்குது? ஒரு மேல கையை வைக்கும் போது அவன் என்ன என்ன வேண்டும்? வசனம் சொல்லுது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்ப கைகளை வைக்கும் போது அந்த விசுவாசி என்ன யோசிக்க வேண்டும்? சரி வசனம் சொல்லுது கைகளை வைத்தா சுகமாவன், இப்ப சுகமாற சான்ஸ் எனக்கு, இப்ப போய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், கையை வைக்கட்டும், கையை வைக்கும் போது எனக்கு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு அவன் திங்க் பண்றான். அவன் கொஞ்சம் பலவீனமான விசுவாசியா இருக்கலாம், அல்லது ஒரு பலவீனமான நிலையில இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், சரியா சிந்தித்து சரியா விசுவாசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறான். அவனுக்கு ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, கைகளை வைக்கிறதுனால நீ சுகமாகன்னு சொல்லி. அவன் வர்றான், கையை வைக்கிறோம், வைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், சரி கையை வச்சா சுகமாகன்னு சொல்லி இருக்குது. கையை வைக்கிறதுனால அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுனால சுகம். கையில அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தையில சுகம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது கைகளை வைப்பார்கள் அப்பொழுது சொஸ்தமாவார்கள், அதனால சுகம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள், இங்க ஜெபம் பண்ணுவார்கள் கூட சொல்லி இல்ல, கொஞ்சம் கவனிக்கணும். கைகளை வைத்துட்டு பெரிய ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இல்ல, கைகளை வைப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி இருக்குது. சொஸ்தமாவார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரிகவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் மூல பாஷையிலும் அப்படிதான் வருகிறது. ரிகவர் என்று சொன்னால் மருத்துவர்கிட்ட போறோம், அவர் சொல்றாரு 3 நாளைக்கு இந்த டேப்லெட் எடு, போய் ஒரு நாள் எடுக்கிறீங்க, ஒரு நாள் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா தேவலாம் பரவாயில்லன்றோம் இல்லையா, தேவலாங்க. சில நேரத்தில் இந்த ஹீலிங் மீட்டிங்ஸ்ல எல்லாம் போய் பார்த்தா, நாங்க நடத்துற இந்த கூட்டணங்கள்ல பார்த்தா, நிறைய பேர் உடனே சோமாகறாங்க, இன்னும் சில பேர் வந்து இப்ப கொஞ்சம் தேவலாங்கம்பாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் தேவலான சோமாயிடுச்சுன்னு அர்த்தம், சில நேரத்துல சரியா கேக்கணும் அது. சிலர் உண்மையாவே தேவலான்றாங்க, பரவாயில்ல நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்லங்க, ஜெபம் பண்ண பிறகு இப்ப பரவாயில்ல, சரி நாளைக்கு வாங்க இப்படி எப்படி இருக்கு, இப்ப ரொம்ப தேவலாங்க, 3வது நாள் எப்படி இருக்கு, இப்ப ரொம்பவே தேவலாங்க, 4வது நாள் எப்படி நல்லா ஆயிடுச்சுங்க, அதுதான் ரிகவர். ரிகவர்னு சொன்னா படிப்படியாக டாக்டர் மருந்து கொடுத்து ஒரு நாள் எடுத்தவொடனே கொஞ்சம் நல்லா ஆகுது, 2வது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது, 3வது நாள் எடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது இல்லையா. அது போல ரிகவர் ஆகிறார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கைகளை வச்ச உடனே ஒன்னும் வித்தியாசம் தெரியாம இருக்கலாம், ஆனால் டாக்டருடைய மருந்து 3 நாள் சாப்பிட்டா அப்படி சுகமாகும்னு விசுவாசிக்கிறோமோ அது போல விசுவாசிக்கணும். கையை வச்சாச்சு மாத்திரை எடுத்தது மாதிரி, அது கையை வச்சாச்சு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு நினைக்கூடாது. கையை வச்சோடனே போன வீட்டுக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மருந்துக்காக ஸ்தோத்திரம், என்ன சோமாக்குனதுக்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி போக வேண்டியதான். போனா முதல் நாள் கொஞ்சம் லேசா சோமா இருக்கும், 2வது நாள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், 3வது நாள் இன்னும் 4வது நாள் நல்லா ஆயிடும். இப்படி ரிகவர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படியாவது மனுஷன் சுகமாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுக்கு கர்த்தர் வியாதியை தரல, கர்த்தர் சுகமாக்குகிற கர்த்தர். எத்தனை வழியை வச்சிருக்கிறார், ஏதாவது ஒரு வழியில் சுகமா, இந்த உத்தமமான மனுஷன் சுகமாகிறதுக்கு கர்த்தர் எவ்வளவு வழிகளை வைத்திருந்தார். யோபு சுகமில்லாமல் இருந்தது, அவன் தத்துவம் பேசினதெல்லாம் அது அவனுடைய பிரச்சனை, அவனுடைய பயம், அவனுடைய காரியங்கள், அதற்கெல்லாம் வழிவகுத்தது. கர்த்தர் அவனை சுகமாவதற்கு, அவன் சுகமாவதற்கு, அவனுடைய விடுதலை, அவனை விடுதலை ஆக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவன் மனம் திரும்பி நான் பேசினதெல்லாம் தப்புன்னு சொன்னவன அவனுடைய சிறை இருப்பை திருப்பி அவனுக்கு ரெண்டத்தனை ஆசீர்வாதத்தை அவனுக்கு உண்டு பண்ணினார். அவனுடைய விசுவாசத்தில் அவன் சரியா நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கையில வெற்றி உண்டானது, ஜெயம் உண்டானது என்று பார்க்கிறோம். பார்ப்போம் 5:6 யோவான் 14 யோவான் 14. இது கொஞ்சம் ஹை மெத்தட் பாருங்க. யோவான் 14:13-14 வசனங்கள். இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் லோ மெத்தட்ஸ், ஆயில், எண்ணெய், பிறகு கர்ச்சீஃபு, பிறகு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது, அதன் பிறகு இந்த பந்தியில வந்து பங்கெடுக்கும் போது நிதானித்து, அது கூட கொஞ்சம் ஹை மெத்தட் தான். ஏன்னா அது வந்து ஆவிக்குரிய அறிவை உபயோகப்படுத்தணும். எதுக்காக சிலுவையில மரணம் ஏற்பட்டது, ரத்தத்தை குறித்து, பிற்கப்பட்ட சரீரத்தை பற்றி சிந்திக்கணும், வெளிப்பாடு பெறணும், அது கொஞ்சம் ஹை மெத்தட். கைகளை வைக்கிறது, அது ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாதாரண மெத்தட் தான். எப்படியா சுகமா, ஹையோ லோவோ, சுகமாக வேண்டும், அதுதான் கர்த்தருடைய விருப்பம். 6 யோவான் 14:13-14, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இதில் ஒரு பெரிய பிரசங்கியார் ஒருவர் பல வருஷம் முன்பாக ஒரு அருமையான சத்தியத்தை இதிலே சுட்டி காட்டினார். எதை கேட்டாலும் என்று சொன்னால் ஜெபத்தை குறித்து இங்க சொல்லவில்லையா, ஜெபத்தை குறித்து மற்ற இடங்களில் பேசுகிறது. இங்கே வந்து நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொன்னால் அந்த மூல பாஷையில் வருகிற அந்த வார்த்தையை பார்த்தால், நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும் நான் செய்வேன் சொன்னா ஆண்டவரிடத்துல போய் நாம் டிமாண்ட் பண்றது இல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒன்னும் சுகத்தை பிடிச்சி வச்சுட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லல. நம்ம டிமாண்ட் பண்றதுக்கு அவரிடத்துல, அவர் நம்ம பிரச்சனை இல்ல, அவரிடத்துல நான் டிமாண்ட் பண்ண வேண்டியது இல்ல. சில நேரத்தில் பிசாசானவன் கட்டி போடுகிறான் ஜனங்களை, வியாதியின் மூலமாக, நோய்கள் மூலமாக கட்டி வைத்திருக்கிறான். 13 வருஷமா கூனியா இருந்த ஸ்திரியை இயேசு பார்க்கிறார் தேவாலயத்துல. ஆபிரகாம் குமாரத்தி பிசாசனால் கட்டப்பட்டிருக்கிறார், விடுதலை ஆக வேண்டாமா என்று சொல்லுகிறார். பாருங்க, உடன்படிக்கையின் பிள்ளை அவள், ஆபிரகாமின் சந்ததியில வந்தவள், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி, 18 வருஷமாய் கட்டப்பட்ட நிலையில கூனியா இருக்கிறாள். இயேசு சொல்றாரு, இவள் விடுதலை ஆக வேணாமா, இவளை நிமிர வைக்க வேணாமா, நானு 18 வருஷமா பிசாசான இப்படி கட்டி போட்டிருக்கான இவளை என்று சொல்லுகிறார். அநேக நேரத்தில் வியாதி ஒரு பிசாசு கத்தா இருக்கிறது. பிசாஸ் அவனுடைய அதிகாரத்தை ஜனங்கள் மீது செலுத்தி வருகிறான். இவர்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லாதனால சில நேரத்தில் அப்படியே அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், சத்தியத்தை அறியாதனாலே. என்ன சொல்றார், டிமாண்ட். சத்தியத்தை அறிஞ்ச உடனே என்ன பண்ண, டிமாண்ட் பண்ணு. என்ன டிமாண்ட் பண்ணுவோம், ஓரல் ராபர்ட்ஸ் அந்த காலத்தில் ஜெபம் சொல்லி கொடுத்தார் பாருங்க ஜனங்களுக்கு, ஜெபத்தை குறித்து போதிக்கு போது சொல்றார், பிசாசே என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, இப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாரு. இது வந்து ஆண்டவரத்தில் பண்ற ஜெபம் இல்ல, பிசாசு கிட்ட டிமாண்ட் பண்றது. என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, உனக்கு அதிகாரம் கிடையாது. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் மை பாடி, டேக் யுவர் ஹேண்ட் ஆஃப் ஆஃப் மை பாடி. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு அந்த காலத்தில், எனக்கு ஞாபகம் இருக்கு. பொருளாதாரத்தை குறித்து அப்படிதான் ஜெபம் பண்ணுறது சொல்றாரு, பிசாசே என்னுடைய வியாபாரத்திலிருந்து, என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய எல்லாவற்றிலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, டிமாண்ட். சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தில் நிற்கவனும், பிசாசு நேரத்தில் போய் டிமாண்ட் எடு, வேணா கையை வைக்காத, எடுத்து போடுடைய கையை, அப்படி டிமாண்ட் பண்ணும் போது அது நடக்கிறது. இது கொஞ்சம் ஹை மெத்தட். ஏன் என்று சொன்னால், இதுக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நின்று அந்த விசுவாசத்தை அப்படி பயன்படுத்த வேண்டும். டிமாண்ட் பரலோக பிதாவினத்தில் டிமாண்ட் பண்றது இல்ல, demand from the devil to take his hands off, கை எடுத்து போடு என்று டிமாண்ட் பண்ண வேண்டும். நீங்க டிமாண்ட் பண்ணலாம், எல்லார கையில ஊத்தி சொல்லுங்க, பிசாசே என்னுடைய சரீரத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு, என்னுடைய பொருளாதாரத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு. என்னுடைய குடும்பத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு. என்னுடைய மனதின் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு. என்னுடைய எது என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றின் பேரிலும் உனக்கு அதிகாரமே கிடையாது, கையை எடுத்து போடு. டிமாண்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி டிமாண்ட் பண்ணுங்க, எடுத்து போடு. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப், டோன்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன். டிமாண்ட், அது கொஞ்சம் ஹை மெத்தட். கடைசியா வாசிப்போம் 107வது சங்கீதம். இதை சொல்லி முடித்து விடுகிறேன். 107வது சங்கீதம். கர்த்தர் பாருங்க, சோமாறுதுக்கு சுத்தி சுத்தி அத்தனை வழி வச்சிருக்காரு. பெரிய விசுவாசிகளுக்கும் வச்சிருக்காரு, சாதாரண விசுவாசிக்க முடியாத ஆட்களுக்கும் வச்சிருக்காரு. எப்படியாவது சோமாங்க, எப்படியாவது நல்லா இருங்க, எப்படியாவது செழித்திருங்கள் விரும்புகிறார். 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 17வது வசனத்தில் வாசிக்கிறேன். நிர்மூடர், அதாவது மூடர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல் மரியந்தம் சமீபித்திருக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் லிக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூடர்கள் என்று சொல்லுங்க. மூடர்னா கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தை தான், அது பைபிள்ல யூஸ் பண்ணிருக்கு. மூடர்னா தப்பா நினைக்கூடாது. அதான் மூடர்னா சரியான ஒரு ஆவிக்குரிய அறிவில்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லாதவர்கள், காரியத்தை சரியா பகுத்தறியாதவர்கள். கர்த்தர் தான் தீமையும் செய்கிறார் நன்மையும் செய்கிறார் என்று எண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்கிறார்கள். போஜன பதார்த்தங்களை ஆரோசிக்கிறார்கள். மரண வாசல் பறி மரண வாசலுக்கு வந்துட்டாங்க. தேர் அட் தி கேட்ஸ் ஆஃப் டெத், மரிக்கும் தருவாய்க்கு வந்துட்டாங்க. அவ்வளவு வியாதி. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் மெத்தட் பாருங்க. வசனத்தை அனுப்பி சுஸ்தமாக்குகிறது. இந்த லெவலுக்கு தான் விசுவாசி வளரணும். கையை வச்சு ஜெபிச்சுக்கலாம், ஓகே, தப்பே கிடையாது, ஜெபிச்சுங்க, அதுதான் முடியுமா, செஞ்சுக்கங்க, நான் கையை வச்சு ஜெபம் பண்றேன், பண்ணிக்கலாம். சரி, என்னைய பூசி ஜெபம் அதுவும் பண்ணிக்கலாம். ரெடி, நானும் ரெடி. நீங்க சோமாகிறதுக்கு நானும் ரெடி, கர்த்தரும் ரெடி. என்ன பூச சொல்றீங்களா? பூசி ஜெபம் பண்றேன். இல்ல, கைக்குட்டை ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, நான் வச்சுக்கிறேன். சரி, கைக்குட்டையே அது கொடுக்குறேன். நான் கைக்குட்டை வியாபாரம் பண்ண போறது இல்ல. ஆனா உங்களுக்கு வேணா தர்றேன் நான். அதுல உங்களுக்கு நம்பிக்கையா? நீங்க சுகமாகிறது உங்களுக்கு என்ன தேவை? இல்ல, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு தொட்டிருங்க, போக தொட்டுங்க, அப்படியா சுகமாகட்டும். எப்படி வேணா சுகமாகலாம் பாருங்க. ஆனா ஹையஸ்ட் மெத்தட் வந்து கர்த்தருடைய வார்த்தை. அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார், அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் கிரேட்டஸ்ட் மெத்தட். எல்லாரும் அதுக்கு வளரணும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை, அதை விசுவாசித்து அதில் நின்று ஜெயத்தை எடுக்கணும். வியாதியின் மேல ஜெயத்தை எடுக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகளுக்கு திருப்போம். 4வது அதிகாரம், 4வது அதிகாரம் 22வது வசனம், 21வது வசனம், 20ல் இருந்து. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வசனத்தை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க, வார்த்தைகளை பற்றி. செவிகொடு, கண்களை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்துள்ள காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். எது? இந்த வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. அது என்னவா இருக்குது? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லி இருக்குது, அவளுடைய உடலுக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறதாம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. மருந்து கண்டுபிடிச்சவரே கர்த்தர் தான். பெஸ்ட் மருந்து கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடி, அது மேல உன் கண்களை வை, அது உன் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது, காத்துக்கொள், அதை செவிகொடு, அதை கேள். அது ஜீவ வார்த்தைகள். அதை கேட்கும் போது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவைகள். கர்த்தருடைய வார்த்தையை அப்படி பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. கடைசியா ஏசாயா 55 இந்த வார்த்தையை பற்றி, ஏசாயா 55:10-11 ஆகிய வசனங்கள். மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி இருக்கும்? மழை வந்து பூமியை நனைச்சு அதுல முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எப்படி உண்டாகிறதோ அது போல அப்படியே என் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், பாருங்க வசனத்தை பேசும்போது அதை கேட்கும் போது அது இருதயத்தில் வைக்கும் போது அது ஒரு வேலையை செய்யாம விடாது. அது வெறுமையாய் திரும்பாமல், வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தர் சொல்றார், நான் விரும்புறதை செய்யும்படியா வசனம் அனுப்பப்படுகிறது. நான் நீங்கள் சுகமாகும்படியா விரும்புகிறேன், சொஸ்தமாகும்படியா விரும்புகிறேன், விடுதலையாகும்படியா விரும்புகிறேன். நான் விரும்புறதை செய்யறதுக்காக வார்த்தையை அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு செவி கொடுங்கள், உள்ளத்துல வையுங்க, கண்ணுக்கு முன்னால் அதை வையுங்க, இருதயத்தில் வைத்து தியானியுங்கள். அது உங்களுக்கு உள்ளச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை மருந்தா இருக்கட்டும். யோபுக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை நோய், கர்த்தர் அற்புதமான மருந்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இத கண்ணனை விட்டு விலகு கூடாது, இருதயத்தை விட்டு விலகு கூடாது, வை உனக்கு மருந்து. இது நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், உபத்திரவத்தை கொடுக்கிற தேவன் இல்ல. நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல. உன்னை சுகமாக்குகிற தேவன், உன்னை வியாதி ஆக்குகிற தேவன் அல்ல. உன்னை வாழ வைக்கிற தேவன், உன்னை அழிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்றார், நான் மருந்து கொடுத்திருக்கிறேன், உனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வேலை செய்யுது இந்த மருந்து. இந்த மருந்து கவனி, இருதயத்தில் வைத்துக்கொள். ஜீவனுள்ள வார்த்தைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நல்லா

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸிஸ் பிரியால் கிறிஸ்டோஃபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தறிகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிஞ்சிடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

பிரசித்ததான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேக இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அண்ணார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் எத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன்.

Dear children, greetings in the matchless name of Jesus Christ, our Lord. 39ஆம் பாகத்தை வெளியிட கிருபை செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இதோ உப ஆகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு முன்னே செல்கிறார், நம்மோட கூட இருப்பார், நம்மை விட்டு விலகுவது இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆதலால் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் என்று பாட வைத்தார். அதையே முதல் பாடலாக நாம் பாடப்போகிறோம். இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், பாரத தேசத்தை நாம் சுதந்தரிப்போம்.

நான் கொடுக்கும் தேசத்தை சொந்தமாக்குங்கள், இந்திய தேசத்தை சுதந்திரியுங்கள். இதோ உங்கள் காலடி படும் எல்லா இடங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். யோசுவா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிருந்த வீறு கொண்டு துணிந்து நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடே கூட இருப்பான்.

இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமானார். அவரது நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரமாயிற்று. இப்படியாக மோசே தனது இறப்புக்கு முன் மக்களை ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்துகிறார்.

பிள்ளைகளே, சங்கீதம் 16 என்றாலே ஒரு பரவசம் தான். அதிகம் தியானிக்கிற சங்கீதம் இது. பேதுரு தன் முதல் பிரசங்கத்திலேயே இதை கோடிட்டு காட்டுகிறார். பவுல் தனது முதல் பிரயாணத்தில் இதை குறிப்பிடுகிறார். 8 வசனத்திலே தாவீது இப்படியாய் ஜெபிக்கிறார், எப்பொழுதும் எனக்கு முன்பாக உம்மை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கின்றேன். ஆம், படைத்த நம் தகப்பனை கண் முன் நிறுத்துவோம், பயம் வேண்டாம், ஜெயம் உண்டு.

இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தாலும் தாங்கள் சாட்சி பகர்ந்த வசனத்தாலும் எதிரியை ஜெயித்தார்கள் என்று திருவழிப்பாடும் 12:11 எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தம் ஜெயம் அறிக்கை செய்வோம். அவருடைய திரு ரத்தம் நமக்கு கொண்டு வரும் நன்மைகளை எல்லாம் பாடலாய் பாடி ஜெயம் எடுப்போம்.

அப்படி பதில் சொல்லிக் கொள்கிறார். அவர்கள் காரியம் புல்லை போல வாடி போய்விடும். நீயோ கர்த்தரை நம்பி நன்மை செய், உன் நீதியை பட்டப்பகலை போல விளங்கப்படுவார். இதுதான்

ஆவியில் நிறைந்து இதயத்திலே நம்மை படைத்த தெய்வத்தை பாடி துதித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்த வாருங்கள்.

இருக்கிறேன். திகையாது, நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உங்களை க

0: ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாள் எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பன் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 107வது சங்கீதம், சங்கீதம் 107 அதனுடைய 24வது வசனம்.
1: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள்.
0: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை எடுத்து அப்படியே தியானித்து சர்ச் கீழே இந்த சைடில் அப்படியே நடந்து நடந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த பேசின வார்த்தைகளை எல்லாம் தான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நல்ல கவனிக்கணும். செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக நாம் வசனத்தை எப்படி கேட்கிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி காத்துக்கொள்கிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், இவைகளின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்யும். இல்லைன்னா போன வெள்ளிக்கிழமை ஒரு வேர்டு, இந்த வெள்ளிக்கிழமை இன்னொரு வேர்டு. இதை வந்து இந்த வார்த்தையை ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் ஆங்காங்கும் இருந்து கேட்குற அத்தனை ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி கேட்குறோம், கேட்ட வார்த்தை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தை எப்படி காத்து கொள்ளுகிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், இவைகளின் அடிப்படையில் தான் வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். வசனம் பலிக்கும், பலிக்கணும். அப்போ தான் அது நிறைவேறுகிற அனுபவம். நான் வருவேன் கேட்பேன் போவேன், வருவேன் கேட்பேன் போவேன் அப்படி இல்லை, அதை தாண்டி. எனவே சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தர் ஜனங்களோடு பேச விரும்பிதான் ஒவ்வொரு வாரமும் அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து அவருடைய வார்த்தையை நமக்கு எடுத்து கிருபையாய் தருகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவன் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. கர்த்தர் நல்லவர், வசனத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். ஆழத்தின் அனுபவத்திலே 2 விதமான காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று ஆசீர்வாதமான அனுபவங்களையும் பார்க்க முடியும். முத்து எடுக்கணும்னா ஆழத்துக்கு தான் போகணும். இன்னொன்று ஆபத்தான அனுபவத்தையும், ஏ ஆழம் தெரியாம கால விடாத, அது ஒரு அது எச்சரிப்பை குறிக்கிற வார்த்தை, அது ஒரு ஆபத்தை குறிக்கிற காரியம். ஆழத்தின் அனுபவம் என்பது இப்படி 2 ஆங்கிளையும் நம்மால பார்க்க முடியும். நாம போய் மாட்டிக்கொள்ளுகிற ஆழத்தின் அனுபவம் என்பது அது மிகவும் ஆபத்தான அனுபவம். ஆனால் தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள், அது மற்றவர்கள் பார்வையிலே ஆபத்தான அனுபவம் போல காணப்பட்டாலும் அது தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான அனுபவமாக தான் மாறும். ஒரு ஆழத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் அங்கே ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒண்ணு சிலர் இருக்கிற சிச்சுவேஷன் என்பது அப்படிதான். இனி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அனுபவமே ஆழத்தின் அனுபவம். சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்தில் தாவீது சந்தித்த பிரச்சனைகளை குறித்து பல சங்கீதங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எல்லாமே பாட்டா பாடினாலும் அவருடைய வலியை தான் பாட்டா பாடி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க பிரச்சனையை சொல்லுங்கன்னு கேட்டால் வாயத்திருந்து பாட ஆரம்பிச்சிருவார். நம்ம சாட்சியே புலம்பி தான் சொல்லுவோம், அவர் வலியே பாட்டா தான் பாடுறார். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியே புலம்பிதான் சொல்லுவோம், கர்த்தர் என்னை காத்தார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் வருது, தூக்கி எடுத்து நமக்கு அந்த சவுண்டு அந்த இதை மட்டும் கேட்டால் ஏதோ கண்மலையிலேருந்து இவங்களை தூக்கி குழியில் போட்டது மாதிரி. ஆனால் தாவீது அப்படி இல்லை, அவருடைய வலியே பாட்டா பாடுவார், பாட்டா பாடுவார். ஹாலலூயா. அந்த இடத்துல தான் தாவீது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறார். 42வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தில்,
1: உமது மதகுகளின்
0: இரைச்சலால்
1: ஆழத்தை ஆழம்
0: ஆழத்தை
1: ஆழம்
0: ஆழம் கூப்பிடுகிறது. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கும் போது நான் நினைச்சேன் இதுதான் நான் சந்தித்ததுலயே பெரிய பிரச்சனை நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆழத்தை ஆழம் அடுத்து வர பிரச்சனையை பார்த்தா இதை விட அந்த பிரச்சனை பரவாயில்ல. சில நேரத்தில் நான் என் வாழ்க்கையில் சந்திக்கிற பிராபலத்தை நான் பார்க்கும்போது இதுதான் அர்த்தம், நான் சந்திக்கிற பிரச்சனையிலேயே இதே போல ஒரு பிரச்சனை. ஏங்க, ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போது, இந்த தடவை மழை வரும்போது என்ன சொன்னாங்க, கடந்த 46 ஆண்டுகளில் இதே போல திடீர்னு ஒரு புயல் அடிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, கடந்த 10 ஆண்டுகளில் இதே போல. இது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல தெரியுமா நம்ம திணறுகிறோம். நம்ம சிங்கத்தை ஃபேஸ் பண்ணும்போது, ஏங்க யாராவது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் எல்லாம் அமைதியிட்டாங்க, இவன் கொண்டு போய் விட்டுருவாங்களோ கூட்டில், இல்லை இல்லை. அவர் தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணுறாருன்னா அதுதான் ஆழம், அதுதான் ஆழம். சிங்கம் பிரச்சனை முடிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, யார், கரடி. அது முடிச்சு வந்து பார்த்தா கோழியாத்து நிற்கிறான். ஒரு பிரச்சனை முடியும் போது, ஒரு பிரச்சனை நம்ம இதுதான் லாஸ்ட், இதோட முடிஞ்சு நினைக்கும் போது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. சொல்லிட்டு சொல்றார், உமது அலைகளும் உமது திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போயின. ஆண்டவரே, போன வருஷம் நான் நினைச்சிட்டேன், ஆமென், ஆண்டவரே இந்த 2022 என் வாழ்க்கையில திரும்ப, சில சொல்லுவாங்க 2022, சிலர் கடந்த நாள் சில மாதங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் ரொம்ப வேதனையில் இருந்தேன்னா ஒரு ஆக்சிடெண்டில் ரொம்ப வேதனையிலிருந்து அவருடைய சாட்சி சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது எல்லாருமே யூஸ்வலாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான், இந்த நிலை என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது. நாம் ஒரு பிரச்சனையை, இதுதான் பெரிய பிரச்சனை நினச்சிட்டு அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை முடிவதற்குள்ளாக அடுத்து ஒன்று வெடிக்கும் பாருங்க. சில சொல்லுவாங்க, ஜோமனம் வருவாங்க புது ஆண்டில், ஆ என்ன என்ன எதுக்காக ஜோமனம், 2022 போல எனக்கு நான் இதுவரை சந்தித்த வருஷத்திலேயே நான் சந்தித்த பெரிய பிரச்சனையே 2022 அப்படி நீ வராம ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு 23 வந்தா அப்படி வரல. ஆனா அந்த ஆழம் இன்னொரு ஆழத்தை கூப்பிட்டதும், ஐயோ இதுக்கு அந்த 2000 ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளே அடுத்த பிரச்சனை. ஆமாம், அப்படிதானங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. எழும்பி வரலான்னு பார்த்தா இன்னும் ஆழம், இன்னும் ஆழம். ஆழத்தில் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. முதல் காரியம், நம்ம கண்ணுக்கே தெரியாது. 2வது காரியம், கற்குறிப்பிட்ட ஒரு இடத்தை இங்கே தான் அப்படின்னு காட்ட முடியாது. 3வது காரியம், திரும்ப கிடைக்காது. தாவீதின் வாழ்க்கையில் அலைகளும் திரைகளும் அவன் மேல் புரண்டு ஓடும்போது அந்த பிரச்சனை எப்படி போயிட்டுருக்கு, நான் இன்னும் ஆழமாக தான் போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, ஆழத்தை நான் நினச்சேன் இந்த துன்பம் என்கிற சமுத்திரத்தில், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தில் இதுதான் கடைசி, இதுதான் ஆழம்னு பார்த்தா இன்னும் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமே, ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஆமென். இத்தனை ஆண்டுகள், 40 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம் உங்க லைஃப் எப்படி சிஸ்டர் போயிட்டு இருக்கு? ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. ஏ வந்துட்டான், வா. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இப்படிதான் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஆழத்தின் மேல். அடுத்த வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். ஆமென். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? ஜலத்தின். அப்ப இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தா நமக்கு என்ன கேட்க தோணும்? உங்களுக்கு என்ன ஆண்டவர், நீங்க மேல இருந்து அசைவாடிட்டு இருக்கிறீங்க, நான் தானே உள்ளதான மாட்டியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு, அதாவது நம்ம பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருக்கு நம்முடைய மேலோட்டம் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறோம். யோபு இப்படிதான் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நான் அவர்கிட்ட வழக்காடுவேன், நான் கேட்பேன். ஆமென். நான் யாரையாவது தப்பா பார்த்தது உண்டா, கேட்டது உண்டா? ஏன்னா வலி வலி தாங்க முடியல. சொல்றேன், நான் அவரை தேடுறேன், அவரை காணல. இடதுபுறத்தில் கிரியை செய்தும் காணாதபடிக்கு அவர் ஒழித்திருக்கிறார். என்ன நான் கேட்பேன் அவர்கிட்ட? ஆமே. நமக்கு தெரிந்தது என்ன? அவர் ஜலத்தின் மேல அசைவாடிட்டு இருக்கிறார். உங்களுக்கு மேலோட்டம், நீங்க மேல ஜாலியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் பிரச்சனை? நான் தானே ஆழத்தில் இருக்கிறேன். ஆழத்தை ஆளுங்கோ. போன வருஷம் இந்த பிரச்சனை விட நான் இந்த வருஷம் சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. நான் இதுதான் அர்த்தம், இதுதான் கடைசி. நான் சந்தித்த பிரச்சனையிலேயே இப்படி ஒரு ஆழத்தை நான் பார்க்கவே இல்லை. நினைக்கும் போது அங்கிருந்து யோபுவை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 38 அதிகாரம், அதனுடைய 16 வசனம்.
1: பூமி
0: 1 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக நிறைய பேசிட்டு 16 வசனத்துல என்ன சொல்லுகிறார்?
1: நீ
0: சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இது சொல்லப்பட்டது என்ன? அவர் ஜலத்தின் மேல். இங்க யோபு ஒரு வழியில ஒரு பெரிய ஆழத்தின் அனுபவத்தில் அவன் துடிச்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ. என்ன அதன் அர்த்தம்? அந்த 2 சேர்த்து வச்சு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1:2, யோபு 38:16, என் ஆண்டவருக்கு என் பிரச்சனை மேலோட்டமாக மாத்திரமல்ல, என் பிரச்சனையின் ஆழத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இது எங்கிருந்து ஆரம்பித்தது, என்ன செஞ்சா இதுக்கு முடிவு கட்ட முடியும் என்பதை அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் மோசே பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 3:7, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை. ஆமே. கேட்கவே கூக்குரல் போட்டா கேட்கும். கூக்குரல் போடுறாங்க. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆளோட்டிகள். அப்ப எதனால இவன் கூக்குரல் எடுக்கிறான்? அவர் ஆழத்தில் உலாவுகிறவர், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆழத்திலும் உலாவுகிற தேவன். சிம்பிளா சொல்லணும், என்னுடைய ஏ டு இசட் தெரியும். அவர் என் நோயை குணமாக்குகிறவர் மாத்திரமல்ல, அந்த நோய்க்கான காரணத்தையும் சரி செய்கிறவர். எனவேதான் திமிர்வாத காரணை சுமந்து கொண்டு வரும்போது அவன் உன் வியாதி உன்னை விட்டு விலகுவதாக என்று சொல்வதற்கு பதிலாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எல்லாரும் நோய் குணமாகும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நோய் எதனால வந்தது என்று கர்த்தர் பார்க்கிறார். காரணம், அவர் ஆழத்தில் உலாவுகிற தேவனாயிருக்கிறார். ஏன் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? ஏன் வலி? இந்த உலகத்துக்கு என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு மேலோட்டமா மட்டும்தான் தெரியும். ஆமே. நான் அழுதால் மட்டும்தான் எனக்கு வலி இருக்குன்னு மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய அந்தரங்கத்தையும் என் வாழ்க்கையின் ஆழத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை சட்டி. ஹல்லேலூயா. ஆமே. ஏசாய 30 அதனுடைய 26 வசனத்திலே. ஆமே. சாரி, ஆமே. 12:13 வசனங்களிலே எரேமியா 30வது அதிகாரம் எரேமியா 30வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், உன் புண் ஆறாததாயும் உன் காயம்
1: கொடிதாயும் இருக்கிறது.
0: உனக்கு புண் இருக்கு, உனக்கு காயம் இருக்கு, இப்படி மேலோட்டமா பாக்குறவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த புண் எப்படிப்பட்டதா இருக்குது? அது ஆறாததா இருக்கிறது. அந்த காயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொடிதா இருக்கிறது. இன்க்யூரபிள், ஆறாததா இருக்கிறது. இது எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்? ஆழத்தில் உலாவுகிறவர், ஆழத்தில் உலாவுகிறவர். எனக்கு தெரியாது என் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த கடைசி ஆழம் இருக்குல்ல, அங்க நான் உலாவிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆயுளில், என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்த ஒருவளை சந்தித்திருக்கலாம், சந்தித்து கொண்டிருக்கலாம், சந்திக்க போகலாம். நான் சந்திக்கிற பெரிய பிரச்சனை எது, நான் பார்க்க போகிற பெரிய ஆழம் எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை அழைத்தவர் என்னுடைய ஆழங்களிலும் அவர் உலாவி இருக்கிறார். எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அடுத்த வசனம்,
1: உன் காயங்களை கட்டும்படி,
0: உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. ஆழத்தை அறிந்தவருக்கு தாங்க தெரியும். சூழ்ந்து இருக்கிறவங்க காயப்படுத்துவாங்களே தவிர காயத்தை கட்ட மாட்டாங்க. மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல சகோதரி உன் ஆண்டவர். ஏதோ நீ ஃப்ரைடே வரும்போது சண்டே வரும்போது பார்த்துட்டு பாய் சொல்லுகிறவர் அல்ல அவர். உன்னுடைய ஆழங்களில் உலாவுகிறவர். உன் பிரச்சனை என்ன, உனக்கு என்ன பிரச்சனை வந்தா யார் நிப்பாங்க, யார் வரும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல. அப்படி பார்த்துட்டு கூட்டத்தில் வந்தா எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இப்படி சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? அத்தனை கூட்டங்கள் நடுவில் கேட்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆமென். ஆண்டவரே, வேற எத்தனையோ பேர் தொட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்பொழுது தேவையல்ல. இந்த கூட்டத்து நடுவில் தேவையுள்ள ஒருவள் இருக்கிறாள், 12 வருடம் பாடுபட்ட ஒருவள் இருக்கிறாள். யாரது? யாரது? கர்த்தர் நிற்கிறாரு. ஆழங்களில் உலாவுகிற கர்த்தரவர். திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து வரும்போது காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று கண்ணாந்து சகைவை பார்க்கிறார், ஆழத்தை அறிந்திருக்கிறார். அவனுக்கு இப்போ தேவை என்ன? என் ஆண்டவர் யார் தெரியுமா? பரிகாரி. பரிகாரி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு.

0: ஆமென். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை,
1: உன்னை சொஸ்தப்படுத்தும்
0: ஔஷதங்களும்
1: இல்லை
0: இல்லை. ஏன்னா ஆழத்தை பார்த்துட்டார். இங்க பாருமா, இப்ப மேலோட்டமா நிறைய பூச்சி போடுறாங்க, ஒன்னும் செய்யாது, ரெண்டு நாள்ல சரியாயிரும், மூணு நாள்ல சரியாயிரும். இல்ல, உனக்கு ஔஷதம் இல்ல. இப்படி எத்தனை ரெண்டு நாளை பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எத்தனை மாதத்தை பார்த்தாச்சு. இந்த 2023 உங்களுக்கு ஆண்டவர் ஆழத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, உன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா, உன்னை சொஸ்தப்படுத்தும்படி. ஏன் நிறைய பேர் உனக்கு போன், நீ போன் பண்ணி போன் எடுக்கல தெரியுமா, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை. அது அவங்க மிஸ்டேக்கு இல்லை. நம்ம தேவைக்கு போன் பண்ணும் போது ஏன் அவங்க போன் எடுக்கல, அவங்க கிட்ட ஔஷதங்கள் இல்லை, அதனால போன் எடுக்கல. ஒரு கடையில் பிஸ்னஸ் நடக்குது, எல்லா பொருளும் சேல் ஆகிட்டுன்னு வைங்களேன், அடுத்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தானே க்ளோஸ் பண்ணீங்க, இல்லை 7 மணிக்கு எங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் தீர்ந்துட்டு. நீ வரவங்கள்ட்ட போய் என்ன தான் சொல்ல முடியும், இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிற செய்தியை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க. அநேகர் ஃபோன் எடுக்காததுக்கு ரீசன் என்ன, உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கூப்பிட்டு அநேகர் அட்டன் பண்ணாததுக்கு ரீசன் என்ன, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஆழத்தை அறிந்தவர் சொல்றார், இங்கே பாரு, உன் காயம் ஆறாத காயம், உன் புண் ஆறாத பொண்ணு, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, காரணம் உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் இல்லை. அதனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, 17வது வசனத்துல, உன்னை விசாரிப்பாரற்ற இவனுக்குன்னு இவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. உன் வாழ்க்கையை மேலோட்டமா பார்த்து நிறைய பேர் இப்படி எழுதிட்டாங்க, தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நல்ல கரங்களை தட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வின் ஆழங்களில் உலாவுகிற ஒரு கர்த்தர் உண்டு, எனக்கென்று யாரும் இல்லாமல் போனாலும் என்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கையில் இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவரால் எனக்கு ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் தர முடியும். நல்ல நல்ல நல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுவாகவே ஆமென் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்கல்ல, அது எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது? ஆரோக்கியம் வரவா ஆறுதல் வரவா? ஆறுதல் ஆறுதல். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதெல்லாம் எதுக்கு? ஆறுதல் ஆற்றுறது ஆற்றுறது. ஆமென். இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க, முதல்ல ஆற்றுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை. பல நேரத்தில் அவர் மேலே மருந்து மருந்து போடுவார்னு பார்த்தா உள்ளே போட்டுட்ருக்கிறார். நான் சொல்கிறது இவங்க நல்ல கவனிச்சிங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். வெளியே மாற்றத்தை நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஆமென். அவர் உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறார், உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறார், உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறார். என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில், என் ஜனத்தின் அடிக்காயத்தை ரா பா காலம். ஆமென் ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான அது எங்க, வெளியா உள்ளையா? உள்ள உள்ள உள்ள. வெளியே இப்ப சாதாரணமா தான் இருக்கும், வெளியே அப்படிதான் இருக்கும், ஆனா ஒரு நாள் இது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார், ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார். சீஷர்கள் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது என்னாகும், அந்த மரம் எவ்வளவு நேரத்தில்? 24 hours. ஓகே. ஆனால் மத்திய சுவிசேஷத்தில் நான் அது ரெஃபரன்ஸ் நான் அந்த செய்தியில் எடுக்காதனால எனக்கு சரியாக ரெஃபரன்ஸ் தெரியல, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. மத்திய சுவிசேஷத்தில் அவர் சபிக்கும் போது உடனே பட்டு போயிட்டு இருக்கும். ஆமே. ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், மத்திய சுவிசேஷத்தில் மார்க் சுவிசேஷத்துலேயும் தெரியல, இந்த சமூகம் 2-3 இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஒரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், அது பட்டு போயிட்டு மத்தையில் இருக்கும் உடனே. அப்ப கேட்கலாம், அப்ப பைபிள் என்ன மாறி இருக்க? இல்ல, அவர் சொன்ன உடனே என்ன ஆயிட்டு? பட்டு போயிட்டு. எங்க இருந்து பட்டு வந்துச்சு தெரியுமா? வேர்ல இருந்து. ஆனா என்னைக்கு தெரிஞ்சு தெரியுமா? மறுநாள் தெரிஞ்சது. ஒரு பட்டு போக பண்ற காரியத்தை அவர் வேற படிப்பார்னா, என் பிரச்சனையை குணமாக்க அவருக்கு தெரியும். இன்னைக்கு வெளியே தெரியாது, இன்னைக்கு வெளியே தெரியாது, ஆனா நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரிய வரும். எப்படி சொல்றீங்க? என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர், என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:23 இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென் திரும்ப அழைத்து வருவேன் என்று
1: ஆண்டவர் சொன்னார்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்துல போனா தெரியாதுங்க. வலை போட்டாலும் மாட்டாது, தூண்டில் போட்டாலும் அகப்படாது. மீன் பிடிக்கிறவங்க அந்த மீனை மேலே வர பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை செய்வாங்க. ஆழத்துக்கு போனால் காணல. சில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட சாங் ஷூட்டுக்காக போயிருக்கிறோம், இந்த எழுந்தருளும் சாங் ஷூட்டுக்கு. அப்போ வந்து அந்த ட்ரோன் கேமரா வச்சு அப்படியே அந்த பீச் ஏரியாவில் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம், அது அப்படியே போயிட்டு அப்படி பீச் அழகாக அந்த ஷாட் வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கும்போது கடற்கு மேலே கொஞ்சம் உள்ளே போனதும் அதுக்கு என்ன ஆச்சோ தெரில, பாய் சொல்லிட்டு சமக்குன்னு உள்ளே போயிட்டு ஏன் கூட வந்தது ஒரு தம்பி கடலுக்குள்ளே போகிறாங்க, அலடே வந்துடு வேண்டாம். அவள் கொஞ்ச நேரத்தில் எங்கே உழுந்து, இங்கே தான் உழுந்து, அடுத்து இதில் தான் உழுந்துருக்குமோ, இதில் உழுந்துச்சு. உடனே அங்கே உள்ள ஒருத்தங்களுக்கு, அங்கே அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ட்ரோன் கேமரா உள்ளே உழுந்துட்டு, அவர் எந்த இடத்துல? இந்த இடத்துல. ஆ, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது கிடைக்காது வச்சுருங்க அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னது நாங்கள் எடுத்து தர, ஒன்றும் இல்லை, அங்கே போனால் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், இத்தனைக்கும் அது ஆழம் கிடையாது. கரையிலிருந்து 10 அடி 20 அடி அவ்வளோதான், அந்த இடத்துல விழுந்துட்டு கிடைக்கல, அவ்வளோதான் போச்சு. ஆமாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து, சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப. எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் ஆழங்களை அறிகிறவர், அவரால் என்ன திரும்ப திரும்ப இந்த ஆழத்திலிருந்து கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நீரன் சொந்தம், நீரன் பக்கம்.

ஈரன் பக்கம் துன்ப வேளைகளில். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கிய வரம் பண்ணி வேற பிடிக்கிறார் உள்ள என் சனத்தின் அடிக்காயத்தை. எரேமியா 30:26 இருக்கிற என் சனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளிலே சில சில முறிவுகள் என்பது ஆழத்தில் அதை கண்டுபிடிக்கிற மெஷினை மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அறிந்து அதனால தான் எல்லாமே நார்மல், ஆள் மட்டும் அப்நார்மல். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மல், எல்லாமே நார்மல், ஆனாலும் ஆள் அதே. உடனே பார்ப்பாங்க, சரி இருக்கிற மெடிசின்லாம் இதை செக் பண்ணி பாருங்க, இதை போட்டு பாருங்க, அதை போட்டு பாருங்க, இந்த டேப்லெட்டை போட்டு பாருங்க, குறைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து பார்த்து குறைஞ்சுதான். ஆமாம், டேப்லெட் எல்லாம் குறைஞ்சிட்டு வலி இன்னும் குறையவே இல்லை. ஆமாம், எனது ஆழத்தில் ஏற்பட்ட முறிவை அறிந்து கொள்ளத்தக்க வல்லமை எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது. ஹல்லேலூயா. தனக்கு தினம் திராட்சரசம் பரிமாறுகிற நெகேமியாவுக்கு உள்ளே இருக்கிற துக்கத்தையே அந்த அந்த ராஜா, அது அர்த்தசஷ்ட ராஜா, அர்த்தசஷ்ட ராஜாவால் கண்டுபிடிக்க முடியுமானா? டெய்லி அவர் சமூகத்தில் ஆராதிக்க வருகிற, அவரை துதிக்க வருகிற, அவரை தொழுது கொள்ள வருகிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வேதனை, உன் கண்ணீர், உன் பாரம், உன் காயம் அவர் அறியாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா.

0: எனவேதான் அதாவது உள்ள போயிட்டோம், இனி அவ்வளவுதான், இனி எழும்பி வர முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. 141 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், 7-8
1: பூமியின் மேல்
0: ஒருவன்
1: மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள்
0: பாதாள வாய்க்கு நேராய்
1: சிதறடிக்கப்பட்டிருக்கிறது.
0: ஆனாலும்
1: ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி
0: வார்த்தை கவனிச்சிங்களா? தாவீது தன்னுடைய நிலைமையை சொல்றான். ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மரமா பார்க்க மாட்டாங்க, அது விறகா மட்டும்தான் பார்ப்பாங்க. 7 ஒரு விஷயம் கூட,
1: பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி
0: மரத்தை வெட்டி பிளந்துட்டா அதுக்கப்புறம் அது மரம்னு சொல்ல மாட்டாங்க, அது விறகு. அதே போல எங்கள் எலும்புகள்
1: பாதாள வாய்க்கு நேராக
0: இனி வந்து என் நிலைமையை பார்த்து பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, அப்படிப்பட்ட நிலையில தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆமே ஆமே. ஏன் தாவீதே இன்னைய நம்புறீங்க? என் ஆழத்தை அறிந்திருக்கிறவர், என் ஆழத்தை பகல் வேளையில் அவன் எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அனுபவத்தில் தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்னை அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். இந்த ஆழத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வருவார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமே. ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போலதான் வாழ்க்கை காணப்பட்டாலும் இந்த ஆழத்திலிருந்து நான் நம்பி இருக்கிறவர், நான் சார்ந்திருக்கிறவர் என்னை திரும்ப கொண்டு வருவார், என்னை மீண்டும் கொண்டு வருவார். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த நாளிலே எத்தனை பேரை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. ஆமென். சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசி கொண்டிருப்பதை நான் என் ஆவியில உணர்ந்ததுனால தான் எனக்கு அடுத்த வார்த்தைக்கு நேரம் ஜம்ப் பண்ண முடியாம நின்றேன். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீது. ஆண்டவரே, ஒருத்தர் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல என் எலும்புகள், ஆமென், மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் வாழ்க்கை நாங்கள் பிளக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆமே. இன்னும் சொல்லணும்னா மொத்தமாக சேர்த்து எடுத்துட்டு போறது மாதிரி தான். ஒரு சரீரமாக பெட்டியில் வைக்கிற நிலைமையில கூட இல்லை, மொத்தமாக எலும்புகள் எல்லாம் சேர்த்து வாரிட்டு. ஆமே ஆமே. ஒரு மனிதனுடைய எலும்புகள் சிதறி இருக்கும்போது இமீடியட்டா நாசில கை வச்சு உயிர் இருக்கான்னு பார்க்காமலே சொல்லிடுவாங்க, ஆளு ஆகட்டேன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற, ஆனாலும் என் கண்கள் ஆமே ஆமே. இந்த தாவீதை விட்டாரா? கிருபையை கொடுத்து அவன் விழுவதை பார்க்க நினைத்த அத்தனை சத்துருக்கள் விழுவதை கர்த்தர் தாவீதை பார்க்க வச்சார். என் ஜனத்தை ஆழத்தில் இருந்து, அல்லேலூயா, என் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அனுபவத்தில் நான் நிற்கிறேன். ஆனால் என்னை அவர் அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். நான் நம்பி சொல்லுவேன், உறுதியாய் சொல்லுவேன், இந்த ஆழத்தில் கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆழத்திலே காண பண்ணுகிற அதிசயங்கள். வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டாலும் கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசி பலப்படுத்தின ஒன்று ரெண்டு காரியங்களை, ஒரு சில காரியங்களை, ஆமே நேரம் நமக்கு போய்கொண்டிருக்கிறது, ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை ஆழங்களிலே காண பண்ணுவார். 138வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம் 138:7.
1: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர்,
0: என் சத்துருக்களின் கோபத்திற்கு
1: விரோதமாக
0: உமது கையை நீட்டுவீர்,
1: உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும்.
0: இப்ப தாவீது நிலைமை என்பது துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில், அதான் நடுவில் ஒரு சமுத்திரமானாலும் அதன் ஆழம் என்று அறியப்படுகிறது அதனுடைய நடுப்பகுதி. எந்த காரியமானாலும் அதன் நடுவில், அந்த பக்கம் ஒரே மாதிரி தான், பின்னாடியும் ஒரே மாதிரி தான், ரைட்லையும் ஒரே மாதிரி தான், லெஃப்ட்லையும் ஒரே மாதிரி. இது நடுவில் தாவீது சொல்லுகிறார், நீரனை உயிர்ப்பிப்பே. இந்த இடத்துல கர்த்தர் காண பண்ணுகிற அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒரு காரியம் என்ன? சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கரத்தை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அப்ப கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அவருடையவர்களுக்கு அனுகூலமாகவும், இரண்டு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடையவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராகவும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரியும், இதே தாவீது 18வது சங்கீதத்தில் இந்த அனுபவத்தை சொல்லும் போது அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி, 16வது வசனம், ஜல பிரவாகத்திலிருந்து அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். அப்ப இந்த கரம் என்ன செய்கிறது? தூக்கி விடுகிறது. யாத்திராகமம் 15:6 சத்துருக்களை இந்த கரம் என்ன செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கை நீட்டி அவருடையவர்களை தூக்கி விடுகிறார், சத்துருக்களை தாக்கி விடுகிறார். கர்த்தருடைய கரம் ஒருத்தனை தூக்கி விடுது, ஒருத்தனை தாக்கி விடுகிறது. யார? பகைஞன. அப்ப இன்னைக்கு நான் சந்திக்கிற துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில் எனக்கு என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? நீட்டப்பட்ட கர்த்தருடைய கரம் ஆழத்தில். இப்ப நான் இந்த இடத்துல வேற யாருக்கும் கை நீட்ட முடியாது, யாருக்கும் வர முடியாது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, ஆமென். ஒரே கரம் ரெண்டு காரியத்தை செய்கிறது. ஒரே கரம் சத்துருவுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிர்ச்சியானவைகள், தேவ பிள்ளைகளுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15:9-12 நீங்க பாத்தீங்கன்னா, 9வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சத்துரு என்ன சொல்லிட்டு வரோம்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். ஆமென். பாத்தீங்களா இந்த வார்த்தை? என்னதான் சில பாத்திருக்கீங்களா, என்னதான் தனக்கென்று எல்லாம் இருந்தாலும் இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிறத அபகரித்து சாப்பிட்றதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். இதுதான் சத்துருவினுடைய பெரிய வேலை. இன்னொருத்தங்க, பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை சொல்லும்போது இதை அநேகர் கேட்கறதுனால தாழ்மையாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், இன்னொருத்தங்களை வஞ்சித்து, இன்னொருத்தங்களை அள வச்சு, ஆமே நீங்கள் மகிழணும்னு நினச்சிடாதீங்க. அது அது தலைமுறைக்கு பெரிய சாபமாயிரும். இதை மட்டும் அன்பாக சொல்கிறேன். ஆமே, கஷ்டப்பட்டு ஜனங்களை வேலை வாங்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தில் அவனே வச்சுக்கிட்டான். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் ஆசை என்ன? அவன் கஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் நஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் அழத நான் பார்க்கணும். என் ஆசை என்ன? அவன் விழணும். இதுதான் சத்துருவனுக்குள்ள இருக்கிற ஆசை. இப்படி ஏதாவது ஆசை தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா? இவன் கஷ்டப்படணும், இவன் எப்படி பண்ணாலும் என் கண் அவனை பார்க்கணும், இவன் கஷ்டப்படணும், இவன் நஷ்டப்படணும், இவன் ஒண்ணு இல்லாம தெருவில் நிக்கணும். சிலர்லாம் ஆதங்கத்துல பேசுறத கேட்டா, இது எங்க? இது சத்ருவின் ஆசைங்க, இது பார்வனுடைய ஆசை. ஒரு தேவப்பிள்ளைய ஆசை என்ன? தேவனுடைய ஆசை எதுவோ அதுதான் தேவப்பிள்ளைய ஆசை. தேவனுடைய ஆசை என்ன? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமே. கர்த்தரின உயிரோட வச்சிருக்கார். எதுக்கு வச்சிருக்கிறார்? அவன் நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து தெருவில் நிக்கத நான் நீங்க பழி வாங்குறதும் பதில் செய்யறதும் கர்த்தருக்குரியது. அந்த ரோலை நம்ம எடுக்கக்கூடாது. இது பார்வனுடைய ஆசையை பார்த்தீங்களா? என் ஆசை அவர்களிடத்தில் அவன் கஷ்டப்படுறத பார்த்து. ஏரோதியின் மனைவி தன் மகள்கிட்ட சொல்லி கேட்க வைக்கிறான். ஏரோது சொல்றான், ஏரோதை அவள் நடனமாடி பிரியப்படுத்தினதும், நீ என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேளு, நான் உனக்கு தருவேன். ஆசை எப்படி திருப்தி ஆக்குறாங்க பாருங்க. அவமாட்ட போறா என்னமா கேட்கறதுக்கு? யோவானுடைய தலையை கேளு. யோவானுடைய தலையை கேளு. இது சத்ருவின் வேர். இன்னொருத்தனை அள வச்சு இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது, இதுதான் பகைஞன். இவனுக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேர் என்ன? பகைஞன். அப்படி ஃப்ளோல சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஆமே. நமக்குள்ள இந்த சுபாவங்கள் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் சில வார்த்தைகள் வரும்போது ஆமேன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா ஆமேன் இப்போ ஆழத்துக்கு போயிடும். ஆழத்திலிருந்து வெளியே எடுக்க வைப்பதே மத்ததெல்லாம் பேசும்போது ஆமீன் மேல கடந்து அசைவாடிட்டு இருக்கும். இப்படி பேசும்போது ஆமீன் எங்க போயிருது? ஆழத்தை ஆழம் கூப்பிடு. இன்னும் உள்ள பேர் இன்னும் உள்ள இல்லை இப்ப வெளியே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லிட்டு வரான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில். அதனாலதான் பாருங்க, நிறைய பேர் பாருங்க, தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க முதல்ல பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. இது இந்த சிஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடவே. அந்த வீட்டில் மற்றவங்க வீட்டிலாம் தீபாவளி கிறிஸ்மஸுக்கு வெடி வைப்பாங்க, ஆனால் சிலருக்கு நம்முடைய வீழ்ச்சி தெரிஞ்சிட்டுன்னா நைட்டே கடை வாங்கியாவது வாங்கி. என் ஆசை அவர்களிடத்தில் இன்னொருத்தங்க வீழ்ச்சியில் மகிழ்ந்தாங்க. ஆமென். ஒருத்தர் நஷ்டப்பட்டு நமக்கு லாபம் வேண்டாம். ஆண்டவர் அவர்களும் வாழ்ந்திருக்கட்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏன் எனக்கு வேண்டியதானே கேட்க சொல்லியிருக்கணும்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம சாப்பிடும்போது எல்லாரும் சேர்த்து வச்சா சாப்பிடுவோம் இல்லை, ஆனால் ஜோம் பண்ணும்போது எல்லாருக்கும் சேர்த்து ஜோம் பண்ணும். ஆண்டவரே எனக்கு பசிக்குது, அவங்க மட்டும் இப்படி சாப்பிடலாம் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நாள் பசியை கொடுங்க ஆண்டவரே, அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன மாதிரி நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு தேவை ஆண்டவரே. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் பசியில் இருப்பாங்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. இதுதாங்க தேவராஜ்யம். தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆழத்தின் அனுபவத்தில் தேவ பிள்ளைக்கு அது அதிர்ச்சியாக அல்ல, அது அதிசயமாக இருக்கும். என்ன செய்வாராம் கர்த்தர்? கரத்தை நீட்டுவா. 15:9 பகைஞன் என்ன சொல்லுகிறான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை
1: அவர்களிடத்தில் திருப்தியாகும்,
0: அவர்களிடத்தில் திருப்தியாகும்.
1: என் பட்டயத்தை உருவுவேன்,
0: என் பட்டயத்தை உருவுவேன்.
1: என் கை,
0: என் கை
1: அவர்களை
0: சங்கரிக்கும் என்று
1: பகைஞன் சொன்னான்.
0: என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லி அவன் தன் கையை நீட்டுவதற்கு முன்னே 12
1: நீர்
0: உமது வலதுகரத்தை
1: நீட்டினீர்,
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமி அவர்களை, அதை நான் அப்படி எழுதி வச்சேன், சத்ரு என்னெல்லாம் சொல்லிட்டு வரான்? தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை 6 பாயிண்ட். அவனுக்கு 6 பாயிண்ட், நமக்கு 7 பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்ன? இங்கே பார், நீ கை நீட்டுறதுக்கு முன்னாடி அவர் கரத்தை நீட்டுவார். ஆமே. 12வது வசனத்தில் என்ன? பூமி அவர்களை, அதன் அர்த்தம் என்ன? சத்துரு போடுற அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். சத்துரு ஒன்னு அடக்கம் பண்ணு நினைக்கிறான், ஆனா சத்துரு போடுகிற அத்தனை திட்டத்தையும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி பூமி அவர்களை விழுங்கி போட்டது. மொத்தத்துல நிறைய நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறான். ஏ கொடுங்கிறார், கொடுத்து மொத்தத்துல அடக்கம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்திலே கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். யாத்ராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம்.
1: பார்வோனின் குதிரைகள் அவங்க ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடி.
0: ஒரே இடத்துல ரெண்டு விதமான அனுபவங்கள். இதுதான் ஆழத்தில் உண்டாகிற அடுத்த அதிசயம். என்ன தெரியுமா? வித்தியாசம், வித்தியாசம் உண்டாகும். அதே சமுத்திரத்தின் நடுவில் பார்வோனின் சேனையும் அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேலர்களோ வெட்டாந்தரையில். அதாவது வெட்டாந்தரையில்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கால் கால் நனையாமல். எந்த தண்ணீர் பார்வோனையும் சேனையும் மூழ்கி அமிழ்த்தி போட்டதோ அந்த தண்ணீருடைய ஒரு சொட்டு கூட இஸ்ரவேலருடைய கால் விரல் நுனில கூட படாத படிக்கு நடக்கிறது அதே இடத்துலதான், நடக்கிறது அதே இடத்துலதான். ஆமென். ஹல்லேலூயா.

பிரியமானவர்களே, நிறைய நிறைய செய்தி வரும். இங்கே பாரு, இதே இடத்துல தான் அவங்க விழுந்தாங்க. சில இடத்துல வீடு வாடகை கேட்டு போகும்போது வந்து சொல்லுவாங்க, வீடு எப்படி சிஸ்டர், வீடு நல்ல வீடு தான், ஆனால் போன வாரம் தான் ஒருத்தங்க இங்கே தூக்கு போட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தூக்கு எல்லாம் போடல, அப்புறம் விஷம் மட்டும்தான் குடிச்சுதான். அவ்வளோதான், நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு. அதே இடத்துல எந்த இடத்துல மோசே தலைவனாக இருக்க லாயக்கு இல்லைன்னு சொல்லி தள்ளினாங்களோ, அதே இடத்துல எந்த இடத்துல ரதத்தையும் குதிரையும் வைத்து வாழ முடியாமல் வீழ்ந்தார்களோ, அதே இடத்துல உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி காக்கிறவர். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும். இந்த 19 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, அவன் வெள்ளம் புரண்டு பிரவாகித்து வரும்போது அங்க யாருக்கு இங்க திருப்ப முடியும்? மனுஷன் கட்டி வைத்த எல்லாமே காணாம போயிடும். ஒரு சுனாமி வந்தது அல்லவா, இந்த மணக்குடிங்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. இப்ப வேற புதுசா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனா முந்தி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பியூட்டிஃபுல்லான அழகாக இருக்கும் அந்த பிரிட்ஜு பார்க்கறதுக்கு. அது உடஞ்சிது. உடஞ்சதும் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு துண்டை அடிச்சுட்டு போச்சு. எங்கே போச்சுன்னு, அது போச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒன்றும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும். இதுதான் வெள்ளம் பிரவாகித்து வரும்போது. ஆனால் அதை திருப்புகிற ஒருத்தர் உண்டு. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லி வரும்போது அதை திருப்புகிற ஒருவர் உண்டு. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அவன் எத்தனை பலவீனங்கள் நமக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை சூழ்நிலைகள் மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை விபத்து நடப்பது போன்ற அனுபவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை. அது நடுவில் ஒருத்தர் நின்று திருப்புறது எதுக்கு தெரியுமா? இந்த ஆழத்தில் உன்னை கொண்டு வந்தது அமிழ்ந்து போக பண்ணல, அதிசயங்களை காண பண்ண. அதிசயங்களை எங்க, தேவன் வந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்க கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை வீச பண்ணினார். பார்வன் மேல சமுத்திரம் வர கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை தான் வீச பண்றார். தேவனுடைய செயல் ஒரே போல இருக்கும், ஆனா வித்தியாசம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். யாத்திரம் 14:21. பார்வோன மூழ்கடிக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். 15:10 எடுத்து வாசிக்க டைம் இல்லை. எல்லாமே கர்த்தர் செய்கிறார், ஆனா வித்தியாசம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும், தேவன் யார் என்று கேட்கிறவர்களுக்கும், தேவனே என்று அழைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் செய்கிற செயல் வித்தியாசம் இருக்கும். அது இப்போ தெரியாது. 15 அதிகாரத்தில் பார்வோன் சேனையால் ஒன்றும் செய்ய முடியாமல் இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிப்பார்களே அப்பொழுது தெரியும். 14 அதிகாரத்தில் அதை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அடுத்த அதிகாரத்தில் வந்து இதே டீம் நிற்குது. ஆமாம், ஆண்டவரே அவங்களுக்கும் காட்டடிக்கிறீங்க எனக்கும் காட்டடிக்கிறீங்க. வித்தியாசம் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பாருப்பா, கோபாக்கினை பாத்திரத்தின் மேலே கர்த்தர் பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிறார். சில நேரத்தில் நம்மளே ஆண்டவர் கையை பிடிச்சி, சில பிள்ளைங்க பெற்றோருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கல்ல, இழுத்துட்டு போய் அதை எடுத்து தாங்க. நம்மளே இந்த நேரம் இப்படியெல்லாம் செய்கிறோம். சில நேரத்தில் தாவீது கூட சில சங்கீதத்தில் சொல்கிறார், ஏன் உம்முடைய கையை முடக்கி கொண்டிருக்க, உம்முடைய மடியிலிருந்து உம்முடைய கையை எடும். நானும் மறந்துட்டேன் கையை

0: நடக்கும். சத்துரு வாழ்க்கையில வீசப்படுகிற காற்று தடைகள் கொண்டு வரும். ஆமே. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் ஹாலலூயா 15:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழமான ஜலம்
1: நடுக்கடலிலே உறைந்து போயிற்று.
0: ஆமே. நமக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி பேசினதுனால நான் அதை ரொம்ப டீப்பா போகாம டச் பண்றேன். சமுத்திரத்தை ஒதுக்குறாரு, ஒதுக்கிட்டு என்ன பண்றாரு தெரியுமா, ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை உறைய பண்றார். அப்படி இல்லைன்னா அவங்க இறங்கி ஏறணும். கரை லெவலுக்கு ஆழத்தையும் லெவல் பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன காடுங்க அவரு. நம்மளாம் சமுத்திரம் ஒதுங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம், ஆழத்தில் 600,000 புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அந்த ஆழத்தில் இறங்கி ஏறதுக்குள்ள பார்வோன்னு அழிக்க வேண்டாம், அவங்களே அதில் நாங்கள் படுத்துறோம் ஆண்டவரே படுத்துறங்கி. ஆனால் ஆழத்தில் வரும்போது தரை லெவலுக்கு ஆழத்தை கத்தர் சமமாக்கும்படிக்கு ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆமே. என்னதுன்னு அர்த்தம், இவங்களை எதுவுமே அவைகளுக்கு செய்ய முடியல. சத்துருக்களுக்கு கத்தர் என்ன செய்கிறார், அதே யாத்திராகமம் 15:16, அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல
1: அசைவற்றிருப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜனங்களை பிடிக்க வரும்போது அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்து விலகி பின்னாக வந்து நின்றது, யாருக்கும் அசைய கூட இப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது தடை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக அசைவற்று நிற்குது. ஆழத்தில் என் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆழத்தில் நான் பார்க்க போகிற முதல் அதிசயம் என்ன தெரியுமா, எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்தில் நான் பார்க்க போகிற அடுத்த அதிசயம் என்ன தெரியுமா, எனக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதை. ஹாலலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லி நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஹாலலூயா. எசேக்கியேல் 47 அதனுடைய 5-6 வசனங்கள்.
1: பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது, தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாது.
0: கடக்க முடியாது, என்னால் இனி கடக்க முடியாது, கடக்க முடியாது. 2 அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது, கடக்க கூடாத, கடக்க முடியாது. இந்த 2 வார்த்தையும் சொல்லுங்க, கடக்க கூடாத, கடக்க. அதன் அர்த்தம் என்ன, நீ என்ன முயற்சி எடுத்தாலும் சில இடத்தை கர்த்தர் தாண்ட விட மாட்டார், மாறாக என்ன செய்வார்னா திரும்ப நடத்துவார், திரும்ப நடத்துவார். ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவீர்னு பார்த்தா திரும்ப நடத்தி வரீங்களே, திரும்ப நடத்திட்டு வரீங்களே. அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ஒரு காட்சி. அடுத்த வசனம், 6 வசனம்,
1: அவர் என்னை நோக்கி,
0: மனுபுத்திரனே
1: இதை கண்டாயா என்று சொல்லி,
0: இதை கண்டாயா. நமக்கு தெரியும் எசேக்கியேல் 47 நதியோரமாய் நடத்துகிறார். எசேக்கியேல் 37 எங்க கொண்டு போனார், அங்க கர்த்தர் மனுபுத்திரன் கூப்பிட்டு என்ன கேட்டார், இந்த எலும்புகள் இங்க என்ன கேட்கிறார், இதை கண்டாயா. எசேக்கியேல் அங்க என்ன பார்த்தார், அதை பார்த்து கர்த்தர் என்ன கேட்கல, இதை கண்டாயா, ஏன் அப்படி கேட்கல, ஏனென்றால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது அது அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது உலர்ந்த எலும்புகள் அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது விருட்சங்கள், நதியோர நாட்டப்பட்ட விருட்சங்கள், மாதந்தோறும் கனி கொடுக்கிற விருட்சங்கள். ஆனா சில அனுபவத்துல கர்த்தர் நடத்துவார். இதை கண்டாயா, இதை கண்டாயா அப்படி கேட்டிருந்தா எசேக்கியேல் என்ன, எசேக்கியேல் கேட்க மாட்டாரு. ஆனா நம்ம வாய் சும்மா இருக்காதே, இதை காட்டுறதுக்கு ஆண்டவரே விக்கிரகத்து நடுவில் இருந்து என்னை தெரிந்தெடுத்தது இதை காட்டுறதுக்கா. ஆமே.

0: அந்த பாரம்பரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? என் குடும்பத்தில் எல்லாரும் எதிர்த்த போது நான் உமக்கண்டு என்னை அர்ப்பணித்து நீங்க என்ன கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? இல்லை, அங்க கேட்கறது இது உயிரடையுமா அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவருடைய வேலையிலே அவனை இணைத்து கொள்ளுகிறார். இந்த இடத்துல அவனுக்காய் ஆயத்தம் பண்ணினதை காண வைக்கிறார். உங்க வாழ்க்கையில கடக்கக்கூடாத, கடக்க முடியாத ஒரு அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் பார்க்கறதுக்கு ரெடியாயிக்கோங்க. உங்க கண்கள் காண வேண்டியதை நம்புறவங்க மாத்திரம் Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, மனுபுத்திரனே இதை கண்டாயா, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய்
1: திரும்ப நடத்தி கொண்டு போனார்.
0: எந்தெந்த இடத்துல எல்லாம், எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு வந்தோமோ அதை பார்க்காம கடக்க முடியாத, கடக்க கூடாத ஒரு அனுபவத்தை பார்க்க வச்சிட்டீங்களே ஆண்டவரே. ஆமா, கூடாது முடியாது, இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் ஆழம். ஆழம் என்பது என்ன? கூடாது. ஆழம் என்பது என்ன? முடியாது. ஆழம் என்பது என்ன? கூடாது முடி. அப்ப கூடாத நிலை, முடியாத நிலையில ஒன்னு நடக்கணும்னா அது அதிசயமாய் தான் இருக்கணும். அந்த அதிசயத்தை செய்கிறவர் அதிசயம் என்கிற நாமத்தை உடையவர், அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். மனுபுத்திரனே இதை கண்டாயா அப்படி சொல்லி நடத்தி கொண்டு போகிறார். ஏழாவது வசனத்துல நான் நடந்து வருகையில், Now when I had returned, behold, at the bank of the river were very many trees on the one side and on the other. நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான. அப்ப இந்த வழியா தானே நடந்து வந்தார். அப்போ இவர் கண்ணில் எது மட்டும்தான் பார்த்தார்? தண்ணி கூடுறது மட்டும்தான் பார்த்தார். என்ன சொல்லணும்னா ஆழத்தை, ஆழம் கூப்பிடுகிற அனுபவம் மட்டும்தான் தெரிந்தது. ஒரு இடத்துல வரும்போது இனி கூடாது, இனி முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரா? இனி முடியாது.

0: நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? மற்றவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கிரியை. நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? என்னை எதற்காய் அழைத்தாரோ, என்ன சொல்லி அழைத்தாரோ, அது என் கண் குளிர காணும்படியாக கர்த்தர் செய்கிறது. ஆமேன். ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். சண்டே இந்த வார்த்தை, சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதையும் சொல்லி நான் செபிக்கிறேன். இசைக்கியேல் 40 அதனுடைய 4வது வசனம்.
1: அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே,
0: மனுபுத்திரனே,
1: நீ கண்ணார பார்த்து,
0: நீ கண்ணார பார்த்து. என்ன வார்த்தை! ஆமே. பைபிள்ல சிலருக்கு அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருக்கும். எனக்கு அது கிடையாது, நான் பண்ண மாட்டேன். பண்றது தப்பு கிடையாது, நல்லா பண்ணுங்க. ஆமே. நான் ஏன் பண்ணல அப்படின்னா, பைபிள் திறந்து நம்ம கண்ணுக்கு எங்க லைன் போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் தெரியும். நம்ம அதை படிச்சுட்டு உஷாரா மடக்கி வச்சிருவோம். அன்னைக்கு அது ரேமாவாக இருக்கும், அடுத்த நாளுக்கு கத்துறதுக்கு மேலேருந்து கூட பேசலாம். ஒவ்வொரு வேர்டுமே ரேம். அதனால் நான் பைபிளில் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா லைன் போட மாட்டேன். ஆனால் அது நல்ல பழக்கம், லைன் போட்டு மார்க் பண்ணி படிக்கிறது. எனக்கு கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தையை எழுதுறது. அதனால் லைன் போடுறவங்க அந்த லைனில் எழுதிருங்க, கண்ணார பார்த்து. கண்ணார பார்த்து நான் என்ன தெரியுமா? ஆமே. கண்ணார பார்த்துனா, அதாவது சில காரியத்தை காண்பதற்காக நம்ம ஏங்கி ஏங்கி ஒரு வலி இருக்கும். நான் பார்த்து பார்த்து அந்த வலி போகும். 10 மாசம் கர்ப்பத்தில் சுமக்கிற குழந்தையை சுமக்கிற தாய் அந்த 10 மாத வேதனையை எப்படி மறப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து. கண் ஆற கண்டேன், கண் குளிர கர்த்தரை. சிலரை பார்த்தா கண்ணு வலிக்கும். ஆமே. அது வந்து கண்ணு வலின்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? ஆமே. ஆண்டவரே, வாழ்க்கையில் நான் பார்த்ததெல்லாம் என் கண்ணுக்கு காயத்தை கொடுத்தது, காயத்தை கொடுத்தது. ஆண்டவர் சொல்றார், நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும்
1: உன் மனதை.
0: அடுத்த வார்த்தையை பாருங்க,
1: நான் உனக்கு
0: அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். மனுபுத்திரனே, ஆண்டவரே, என்னை ஆண்டவரே இந்த ஆழத்துல கொண்டு வந்தீங்க. என்னால முடியாது கூடாதுங்கிற நிலையில கொண்டு வந்து நிறுத்தவா? இல்ல, நான் உனக்கு காண்பிக்கும்படி. எதா ஆண்டவரே காட்ட போறீங்க? மனுபுத்திரனே, இதை கண்டாயோ? ஆ பிரியமானவர்களே, நல்ல பாலை வனத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே விருட்சங்கள் நிறைந்த அப்படியே ஒரு காட்டு பகுதிக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர் கிடைக்கும் தெரியுமா? அந்த மரங்கள் செடிகள், ஹாலலூயா. இதுவரை பார்த்ததெல்லாம் உலர்ந்த இளம்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. என்னை நடத்துகிறது கர்த்தரானா? கண் ஆற என்னை காண்பிக்க வேண்டியவைகளை காண்பித்து தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆழத்தில் அவருடைய அதிசயத்தை நான் பார்க்க போறேன். வலதுகரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆழத்திலே கர்த்தருடைய அதிசயங்களை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் அதை எனக்கு காண்பிக்க போகிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவன் நல்லவன்,

கிருபை தந்து நடத்துங்கப்பா. என்னால கூடாது, என்னால முடியாது என்பது உமக்கு தெரியும். அதிசயங்களை செய்கிறவரே, கண்ணார காணம் பண்ணுகிறவரே, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக.

கிருபை. ஆமென். ஒரு விஷயம், அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க சோமன் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அவதி சொல்லுகிறார்லவா, மரத்தை வெட்டி போட்டது போல எங்க எலும்புகள் பாதாள வாய்க்கு சமீபமா இருக்கிறது. சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆனாலும் கர்த்தராகி ஆண்டவரே, என் கண்கள் உண்மைதான் நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்குள்ள நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. காரணம் உங்களுக்கே தெரியும், எனக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. அப்பா, ஆழத்தில் அதிசயங்களை காணப்படுகிறவரே, நான் இருக்கிற ஆழத்தின் அனுபவம் உமக்கு தெரியும். விரும்பி கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கேளுங்க. என்னை நீர் உம்முடைய ஜனமாக்கி இருக்கிறீரே, உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் மாற்றி இருக்கிறீரே. இந்த ஆழத்திலே, இந்த ஆழத்திலே உம்முடைய அதிசயத்தை காண பண்ணுங்க. எனக்காய் நீட்டப்பட்ட கரத்தை பார்க்க வைங்க. ஆண்டவர், நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதை காண பண்ணுங்க. மனுபுத்திரனை இதை கண்டாயா என்று விருட்சங்களை காண பண்ணினவரே, என் குடும்பம் செழித்தோங்க செய்வதை, என் பிள்ளைங்க நதியோர நாட்டப்பட்ட விருட்சமாய் இருப்பதை காண பண்ணு வீராக, காண பண்ணு வீராக. என்னால் அது முடியாதப்பா, என்னால் அது கூடாதப்பா, ஆனால் நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நீர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தில் உலாவுகிறவராகவும் இருக்கிறீர். உம்முடைய மறை உமக்கு மறைவானது எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. முழுவதும் ஆட்கொள்ளோ அதிசயங்களை காணப்படும். ரெண்டு கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் இனி ஒரு அதிசயம் நடந்தாதான்ப்பா எங்களுக்கு வாழ்க்கை, இந்த விஷயத்தில் ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டென்று. எந்த ஒரு காரியம் உங்களுக்கு முன்பாய் சவாலாக இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஓ ஜீசஸ், இந்த காரியத்தில் இனி ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டு. உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர். ஜீசஸ், இந்த நேரத்தில் உண்மையாய் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக உங்க பாதத்தை பிடிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, அதிசயத்தை அல்ல அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கண்ணார காண பண்ணுகிறவரே, இவைகளை காண்பிக்கும்படிக்கு நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய், கொண்டு வரப்பட்டாய். காண பண்ணுங்க, கண்டு களிகூற பண்ணுங்க, களிகூற பண்ணுங்க. திறக்கப்படுவதாக, ஓ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா கட்டுகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஜீசஸ், ஜீசஸ், பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், நீர் எங்களுக்காக யாவையும்

0: நம்முடைய கைகளை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆழத்தில் அதிசயத்தை காண போகிறீர்கள். அவருக்கு தெரியும் சகோதரா உன் வழி, அவருக்கு தெரியும் சகோதரி உன் வழி. அவர் நம் வழியை மாத்திரமல்ல நம் வழியையும் அறிந்திருக்கிறார். நம் வழியை மாத்திரமல்ல நம் வழியையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவா. உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி பெயரிட்டு இருக்கிறாங்களா? விசாரி பாராட்டவள் என்று சொல்லி இருக்கிறாங்களா? உன்னை விசாரிக்கிறவர் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற நான் ரெண்டு கிட்னியும் இழந்து போனவன், டாக்டர்லால் கைவிடப்பட்டவன். 2003 கோயம்புத்தூர் இருக்கிறதான ஒரு பிரபல்யமான ஹாஸ்பிட்டலில் மறித்து விடுவேன் என்று சொல்லி சான்றளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டவன். 2003 மே மாதம் 31 சனிக்கிழமை நான் மறித்து விடுவேன் என்று சொல்லி டாக்டர்கள் எனக்கு சான்று கொடுத்து அனுப்பினார்கள். 2024 ஏப்ரல் மாதம் இந்த நாள் வரைக்கும் ஒரு தீங்கும் வராதபடிக்கு கர்த்த ஜீவனோடு கூட பலத்தோடு கூட என்னை நிறுத்தியிருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைச்சோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் ரொம்ப சத்தமாக தான் பேசுவேன். ஆமென், ரொம்ப சத்தம். அது என்னன்னு தெரியல, பிறக்கும் போதே மைக்கு உள்ள போயிருச்சான்னு தெரியல. ஆமென் சொல்லலாமா? என் ஊழியத்தில் உருவாகும் போதே ஏதாவது ஒரு கூட்டத்தில் கரண்ட் போயிருச்சுன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க. ஆமென் சொல்லலாமா? கரண்ட் போயிருச்சுன்னா வல்லமை உண்டு, வல்லமை உண்டுன்னு பாடுவோம், வல்லமை வரும். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு தான் கீபோர்டு, இன்னைக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயர், இங்கே தான் நம்மளுக்கு ஏசி வேணும், ஃபேனு வேணும், அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எங்கே வருவோம், எங்கே வருவோம், ஆலயத்துக்கே வருவோம். ஆமென் சொல்லாமா? அந்த சர்ச்சுக்கு ஏன் பாஸ்டர் போ, பிரதர் போக மாட்டேறீங்க? மேலே மாடியில் வச்சுட்டாங்க. எங்கே வச்சுட்டாங்க? மாடியில் வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு ஸ்டெப்பு பரலோகம் கூட கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது. வர்ற ஐடியா இருக்குதா? ஹலோ, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமை அடைச்சாமே. ஏன் சத்தமாக பேசுறேன்னா, ஏன் சத்தமாக பேசுறேன்னா, எனக்கு காதில் ஒரு ஆப்ரேஷன், மூக்குக்குள்ள ஒரு நரம்பு எடுத்து இந்த மூக்கையும் இந்த காதையும் ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆமே, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? இந்த இடத்துல இருந்து சதையை எடுத்து தான் என் காதுல வச்சுக்கிறாங்க. ஹோல் பாடிய கண்டிஷன் வீக் தான். ஆமென் சொல்லலாமா? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. டாக்டர்கள் சொல்லிக்கிறாங்க சத்தமா பேசக்கூடாது சார், சத்தமா பாடக்கூடாது சார். ஹல்லேலூயா. ஆனா என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அத நன்மை நாளை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. திறக்க வேண்டியதை திறந்தால், செய்ய வேண்டியதை செய்தால், வர வேண்டியவர் வந்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால சத்தமா பேசக்கூடாது, சத்தமா பாடக்கூடாதுன்னு பிசாசு ஒரு 3 முன்னாடி ஒரு பிளான் பண்ணான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒன்னா இப்படி ஆட்டு. ஒரு 3 ஒரு பிளான் பண்ண, என்ன தெரியுமா? கொரோனா வர வச்சு என்ன செஞ்சான்? மாஸ்க போட்டு விட்டான். ஏன்? வாய திறக்க கூடாது. ஆனா சத்திய வேதம் என்ன சொல்லுது? அதுவும் சபைக்கு வந்தா எப்படி பாடணும், எப்படி பாடணும்? ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். யாரும் அறியாத நம்மளை, ஆமென் சொல்லலாமா? ரத்தத்தில் தோய்ந்து கிடந்த என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிழைத்திரு, பிழைத்திரு, இனிதான் உனக்கு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். கொரோனா வந்து பாஸ் சொன்னார் 9 முடிக்கணும்னு சொன்னார். ஆனா காலை இல்லையா நைட்டான்னு சொல்லல. எப்ப முடிக்கணும்? நைட்டா காலை இல்லையா? யார் பெத்த மகராசனோ நீ பேசிக்கிட்டு நான் போயிருவேன், கிளம்பிடக்கூடாது. ஆமே, ஏன்னா என் டைம் இன்னும் அமெரிக்கா டைமில் தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை மணி பாப்பா? டைம் எத்தனை மணி? எத்தனை மணி? 9:00 அதில் கண்ணு தெரியாதோ? 10:11:30 10:30 தெரியுதா? அமெரிக்கா டைமில் ஓடிட்டு இருக்குது. அப்போ நான் 9 நாளை காலை தான் வரும். உங்கள் வசதி எப்படி? கொரோனாவை காரணம் சொல்லி சபைக்கு வர்றதை நிப்பாட்டிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒழுங்கா சபைக்கு வரணும். ஆமென். ஏன்னா கொரோனாலாம் அது கல்யாணம் பண்ணி மைக்ரான் உமைக்ரான்லாம் பெற்று அது பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து அமெரிக்கால சூப்பரா சுத்திட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மனுஷன் பக்கத்தில் வரவே மாட்டேன்னுது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்கிட்ட தான் வருது.
மார்க்கெட்டுக்கு போகும்போது வராத கொரோனா, வேலைக்கு போகும்போது வராத கொரோனா, எங்க வந்தா தான் வருது? அளவு எங்க வருது? சபைக்கு வந்தாதான் வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அழிய சொல்லுங்க, தூங்குறவங்க ஒரு அழிய சொல்லுங்க, ஒன்னு ரெண்டு கிடக்கும். ஹல்லேலூயா. கத்தரை நீங்க எப்படி சந்தோஷமா வச்சிருக்கிறீங்கன்றது வச்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் இருதயத்தின், நீ உள்ள நினைக்கிறதையே அவர் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான், அவரை சந்தோஷமா வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தங்கச்சிக்கு பட்டு சேலை வேணும்னா என்ன செய்யணும்? அத்தான ஐஸ் வச்சா பட்டு சாரி வரும். ஆமென் சொல்லாமா? அதே மாதிரிதான் ஆண்டவரிடத்துல ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லாமா? எத்தனை மணிக்கு முடியும், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் இல்லை. கர்த்தர் பேசுனா கேட்கறதுக்கு காது இருக்கணும். ஆமென் சொல்லாமா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வரம் இருக்குது பிரதர், தானா கை மேல போயிருச்சு. அவர் ஹல்லேலூயா சொல்லலாம். ஆடுற காட்ட மாட்ட, பாடுற மாட்ட, படுக்க போடுற மாட்ட, படுக்க போட்டு மல்லாக்க போடுற மாட்ட, மல்லாக்க போட்டு கடக்கவும் எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நான் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் வழக்கறிஞராக வேலை செஞ்சு அநேக பூட்டப்பட்ட சபைகள் எல்லாம் திறந்து விட்டுட்டு தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நான் வெள்ளைக்காரன்ட்டு இப்படி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமே. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே கருப்பான ஒரு ஆள் யாரும் நான் மட்டும்தான், மற்றவன்லாம் வெள்ளைக்காரன் தான். ஆமேன் சொல்லலாமா? அது எதுக்கு கொண்டு போனாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. கொரோனால எல்லாருக்கும் அமெரிக்கா கதவு பூட்டப்பட்டுச்சு, எனக்கு திறக்கப்பட்டுச்சு. ஆமென் சொல்லாமா? எல்லாரும் சொன்னாங்க அமெரிக்காவுக்கு கிடையாது, வராது, போகாது, எல்லாம் சொன்னாங்க. போய் மூணே மாசத்துல கிரீன் கார்டு வாங்கிட்டேன். ஆமென் சொல்லாமா? கத்த நல்லவர். எப்படி நடந்துச்சு பிரதர், எப்படி நடந்துச்சு? டு ஹேவ் எனி பேக்ரவுண்ட்? உங்களுக்கு ஏதாவது பின்னாடி இருக்குதா? நல்லா பினான்சியல கொழுத்து இருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. தேவ நாம மகிமைக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து சொல்றேன், அமெரிக்காவுக்கு போகும்போது 25 லட்சம் ரூபா வேணும்னு சொன்னாங்க. ஆமென். ஊழியக்காரங்கிட்ட எல்லா இடத்துலையுமே ஒன்னே ஒன்றுதான் பதில் இருக்கும், எங்க இடத்து ஒன்றும். அப்படிதானே? இந்த மூணு ஊழியக்காரன் கேளு பாரு, எங்க இடத்துல ஒன்றும். ஆனா நாங்க பேசுற பேச்சு இருக்குதே. ஆமென். சனிக்கிழமை வரைக்கும் ஒன்னு இருக்காது. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்களை மாதிரி வீரவசனம் பேசுறதுக்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என் தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் அவர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. மாட்டாருன்னா மாட்டாருதான். ஆமென். இந்த சபைக்கு போய் என்னத்த பார்த்தேன்னா ஒன்னும் பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமென் சொல்லலாமா? தப்புவிக்காமல் போனாலும். ஆமென் சொல்லலாமா? தப்புவிப்பாரு. நான் இந்த சபைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தனோ அந்த நோக்கம் நடக்கலதான், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழ வைப்பார், என்னை உணர்ந்து வைப்பார், என்னை எல்லாருடைய கண்களும் பார்க்க என் தலையை உயர பண்ணுகிறவர். ஆமென், ஆமென். போன வாரம் நீங்க இயேசுடைய சிலுவை பாடுகளை தியானிச்சிருப்பீங்க, அப்படிதானே? அதனோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இயேசு தன்னுடைய தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார். எது விட்டாரா? எதை சாய்ச்சு? தலையை சாய்த்து. ஏன் இந்த வசனத்தை படிக்கும் போது என் உள்ளத்துல தோன்றின ஒரு காரியம், ஏன் தெரியுமா தலையை சாய்த்து ஜீவனை விட்டாரு? நீங்களும் நானும் இந்த பல்லடம் பகுதியில தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன்,
நீங்க வந்திருக்கிற, நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற இயேசு ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு என்ன பிரதர், நீங்க அமெரிக்கால இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இல்ல, அமெரிக்கால இருந்தாலும் இந்தியாவிலே இருந்தாலும் என் ஆண்டவர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? எனக்கும் பாடுகள் இருந்தது, எனக்கும் போராட்டங்கள் இருந்தது, எனக்கும் நிந்தைகள் இருந்தது, எனக்கும் அவமானங்கள் இருந்தது, எனக்கும் எல்லாம் இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலையும் என் கூட இருந்தவர் அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் என் கூடவே இருந்தார். கரங்களை உங்க கூட இருப்பாரு, உங்க கூட வழி வருவாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு, மாட்டாரு. ஆமென். ஏதோ உங்ககிட்ட ரெண்டு வார்த்தையை உசுப்பேத்திட்டு போறக்கு இங்க நான் வரல, அது என்னோட வேலையும் இல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் உயர்த்துவதற்கு போதுமானவர், மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவர். அவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வேற யாருமே இல்லை. ஆமென். அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபா வேணும்ட்டான். எவ்வளவு? என் பாக்கெட்ல என் பேங்க்ல இருக்கிறது வெறும் 40,000 ரூபா. ஆமென். அப்புறம் எப்படி சார் 25 லட்சம் ரூபா கடனை வாங்கினீங்களா? பேங்க்ல என் ப்ராப்பர்ட்டியை வச்சு லோனு கேட்டேன், 8,50,000 ரூபா தரேன்னா அது 1.5 லட்சம் ரூபா அவனே எடுத்துக்கிட்டான். பாக்கி 6 லட்சத்தி சில்லறை கொடுத்தான். அந்த 6 லட்சமும் இந்த 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,40,000 இது ஒரு 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,80,000 ரூபா எடுத்துக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்க ஆண்டவரே, 25 லட்சம் ரூபா கேட்கணும் என்கிட்ட, இதுக்கு மேல நெகி. ஆமென். என்கிட்ட ஒன்னும் இல்லை. ஆமென் சொல்லாமா? ஆனா கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் முழு குடும்பம் அமெரிக்காவில் போய் இறங்கிச்சோம். சொல்ல மாட்டீங்களோ, என்ன பொறாமையாக பார்க்குறீங்க? ஆமே, ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? இவனை எல்லாம் கொண்டு போய் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இந்த ஆலயத்தில் வந்தால் இப்படி சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமே, நம்ம இந்த பாட்டை கூட எப்படி தான் பாடுவோம், நீ அழ வேண்டாம். எப்படி பாடுவோம்? அழுதுகிட்டே பாடுவோம். என்னன்னு நீ அழ வேண்டாம். பாஸ் என்ன சொன்னாரு? கண்ணீர் எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர்? துடைப்பார்னு வேதம் சொல்லுது. நம்ம இப்படிதான் பாடுவோம். இயேசுக்கே ஆறுதல் சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நம்மளை அவர் மாதிரி வாழ வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. போய் இறங்கிட்டேன், 3 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்கறேன், 25 லட்சம் ரூபா எப்படி சார் வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல சார், இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கர்த்தருடைய நாம மகிமைக்காக பலிபீடத்தில் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது ஒன்று கூட பொய் கிடையாது. எப்படி 25 லட்சம் ரூபா சந்திச்சிக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா சந்திக்கப்பட்டுச்சா? சந்திக்கப்பட்டுச்சு. எப்படி? தெரியல. கடனை வாங்கினீங்களா? தெரியல. வெள்ளை காக்கா வந்துச்சா? தெரியல. கருப்பு காக்கா வந்துச்சா? தெரியல. நடத்த வேண்டியவர் நம்ம மாத்திரம் அவரை சந்தோஷப்படுத்த படிச்சுட்டோம். அவரை மாத்திரம் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கர்த்தரையும் அல்ல, கர்த்தரை மட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரை மாதிரி உங்களை வாழ வைக்கவே முடியாது. நான் இந்த சாட்சியை சொல்லும் போதெல்லாம் என் சொந்த குடும்பம் கேட்பாங்க, இவன் கதை விடுறான், இவன் என்ன விடுறான், கதை விடுறான். நம்ம சொல்ற சில ஸ்டோரி கதையா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கதை கேட்கறது தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு 3 நாள் கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஆமென். 3 நாள் ஒரே கதை தான். ஆமென் சொல்லாமா? ஆனா அந்த கதையில மயங்கி போய் அப்படியே 3 நாளும் அப்படியே ஜனம் உட்கார்ந்துருச்சு. ஆமென் சொல்லாமா? ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் இவர்கிட்ட போனா விட மாட்டாரு, எந்திரிச்சு போற கேப்ல கூட அவருடைய வார்த்தையை மிஸ் பண்ண கூடாது. ஆமென் சொல்லாமா? பசிச்சிருச்சு அப்படின்னு எங்கேயாவது எந்திரிச்சு போனோம்னா கூட அவருடைய வார்த்தை என்ன செஞ்சிருவேன், நான் மிஸ் பண்ணிருவேன்றதுனால அவன் மட்டும் என்ன கொண்டு வந்தான்,
அப்பமோ மீனும் கொண்டு வந்தான். அது கூட நம்ம ஆளுக்கு தெரியுது. ஆமென் சொல்லாமா? அவனிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் கொண்டு வா. ஆமென் சொல்லாமா? உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் என்ன இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா அப்படிதான் சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட உங்க வாழ்க்கைய முழுசா 99% இல்லை 100% ஒப்பு கொடுத்துச்சா தைரியமா நான் சொல்றேன், அவர் மாதிரி நம்மளை நடத்துவதற்கு யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு வேளை நடத்தாம இருந்திருந்தார்னா நான் என்ன தெரியுமா செஞ்சிருப்பேன்? இந்த திருப்பூர் கோர்ட்டு, பல்லடங்கோட்டு, காங்கேயம் கோர்ட்டு, ஈரோடு கோர்ட்லாம் கருப்பு கோட்டை மாட்டிட்டு இவர ஹானர்னு போய் நின்றுருப்பேன். ஆமே. ஒரு ஆனர்னு போட்டோன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெயில் எடுத்து கொடுத்தோம்னா 5,000 ரூபா 6,000 ரூபா ஒரு நாளைக்குள்ளே சம்பாதிச்சிடலாம். மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு பாருங்கள். ஆமேனு சொல்லாமா? பொழைக்கிறதுக்கு 1,000 வழி இருக்குது, ஆனால் வாழ வைப்பதற்கு ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் என்று சொன்னவர் மட்டும்தான் வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆமே. அவரை மாறி பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க, கேப்ப மாரியா? அவரை மாறி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு யா அந்த பக்கத்துல முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுவீங்க, என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் வாழ வைக்கிறவர். ஆமென். ஆமென். எதுக்கு அமெரிக்கால போனாலும் இந்தியாவுக்கு வந்துடுறோம் தெரியுமா? இந்த வெயில் காலத்துல அங்க ஸ்னோ பேஞ்சிட்டு இருக்குது. என் மனைவி போன் பண்ணி சொல்றா, நீ என்ன அங்க போய் வேத்துக்கிட்டே கிடக்குற? ஆமென். அது வேற போகிற பக்கமெல்லாம் இந்த யூடியூப்ல எடுத்து எடுத்து போட்டு விட்டுறாங்களா? அதை பார்த்துட்டு என்ன நீ வேத்து வேத்து நிற்கிற? இங்கே குளிரான குளிரு, அவ்வளவு நல்ல கிளைமேட் விட்டு போட்டு ஏன் வந்து வந்திருக்கிறோம்? எப்படி ஆகல ஆண்டவரோட அன்பை சிலருக்கு சொல்லி, என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர், என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. அங்கே நாங்கள் அனுபவிக்கிற பல காரியங்கள் இல்லைதான், இல்லைதான். அதுக்காக எங்கள் நாட்டை விட்டுற முடியுமா? ஓட்டு போடுவோம் இல்லை நாங்களும். ஆமீன் சொல்லுங்க. யாருக்கு போட போறீங்க? உதவி சொல்லுங்க, சத்தமா சொல்லாதீங்க. ஒரு அம்மா சொல்லிட்டே இருக்க, தாமரை மல்லாந்தே தீரும், மல்லாந்தே தீரும். எங்க மல்லார போ தெரியல. ஆமே. தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஆமே. பாசு சொன்ன மாதிரி அடுத்த நாளை மறுநாள் கிடைச்சா லீவுன்னு சொல்லி மல்லாக்கா படுத்துடக்கூடாது. முதல் ஓட்டை கிறிஸ்தவ ஓட்டு தான் இருக்கணும். ஆமேன் சொல்லாமா? நம்ம போய் அந்த மெஷினை அமுத்தினோம்னா அது ஒரு அபிஷேகமாய் மாறணும். முதல் ஆள் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால என் பூத்தில் இருக்கிற இந்த ஈவி மிஷின் மேலே என் கைப்பட்டிருக்குது, நான் நினைக்கிறது தான் நடக்கணும். ஆமேன். ஆமேன். ஆமேன். கத்திரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, கத்திரனுக்கு சொல்லியிருக்கிறாரு, மனிதனுடைய தந்திரமான ஞானங்களை அபத்தமாக்கி கர்த்தர் காரியங்களை மாற பண்ண போகிறார், மாற பண்ண போகிறார். நடக்கும், நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் ஆண்டவர் தான். அவர் சொல்ல ஆகும். ஆமென் சொல்லாமா? அவர் சொல்ல ஆகும். அவர் ராஜாக்களை தள்ளுனா தள்ளுவாரு. ஆமென் சொல்லாமா? ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், ஒன்னே ஒண்ணுதான் தேவ ஜனம் செய்ய வேண்டியது. காலையில முதல் பூத்துக்கு முதல் ஆள் யாரு தான்? எங்க கறி கிடைக்கா? எங்க ஓட்டு பெட்டிக்கு போய் போட்டுட்டு வந்து எதுக்கு போட்டுறீங்க? இந்த சீட்டை யார்கிட்ட கொண்டு காட்டிடணும்? ஐயா நான் இவங்களுக்கு தான் போட்டேன், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் சீட்டையே கொண்டு வந்தேன்னு வடிவேல் கதையில வந்துடக்கூடாது. ஆமீன் சொல்லாமா? ஹல்லேலூயா. நல்ல சோம் பண்ணி, ஆண்டவரே எங்க முழு தேசத்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. ஆமீன் சொல்லாமா? எனக்கு ஒண்ணு தெரியும், யார் ஆள போறாங்கன்னு தெரியாது, ஆனா ஆளுகிறவர், ஆள போகிறவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இனி சபைகள் பெருகும், என்னன்னா, இந்த சூட்டு காலத்துல பாம்பெல்லாம் குளிர தேடி சூடு இடமா இடமா இருக்கு ஜன்னல் வழியா வந்துருதான்.
எட்டி பார்த்த எனக்கு கொடுத்ததே ஜன்னல். ஆமென். நான் பார்த்தேன் பக்கத்துல இடம் காலியா தான் இருந்துச்சு. பக்கத்துல இடம் காலியா தான் இருக்குது. நம்ம கண்ணு பட்டா பட்டா நமக்கு தான். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. கண்ணு பட்டா சொல்லுங்க. கண்ணு பட்டா பட்டா எனக்கு தான். ஆமென் சொல்லாமா? சபை பெருகும், சபை வளரும், சபை வளரும், சபை பெருகும். நெருக்க வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சபை பெருகும். அது ஒரு கொம்பனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா! உங்களுடைய சபை வளர்ச்சிய ஒரு ஆளும் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு நெருக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். நம்முடைய சபை பெருகும். இந்த இந்த இந்த சபை வேதம் சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதமான ஏதே செபமையம் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிற நாள் வருகிறதே வருகிறதே. I declare the name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. I prophesy over the nation of God. Hallelujah. நிறைவேறட்டும், உடைய வார்த்தை நிறைவேறட்டும். Hallelujah. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டாரே, மாட்டாரே. அவர் உன்னை உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் விட மாட்டாரு. ஆமென். 2005 வருஷம் சொன்னாரு, சூழல் எனக்கு சாதகமா இல்ல, சூழல் எனக்கு சாதகமா இல்ல, வறுமை, கொடுமையான வறுமை. என்னுடைய மூத்த மகள் 8 அன்றைக்கு சொல்றதுக்கு நான் எல்லா இடத்துல வெக்கப்பட்டேன், இன்னைக்கு நான் வெக்கப்படுறதே கிடையாது. 8 ஒரே ட்ரெஸ் தான். There is only one dress for 8 ஒரே ட்ரெஸ். 8 ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான், வீட்டில் இருந்தா அந்த ட்ரெஸ் தான், சர்ச்சுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான். வறுமை. ஏன் அப்படி நடத்தினார் என்று எனக்கு அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரியுது. அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். 8 சார், 8 ஒரே ட்ரெஸ் தான். அப்பயும் ஒரு ஆள்கிட்ட கையேந்திருந்து கிடையாது. ஹல்லேலூயா! என் சபை விசுவாசி நான் சொல்லிக்கிறேன், உன்னை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல. நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! என்னை அழைத்தவரை நம்பி வந்திருக்கிறேன். ஆமென். என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா! ஒரு ஆள்கிட்ட சொன்னது கிடையாது. நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஒரே மகன் என்னுடைய அப்பாவுக்கு. நான் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி சொத்துக்களை சேர்த்து வைத்த மனிதன். என்னுடைய மாமனார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் வாட்டர் போர்டில் MD ஆக இருந்தவர். ஆனால் என்னைக்கு ஊழியத்துக்கு நான் வந்தோம், என் மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு நாளும் உன் தேவையை ஒரு ஆள்கிட்ட சொல்லக்கூடாது, உன்னுடைய பெற்றோர்களையும் சேர்த்து. ஆமென் சொல்லாமா? 8 ஒரே ட்ரெஸ், ஒரு பிங்க் கலர்ல ஜிகினா போட்டு அந்த அந்த அந்த ட்ரெஸ் மட்டும் இதுவரைக்கும் மறக்கல, இதுவரைக்கும் மறக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்றேன், 8 கொடுக்கிற ட்ரெஸ், 8 கொடுக்கிற ட்ரெஸ் அவள் அழகழகாய் போடி பார்க்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நம்முடைய ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்தில் இன்னும் ஒரு ஆள் பிறக்கணும். ஆமே. சப்ப மேட்ரு சார். எது நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு சப்ப மேட்ரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! வேற என்னதுமே சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் தொடரும். தொடருதா, தொடருதா, இல்லை கடனா தொடருதா, என்ன தொடருது? வியாதியா தொடருதா, கடனா தொடருதா? பைபிள் என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் தொடர்ந்துச்சா? தொடரலன்னா சார் அவர் மேல மிஸ்டேக் இல்லை சார், மிஸ்டேக் நம்ம மேல சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம தொடர வேண்டியவரை தொடராம விட்டுட்டோம். ஆமென்.
பவுல் சொல்லும் போது சொல்றாரு, எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் ஆசையாய். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு

கர்த்தருடைய காரியத்துல ஈடுபடுவதற்கு ஒரு ஆசை இருந்தா இருந்தா நன்மையும் கிருபையும் வாம் பின்னாடி வாம் பின்னாடி வாம் பின்னாடி அது ஃபாலோ பண்ணும் நீங்க அதுக்கு சாட்சி எல்லாம் எங்கேயும் போடாங்க. உங்க முன்னாடி நின்றுட்டு நான் சொல்றேன், ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ரொம்ப ஈஸியான வேலை அவருக்கு. ஆனா என்னன்னா மேட்ரு என்னன்னா, நம்ம அவர்கிட்ட சரியா வர்றது இல்லை. ஆமென் ஆமென். ஆண்டவர்கிட்ட வர்றதே ஏதாவது கிடைக்குமா? நான் உங்களை சொல்லல, நான் பொதுவாக சொல்லிட்டுருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வர்றது எதுக்கு தான் ஏதாவது? யாரை சொல்லிட்டுருக்கிறேன்? பொதுவாக சொல்கிறேன்னு சொல்லி நான் உங்களை தான் சொல்லிட்டுருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் அவங்கள சொல்கிறேன் அவங்கள சொல்கிறேன்னு சொல்லும் போது நீங்கள் நினச்சிக்கிங்க யாரை சொல்லிட்டுருக்குறேன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு காலத்தில் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்ன ஆள் நான். ஏ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இயேசுவே இல்லைன்னு சொன்ன ஆள் நான். இன்னைக்கு இயேசு மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டுருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? 2003 வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இந்தியாவில் வந்து இறங்குறேன். என்னுடைய சரீரத்தில் என்னையும் அறியாமல் ஒரு வியாதி தொட ஆரம்பித்தது. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் எல்லாம் நார்மல், ரிசல்ட்டு நார்மல். ஆனால் என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. மேல் தொண்டையிலிருந்து அடி வயிற்று வரைக்கும் புண்கள் நிறைந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த சூட்டிலையும் என்னுடைய பாடி என்ன ஆகிட்டு இருக்குது, நல்ல ஸ்வெட்டிங் ஆகிற பாடி. மே மாதம் கோயம்புத்தூர்ல 2003 தண்ணி குடிக்கிறேன், வேர்வை வெளியே வரமாட்டுது, யூரின் அவுட்புட் கிடையாது, ஸ்வெட்டிங் ஆகல. வெங்காயத்தை உரிச்சு என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தாங்க, தண்ணி வரல. டாக்டர் சொன்னாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சார் உங்க ரெண்டு கிட்னியும் போயிடும், ரெண்டு கிட்னியும் போயிடும். செய்வது அறிய தெரியல. அப்ப திருமணம் ஆகி எனக்கு குழந்தை, கை குழந்தை, ஒரு 1.5 குழந்தை இருக்கிறா. என் மனைவி அப்போ சவுதி தேசத்தில் இருக்கிறா, நான் கோயம்புத்தூரில் தனியாக ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். வியாதியினுடைய உச்சக்கட்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க, நேரம் இல்லை, அதனால் சீக்கிரமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, மீறி மீறி போனால் இனி ஒரு 7-8 தாங்கும். அதனால் உங்கள் மனைவிக்கு தகவல் கொடுத்துருங்க. என் கூட யாருமே இல்லை, ரெண்டு நர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிரு, யாரோ பாபு டேனியல் ஆமா, என் பேரு ஃபுல் நேம் பாபு டேனியல், பாபு டேனியல் ஆமா, அவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லிரு அதை ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துரு. அப்ப அந்த இன்னொரு நர்ஸ் கேட்கறா, என்னடி நீயும் டாக்டரும் குசு குசு குசுன்னு அந்த பேஷண்ட் பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, என் வயசு சின்னது தாண்டி ரெண்டு கிட்னியும் முடிஞ்சிருச்சு.

கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஷேவ் பண்ணாதனால தாடி பெருசாயிருச்சு, சாக போறேன். என் மனைவி தூர தேசத்திலிருந்து வந்து அவளை என்னை அடையாளம் தெரியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில அதிகாலையில எழுந்து எங்க பாத்ரூமுக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கிறேன். அங்கெல்லாம் கேரளாவில் பாத்ரூம் வந்து உள்ள கட்ட மாட்டாங்க, அதனால நான் வெளியே எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறேன். சரீரம் முழுவதும் வியாதியினுடைய கொடூரம், கொடூரத்தை இன்னொரு பக்கம் சொல்றேன். 18 நாட்கள் என்னுடைய யூரின் அவுட்புட் இல்லாதனால இந்த பிளாடர் பெருசா எடுத்து என்னுடைய பைக்கோட டேங்க்ல தான் வைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம். நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! அவர் நல்லவர். எந்திரிச்சு வெளியே போறேன், தடுமாறி போறேன். யாரோ என்னுடைய ஷோல்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் நினைத்தேன் எங்க அப்பா தான் நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிடிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தேன், யாருமே இல்லை. எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூங்கில் காடு, மூங்கில் தெரியுமில்ல, மூங்கில் காடு. அந்த மூங்கில் காடை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது கேரளாவில். அந்த மலையில அந்த மூங்கில் காடு பற்றி எரிகிற ஒரு தரிசனத்தை என் கண்கள் திறந்திருக்கவே நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நான் நினைக்கிறேன் இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது யாரு தீ வச்சுட்டு போனது இந்த காலையில அப்படின்னு நான் நினைச்சு பேசி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, மாத்திரை மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டதுனால என்னுடைய சுய நிலைவுல சரியான ஒரு கான்சியஸ் கிடையாது. எங்க நிக்கிறோம், எங்க ஒன்று போறோம், ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அந்த நிலைமையில நான் யோசிக்கிறேன், யார் தீ வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுல இருந்து ஒரு அடிக்கப்பட்ட கரத்தினுடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த கை எப்படின்னா, இயேசுடைய கை எங்க ஆணி போட்டிருப்பாங்க, இந்த இடத்துலதான் ஆணி போட்டதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நான் அன்றைக்கு காலையில் அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது எழும்பி வந்த அந்த கையில இந்த இடத்துலதான் ஆணி கடாவப்பட்டிருந்தது. ஆமென். அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன், உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆணினால் அடிக்கப்பட்ட இந்த விரல் எழுத ஆரம்பிக்கிறது, கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் இனி தீங்கை காணாது இருப்பாய். No more tears, no more sorrows, no more tears. இனி கண்ணீர் இல்லை. இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் வந்துட்டார்னா போதும். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை உலகமே நியாயம் தீர்த்தது. இயேசு சொன்னார், இனி பாவம் செய்யாதே. என்றைக்கு ஆண்டவர் இனி என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரோ அன்றைக்கு ஆசீர்வாதங்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா! இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மனிதனாய் இந்த ஆசீர்வாதமான ஏதேன் செபமயத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வடித்த கண்ணீர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி என் அப்பன் இயேசு ஒரு முற்று புள்ளியை வைக்க போகிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். சொன்ன அடுத்த வினாடி 18 நாட்கள் வர முடியாமல் தவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய யூரின் அவுட்புட் என்னையும் அறியாமல் வெளியே வர ஆரம்பித்தது. 18 நாட்களுக்கு மேலாய் என்னுடைய பிளாடர் அங்கேயும் இங்கேயும் அலசடிக்கும், வலி உயிர போகும் என்றையும் அறியாமல் யாரோ ஒரு கையை வைத்து உள்ளே அனுப்பினதை போல உணர்க முடிந்தது. அப்படி சரியானவன் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் வாழ வைப்பவர் மாத்திரமல்ல, வாய்ப்பையும் கொடுப்பதற்கு அவரால் மட்டுமே முடியும்.

இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில வருவதெல்லாம் நன்மையாகவே கர்த்தர் மாற பண்ணுவார். ஒன்று செய்ய வேண்டும், ஒன்று செய்ய வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாமா? சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் எனக்காக வேகமாய் வாசிக்கலாம்.

எங்க திரும்புங்க? அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். 17 தேதி ஆகிய இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில நான் உனக்கு தருவேன். யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஆமே. வசனத்தை நல்லா கவனிங்க. நான் ஒரு மீறி மீறி போன ஒரு 15 நிமிஷத்துல பேசிடுவேன். ஆமே. ஹல்லேலூயா. இந்த மாதிரி சண்டே ஸ்கூல்ல இந்த பசங்க உட்காந்துருக்கான் பாருங்க. அப்படிதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் சண்டே ஸ்கூல்ல. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளுக்கு ஓடும்படி கர்த்தர் செய்கிறார். பல சபைகளுக்கு ஏறும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல அவ்வளவு ஆசை. ஆமே. அவ்வளவு தாகம். ஆமேன்னு சொல்லாமா? வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் உற்று பார்ப்பார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய. சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கை உடைய. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் சமத்துல, ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த இடத்துக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறீர் என்று கேட்டபோது இந்த வசனத்தினுடைய ஒரு அடுத்த பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்குள்ளாய் போட்ட வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம சொல்லுங்க. ஒரு ஆள் இல்லையா? எனக்கு ஒரு வரம் இருக்குது. எனக்கு ஒரு வரம் இருக்குது. அம்மா எனக்கு ஒரு வரம் இருக்குதுமா? ஒரு வரம் இருக்குதுமா? தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆமே. நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை குஷிப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஆமேன்னு சொல்லாமா? நான் இங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொடுத்து பேசிட்டு இருப்பாரு. ஆமே. நம்ம ஆண்டவர் மாதிரி வாக்குத்தத்தம் கொடுக்கறதுல வேற உலகத்துல யாரையும் அடிச்சுக்க முடியாது. ஆமேன். நேத்தைக்கு போய் உக்காந்தா ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. ஆமேன். அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. அடுத்த நாள் ஜபத்துல போய் உக்காந்தா அதை முழுங்குற மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க எங்களுக்கு அது நல்லா புரியும். ஆமேன் சொல்லாமா? உன்னை வச்சுதான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. ஆமே. உங்கள்ட சொன்னாரா? ஆமா. இவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு, எங்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. ஆமேன் சொல்லாமா? ஆண்டவருக்கு இதே வேலை தான். ஆமேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாரு. ஆமேன். உன்னை வச்சுதான் செய்வேன், உன்னை வச்சுதான் முடிப்பேன், உன்னை வச்சுதான் நடக்குமா? சொன்னா நடக்குமா? அவர் சொன்னால் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்தியாவுக்கு வரும்போது என் மனைவி சொன்னாப்பா, அமெரிக்காவில் வந்து கண்டதும் கடியும் தின்னு உடம்பு பெருத்து போயிடுச்சு உனக்கு. அதனால் இந்தியா போன முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய கிரியாட்டின் லெவலில் போய் செக் பண்ணு. ஆமே. இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற செக் பண்ணுவாங்க இல்லையா, அதை செக் பண்ணுண்ணா. சரி, அவள் சந்தோஷப்பட்டுட்டுமே செக் பண்ண கொடுத்தேன். எனக்கு ஒன்று தெரியும், ரிசல்ட் எனக்கு முதல்லயே தெரியும். என்னுடைய பலன், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அன்றோடு கூட முடியறதில்லை, அது கடைசி வரைக்கும். ஆமென். இந்த உலகத்துல நான் கண்ணு மூடுகிற வரைக்கும் எனக்கு ஒண்ணு தெரியும், என் கிட்னிக்கு ஒரு டேமேஜும் இல்லை. ஹலோ. நடிகர் சத்யராஜ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? பெரிய சபாதான். நடிகர் சத்யராஜ் தெரியுமில்ல? அவங்க சிஸ்டருடைய ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துல இருக்குது, ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர். அந்த ஹாஸ்பிட்டலில் 2009 வருஷம் திடீர்னு எனக்கு ஒரு பலவீனம். டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. சுயநலவு இல்லாமல் படுத்துருக்கிறேன். முதல்ல எனக்கு செக் எதுவுமே பண்ணாங்க, கிட்னி. ஆமின்னு சொல்லாமா? சில நேரத்தில் பிசாசு நம்ம எதில் பயப்படுறோமோ அதுலேயே தான் தொட்டுட்டு இருப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த. அப்போ பயம் கொடு, பயம் வர்றது யார் தான்? யாருனால வர்றது பயம்? சபைக்கு வந்தால் தூக்கம் வருதுன்னா யாருனால வருது? ஒன்று ரெண்டு தூங்குது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு அல்லையே சொல்லுங்க. சத்தமாக ஒரு அல்லையே சொல்லி தூங்குறவங்க எந்திரிச்சிருவாங்க. சத்தமாக சொல்லுங்க. இனி நீ தூங்கிப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
செக் பண்ணி ரிசல்ட் வருது, ரிசல்ட் வருது. என்னன்னு தெரியல, உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே கொஞ்சம் வயசாயிருச்சு, ஆனா இந்த மனுஷனுடைய கிட்னி மாத்திரம் ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. உங்களுக்கு போய் சொன்ன பாரு, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தா அது நாளுக்கு நாள் என்ன தெரியுமா, வயசானாலும் முதிர் வயதிலையும் கனி கொடுப்பு. ஹல்லேலூயா. முடிக்கு வேணா கொஞ்சம் ரெண்டு மூணு வெள்ளையாயிருக்கும். ஆமென். காத்ரேஜ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயம் இல்லை. ஹலோ, ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்ல சொல்லுங்க. என்னதான் நம்ம அப்ப அப்புன்னு அப்புனாலும் இந்த முகத்துக்கு பாருங்க, லாக்டோ கலாமின், அந்த கலாமின், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அது தீர்ந்தது தான் மிச்சம். நம்ம ஏதாவது மாறிக்கிறோமா? மாறிக்கிறோமா? மாறிக்கவே மாறிக்க மாட்டோம். ஆமே. போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே காரில் போயிட்டு இருந்தேன். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா முகம் நிறைய மஞ்சள், தலை நிறைய மல்லிகை நடந்து வருது. நான் பார்த்தேன், அந்த அம்மாவுக்கு மூக்கில் ரெண்டு பஞ்சை மட்டும் சொருகிட்டோம்னா என்னென்னமோ மேக்கப் பண்றோம், ஆனாலும் அது அப்படிதான் இருக்குது. ஆமே. ஆனா தேவ பிரசன்னத்துல மாத்திரம் நல்லா ஆராதிச்சு பாருங்க, நல்லா துதிச்சு பாருங்க, உங்க முகத்துல ஒரு கலை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டெய்லி என் பைபிளுக்கு ஒரு முத்தம் போட்டுருவேன், டெய்லி என் பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். ஏன் தெரியுமா, இந்த பைபிள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை எழுதி இருக்குது. என்ன தெரியுமா வார்த்தை? கருப்பா இருந்தாலும் என்ன விவரம், என்ன சொல்லுது பைபிள்? கருப்பா இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்குது. அதனால டெய்லி இந்த பைபிளுக்கு ஒரு முத்தா. ஆமென் சொல்லுங்களேன். அழகு வருமா, அழகு வருமா? தேவ சமூகத்துல மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிங்க உங்க முகத்துல. ஆமென், ஆமென். இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு கீழே இறங்கினீங்கன்னா ஒரு நடையே வித்தியாசமாயிரணும். ஆமென். என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமா. ஹலோ. என பைபிள் சொல்லுது, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். ஆமென். இப்ப சொல்லுங்க, கொம்பு முளைச்சிருக்குதா தம்பி? கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமென். நடையில வித்தியாசம் இருக்கணும். ஆமென். என்னத்தை சாமி கும்பிட்டு என்னத்தை கிடைச்சிச்சு, இந்த புலம்பல நிப்பாட்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க இருக்கும்போது நம்பிக்கை பெருகணும்? நம்பிக்கை உடைய சிறைகள். ஆமென் சொல்லலாமா? எப்ப தெரியுமா ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வரணும்? நெருக்க வரும்போது, போராட்ட வரும்பொழுது, நிந்தை வரும்பொழுது, அவமானம் வரும்பொழுது. ஹல்லேலூயா. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி உண்டு, ரொம்ப பிடிச்ச பகுதி. ஸ்தேவான கொல்றதுக்கு யாருடைய ரிப்ளை வேணும்? பவுலுடைய பதில் வேணும். அப்படிப்பட்ட பார்வையில் இருந்தவன் தான் ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை எப்படி கொண்டாங்க? ஹலோ, எப்படி கொண்டாங்களா? கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஆமென், ஆமென். அவன் சச் அ இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். யாரு? ஸ்தேவான், ஸ்டீஃபன். ரொம்ப அவன் வார்த்தைக்கு ஒரு ஆள் எதிர்த்து நிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லு. அவ்வளவு பேசுவான். ஆமென் சொல்லாமா? ஊழியக்காரனாவே பேசுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கெல்லாம் பேசுவோம், எங்களுக்கு வாய் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லாமா? ஒரு நேரம் திட்டுவோம், ஒரு நேரம் கொஞ்சுவோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பாஸ்டர் உங்களை ஞாயிற்றுக்கிழமை திட்டாரா, திட்டாரா இல்லையா? திட்டலன்னா அவர் மேல ஏதோ டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லாமா? நல்லா குத்துணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பாஸ்டர், நீங்களும் வந்து எங்களை குத்துறீங்களே, நீங்களும் எங்களை போட்டு சவுக்கடி கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்புள்ள ராஜா, அப்படிதான் பேசுவோம். ஆமென். உங்களை குத்தி உங்களை சரிபடுத்தி திரும்ப வேண்டிய இடத்துக்கு திருப்பி விட்டா ஆசீர்வாதம் வராம இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இந்த சேவானை
கல்லறிந்து அடிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். ஆமென். பார்க்க வேண்டியவரை எப்ப பார்த்தான் தெரியுமா? கல்லறிந்து கொல்லப்படுகிற தருவாயில. எல்லாரும் இனி இவனை முடித்து கட்ட வேண்டும் என்கிற அந்த நிலைமையில இந்த ஸ்தேவான் பரிசுத்தாவினால நிறைந்தான். நம்ம எப்ப நிறைவு தெரியுமா? ஃபாதர் பெக்மான்ஸ் பாட்டை மூணாவது அடிய அந்த அவர் ஸ்பீடா அடிச்சாரு. நமக்கு என்ன இறங்கும்? ஃப்ராடு பசங்கன்னு அர்த்தம். ஆமே. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆராதிக்கணும்? காலையில் எழுந்து அல்லேலூயா அல்லேலூயா அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்க வரும் பொழுது, போராட்ட வரும் பொழுது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப. ஆமென். எங்க திரும்பணும்? எங்க, எந்த நிலைமையில? சிறை என்கிற அனுபவம். ஆமென். வாழ்க்கையில வருகிற போராட்டம். ஆமென். நேரம் இல்லை, அதனால வேக வேகமா சொல்லிட்டு இருக்கிறேன். வேதத்துல ஒரு அழகான ஒரு மூன்று புருஷர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். எங்க, யார் அவங்க பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நீங்க தானியேல் புஸ்தகத்தை போய் 5:13 நினைக்கிறேன், 6:13 நினைக்கிறேன், இவங்களை எல்லாம் எங்க கொண்டு வந்திருக்காங்க? சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆமேன் சொல்லாமா? எங்கிருந்து கொண்டு வர்றாங்க? எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? எங்க கொண்டு வந்தாங்க? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்ப நீங்க பைபிள் படிச்சே ஆகணும். வாசிங்க, தானியேலின் புஸ்தகம் 1:1 வாசிங்க. முட்டுகையிட்டு அப்போ இங்க இந்த நேபுகாத்து நேச்சாரு மூன்று புருஷர்களை எங்க சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டான்? பாபிலோனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அப்போ இந்த பாபிலோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்திருக்காங்க? யூதையாவில இருந்திருக்காங்க. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. இப்போ தந்திரமா இந்த மூன்று புருஷர்களை நல்ல கவனியுங்க, நல்ல கவனியுங்க, சிறைப்பிடித்து எங்க கொண்டு வந்துட்டான்? ஏசப்பட்ட கொண்டு வந்துட்டானா? பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டான். ஆமீன் சொல்லாமா? இப்ப நான் அமெரிக்கால இருந்து இப்ப எங்க வந்திருக்கிறேன்? இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த மூன்று புருஷர்கள் யூதேயா என்கிறதான இடத்துல இருந்து எங்க வந்துட்டாங்க? இப்ப முதல்ல இவங்களுக்கு லெட்டர் போட்டிருந்தா, சாத்ராக்குன்னு அட்ரஸ் எழுதி இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டு யூதையான்னு போட்டா லெட்டர் எங்க போயிடும்? அங்க. இப்ப லெட்டர் எங்க போடணும்? இப்ப லெட்டர் எங்க போடணும்? உன விளங்குனா விளங்குற மாதிரி பேசுங்க. நான் அமெரிக்காவில் இருந்தா லெட்டர் எங்க போடணும்? நான் கோபம் கோபமா வரும் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அமெரிக்காவில் இருந்தா அமெரிக்காவில் லெட்டர் போட்டா அங்க வரும். ஆமென் சொல்லாமா? இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டா லெட்டர் எங்க போடணும்? நான் அங்க தானே இருக்கிறேன்னு சொல்லி அங்க போடக்கூடாது, இங்கதான் போடணும். ஆமென் சொல்லாமா? முதல்ல இந்த மூன்று புருஷர்களுக்கும் லெட்டர் எங்க போட்டாங்க? யூதேயாவுக்கு போட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லாமா? இப்ப இவங்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எங்க லெட்டர் போடணும்? அப்ப முதல்ல சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல இவங்களுக்கு என்ன மாறுது? அட்ரஸ் மாறுது. ஹல்லேலூயா. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், உன்னை சிறைபிடிக்கிற காலம் வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், கடனா இருக்கலாம். அந்த நாட்களில உன்னைய எடுக்க வைக்கிற தீர்மானத்தை சரியா எடை எடுக்க விடாத பிடிக்கு அவன் முதல்ல மாத்துறத எத ஹலோ எதைய அட்ரஸ் மாத்துவான். பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம். என்ன பாஸ்டர் அட்ரஸ் மாத்துமா? எங்க வீட்டு அட்ரஸையும் நாங்க மாத்தலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ இந்த நேரம் வரைக்கும் நீங்க எந்த சபைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? வாயத்திறந்து சொல்லுங்க. ஆசீர்வாத நான் தான் மறந்துடுதுன்னு அப்பப்ப பாத்துக்கிறேன், நீங்களும் அங்கேயே பாக்குறீங்க. ஆசீர்வாத வந்துட்டு இருக்கிறோம், அட்ரஸ் கரெக்டா இருக்குது. ஆமென். இப்ப லெட்டர் போட்டா ஆண்டவர் எங்க தான் போடுவாரு? என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு நீயும் இந்த சபையிலிருந்து கூப்பிட்ட. ஆண்டவருக்கு தெரியும், அவர் நினைச்சிருக்காரு இந்த பிள்ளை இந்த நபரு இந்த இடத்துல இருந்தா என்ன கூப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை வச்சா. ஆமென். அப்ப அவ அட்ரஸ் எங்கதான் இருக்குது?
ஏதேன் சபையில இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும்ன்றது யாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். சில ஆளுக்கெல்லாம் பிசாசுனால பிரச்சனை இல்லை, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, சில ஆளுனால பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது சபையில தூங்கும், சபையில நாய் அடிக்கும், சபையில கவனிக்காது. அதுக்கு பிசாசுக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை என்னைக்கெல்லாம் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அதனால அவன் அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். யாரை தான் டிஸ்டர்ப் பண்ணுவான்? நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா வர்றவங்க, ஆலயத்துக்கு நிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, நிக்கிறவங்க, போராடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, இவங்களுடைய அட்ரஸ் மாத்துறதுக்குன்னே பிசாசு பல திட்டங்களை செய்வான். ஆமென். அதுவும் எப்ப தெரியுமா காதுல வந்து ஓதுவான்? உனக்கு பிரச்சனை இருக்கும்போது, உனக்கு போராட்டம் இருக்கும்போது உன் காதுல வந்து சொல்லுவான், ஆட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்னத்தான் ஜாதிச்ச, இந்த ஒரு வாரம் ஒரு வாரம் அது என்னமோ காது குத்து வச்சிருக்கிறாங்களா? அம்மா என்ன வச்சிருக்கிறாங்களாம்? காது குத்துறான். ஒரு அல்லே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. காது குத்து வச்சிருக்கிறான். அதனால அங்க ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சு எங்க போயிடலாம்? கறி விருந்துக்கு போயிடலாம். ஆமென். அட்ரஸ் மாறும். ஹலோ. நாங்க ஜெபம் பண்ணுவோம், என் சபையில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அப்படி சபைக்கு வராம கறி விருந்துக்கு போயிட்டு வர்ற ஆளை ஒரு மூணு நாளைக்கு போக்கும் வரத்துமா நடத்துங்க ஆண்டவரே. பக்கெட்டு கையெழுமா, போயிட்டு வரட்டும். ஆமன் சொல்லாமா? உன் அட்ரஸ் மாத்திரதான் பிசாசுடைய திட்டம். நம்பிக்கையுடைய சிறைகளை திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்ப. ஹல்லேலூயா. முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். அடுத்த வசந்த வாசிங்க, வேகமா வாசிங்க. நாலாவது வசந்த வாசிங்க. அந்த மூன்று புருஷர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும். முதல்ல அட்ரஸ் மாறுது சார். சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல முதல்ல என்ன மாறுது? இந்த சபைக்கு வேண்டாம், போக வேண்டாம், ஊழியத்துக்கு போக வேண்டாம், அங்க சுத்தலாம், எட்டு மணிக்கு ஜபத்துல உட்காராத, சீரியல் பாரு. ஹலோ. ஆமே. இப்ப என்னென்ன சீரியல் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு தெரியல. முதல்ல சித்தி அப்படின்னு ஒன்று ஓடுனுச்சு தெரியுமா? ரொம்ப வீட்டுக்கு சித்தி வந்துட்டாங்க தெரியுமா? இந்த அம்மா சித்தி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சாரு சித்தியை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கே கூட்டி வந்துட்டார். அப்படி கெட்டு போன குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. அப்புறம் முதல்லலாம் ஒன்று வந்துச்சு, மெட்டி ஒளி. என்ன ஒளி? இந்த அம்மாவுக்கு மெட்டி கலண்டதே தெரியாது. இல்லாவிட்டால் என் தேவன் ஒரு நாள் என் வியாளிகளை, என் காரியங்களை மாற்றுவார், மாற்றுவார். நம்பிக்கையுடைய சிறை. ஆமென். நான் தேவனை பத்தி சொன்ன தெரியுமா? அடிக்கப்படுகிற நேரத்தில், கல்லறிந்தப்படுகிற நேரத்தில் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். அவன் எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு, இதோ இதோ பிதாவானுடைய வலது பரிசத்தில் தேவ குமாரன் நிற்கிறதை காண்கிறேன் என்று எழுதுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்காக ஒரு மனுஷன் சிறைப்படுகிற நேரத்திலையும் நம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் தேவனை மட்டுமே நோக்கி பார்த்தார். பரலோகம் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை எதிர்பார்ப்பதில்லை, உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை வரவேற்பதில்லை. வேதம், சத்திய வேதம் சொல்லுகிறது, அவர் எழுந்து நின்று, எழுந்து நின்று அந்த தேவனை பரலோகமே வரவேற்றது. ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக சபைக்காக கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டு, பரலோகம் உனக்காக வைராக்கியம் பாராட்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருடைய காரியத்துல வேலை செஞ்சு பாரு, பரலோகம் உனக்காக உன் குடும்பத்துக்காக வேலை செய்யும், செய்யும். ஆமென். முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். ரெண்டாவது லாங்குவேஜ். முதல்ல இவன் யூதயா தேசத்துல இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற பாஷைய பேசிட்டு இருந்திருப்பான். இப்ப சிறைபிடிக்கப்பட்டு வந்தாச்சு,
இப்ப என்ன மாறுது? கல்தேயருடைய லாங்குவேஜ கற்றுக் கொடுக்கும்படி பிரதானியுடைய தலைவரிடத்துல வேண்டி கொண்டார்களாம். ஆமென். அந்த கல்தேயருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, அந்நிய நாமங்களை அதிகமாய் சொல்ல வேண்டியதா இருக்கும். நான் படிச்சு முடித்து மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் முடிச்சு சென்னைக்கு வேலைக்கு போனேன். கதை சொல்றவங்களாம் பிடிக்கும் தானே, கதை சொன்னா நல்லா கேட்போம். ஆமே, வேலைக்கு போனேன், நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல சம்பாத்தியம், சின்ன வயசுல ஆண்டு நல்ல உயர்வை கொடுத்துருந்தாரு. ஆயுத பூஜை வந்துச்சு, தொட்டு கும்பிட சொன்னாங்க, எனக்கு தொட்டு கும்பிடக்கு பிடிக்கல. அதனால சொன்னேன், சார் நான் தொட்டு கும்பிட மாட்டேன், மற்றவங்களாம் தொட்டு கும்பிட்றாங்க, நின்று வேணால் பார்க்குறேன். அப்போ அந்த ஓனர் சொன்னார், அப்படின்னா நீங்கள் நம்ம எல்லா மதத்தையும் நேசிக்கிறோம், ஆமே எந்த மதத்தையும் வெறுக்கிறது கிடையாது, ஆனால் இயேசுவுக்காக உயிரை கொடுப்போம். ஹலலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? ஹலலூயா. எல்லாரையும் நேசிப்போம், ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் உயிர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹலலூயா. ஆனால் ஒரு துரதிருஷ்டம் தெரியுமா, நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, பாச சொல்லியிருப்பார், இயேசு உங்களுக்காக உயிரையே கொடுத்தாரு, உங்களுக்காக ரத்தமே சொன்னாரா. சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ இயேசுக்காக உயிரைய எப்படி எப்படி சொன்னாங்க வெளியிருக்கும்போது? இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு வந்து போட்டு கதை வடைச்சி போட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ இயேசுவுக்காக, இதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை பயில் காட்டி உள்ள கூப்பிடுவாரா. ஆமென். அப்படி சொன்னா தான் நீ உள்ள வருவேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த பல்லடத்துல எத்தனையோ பேர் அதெல்லாம் கேட்டுட்டு உள்ள வராம இருக்கும் போது நீ மட்டும் உள்ள வந்திருக்கிறியே, ஆண்டவருக்கு ஏதோ உன் மேல ஒரு திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட படிச்சவன் ஒருத்தன் கூட நீ ஊழியக்காரனா இல்ல, வசதியாதான் இருக்கிறான், இதே பல்லடத்துல இருக்கிறான், இதே பல்லடத்துல இருக்கிறான். நான் போன வாரம் பாச இவன் சபையில பேசிட்டு வரும்போது பல்லடத்துல அவரை மீட் பண்ண, என்னன்னு மீட் பண்ணா, இந்த பல்லடத்துக்கே பில்டிங் கான்ட்ராக்ட் அவரு தானாமா, என் கூட படிச்சவன். ஆனா நான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஆரியா ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல உட்காந்து காஃபி குடிக்கும் போது நான் கேட்டேன், இவ்வளவு சம்பாதிக்கிறியே, என் முன்னாடி குப்பு குப்பு குப்புன்னு விடுறான், போக வண்டி போயிட்டே இருக்குது, நான் ட்ரெயின்லேயே வரல, ஆனால் ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது. அவன் என்கிட்ட கேட்குறேன், நீ இழுப்பியா? நான் சொன்னேன் இழுத்துருக்குறேன், அந்த புகை உள்ளே இருக்குது, அது உள்ளே இருக்குது. ஆமாம், அது கொளுத்தி விட்டா, கொளுத்தி விட்டா பக்கத்தில் இருக்கவனை பற்றிக்கிட்டு எரிய செய்யும். ஹல்லேலூயா. உன்கிட்ட நிம்மதி இருக்காடான்னு, நிம்மதி இருக்குடா, எனக்கு நிம்மதி இருக்கும், உனக்கு நிம்மதி இருக்கா? அப்படின்னா என்ன அப்படின்னா, டே உனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, உனக்கு தெரியுமா, டே பல்லடத்தில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டர்லையும் மைதா மாவு போட்டான், கோதுமை மாவு போட்டான், அந்த மாவு போட்டான், இந்த மாவு போட்டான், நீ சொல்கிற ஆத்மாவை ஒருத்தனை இது வரைக்கும் போடலை, நாளைக்கு ரேஷன் கார்டில் போய் கேட்பேன், அவ்வளவு அறிவு. ஆம அவன் சொல்கிறான், எல்லாம் சம்பாதிச்சேன், குடித்தே அழித்தேன், நிம்மதியே இல்லைடா. எதுக்குடா குடிக்கிற? நிம்மதிக்காக. ஆம நிம்மதிக்காக குடிக்கிறானா? ஆமென் சொல்லாமா? நான் சொன்னேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு தான் பேர், ஆனால் நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன், கத்தரை நல்லா வச்சுருக்கிறாரு, பிச்சைக்காரன் என்னையே நல்லா வச்சுருக்கிறாருன்னா அவருடைய பிள்ளையாக மட்டும் மாறிட்டோம்னா இன்னும் மேன்மையாக வைப்பார். அப்போ நான் சொன்னேன், எப்படி திருமணம் வச்சுருக்கிறாரு, எப்படி திருமணம் வச்சுருக்கிறாரு, இந்த கோயம்புத்தூரில் மாருதி 800 ஒரு வண்டி இருக்கு நம்ம ஊரில், தெரியுமா? அந்த மாருதி 800 4வது ஓனர் நான், நான் வாங்கின காருக்கு 4வது ஓனர். அந்த காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தானாகவே ஸ்டார்ட் ஆகிக்கும், அதுக்கு அப்படி ஒரு வல்லமை, என்ன தான் பெட்ரோல் ஊற்றினாலும் அது போகவே போகாது, நான் ஸ்டார்ட் பண்ணாத நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகிக்கும், நான் போகக்கூடாத இடத்துக்கு அது போக ஆரம்பிச்சுக்கும், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு அடம் பிடிக்கும், அப்படிப்பட்ட காரு. ஆமென்னு சொல்லுங்களேன். அந்த நிலைமையிலையும் என்கிட்ட சொல்லுவாங்க ஊழியத்தில், என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர், அட்வொகேட்டுன்றீங்க, அங்கேன்றீங்க, இங்கேன்றீங்க, இப்படிலாம் சத்தம் நம்ம காதில் கேட்கும். ஆமென்னு சொல்லாமா? நான் அவங்ககிட்ட கேட்டேன், டே பிஎம்டபிள்யூவில் எத்தனை பேராக ஏறுவீங்கன்னு, 4 பேர் ஏறுவோன்னா,
மாருதி ஐட்டன்ல நாலு பேர் இல்லை ஆறு பேர் கூட ஏறிக்குவோம். முன்னாடி ஏற்ற வண்டிவன்லாம் ஏற்றி பின்னாடி சீட்டு டயரு எல்லா இடத்துலையும் முன்னாடி உட்காரக்கூடாதுன்றதுனால விட்டுருக்குறோம். அவ்வளோ பேரை ஏற்றிட்டு போவோம். ஆமென் சொல்லாமா? நம்ம மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லாமா? அப்படி இருந்தால் நம்ம பாஷை மாறாது. ஆமென் சொல்லாமா? யோபுடைய வாழ்க்கையில் வார்த்தை மாறவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஆமென். வார்த்தை மாறக்கூடாது. அப்படி இருந்தா, வார்த்தை மாறாம இருந்தா, நம்ம வார்த்தையில கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது இருந்தா, இன்னைக்கு அமெரிக்கால கர்த்தருடைய நாம மகிமைக்கா சொல்றேன், கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிக்கிறேன், கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்ல இருக்கும் போது 8000 ரூபா வாடகை கொடுக்க முடியாது. எனக்கும் வீட்டு ஓனருக்கும் ரிங்கா ரங்கா ரோசஸா விளாண்டுட்டு இருப்போம். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நானும் வீட்டு ஓனரும், அவர் இப்படி வரும்போது நான் இப்படி ஓடுவேன், அவர் இப்படி வரும்போது ரிங்கா ரிங்கா ரோசா. என் பிள்ளை சொல்லுவேன், என்னப்பா ஓனர் வந்தால் மட்டும் நீங்கள் ரிங்கா ரிங்கா நீங்கள் ஒரு ரோசா விளாண்டுட்டு இருக்கிறீங்கன்னுவா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், இன்றைக்கி அமெரிக்காவில் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கும்படி கர்த்தருக்கு உதவி செய்திருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம வார்த்தை லாங்குவேஜ் மாறவே கூடாது. கர்த்தரை எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. வெளியே போகும்போது ஒரு சிரித்த முகத்தோடு கூட போங்க. ஆமேன்னு சொல்லாமா? ஜனங்களுக்கு புரியக்கூடாது. ஆமே கிறுக்கு பிடிக்கணும். என்னடா இவன், நம்ம கடங்காரன், நம் கடங்காரன் உனக்காக ஜெபம் பண்ணும். ஆமேன்னு சொல்லாமா? கடன் கொடுத்தவன் இதுவரைக்கும் உன்னை வந்து தொந்தரவு பண்ணியிருப்பான், இன்னைக்கு நீ கத்துற இடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து போறு. ஆமென் சொல்லாமா? இப்படித்தான் பாஸ்டர் நாங்கள் உங்களை எதிர்பார்த்தோம். ஆமென். கடனை வாங்க சொல்றீங்களே பாஸ்டர். ஆமென். நம்ம அது ரைமிங்கா சொல்ல தெரியுமா? கடனை உடனே எப்படி வாங்கணுமா? அது லேட் பண்ணிடாத, இன்னைக்கே வாங்கு. கடனை உடனே வாங்கிரு, லேட் பண்ணா கூட கொடுக்க மாட்டான். ஆமென் சொல்லாமா? கடன் வாங்குறதை நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆராதிக்கிறவர், சர்வத்தையும் உருவாக்குனவர், ஹல்லேலூயா, நான் இனி கடன் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜெபமென்ட் போங்க. இதுக்கு மேல கடன்காரன் உன் வீட்டுக்கு வரமாட்டான். ஒரு அல்லையா சொல்லாமா? அவன் டெய்லி உனக்காக ஜெபம் பண்ணுவான், ஆண்டவர் ஒழுங்காக வட்டி தந்துட்டோம். ஆமீன் சொல்லாமா? ஹல்லேலூயா. வார்த்தையை மாத்துறது பிசாசுடைய தந்திரம். ஹல்லேலூயா. இங்க வந்து அன்னி பாச ரபரப சபல பரபல பர எல்லாம் சரிதான், கீழே இறங்கிட்டோம், ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அம்மா, அது இந்த பொம்பளைங்களுக்கு இருக்குது வாய், நம்ம மட்டும் என்னவா? ஒரு அழகே சொல்லுங்க, வாய எல்லா காவலோடு என்ன செஞ்சுக்கோ, காட்டிக்கோ. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ எப்பையும் கர்த்தர துதிக்கிற துதியிலேயே இரு. என் ஆண்டவரனை வாளாய் வைக்காதபடிக்கு தலையாய் உயர்த்துவார். நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன், நான் வர வர விருத்தியாவேன் என்கிற விசுவாச வார்த்தையை உண்மையாய் உன் இருதயத்திலிருந்து சொல்லிப்பார், சொல்லிப்பார். முதல்ல விலாசமா இருந்துச்சு, ரெண்டாவது லாங்குவேஜ் மாறிச்சு, மூணாவது என்ன மாறுது? வாசிங்க வேகமா. எட்டாவது வசனம் வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி, எங்க எங்க தீர்மானம் பண்ணா? இருதயத்துல தீர்மானம் பண்ணா. முதல்ல என்ன மாறுனுச்சு? கேட்ட தூக்குதலை கேட்ட கூட சொல்லணும். சிறையிருப்பின் காலத்துல சாத்ராக்கு மேஷாக்கு யாபேத் நோக்கு என்ன மாறுச்சு? ரெண்டாவது, மூணாவது உணவு பழக்கம். ஆமென் சொல்லுங்களேன். உணவு பழக்கம் அமெரிக்கால கண்ட கண்ட சாப்பாடு கிடைக்கும். என்ன பார்த்தாலும் தெரியுதோ? ஹல்லேலூயா. எல்லா சோறும் கிடைக்கும். இது இல்லாம சோறே இல்லை. ஆமே. எங்களுக்கும் அங்க குளிர் அடிக்கும். குளிர் அடிக்கும் போதெல்லாம் ஒன்று ஊற்றிக்குவான். அதான் அந்த நாட்டுடைய பழக்கம். ஆனா தேவ வார்த்தையை பெற்றுட்டு போன நாங்க, தேவன் சொல்லி போன நாங்க, இருதயத்தில் தீர்மானம் எடுத்தோம், என்ன வந்தாலும் இந்த உணவு பழக்கத்துக்கு என்ன அடிமைப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ரெண்டாவது மகள் 10ஆம் கிளாஸ் படிக்கிறா அமெரிக்காவில், 10ஆம் கிளாஸ் படிக்கிறா.
கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், பேருக்காக புகழ்ச்சிக்காக எங்களை பிரபலப்படுத்தினதுக்காக அல்ல. பத்தாம் கிளாஸ் படிக்கிறா, காலையில 3 மணி நேரம் ஜபம், நெடு முழங்கால தான் ஜபிப்பா. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே காஃபி ஏதாவது குடிச்சிட்டு நெடு முழங்கால் நின்று தான் பைபிளை படிப்பா 3 மணி நேரம். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து. ஏன் என் பிள்ளைகிட்ட கேட்பேன், ஏமா அவருடைய ஸ்கர்ட்டை தூக்கி பார்ப்பேன், காப்பு காய்ச்சிருக்கும், ஏமா ஏன் இப்படி ஜெபிக்கிற அப்பா, அமெரிக்கால எல்லா வசதியும் இருக்குது, ஆனா என் கூட படிக்கிற பிள்ளைங்க பாவம் செய்யறது என்னால பார்க்க முடியலான்னு நான் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா, அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை நாள் அமெரிக்கால இருக்க போறேன்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சிடணும். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு என் மகள் ஜெபிக்க, ஊழியக்காரன் என்னாலேயே ஜெபிக்க முடியல. ஏன்னா அவன் ஸ்கூல்ல பாக்குற காரியம் அருவறுப்பு, பாவம், ஸ்கூல் கிளாஸ்லயும் அசிங்கம். இதை பார்த்து அவளுடைய இருதயம் நொறுங்கி போய் பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கல, பரிசுத்தத்துக்கு நேராய் திரும்ப ஆரம்பித்தார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 31:4 சொல்லுகிறது, கர்த்தரே உன்னுடைய அரண். வாசிங்க வேகமா வேகமா வேகமா, சங்கீதம் 31:4 நினைக்கிறேன், வாசிங்க. விடும், தேவரீரே எனக்கு அரண். நமக்கு அரண் யாரு? தேவன் தான். ஆமென் சொல்லாமா? உனக்கு மறைவா வியாதி இருக்கலாம், உனக்கு மறைவா மனுஷர்கள் 1000 காரியங்களை செய்யலாம், உனக்கு மறைவாய் திட்டம் பண்ணலாம். நான் சொல்றேன், திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. அப்படி திரும்ப முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு உன்னுடைய விலாசத்தை மாத்துவான், உன்னுடைய லாங்குவேஜ மாத்துவான், உன்னுடைய உணவு பழக்கத்தை மாத்துவான். ஆமென். 4வது என்னத்தை மாத்தினான்? இவங்க நான் இவங்க 3 பேருக்கும் பேரை மாத்திட்டான். சாத்ராக், மேஷ், ஆபேத்நேகோன்னு சொல்லி பேரை மாத்திட்டான். ஆமென் சொல்லாமா? இதுவரைக்கும் இந்த இந்த 3 புருஷரை விட்டுட்டாங்க சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல. ஆனா கடைசியா ஒன்னு மாத்த வரும்போது புரிஞ்சுக்கிட்டான். எதிரிமை மாத்த வந்தாங்க, பொச்சலைய வச்சு ஆராதிக்கணும்னு சொன்ன உடனே நம்மால் என்ன ஆயிட்டான்? கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுத்துட்டீங்கன்னா கடைசியில் அவன் வைக்க வேண்டிய ஆப்பு எதிர்தான் வைப்பான்? எதுல வைப்பான் தெரியுமா? கர்த்தரை தேட விடாம அளவுக்கு பண்ணி விட்டுருவான். அந்த தேட விடாததுக்கு பேரு தான் இந்த போன்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாலிப பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, இந்த போன்ல அதுக்கு ஒரு பேர் இருக்குது. பிசாசு நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாட்ஸ் சொல்லுங்க, எல்லா பிளே ஸ்டோர்ல இருந்து இறக்குறதுக்கு என்னதான் பேரு? ஆப்பு சார். ஹலோ, விளையாட்டா நினைச்சிடக்கூடாது. உன் நேரத்தை எது அதிகமா இன்னைக்கு திருடிட்டு இருக்கு தெரியுமா? போன். காலையில எந்திரிச்சா போனு, வைஃப் இல்லாம கூட இருந்தா வைஃபை இல்லாம இருக்கிறது இல்ல. தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிடும். நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தர் உன்னை வாழ வைப்பார் நம்பிக்கை இருக்குதா? உன் வியாதியை மாற்றுவார் நம்பிக்கை இருக்குதா? உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் நம்பிக்கை இருக்குதா? அப்படி நம்பிக்கை இருந்தா உன் சிறை இருப்பான காலத்திலையும் நீ திரும்ப வேண்டிய, வர வேண்டிய, உட்கார வேண்டிய தேவ சமூகத்துக்கு நீ வந்து உட்கார்ந்து பாரு பாரு. எதை மாற்றினாலும் உன் ஆராதனை பழக்கத்தை மாற்றம் மட்டும் விடக்கூடாது. ஆமேன், ஆமேன். ஒரு நாள் வரும், தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் ஒரு நாள் சாய்வார், ஒரு நாள் சாய்வார். என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் சாயல, ரொம்ப நாள் சாயல, ஆனாலும் கர்த்தரை விட்டு கொடுத்ததே கிடையாது. சூழ்நிலைகள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது, என்னுடைய அட்ரஸும் மாத்துறதுக்கு ஏகப்பட்ட காரியம் நடந்துச்சு.
பேரை மாத்துறதுக்கு, என் பேரை வாஷ் அவுட் பண்றதுக்கு எவ்வளவோ பிசாசு திட்டம் பண்ணினா, நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலேயே போகும். ஆமென். உருவாக்கப்படும், உருவாக்கப்படும். வேதமே அப்படித்தான் சொல்லுது, உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனா வாய்க்காது சார், வாய்க்கவே வாய்க்காதே. தேவ ஜனத்துக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் அது வாய்க்காது. ஜெயம் உங்க பக்கம்தான், ஜெயம் உங்க பக்கம்தான். நம்பிக்கையுடைய சிறைகளே ஆரணுக்கு திரும்புங்க, ஆரணுக்கு.

நம்பிக்கையுடைய சிறைகளே ஆரணிக்கு திரும்புங்கள். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய மனுஷனாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில தோல்வியா இருக்கிறதா, வியாதியா இருக்குதா, பலவீனமா இருக்குதா, இந்த ஆராதனை வேளையில ஐயா பிரதர் ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறதை போல எங்கேயா நகர முடியாதபடிக்கு ஒருவேளை கடனில சிக்கியிருக்கலாம், வியாதியில சிக்கியிருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், ஏதோ ஒரு சிறையில நீங்க மாட்டியிருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய மனிதனாய் நான் சொல்லுகிறேன், திரும்ப வேண்டிய இடத்திற்கு, வர வேண்டிய இடத்துக்கு, ஆண்டவரே உங்களை தவிர வேற எனக்கு யாரு இல்லை, யாரு இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை அப்படியே தரேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? எவ்ரிவன் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். என் வாழ்க்கை ஆண்டவரே ஐயா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு காரியம் தெரியுது, நான் திரும்ப வேண்டிய இடத்துக்கு திரும்பினா, நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்தா என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும். என்னுடைய காரியங்களை மாற்றுவதற்கு, என்னுடைய சாப்பாட்டு பழக்கத்தை மாற்றுவதற்கு, சின்ன சின்ன காரியத்தை, நான் தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை மாற்றுவதற்கு நான் இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா கடைசியில் ஒன்று நடக்கும், நான் ஆராதிக்கவே முடியாத அளவுக்கு சத்துரு எழும்பிடும். அதனால நான் முதலையே சுதாரிச்சு இனி உம்மிடத்துல திரும்புவேன், உம்மிடத்துல திரும்புவேன். எல்லாரும் கண்களை மூடு, ரெண்டு நிமிஷத்துல முடிக்கிறேன். யாரும் சத்தம் போடாதீங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே என் வாழ்க்கை மாறாம இருக்கிறதுக்கு காரணம், என் வாழ்க்கையில நான் மாற்ற வேண்டிய காரியங்களுக்கு, ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு, திரும்ப வேண்டிய காரியத்துக்கு நான் சரியா திரும்பாம போயிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம், யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற நேரம் இது, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. யாரும் என்னை கம்பல் பண்றது கிடையாது, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. இனி ஜெப நேரத்துக்கு திரும்புவேன், வேதத்தை ஒழுங்கா வாசிப்பேன், அதிகாலையில் நான் தேடுவேன், சபைக்கு வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்துடுவேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல உண்மையா இருப்பேன் அப்படின்றவங்க மாத்திரம் உங்களோட வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: நாட்களாக பேழைக்குள் இருந்து எப்பொழுது தண்ணீர் வற்றும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்து காற்றை வீச செய்தார். தண்ணீர் வற்றியது. என் மகனே, என் மகளே, இப்பொழுதும் உன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறதோ? கர்த்தர் என்னை மறந்தாரே என்று சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? இதோ ஆவியானவர் உன் வாழ்க்கையிலே காற்றாய் வருகிறார். உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், கடன் தொல்லைகள் ஆகியவற்றை இல்லாமல் வற்ற பண்ணுகிறார். நினைவோறும் தெய்வம் என் இயேசு.

பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? எங்களை பெயர் சொல்லி அழைத்து பிள்ளைகளாக்கி உணவு கொடுத்து உடை கொடுத்து நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த ஒவ்வொரு பாடல்களுக்காகவும் நன்றி ஐயா. எங்களை நினைவு கூறும் தெய்வமே, எங்கள் தேசத்தை நினைவு கூறும். அன்று ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களின் பொருட்டு எங்கள் குடும்பங்களையும் எங்கள் நண்பர்களையும் எங்களுக்கு அறிமுகமானவர்களையும் தேவரி ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்புவீராக. தகப்பனே, அன்னாளை நினைவு கூர்ந்து அவள் உடலிலே ஒரு அற்புதம் செய்தீரே அப்பா. இன்றைக்கு எத்தனையோ பேர் உடலிலே பாதிக்கப்பட்டு வியாதியால் போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு செல்லவோ ஆபரேஷன் செய்யவோ பணம் இல்லாதபடி கண்ணீர் வடிக்கிறார்கள்.

0: ஒரு அற்புதம் செய்வீராக. மலடியாய் கூனி குறுகி வேதனையில் இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி தாயாய் மாறுவார்களாக. அப்பா, இந்த ஆண்டு வாலிபர் ஆண்டு என்று சொன்னீரே, எங்கள் இளைஞர்களை நினைவு கூறு. ஆபாச படங்களால் பாதிக்கப்பட்டு இச்சையின் ஆவிக்கு போதை வஸ்துக்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை விடுவியும் ஐயா. உம்மை அன்பு கூறும் வாலிபர்களாக அவர்கள் மாறுவார்களாக. படிக்கும் மாணவர்கள் ஞானத்தில் வளர்வார்களாக, தேர்விலே வெற்றி பெறுவார்களாக. அப்பா, படித்தும் வேலை இல்லையே என்று புலம்புகிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாவதாக. அவர்கள் எதிர்காலத்திலே வெளிச்சங்களாக சுடர் விடுவார்களாக. தகப்பனே, உமக்கு தொண்டு செய்யும் வாலிபர்களாக தேசமெங்கும் செல்வார்களாக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இதோ இந்த கேசட்டுக்காக உழைத்த ஜபித்த அத்தனை பேரையும் தகப்பன் ஆசீர்வதியும். உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: நாமத்தின் ஸ்தோத்திரம்.
2: பிரைஸ் பீ அண்டு ஹிஸ் ஹோலி நேம்.
1: கர்த்தர் செப்டம்பர் மாதத்திலே நமக்கு போதுமானவராக இருந்து இந்த அதிகாலை நேரத்திலேயும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற விலையேற பெற்ற அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டியதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: ஐ பிரைஸ் காட், தி லார்ட் ஹஸ் கேதர்ட் அஸ் இன் ஆர்டர் டு ஹியர் தி ப்ராமிஸ் ஃபார் தி செப்டம்பர் 2022.
1: ஆர்மையானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல ஆண்டவர் அவருடைய பாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்.
2: The Lord has brought us like Mary who was sitting at the feet of the Lord Father for Jesus Christ.
1: ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்புவதில்லை.
2: Whenever we come together, the Lord will not send us with empty handed.
1: நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறார்.
2: The Lord gives his counsels.
1: நமக்கு வேண்டிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார்.
2: He gives the prophetic.
1: நமக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார்.
2: The Lord gives the revelations.
1: கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய வெற்றியின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது.
2: Each and every word of God, it leads to the victorious path.
1: ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
2: The Lord has chosen us in order to shine forth before the people.
1: ஒரு கோணலும் ஒரு மாறுபாடும் நிறைந்த ஒரு சந்ததியிலே நாம் காணப்பட்டாலும் கூட கர்த்தருடைய ஜீவ வார்த்தை தான் நம்மை ஜீவ ஒளியாக பிரகாசிக்க வைக்கிறது.
2: Though we are living in the midst of a crooked generation, but then the Lord's light is really leading us.
1: Hallelujah. Amen. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக.
2: May the Lord help us to catch the Lord word of God firmly.
1: இந்த மாதத்திலேயும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
2: When I was waiting at the feet of the Lord has given the promise in which we are going to meditate.
1: எரேமியாவின் புஸ்தகத்திலே 30:19 நாம் எடுத்துக்கொள்வோம்.
2: ஜெரமியா 30:19.
1: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
2: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places. The city shall be built upon its own mound and the palace shall remain according to its own plan.
1: வர்த்திக்க பண்ணுவேன்,
2: I will increase.
1: அவர்கள் குறுகி போவதில்லை.
2: They will not be shortened.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்.
2: The Lord will reveal his promise through Jeremiah.
1: ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்களிலே ஒரு சிறையிருப்பிலே காணப்பட்டார்.
2: And Israelites were under the captivity.
1: எரேமியா தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு துன்பத்தின் பாதையிலே, அழுகையின் பாதையிலே அவர் காணப்பட்டார்.
2: Jeremiah was under lamentation.
1: ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கே பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதையிலே அவர் அனுமதித்தார்.
2: In the midst of his oppression, the Lord has allowed in the Jeremiah's life.
1: ஆனால் அப்படி பாடுகளின் மத்தியிலே காணப்பட்ட அந்த தீர்க்கதரிசி கொண்டுதான் ஆண்டவர் விலையேறப்பெற்ற வாக்கு தத்தங்களை கொடுத்தார்.
2: In the midst of sufferings, Jeremiah was there, but then the Lord has revealed a lot of promises through him.
1: அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமையை பார்க்கும்பொழுது அவர்கள் சிறையிருப்பில் காணப்பட்டார்கள்.
2: In those days, and Israelites were under captivity.
1: ஆகவே கர்த்தர் மூன்றாவது வசனத்தில் சொல்கிறார், அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னார்.
2: The Lord says, I will turn their captivity.
1: அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார்.
2: I will make them to come back.
1: அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்.
2: They will inherit again.
1: அது யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம் என்று ஏழாவது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார்.
2: In 7th verse we read, and it is the trouble.
1: ஆனாலும் அதற்கு நீங்கள் ஆகி ரட்சிக்கப்படுவான்.
2: But then they will be delivered from the trouble.
1: ஒரு இக்கட்டு காலத்திலே சிறையிருப்பின் நாட்களிலே தம்முடைய ஜனங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கிறார்.
2: When his people were under trouble, under captivity, the Lord has given this promise through the prophet Jeremiah.
1: யாக்கோபு என்று சொல்லி கர்த்தர் அதை அழைக்கிறார்.
2: The Lord calls them as Jacob.
1: என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. 10th வசனத்தில்
2: In 10th verse, my servant Jacob,
1: நீ கலங்காதே.
2: Don't be dismayed, Israelites.
1: நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை.
2: Jacob shall return, have rest and be quiet, and no one shall make him afraid.
1: 11th வசனத்தில் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன்.
2: I am with you to save you.
1: உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன்.
2: I will destroy all the nations.
1: உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன்.
2: Yet I will not make a complete end of you, but I will correct you in justice.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: 17th vasanthile solugirar.
2: 17.
1: Avargal unnai isari patra Sion endru solli unnai thallundaval endru perittabadiyal unakku aarokyam varappani un gaayangalai aatruven endru solugirar.
2: I will restore health to you and heal you of your wounds, says the Lord.
1: Un gaayangalai naan aatruven.
2: I will restore health to you and heal you your wounds.
1: அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள்.
2: He wounded you.
1: ஆனால் நான் உன் காயங்களை ஆற்றுவேன்.
2: I will heal your wounds.
1: இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி 18th வசனத்திலே
2: 18
1: இரக்கம் செய்வான் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்.
2: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places.
1: அவனுடைய நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும்.
2: The city shall be built upon its own mound and the palace shall remain according to his own plan.
1: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும்.
2: Then out of them shall proceed thanksgiving and voice of
1: அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply them.
1: அவைகள் குறுகி போவதில்லை.
2: They shall not diminish.
1: அவர்களை மகிமைப்படுத்துவேன்.
2: I will glorify them.
1: அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
2: They shall not be small.
1: Hallelujah. நீ வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply you.
1: உன்னை மகிமைப்படுத்துவார்.
2: He will glorify you.
1: Hallelujah. நீ குறுகி போவதில்லை.
2: You will not be shortened.
1: நீ சிறுமைப்படுவதில்லை.
2: You will not be afflicted.
1: அப்படி என்றால் ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த ரெண்டு வார்த்தைகளை இங்கே சொல்கிறார். நீ குறுகி போவதில்லை.
2: You will never be shortened.
1: நீ சிறுமைப்படுவதில்லை.
2: You will not be afflicted.
1: அதிகமாய் சிறுமைப்பட்டார்கள், அதிகமாய் அவர்கள் குறுகி போனார்கள்.
2: They were afflicted, they were shortened to the core.
1: குறுகி போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டார்கள்.
2: They were oppressed so much.
1: 20th வசனத்தில் வாசிக்கும் பொழுது 30th அதிகாரம் 20th வசனத்தில்
2: 20
1: அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் ஒடுக்கப்பட்டவர்களாய் தம்முடைய ஜனம் காணப்பட்டது.
2: And his people were under oppression.
1: கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய கண்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் மேல் தான் இருக்கிறது.
2: The Lord's eyes upon the oppressed people.
1: ஒடுக்கப்பட்டவர்களை ரட்சிக்க வேண்டும்.
2: He wants to save oppressed.
1: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும்.
2: He wants so mercy for them.
1: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.
2: He wants to do goodness.
1: இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை.
2: This is the desire of the Lord.
1: அதுவே தான் கர்த்தர் சொல்கிறார்.
2: That's why the Lord says,
1: நான் ரட்சிப்பேன்.
2: I will save the oppressed people.
1: அல்லேலூயா. அருமையானவர்களே,
2: Dear children of God.
1: ஆம். அதாவது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒடுங்கி காணப்படுகிறார்கள்.
2: In many people's life they are all oppressed.
1: அதற்கு காரணம் என்ன?
2: What is the reason?
1: அவர்கள் பல விதங்களிலே அவர்கள் ஒடுக்கப்பட்டு போனார்கள்.
2: In many ways they were oppressed.
1: இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறதா?
2: Do you have such experience in your life?
1: போராட்டங்கள், கஷ்டங்களின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா?
2: Are you oppressed in the midst of sickness or in the midst of problems?
1: நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை என்று 2 Corinthians 4:8 வாசிக்கிறோம்.
2: 2 Corinthians 4:8
1: we read. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி,
2: from any direction you may be oppressed,
1: ஆனால் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை.
2: We will never be oppressed.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: Dear children of God,
1: உன்னை ஒடுக்கி உன் ஆரோக்கியத்தை திருடி
2: நீ
1: பலவீனனாய் காணப்படும்படி வியாதி செய்து விடுகிறது.
2: They may oppress you and make you unhealthy.
1: உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய அநேக பொருட்கள் நஷ்டப்பட்டு போகும்படி உன்னை ஒடுக்குகிறார்கள்.
2: They are oppressing in order to lose all your prosperities and all the financial benefits.
1: ஆரோக்கியம் மாத்திரமல்ல,
2: not only the health,
1: ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல,
2: not only the blessings,
1: மன உளைச்சல்
2: and
1: மன வேதனை
2: and trouble in your
1: மன
2: heart,
1: மன குமுறல்
2: and
1: மன வியாகுலம்
2: agony,
1: இவைகளையும் தந்து உன்னை ஒடுக்குகிறார்.
2: They are oppressing you so much.
1: எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலையில தான் கர்த்தர் சொல்கிறார்.
2: In the midst of oppression the Lord says,
1: நீ ஒடுங்கி போகலாம்.
2: You may be oppressed.
1: நீ குறுகி போகலாம்.
2: You may be shortened.
1: ஆனால் நான் உன்னை அந்த பயங்கரமான ஒடுக்கத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன்.
2: I will redeem you from the cruel oppression.
1: பயப்படாது, நீ குறுகி போவதில்லை.
2: Fear not, you will not be shortened.
1: அவ்வளவுதான், எல்லாம் நான் இழந்து விட்டேன்.
2: I lost everything.
1: முன்னிருந்து எல்லாம் குறைஞ்சு போச்சு.
2: Everything is decreased.
1: கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, நீ குறுகி போவதில்லை.
2: The Lord says, fear not, you will not be shortened.
1: அடிக்கடி அந்த சிந்தை அநேகருக்கு வருகிறது.
2: Many they have thoughts like this.
1: முன்னிருந்தவர்கள் என் கூட போய் இல்லை.
2: I could not be as I was.
1: பயப்படாத, நீ குறுகி போவதில்லை.
2: Fear not, you will not be shortened.
1: நீ நினைக்கிறாய்,
2: you are thinking,
1: முன்ன போல எனக்கு பலன் இல்லை என்று.
2: I don't have strength like before.
1: பயப்படாதே,
2: fear not,
1: குறுகி போவதில்லை.
2: You will not be shortened.
1: எல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் சரி,
2: everything may be taken off,
1: ஆனால் நீ குறுகி போக மாட்டாய்.
2: You will never be shortened.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ, உன்னை ஆண்டவர் எப்படி வெளியேறப்பட்டு ரத்தம் கொண்டு மீட்டு கொண்டாரோ, அந்த மீட்பை யாராலும் திருட முடியாது.
2: Nobody can steal the redemption of the Lord has given to you.
1: உன்னை ஒடுக்கி, உன்னை வருத்தி, உன்னை வேதனைப்படுத்தினதுனால உன்னுடைய தகுதி குறைந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம்.
2: Because they oppressed you, don't think that your qualification has come down.
1: நீ கசக்கப்பட்டு போகலாம்.
2: You may be crushed.
1: ஒடுக்கப்பட்டு போகலாம்.
2: You may be oppressed.
1: ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து அதை நன்றாக கசக்கி கீழே போட்டு மிதிச்சாலும் சரி,
2: though you crush the rupees note,
1: அது மறுபடியும் கையில் எடுத்து அதை கொடுத்தா, ஐயோ கசக்கி போச்சு, அதனால 100 ரூபாய் கழிச்சுக்கிறேன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அது 500 ரூபாய் தான்.
2: The 500 means it is 500.
1: அது எவ்வளவு கசங்கி அழுக்கானாலும் சரி, அது 500 ரூபாய் தான்.
2: How much
1: அந்த மதிப்பு அப்படியே தான் இருக்கும்.
2: The value will be there.
1: அதே போலதான் தேவனுடைய பிள்ளை, உனக்கு இருக்கிற மதிப்பு எவ்வளவுதான் நீ கசக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போனாலும் அது மாறாது.
2: Though you are oppressed or crushed and your value will not come down.
1: ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
2: That's why the Lord says, fear not, you will not be shortened.
1: பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
2: Fear not, you will not be ashamed.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆகவேதான் இந்த எரேமியாவின் புத்தகத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை இந்த நாளில் கொடுக்கிறார்.
2: That's why the Lord is giving promise in this day.
1: ஏன் குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால்,
2: Why they are not shortened?
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார்.
2: Our Lord God wants us to be multiplied.
1: நீ பெருகி போயிருந்தாலும் சரி,
2: Though you are multiplied,
1: நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply you.
1: உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply you.
1: உன்னை நான் பெருக பண்ணுவேன்.
2: I will increase you.
1: என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: That's what the Lord says.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஒருவேளை நம்மை யார் ஒடுக்கினாலும் சரி,
2: Though people may oppress us,
1: கர்த்தரை யாரும் தடுத்து நிறுத்தி அவர் நமக்கு செய்த நன்மைகளை யாராலும் கெடுக்க முடியாது.
2: Nobody can stop our God. Nobody can spoil of the
1: goodness. எண்ணாகமம் 11வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
2: His hand is shortened.
1: கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
2: Is the Lord's hand
1: Hallelujah. நீ குறுகி போனதுனால,
2: Because you are shortened.
1: கர்த்தருடைய கை குறுகி போகாது.
2: The Lord's hand will never be shortened.
1: கர்த்தருடைய கை எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் உங்களுக்கு வரும்.
2: It can be stretched forth.
1: அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் தன்னுடைய கரத்தை உனக்காக நீட்டுவார்.
2: He can stretch forth His hand for you.
1: கை குறுகி போகவில்லை.
2: His hand is not shortened.
1: வார்த்தையின் மூலமாய் உன்னை சந்திப்பார்.
2: Through the word the Lord will
1: contact you. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று என்ன செய்ய பார்.
2: Just see whether it will happen according to my word.
1: வார்த்தையின் மூலமாய்,
2: Through the word.
1: இரண்டாவது அவருடைய ஆவியின் மூலமாய்,
2: Through His spirit.
1: மீகாவின் புத்தகம் 2:7 வசனத்திலே,
2: In Micah 2:7.
1: யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, இவைகள் தானோ,
2: Is the spirit of the Lord straightened?
1: செம்மையாய் நடக்கிறவனின் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ,
2: This is good doings, do not my words to
1: கர்த்தருடைய ஆவி குறுகி போகவில்லை.
2: The spirit of the Lord is not shortened.
1: கை குறுகி போகவில்லை.
2: His hand is not shortened.
1: Hallelujah. அவருடைய வார்த்தை குறுகி போகவில்லை.
2: His word is not shortened.
1: அவருடைய வார்த்தை,
2: His word.
1: அவருடைய ஆவி,
2: His spirit.
1: அவருடைய கரம்,
2: His hand.
1: ஒருபோதும் குறுகி போகவில்லை.
2: It is never be shortened.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த காலவேளையிலே,
2: In this morning.
1: நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி,
2: Whatever may be your condition.
1: அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது,
2: When you call upon His name.
1: கர்த்தர் சொல்கிறார்,
2: The Lord says.
1: இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போ,
2: The hands of the
1: Lord கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
2: The hands of the Lord is not shortened for the salvation.
1: Hallelujah. ஆகவே உன்னுடைய குறைவின் மத்தியிலே,
2: In the midst of your weaknesses,
1: உன்னுடைய வெறுமையின் மத்தியிலே,
2: In the midst of emptiness,
1: கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உன்னை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
2: The Lord sends His word and multiply you.
1: அவர் உன்னுடைய பலனை அவர் பெருக பண்ணுவார்.
2: He will increase your strength.
1: ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: Isaiah 40:29.
1: சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து, பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்கிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
2: He will increase the strength.
1: அவர் பெருக பண்ணுகிற தேவன்.
2: He will multiply.
1: நம்மை குறுக பண்ணுகிற, குறுகி போக பண்ணுகிற, நம்மை ஒடுக்குகிற, நம்மை பலவிதங்களிலே கசக்கி பிடிக்கிற அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார்.
2: Whatever may be our oppression and the Lord is can
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே மறுபடியும் தேவன் உன் வாழ்வை விசாலமாக்குகிறார்.
2: The Lord will widen your ways.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் மறுபடியும் உன் வாழ்வை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார்.
2: The Lord is going to multiply you this month.
1: உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் பெருக பண்ண போகிறார்.
2: The Lord will increase your life.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: ஆண்டவரே,
2: Lord.
1: இதோ லட்ச லட்சமாக மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே.
2: The millions of people are committing
1: sin. கோடி கோடி மனிதர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே.
2: The millions of people are going towards hell.
1: என்று ஜெபிக்கும் பொழுது, ஆம், இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, பாவம் செய்வதற்கு மக்கள் அப்படியே ஒரு பெருங்கூட்டமாக ஓடுகிறார்கள்.
2: As the multitude, they are running towards sin.
1: உண்மையான தேவனை தேடுவதற்கு மனிதர்கள் குறைந்திருக்கிறார்கள்.
2: And people are decreased to seek.
1: ஆனால் பாவமோ பெருகிக்கொண்டே இருக்கிறது.
2: But the sin is increasing.
1: பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது.
2: The sin is increasing.
1: அதனால்தான் கர்த்தர் சொன்னார்,
2: That's why the Lord said,
1: அசுத்தமா இருக்கு இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்,
2: let the dirt be dirt.
1: ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
2: Those who are righteous, let them do righteous.
1: பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், இன்னும் பரிசுத்தம்.
2: Those who are holy, let them be more holy.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: இந்த அருமையான நாட்களிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார்.
2: The Lord is making us holy.
1: இன்னும் பரிசுத்தம்,
2: more holiness.
1: இன்னும் ஆண்டவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலைமையை விட இன்னும் பல மடங்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
2: Many fold we have to increase in our spiritual life.
1: எரேமியா முதலாம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறபடி,
2: ஜெரேமியா 1:11,
1: நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 மடங்கு பெருகுவீர்கள்.
2: And more than this present stage, 1,000 times will increase. More than the current situation.
1: 1,000 மடங்கு நான் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார்.
2: The Lord will increase you for 1,000 times.
1: கர்த்தர் எப்படி பெருக பண்ணுவார்?
2: How the Lord is going to increase you?
1: பெரும் கூட்டமாக அல்ல.
2: Not just multitudes.
1: இன்னைக்கு மனிதர்கள் அறியாமையினாலே பெரும் திரள் திரள் கூட்டமாக விக்கிரகங்களுக்கு ஓடுகிறார்கள், திரள் திரள் கூட்டமாக பாவம் செய்ய ஓடுகிறார்கள், திரள் திரள் கூட்டமாக அறியாத காரியங்களுக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
2: Under ignorance, people are running towards sin and towards idol worship.
1: ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூட்டம் அப்படி பெரும் பெரும் திரளாக அல்ல.
2: Not as just multitude.
1: அது மந்தை மந்தையாக பெருகும்.
2: As the flock, it will increase.
1: ஒரு மந்தை ஒரு சபை.
2: The flock is the church.
1: மந்தை மந்தையாகத்தான் பெருகும்.
2: As the flock, it will increase. அல்லாஹ்
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
2: That's why the Lord says.
1: எசேக்கியேல் 36:37 வாசிக்கும் பொழுது,
2: எசேக்கியேல் 36,
1: இதோ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்.
2: As the flock increases, I will increase their numbers.
1: உலகத்தாரை போல நரகத்துக்கு போகிற பல கோடி ஜனங்களை போல ஆண்டவர் நம்மை பெருக பண்ண மாட்டார்.
2: The Lord will not increase us as the
1: மந்தையை பெருக பண்ணுவது போல.
2: As the flock increases.
1: மந்தை எப்படி பெருகும்?
2: How the flock multiplies.
1: ஒரு ஆடு பல குட்டிகளை போட்டு அந்த மந்தை பெருகுவது போல.
2: One goat will.
1: ஒரு சபையிலே ஒரு விசுவாசி அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து அந்த சபை பெருகுவது போல.
2: The believer brings a lot of people, the church will increase.
1: மந்தையை பெருக பண்ணுகிறது போல.
2: As the flock increases.
1: நான் மனிதர் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: I will increase the people.
1: இந்த காலவேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: in this wonderful morning,
1: கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
2: The Lord who multiplies us.
1: Hallelujah. ஆகவே இன்றைக்கு உன்னுடைய தரிசனம்,
2: the vision,
1: உன்னுடைய எதிர்பார்ப்பு,
2: your expectation
1: என்னவா இருக்க வேண்டும்?
2: What should be?
1: ஆண்டவரே,
2: Lord,
1: என்னுடைய ஊழியத்தை,
2: my ministry,
1: என்னுடைய குடும்பத்தை,
2: my family,
1: என்னுடைய எல்லைகளை,
2: my court,
1: ஆண்டவரே விசாலமாக்குவீராக,
2: Lord, you enlarge,
1: என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
2: You have to pray.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen. கர்த்தர் சொல்கிறார்,
2: the Lord says,
1: உன்னுடைய குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வா.
2: You come out from your circle.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஏசாயாவின் புத்தகம் 54:2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: Isaiah 54 and 2,
1: கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. Hallelujah.
2: Enlarge the place of the
1: tent.
2: Lengthen.
1: உறுதிப்படுத்து.
2: And strengthen.
1: நான் அதை பெருக பண்ணுவேன்.
2: I will multiply.
1: Hallelujah. ஒரு உண்மையான விசுவாசி,
2: the true believer,
1: அவனுடைய ஜபம், அவனுடைய வேண்டுதல்,
2: his prayer and petition,
1: அவனுடைய தரிசனம்,
2: the vision,
1: எப்படிப்பட்டதான பெருக்கத்தின் தரிசனமாய் இருக்கும் பொழுது,
2: when it is multiplying vision,
1: கர்த்தர் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
2: Definitely the Lord will do the miracle.
1: யாபேசை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 புஸ்தகத்திலே,
2: when you read about Jabez,
1: 4:10 வசனத்தில் அவனுக்கு இந்த தரிசனம் இருந்தது.
2: This was his vision.
1: ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது,
2: when he was praying,
1: ஒரு குறுகிய எண்ணத்தோடு அவன் ஜெபிக்கவில்லை.
2: He didn't pray with the shock.
1: அவன் எப்படி ஜெபித்தான்?
2: How did he pray?
1: இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். அதான் அவனுடைய ஜெபம்.
2: His prayer is, enlarge my coast.
1: என் எல்லை என்ன செய்யும்? பெரிதாக்கும்.
2: Enlarge my coast.
1: என் எல்லையை பெரிதாக்கும்.
2: Enlarge my coast.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: என் எல்லையை பெரிதாக்கும்.
2: Enlarge my course.
1: விஸ்தாரமாக்கும்.
2: Enlarge it.
1: விசாலமாக்கும்.
2: Enlarge it.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆம், கர்த்தர் சொல்கிறார் யாத்திராகம புஸ்தகத்தில் 34:24 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: when we read the scripture,
1: என்ன வாசிக்கிறோம்?
2: How we read?
1: நான் பிரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன்.
2: I will cast out the nations
1: before you. எல்லைகளை என்ன செய்வேன்? அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை.
2: I will enlarge the borders.
1: தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போய் விட்டாய்.
2: You are discouraged.
1: இனிமேல் அவ்வளவுதான்.
2: That's all.
1: இனிமேல் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
2: I cannot step out.
1: இனிமேல் என்னால ஒன்னும் செய்ய முடியாது.
2: I cannot do anything.
1: எங்களுடைய குடும்பம் அவ்வளவுதான்.
2: My family is like
1: that. My
2: future is like that.
1: எல்லாம் முடிஞ்சு போச்சு.
2: Everything is over.
1: இல்ல.
2: No.
1: கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord says.
1: உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன்.
2: I will enlarge your borders.
1: உன் கூடாரத்தை நான் விசாலமாக்குவேன்.
2: I will enlarge your tents.
1: உன் கயிறை நீளமாக்கு.
2: I will strengthen.
1: உன் சிந்தையை நீளமாக்கு. அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும்.
2: That should be our desire.
1: தாகமா இருக்க வேண்டும்.
2: That should be our thirst.
1: Hallelujah. நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்.
2: We should ask the Lord.
1: ஆண்டவரே எங்களை பெருக பண்ணும் ஆண்டவரே.
2: Lord, you multiply.
1: எங்களுடைய வாஞ்சையை பெருக பண்ணும் ஆண்டவரே.
2: Multiply our desire.
1: நாங்கள் வர்த்திக்க வேண்டும் ஆண்டவரே.
2: Lord, we have to be increased.
1: நாங்கள் விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே.
2: We have to be satisfied.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள வரும் பொழுது,
2: when you have this kind of desire,
1: Hallelujah. நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி சங்கீதம் 115:14 வாசிக்கிறோம்.
2: கர்த்தர்
1: உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply you and your
1: உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply you.
1: பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply your children.
1: நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார்.
2: He said, I will increase you.
1: செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ,
2: whoever is expecting,
1: நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும்.
2: You have to be
1: perfect. நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
2: You have to be multiplying.
1: நீங்கள் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும்.
2: You have to be increased.
1: இதுதான் கர்த்தருடைய தரிசனம்.
2: That is God's wisdom.
1: உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
2: 6:3,
1: இஸ்ரவேலே,
2: ஓ இஸ்ரவேலே,
1: நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்,
2: and you may be well and with thee,
1: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு,
2: more increase,
1: ஒரு பெரிய முன்னேற்றம்,
2: great,
1: நீ மிகவும் விருத்தி அடைவாய்.
2: You will be increased.
1: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல,
2: David multiplying.
1: Hallelujah.
2: Day by
1: day. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தது போல,
2: Isaac was increased.
1: நீ வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
2: You will be increasing.
1: தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
2: Day by day like David you will be increased.
1: கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
2: The Lord says I will multiply.
1: நீங்கள் விருத்தி அடைவீர்கள்.
2: You will be enlarged.
1: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்,
2: you will be increased.
1: அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்வதற்கு நீ கவனமாயிரு. Hallelujah.
2: Hallelujah. Yeah, be careful to
1: Amen.
2: Be increased.
1: ஈசாக்கை குறித்து வாசிக்கும் பொழுது,
2: when we read about Isaac,
1: அவன் ஐசுவரியவானாகி வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான்.
2: He became rich and he became
1: Hallelujah.
2: Great man.
1: வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான்.
2: He increased day by day.
1: அவனுக்கு வந்த போராட்டங்களுக்கு அளவில்லை.
2: Lot of tribulation.
1: அவனுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு அளவில்லை.
2: Lot of oppositions.
1: அவனுக்கு வந்ததான அவமானத்துக்கு அளவில்லை.
2: Lot of shame in his life.
1: அவனுடைய அவன் வெட்டின துறவுகளை எல்லாம் மண் போட்டு மூடினார்கள்.
2: They covered the well.
1: ஆனால் அவனோ வர வர விருத்தி அடைந்து கொண்டே போனான்.
2: But he increased day by day.
1: உன் சத்துருக்களுக்கு உன் ஊடுருவதோமாய் எழும்புவார்கள்.
2: Maybe enemies may come.
1: ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: எதிர்பார்த்து கொண்டிரு தேவ பிள்ளையே,
2: whatever you
1: ஒரு பெரிய முன்னேற்றம்,
2: progress,
1: ஒரு பெரிய வளர்ச்சி,
2: great growth,
1: நீ செழித்தோங்குவாய்.
2: You will be prosperous.
1: ஒரு செழிப்பு,
2: the prosperity,
1: காத்து கொண்டிருக்கிறது,
2: it is waiting,
1: என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord is saying.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய தரிசனம் அதுதான்.
2: That is his vision.
1: நாம் அந்த வாஞ்சையுள்ளவர்களாக இருந்தால் போதும்.
2: And if you have that desire,
1: நமக்கு ஒருவேளை அதற்கேற்ற ஞானம் இல்லாமல் இருக்கலாம்.
2: You may be not having wisdom. You may not have wisdom.
1: என்கிட்ட பணம் இல்லையே.
2: I don't have money.
1: என்கிட்ட திறமை இல்லையே.
2: I don't have skill.
1: நான் எப்படி விருத்தி அடைவேன்?
2: How can I be increased?
1: என்று நாம் நினைக்கலாம்.
2: We may be thinking.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா?
2: What the Lord will do?
1: நீ விருத்தி அடைய வேண்டுமானால்,
2: if you want to be increased,
1: நீ வர்த்திக்க பண்ண வேண்டுமானால்,
2: you want to be multiplying,
1: உனக்கு ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பார்.
2: The Lord will give the grace.
1: 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 9வது அதிகாரம்
2: 8வது
1: வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: 8th verse,
1: எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கரிகளும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய
2: God is able to make all grace. He is able.
1: சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர்.
2: God is able to make all grace. You may be weak.
1: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
1: நீ சோர்ந்து போயிருக்கலாம்.
2: You may be depressed.
1: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
1: நீ ஒருவேளை பலம் குன்றி போயிருக்கலாம்.
2: You don't have strength.
1: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: நாம் அல்ல.
2: Not me.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
2: Dear children of God.
1: பராக்கிரமசாலியே.
2: Oh mighty.
1: கர்த்தர் உங்கூட இருக்கிறார்.
2: The Lord is with you.
1: உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல.
2: Not by your might.
1: அவர் வல்லவராய் இருக்கிறார்.
2: He is able.
1: நிச்சயமாகவே உனக்கு அதற்கேற்ற கிருபையை கொடுப்பார்.
2: Certainly the Lord will give grace.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதற்கேற்ற கிருபையை கொடுப்பார்.
2: He will give the grace.
1: அதே 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
2: 2 Corinthians 9 and 10
1: விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன செய்வார்? வர்த்திக பண்ணுவார்.
2: மல்டிப்ளை யுவர் சீட்.
1: பெருக பண்ணுகிற தேவன்.
2: இன்க்ரீஸ் தி ஃப்ரூட்ஸ்.
1: வர்த்திக பண்ணுகிற தேவன்.
2: தி லார்ட் ஹூ இன்க்ரீசஸ்.
1: உனக்கு என்னத்தை கொடுக்கிறார்?
2: வாட் ஹி கிவ்ஸ்.
1: எடுத்தோன்னா அப்படியே ஒரு பெரிய விருத்தியை கொடுக்க மாட்டார்.
2: இமிடியேட்லி வில் நாட் கிவ் தி மல்டிப்ளிகேஷன்.
1: கிருபையை கொடுப்பார்.
2: ஹி வில் கிவ் தி கிரேஸ்.
1: அடுத்து ஒரு விதையை கொடுப்பார்.
2: தென் ஹி கிவ்ஸ் தி சீட்.
1: அந்த விதையை நீ புதைச்சு வைக்க கூடாது.
2: யூ ஷட் நாட் பரி.
1: அந்த விதையை விதைக்கணும்.
2: ஹி ஹட் டு சோ.
1: ஹalleluya.
2: ஹalleluya.
1: அதை விதைக்கும் பொழுது
2: வென் யூ சோ தி சீட்
1: அது முளைத்தெழும்பும்.
2: இட் வில் கம் ஃபோர்த்.
1: கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் நீ புதைத்து வைப்பதற்காக அல்ல.
2: நாட் டு பரி தி திங்ஸ்.
1: விதைப்பதற்காக.
2: ஹி ஹட் டு சோ தட்.
1: உன் தாளந்துகள்
2: your income
1: உனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகள்
2: all grace
1: எல்லாவற்றையும் புதைத்து வைக்காதே.
2: Don't bury.
1: ஒளித்து வைக்காதே.
2: Don't hide.
1: கர்த்தருக்கு என்று விதைத்து பார்.
2: You just sow it for the Lord.
1: பெரிய அறுவடை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது.
2: Great harvest.
1: நீதியின் விளைச்சல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
2: The righteousness.
1: ஒரு பெரிய அறுவடை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
2: Big harvest is waiting.
1: கர்த்தருடைய கீழ்
2: ask the Lord.
1: ஆண்டவரே நான் யாபேசை போல
2: like Jabez
1: என் எல்லைகளை நீர் விருத்தியாக்கும் பொழுது
2: increase my borders
1: என் எல்லைகளை நீர் பெரிசாக்கும்
2: போதாது பக்தி விருத்தி முக்கியம்.
1: கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியால் நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகமாயிருக்கிறபடியால் அப்படி செய்ய தகுதியாயிருக்கிறது.
2: And your faith is increasing abundantly.
1: எதுல விசுவாசம்?
2: In faith.
1: உங்க விசுவாசம் பெருகுச்சுனா
2: the faith is increasing.
1: நாங்களும் பெருகி விருத்தி அடைவோம்.
2: We will be increasing.
1: உங்க விசுவாசம் பெருகினால்
2: if your faith is increasing
1: சபையிலே பக்தி விருத்தி உண்டாகும்.
2: And there will be
1: Hallelujah.
2: Edification in the church.
1: அப்படி தான் விருத்தி அடைய வேண்டும்.
2: You have to be increased.
1: இரண்டாவது நாம் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும்.
2: Now knowing knowledge of
1: Colossians
2: God.
1: முதல் அதிகாரம் 10வது வசனம்.
2: Colossians 1 and 10.
1: சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே
2: increasing the knowledge of God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவரை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும்.
2: increasing the knowledge of
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
2: dear children of God.
1: ஆம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நெருங்கி வரும் பொழுது
2: can you come closer unto God.
1: ஆண்டவரே எனக்கு இன்னும் பணம் கொடுக்கும்.
2: Lord give more finance.
1: இன்னும் எனக்கு பொருள் கொடுக்கும்.
2: more things
1: என்று நாம் அதை ஆண்டவரிடம் கேட்க வேண்டியதில்லை.
2: need not ask for it.
1: நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா?
2: what we supposed to ask.
1: இன்னும் எங்களுக்கு விசுவாசத்தை தாரும்.
2: give more faith.
1: இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையை தாரும்.
2: give more hope.
1: இன்னும் எங்களுக்கு தைரியத்தை தாரும்.
2: more
1: சீஷர்கள் அப்படிதான் ஜெபித்தார்.
2: That's why disciples prayed.
1: லூக் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே
2: என்ன
1: சொல்லி ஜெபித்தார்கள்?
2: What did they pray?
1: Increase our faith, Lord.
2: Increase our faith.
1: விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவரே.
2: Increase our faith, Lord.
1: இயேசுவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்.
2: Jesus increase our faith.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: விசுவாசத்தில் பல அளவுகள் உண்டு.
2: There are lot of measures in faith.
1: அற்பமான விசுவாசம்.
2: Simple faith.
1: Little faith.
2: Little faith.
1: அற்பமான விசுவாசம்.
2: Little faith.
1: அதே நேரத்தில் பெரிய விசுவாசம்.
2: The big faith.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உங்களுக்கு அற்ப விசுவாசமா பெரிய விசுவாசம்.
2: Is it little or
1: Romans
2: great?
1: Romans 12 ல வாசிக்கிறோம்.
2: Romans
1: 12 அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு என்று வாசிக்கிறோம்.
2: We read about the measure of faith. கர்த்தர்
1: ஒரு விசுவாச அளவை கொடுத்திருக்கிறார்.
2: The Lord is giving the measure of faith.
1: உடைய விசுவாச அளவு எங்க இருக்கிறது?
2: Where is your measure?
1: Hallelujah. விசுவாச அளவு என்று சொல்லும் பொழுது விசுவாசம் இருந்தாலும் அது அற்பமான விசுவாசமாய் இருந்தால் பிரயோஜனம் இல்லை.
2: The measure of faith, if it is little, it is not useful.
1: வல்லமையாய் கிரியை செய்யும் பொழுது அது பெரிய விசுவாசமாய் மாறுகிறது.
2: If it is working well, it is great faith.
1: ஆகவே இந்த காலை வேளையிலே,
2: in this morning,
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: கர்த்தர் உன்னை விசுவாசத்திலே விருத்தி அடைய விரும்புகிறார்.
2: The Lord wants to multiply your faith.
1: தேவனை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: Knowing God,
1: அபரிசுத்தத்தில் நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: In the holiness,
1: இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம்.
2: More than the present thing,
1: இன்னும் 100 மடங்கு,
2: 104,
1: இன்னும் நான் வளர வேண்டும்.
2: You will be growing.
1: பிசாசு சொல்வான்,
2: the devil
1: நீ நல்ல நல்ல நீ ஞானசான எடுத்து இப்ப நீ பெரிய விசுவாசி ஐட்டம் சொல்லுவான்.
2: You will become great believer. No.
1: எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் சரி,
2: how many years it may be,
1: எவ்வளவு நாள் ஆனாலும் சரி,
2: how many days it may be,
1: இன்னும் பரிசுத்தம்,
2: more holiness,
1: இன்னும் பரிசுத்தம்,
2: more holiness,
1: இன்னும் பரிசுத்தம்,
2: more holiness,
1: இன்னும் நான் வளர வேண்டும்,
2: I should grow more,
1: இன்னும் நான் வளர வேண்டும்,
2: I should grow more.
1: நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
2: The path of righteous will be shining like sun.
1: பனையை போல செழித்து ஓங்கி வளருவான்.
2: The righteous will grow like
1: ஒரு செழிப்பான் வாழ்க்கையில வரும்.
2: The prophet
1: காலவேளையிலே சொல்லுகிறார்,
2: The Lord says in this morning,
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: என் கை குறுகி போகவில்லை.
2: My hand is not shortened.
1: என் வார்த்தைகள் குறுகி போகவில்லை.
2: My words are not shortened.
1: என்னுடைய ஆவி குறுகி போகவில்லை.
2: My spirit is not shortened.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை இன்றைக்கு நான் விசாலமாக்குகிறேன்.
2: I will increase your border.
1: உன் எல்லைகளை நான் விசாலமாக்குகிறேன்.
2: I will increase your tent.
1: உன் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுகிறேன்.
2: I will multiply your righteousness.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: கர்த்தர் ஊழியத்தை சபைகளை எல்லாம் விருத்தி அடைய செய்ய போகிறார்.
2: The Lord is going to increase the church.
1: எப்படி ஆதி அப்போஸ்தலன் காலத்திலே,
2: the Acts of Apostles,
1: சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியிலே பெருகிற்றோ, அதே போல கர்த்தர் பெருக செய்ய போகிறார்.
2: The church was increasing like anything in the time of apostle. Hallelujah. The same way it will grow.
1: ஏனென்றால் கர்த்தர் அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்தில் வந்துவிட்டோம்.
2: And we have come to the promise is going to be fulfilled.
1: பாவம் பெருகிக் கொண்டிருந்தாலும் சரி,
2: though the sin is increasing,
1: பல கோடி மக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி,
2: millions may go towards the hell.
1: கர்த்தர் சொல்கிறார்,
2: the Lord says,
1: என்னுடைய ஜனத்தை,
2: my people,
1: நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply them.
1: எரேமியாவின் புத்தகம் 33:22,
2: Jeremiah 33:22,
1: நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரும் நான் என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply my servants, my Levites.
1: எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply the Levites.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God.
1: ஆம், இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
2: The Lord will raise lot of ministers.
1: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
2: The Lord will increase lot of ministers.
1: ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
2: The Lord will increase the ministers.
1: என்னுடைய லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will increase my Levites.
1: Hallelujah. Amen.
2: Amen.
1: நம்முடைய வாஞ்சை எல்லாம்
2: அவர்
1: ஆண்டவரே,
2: Lord,
1: நீர் பெருக வேண்டும்,
2: you should increase,
1: நீர் பெருக வேண்டும்,
2: you should increase,
1: நாங்கள் சிறுக வேண்டும்,
2: we should decrease,
1: பெருக வேண்டும்,
2: you should increase.
1: அந்த வாஞ்சை நமக்குள்ள வரும் பொழுது,
2: when you have that desire,
1: தேவன் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொல்கிறார்,
2: the Lord says,
1: என் கை குறி போகவில்லை,
2: my hand is not shortened.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆதி அப்போஸ்தலரின் காலத்திலே,
2: in Acts,
1: அந்த வாஞ்சையோடு தான் ஊழியம் செய்தார்கள்.
2: They did ministry with that desire.
1: என்ன நடந்தது?
2: What happened?
1: அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு,
2: God's name was multiplied.
1: அங்கே தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று வாசிக்கிறோம்.
2: God's word was increased.
1: அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கும் பொழுது,
2: Acts 6:7,
1: தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. Hallelujah.
2: The word of God increased.
1: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
2: And the word of God increases.
1: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
2: When the word of God increases.
1: Amen.
2: Amen.
1: அங்கே சீஷருடைய தொகை பெருகிற்று.
2: The number of disciples.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: the children of God.
1: ஆண்டவர் சொல்லுகிறார்,
2: the Lord says,
1: நாம் பல கோடி கணக்காக வசனங்களை அச்சிட்டு பிரசுரிக்க வேண்டும்.
2: We have to print lot of verses and
1: distribute. பல பாஷைகளிலே வசனங்களை அனுப்ப வேண்டும்.
2: In different languages.
1: இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய வசனம் தொனிக்க வேண்டும்.
2: The lot of God's word should be spreading.
1: கர்த்தருடைய வசனத்தை யாரும் தடுக்க முடியாது.
2: Nobody could stop the word of
1: God. கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது.
2: It is powerful.
1: கர்த்தருடைய வசனம் குறுகி போவதில்லை.
2: It never be shortened.
1: உம்முடைய வேதம் குறைவில்லாதது.
2: Your word of God
1: Hallelujah.
2: is not having any.
1: உம்முடைய வேதம் குறைவற்றது.
2: Nothing is shortened.
1: அப்போஸ்தலர் 19 அதிகாரம்
2: In Acts 19
1: 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
2: 20
1: இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
2: The word of God increased and prevailed.
1: நம்முடைய வாழ்க்கையிலே
2: In our lives
1: நம்மை சோதனை மேற்கொள்ள முடியாது.
2: The temptation cannot prevail.
1: கஷ்டங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
2: And
1: சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
2: Enemies cannot prevail.
1: சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது.
2: Satan cannot prevail.
1: உலகத்தின் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது.
2: Sin cannot prevail.
1: எல்லாவற்றையும் மேற்கொள்ள கூடிய வல்லமை தேவ வசனத்தில் மாத்திரமே இருக்கிறது.
2: In God's word.
1: ஆகவே ஆதி அப்போஸ்தலர் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது? விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
2: The God's word multiplied.
1: ஆகவே கர்த்தருடைய சகோதரரே,
2: dear children of God,
1: அப்போ 20:32 அப்போஸ்தலர்
2: Acts
1: பவுல் சொல்கிறார், சகோதரரே,
2: Paul says,
1: நீங்கள் பக்தி விருத்தி அடைங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நான் என்ன செய்யறேன், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்.
2: I will commit you for the word of his grace.
1: 2 கொரிந்தியர் 10:16 வாசிக்கும் பொழுது
2: 2 கொரிந்தியர் 10 and 16
1: உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது
2: when your faith is increased
1: மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று ஹாலேலூயா நம்பிக்கையா இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: இந்த கடைசி நாட்களிலே
2: in these last days
1: தேவனுடைய சபையானது
2: the church of God
1: அவரை அறிகிற அறிவிலே
2: in knowledge of knowing God
1: வசனத்திலே
2: in the word of God
1: பக்தி விருத்தியிலே
2: in the devotion
1: வளர்ந்து பெருகும் பொழுது
2: when it is increasing
1: ஹாலேலூயா ஊழியங்கள் பெருகும் பொழுது
2: when the ministry is increasing
1: ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பும் பொழுது
2: when the God
1: பெரிய விசாலம் வரும் பொழுது
2: when the widen
1: hallelujah
2: path has come
1: amen எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற தேவ வசனத்தின் மூலமாய்
2: through the prevailing word
1: நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போய்விடும்.
2: When the fullness comes all the
1: lacks பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள்.
2: You get strength after strength.
1: கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார்.
2: The Lord will strengthen you.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே
2: the month of September
1: தேவனுடைய பிள்ளையே
2: God's people
1: கர்த்தர் உங்களுடைய குறுகிய வட்டத்திலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருகிறார்.
2: The Lord is bringing all Hallelujah. from the small circle.
1: நீங்கள் குறுகி போகவில்லை.
2: He will not be shortened.
1: இப்பொழுது நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம்.
2: You may be small.
1: இப்பொழுது ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம்.
2: You may be oppressed.
1: இப்பொழுது நீங்கள் மிகவும் நிலைமையில இருக்கலாம்.
2: You may be shortened.
1: ஆனால் தேவனுடைய நோக்கம் அதல்ல.
2: It is not God's.
1: யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கின தேவன்.
2: The Lord who increased
1: the Jabez's border. உன் எல்லையை பெரிதாக்க வல்லவராய் இருக்கிறார்.
2: He is able to
1: உன் எல்லையை பெரிதாக்குகிறார்.
2: He is increasing the border.
1: வலதுபுறமும்
2: right side
1: இடதுபுறமும்
2: left side
1: இடம் கொண்டு ஏசாயா 54வது அதிகாரம்
2: Isaiah 54
1: மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
2: 3 you can read.
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
2: The Lord says
1: ஏசாயா 54 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு என்ன செய்ய போறாய், பெருக போகிறாய்.
2: You will be multiplied.
1: இப்பொழுது இருக்கிற இடத்துல இருந்து
2: from this place
1: வலதுபுறமோ இடதுபுறமோ என்ன செய்வாய், அல்லேலூயா.
2: Right and left you will be increasing.
1: இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது
2: when I started this ministry
1: ஆரம்பத்தில் இந்த விசுவாசிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா, பாஸ்டர் நம்ம இப்படி இருக்க கூடாது,
2: should not be like this.
1: வலதுபுறமோ
2: right side
1: இடதுபுறமோ
2: left side
1: எல்லா இடமும் நம்ம தான் இருக்கணும்.
2: And we have to be
1: இடம் முழுவதும் கர்த்தரை தான் மேன்மைப்படுத்தணும்.
2: We have to glorify the Lord.
1: வாஞ்சித்தார்கள்.
2: They desire.
1: ஆனால் போராட்டங்கள் வந்தது.
2: Lot of tribulation. Lot of opposition.
1: குறுகி போனது போல காணப்பட்டது.
2: It was looking like shortened. அப்பொழுது
1: கர்த்தர் சொன்னார்.
2: Then the Lord said,
1: பயப்படாதே.
2: Fear not.
1: நீங்கள் குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: என்றைக்கு நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தனோ அது நிறைவேற போகிறது.
2: The vision will be fulfilled.
1: அது இந்த செப்டம்பர் மாதத்திலே.
2: The month of September.
1: நீங்கள் அதை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா?
2: Shall we all stand?
1: இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம்.
2: Let us all
1: ஒரே தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம்.
2: Let us
1: இந்த புதிய மாதத்திலே
2: the new month
1: கர்த்தருடைய பிள்ளையே
2: children of God.
1: உன் வாழ்க்கையை கர்த்தர் விரிவாக்குகிறார்.
2: The Lord is enlarging your life.
1: விரிவாக்குகிறார்.
2: He is enlarging your life.
1: விசாலமாக்குகிறார்.
2: He is widening.
1: பெரிதாக்குகிறார்.
2: He is நிரப்புகிறார். He is filling.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Oh hallelujah.
2: Hallelujah.
1: சின்னவன் ஆயிரமும்
2: the small
1: சிறியவன் பலத்த ஜாதியுமாய்
2: மாற
1: போகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord says he will become mighty.
1: உன்னை கர்த்தர் பலுகி பெருக பண்ண போகிறார்.
2: The Lord will multiply you. எல்லாரும்
1: கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
2: Shall we all praise the Lord.
1: பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்.
2: Receive the power.
1: கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்.
2: Receive the anointing.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: மந்தை பெருகுவது போல.
2: As the flock increases.
1: மந்தை பெருகுவது போல.
2: As the flock increases.
1: மந்தை பெருகுவது போல.
2: As the flock increases.
1: மந்தை பெருகுவது போல.
2: As the flock increases.
1: என் ஜனத்தை பெருகப் பண்ணுவேன்.
2: I will increase my
1: people. மனிதரை பெருகப் பண்ணுவேன்.
2: As the flock increases.
1: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி.
2: Let us all praise God.
1: ஸ்தோத்திரி.
2: Hallelujah. ஹலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர கர்த்தாவே துதிக்கிற தகப்பனே ஹலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தாவே இந்த முதல் நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது கர்த்தாவே நீர் சொன்ன ஒரு வார்த்தையை நீர் ஆண்டவரை தவற விடுவது இல்லை கர்த்தாவே ஆண்டவரே உடைய ஒரு வார்த்தையும் ஆண்டவரே விழுந்து போகிறது இல்லை கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர் அவர்கள் நீர் அப்படியே நீர் செய்வீர் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா இதோ நீ போய் சொல்ல நீ மனுபுத்திரன் அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களை பெருக பண்ணி கர்த்தாவே எங்களை நீர் வர்த்திக்க பண்ணி நீர் மகிழ்கிற தேவனாக இருக்கிறீர் அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே உம்முடைய வருத்தையும் பெருக்கத்தையும் நாங்கள் அனுபவிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக பிசாசன் வெட்கப்பட்டு போகும்
3: போகும்படியாய், ஆண்டவரே எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படியாய், ஆண்டவரே கிரியை செய்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தை நீர் ஆயத்த பண்ணுகிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்தி நீர் பெருக பண்ணுகிற தேவன். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்த போகிறீர். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம்.
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

என் தேவையெல்லாம் நீரே, என் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம். இயேசுவே, நீரே எனக்கு

அமைதி இழப்பதில்லை, உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மையே நான் உயர்த்திடுவேன்.